0: உங்களுக்கு தெரியும்
1: மின்னல்.
0: வாழ்த்துக்கள். மின்னல் வரும் செய்தியிலே மழை பொழியும் என்று பாடுறது இல்லையா? வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலே இரண்டாவது பதில், இந்த மின்னல் என்பது அழகாக தோன்றும் உடனே மறைந்துவிடணும். சில சமயத்தில்

0: அந்த மின்னல் என்பது மின்னல் வேகத்தில் செய்து முடித்தார்கள் என்றெல்லாம் கூறுவார்கள். மின்னல் டப் என்று செய்து விடுவது மின்னல். மின்னலை நாங்கள் நீண்ட நேரம் பார்க்க முடியாதானே, மறந்துவிடும். வாழ்த்துக்கள். சிறப்பான செய்தி. ரெண்டு பெட்டிகளை திறந்தபடியால் களைப்படைந்திருப்பீர்கள். என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் சிறவனா உங்களுக்கு?
1: படம் உயர்ந்தவர்கள்.
0: யார என்ன சொல்லுகிறீர்களா? நாமையும் உயர்மானவர் தான், கட்டியானவர். உயர்ந்தவர்கள் பாடல்கள். வாழ்த்துக்கள். நீங்களும் இரண்டு பொம்மைகள்.
1: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட.
0: நல்ல கருத்து ஐயா அந்த பாடல். என்ன இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அதை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்து தாம் விளையாட. தாம் விளையாடுன்றது தாம் என்ற ஒரு விளையாட்டு இருக்கு, அதுக்கு இருவர் தான் வேண்டும். ஆனா இவர்கள் இருவரும் தாங்கள் விளையாடுவதற்கு தாம் விளையாடுறாங்கன்னு ஒரு குழந்தைய போயிட்டு. நல்ல கருத்து அந்த பாடல். இறைவன் இரண்டு பொம்மையை செய்தார். இரண்டு பொம்மையானது ஊமை பொம்மைகள். அந்த ஊமை பொம்மைகள் இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்து விட்டு ஒரு குழந்தைய போயிட்டு தாங்கள் விளையாடுன்னா நான் அவைக்கு பேச வராது, கேட்காது. நல்ல பாடல். இறைவன் இரண்டு பொம்மைகள். என்னென்ன கருத்துக்களை வாழ்வியலில் தேவையோ அத்தனையும் பொருத்தியவர்கள் ஐயா அன்றைய முக திரைப்படத்தவர்கள். சிறப்பு. மீண்டும் நீங்கள் வர வேண்டிய ஒரு நிலைக்கு கட்டாய விடுமுறையில் செல்கிறீர்கள். மறந்து விடாமல் மீண்டும் ஓடி வாருங்கள். புள்ளிகளை சேருங்கள். வெற்றியை பெறுங்கள். நன்றி. சிறப்பாருங்க. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். அன்பாக வந்து இணைந்த புள்ளிகளை சேர்த்து செல்லும் அன்பு சரவணனை தொடர்ந்து வருகின்றார் எங்களுடைய நாகப்பன். வணக்கம். வணக்கம் நாகப்பன் அவர்களே, உங்களை வரவேற்றுக் கொண்டேன். பாருங்கள்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். பெட்டிகள் எல்லாம் விலைப்பட்டு நன்றாக போய்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது புதிதாக
2: முடிஞ்ச வரைக்கும் எடுக்கட்டும் ஐயா, எல்லாரும் எடுக்கிறது தான் நல்லது.
0: கெட்டித்தனம் கெட்டித்தனம்.
2: சீக்கிரம் வித்துட்டா சீக்கிரம் பாட்டு கேட்டுலாம்.
0: ஆமா அதுதானே, நானும் நிகழ்ச்சி முடிவதற்கு பாட்டை தந்துட்டு ஓடி விடுவேன் அல்லவா. முறைப்பாடு செய்வார்கள். ஆமா எதுக்கும் வியாபாரத்துக்கு வந்தா விரைவாக வித்து மின்னல் வேகத்துல வித்து விட்டு போனா நல்லாகத்தான் இருக்கும்.
2: என்ன வேகத்துல விற்கணும்
0: அப்படி என்ன? இப்ப மின்னல் வேகத்துல பெட்டியை இடங்கள் பார்ப்போம். எந்த பெட்டி வேண்டும்?
2: கிரேட் 20.
0: ஓ யா, வாழ்த்துக்கள்.
2: 20
0: படார் சென்று அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். கடவுச் சொல்லை ஒரு தடவை நீங்கள்
2: உபயோகித்து பாருங்கள். 20 பெட்டி தூரமா இருக்காது.
0: இல்ல அப்படியே எடுத்து இப்படியே வைத்தாச்சு. பக்கத்திலேயே கடவுச் சொல்லை நீங்கள் ஒரு தடவை சொன்னால் என்ன?
2: அந்த கா கசம் அபு கா குகும்
0: அப்படி அந்த கடைசி எழுத்து கொஞ்சம் தவறப்பட்டு போய் பெட்டி திறந்த வட்டி மூடப்பட்டு போய். இன்னொரு தடவை கூறுங்கள்.
2: நீங்களே சொல்லிருக்கீங்க.
0: இப்ப சொன்னீங்க சரி, அந்த கடைசி படத்துல ஒரு தடுமாற்றம் வந்தோம்னா திறந்த வட்டி மூடப்பட்டு போச்சு. இப்ப மூன்று வரையும் கணக்காக சொல்லுங்க. நன்றாக சொல்லுகிறீர்கள் ஐயா. நல்ல உச்சரிப்பு கூட. எங்க கொண்டு வாருங்கள்.
2: அந்த கா கசம் அபு கா குகும் திறந்துடு சீ சேவ்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. நாகப்பன் மந்திரத்தை சொல்லிவிட்டார். பெட்டி அழகாக திறந்து விட்டது. காட்சி தருகின்றது எனக்கு. தரவுகளை சொல்லட்டுமா? எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் நல்லது.
2: அது எழுத்தாயா முக்கியம்.
0: 6 எழுத்துக்கள் இருக்கின்றன.
2: 6 எழுத்துக்கள்.
0: ஆமா. இதுவும் ஒரு மரத்தை குறிக்கின்றது. எங்கள் ஆசிய நாடுகளில் இந்த மரம் நிறைய உண்டு. அந்த மரம் எங்களுக்கு அறுசுவையில் ஒரு சுவையை தரக்கூடிய மரம். அறுசுவையில் ஒரு சுவையை நாங்கள் பெறலாம். மருத்துவ குணம் உள்ள பழம், அதிலே வருகின்ற பழம், காய் பிஞ்சு எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் எங்களுக்கு ஒவ்வாத வாயுவை தருகின்றது. அது வந்து சுவாசித்து வெளிவிடும் வாயு எங்களுக்கு நோயை கொண்டு வரும். அதனால் அதனுடைய நிழலை யாரும் உபயோகிக்க மாட்டார்கள். ஒரு நல்ல ஒதுங்குவதற்கு நிழல் இருக்கும் அந்த மரத்தின் அடியிலே. ஆனால் யாரும் அதை விரும்ப மாட்டார். இப்போ அரச மரம் மாலை மரத்தை சுற்றுவது போன்று அது இருக்கல போக மாட்டார்கள், உட்கார மாட்டார்கள். ஆனால் ஊருக்குள்ளே காணப்படுகிறது அந்த மரம்.
2: ஊருக்குள்ளே
0: இருக்கும். இருக்கும் அந்த மரங்கள் இருக்கின்றன. பெரிய மரம்.
2: பயன்பாட்டுக்கு வேணும் இல்லைங்கய்யா?
0: ஆமாம், அதில் உள்ள பயன்பாடு எங்களுக்கு. நாங்கள் உணவில் சேர்த்து கொள்வோம். உணவில் அற சுவையிலே ஒரு சுவையை தரக்கூடிய
2: மரம்.
0: புளிய மரம். இன்னொரு தடவை கூறுங்கள்.

0: புளிய மரம்.
1: புளிய மரம் ஐயா, நான் கேட்க இனிப்பா இருக்கு ஐயா. புளி இனிப்பாயிரு. புளிய மரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கட்டிக்காரன் மீண்டும் இரண்டு புள்ளியை சேர்த்துக் கொண்டுள்ளீர்கள். புளிய மரம், புளிய மரமே நான் கூறினேன் உங்களுக்கு ஒவ்வாதது என்றால், அது வந்து பிராணவாயுவை உட்கொண்டு கரியமில வாயுவை வெளிவிடுகின்றது. ஏனைய மரங்கள்
0: இரவு நேரத்தில் தூங்கக்கூடாதும்பாங்க.
1: ஏனைய மரங்கள் பிராண கரியமில வாயுவை உட்கொண்டு சுத்தப்படுத்தி வெளியே பிராணவாயுவாக தருகின்றது உங்களுக்கு. நாங்கள் சுவாசித்து வாழலாம். வெப்ப மரம் எல்லாம் சிறப்பான மரம். நான் என்னத்துக்கு உதவ முடியாது, இது புளிய மரம். ஆனால் அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடாது. அதனோட விதை கூட சாப்பிடலாம். கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம், பறத்து சாப்பிடுவோம்.
0: நான் வேப்ப மரம்னு தான் நினைச்சேன். நீங்க இந்த தர விஷயம் புளிய மரம்,
1: புளிய மரம் ஆக்கி விட்டீர்கள். கட்டிக்காரங்கள் எது சொன்னாலும் தரக்கூடியதாக பதில் வைத்திருக்கிறார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். சிறப்பு. இது உங்களுடைய இந்த பயணத்தில் வந்த முதலாவது பெட்டி தானே? இந்த பதம் ஓடி சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்தவுடன் அந்த அழகாக உச்சரிப்பு மந்திரத்தை மீண்டும் ஒரு தடவை கேட்கின்றது. கூறுங்கள்.
0: நீங்களே சொல்லலாம், நீங்களே சொல்லலாம்.
1: உங்களோட மந்திரம் என்ன விட கொஞ்சம் சக்தி இளம் மந்திரமே இருக்கு. என்னுடைய கலண்டு மந்திரமே
0: இல்லையா? நல்லா இருக்கு. நீங்க சொன்னாத்தான் சீக்கிரம் திறக்கும். நான் சொன்னா திரும்ப சொல்றதா?
1: அது ரெண்டாவது சொல்லி போறது என்ன வந்தது? அண்ட காகசம் அபு காகசம் திறந்துட சேசு. திறந்து விட்டது ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி. எனக்கு மந்திர சக்தியை கொடுத்ததுக்கு. இது உங்கள் பெட்டி ஐயா, உங்களுக்கு தான் மன்னிக்க வேண்டும். புள்ளிகளை நீர் கொண்டு வர ஆகட்டும். இதிலும் வந்து ஆறு எழுத்துக்களை தான் தான். நீங்க ஆறுல கட்டிக்காரன் ஆறு எழுத்துல தான் வந்திருக்கின்றது. சரியோ? இது வந்து, இது வந்து மங்களமான ஒன்று. பல கால்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த கால், இந்த பதத்திலே வருகிற கால் மங்களமான கால். திருமணம் வைபவத்திற்கு முதல் வைக்கிற கால் என்ன கால்? இது வைபவமா? திருமணம் நிச்சயிக்கப்பட்டு எல்லாம் தானே திருமணம் நடக்க போகின்றது. அதற்கு முதல் இதை
0: செய்வார்கள்.
1: முகூர்த்த கால் என்று உங்களுக்கு அது அநேகமாக பந்தல் கால் என்றும் கூறுவார்கள் இல்லையா?
0: சரியா?
1: முகூர்த்த கால கேடு பந்தல் கால ரெண்டு ஒன்றுதான். வாழ்த்துக்கள். சிறப்பான பதில்.
0: வடகிழக்கு திசையை பார்த்து முத முதல்ல வைக்கக்கூடிய கால்
1: முகூர்த்த கால் என்று கூறுவார்கள். பந்தல் கால் என்று கூறுவார்கள். பந்தல் கால் என்று கூறுவதோட முகூர்த்த கால் இன்னும் மங்களமானது. அதை நான் அந்த காலை போட்டு
0: கேட்டிருந்தேன்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இப்பொழுது
0: எடுக்காம போகக்கூடாது.
1: எடுக்க கட்டிக்காரணையா பந்தல்கால் மிக
0: முப்பது பெட்டி இருக்குதாங்க. இருபது தான்
1: கடையை சின்னனா தான் வைக்க சொல்லியிருக்காள். பெருசா வைத்தால் இடம் காணாது. வியாபாரத்தை
0: சந்தர்ப்பம் கொடுக்கணும்ல அதுக்காக.
1: வியாபாரத்தை பொறுத்து கடை பெருப்பிக்கப்படும். ஆனால் வருகை குறைவாக வல்லவா இருக்கின்றது. நீங்கள் முதலில் பாடல் கூற மறந்து விட்டீர்கள். என்ன பாடல் தர?
0: பாடல் சொல்றேன்.
1: யோசனை பண்ணி கொண்டு சிந்தித்து திங்கி திங்கி இப்ப கூறுவார்கள். திங்கிச்சு சொல்லுறேன் என்று சிந்தித்து சொல்லுறேன். திங்கிச்சு சொல்லுறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள். மற்ற தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையிலே கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும். கண்டுபிடி கண்டுபிடி என்று கூறும் பொக்கிஷம்.

அடுத்து யார் வருவார் என்று எண்ணும் வேளையில் ஒருவர் அழைத்தார், சென்று விட்டார். மீண்டும் அழைக்க வேண்டும் என்ப உறவுகளே, முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர சேவை 12:32 நண்பகல் என்று எங்களுக்கு காட்டும் இந்த நல்ல வேளையிலே, ஈழமணி திருநாட்டிலும் தென்னகத்திலும் 10:02 இரவு நேரம் என்று காட்டிக் கொள்கின்றது.

0: வணக்கம் சரவணன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வந்து விட்டீர்கள் அங்கே. இப்பொழுதும் துறல், இப்பொழுது துறல் எதுவும் வந்ததா இல்லை தானே?
1: இல்லை இல்லை,
0: அதெல்லாம் வந்து போய்விட்டது. என்ன தூறல் வந்து விட்டது? வந்து போய்விடும். இந்த களனி பகுதிகளிலே தூறல் வந்தால் மகிழ்வார்கள் எல்லோரும். பயிர்களுக்கு எல்லாம் சிறப்பு, பாசனத்துக்கு சிரமம் கூறுவார்கள். இப்பொழுது உங்களுக்காக இந்த பெட்டியை நான் தர வேண்டும். கூறுகிறேன் கூறுகிறேன். 1, 2, 4, 6, 11, 12, 13, 14, 15, 17 இவ்வளவும் இருக்கின்றன.
1: நிறைய இருக்காது. ஒன்றாவது பெட்டி திறந்து விடும்.
0: ஒன்றாவது முதலாவது வாழ்த்துக்கள். ஒன்றாவது நம்பரை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஒன்றாவது இலக்க பெட்டியை தந்து விட்டார்கள். சரவணனின் பெயரோடு கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்கள் பார்ப்போம்.
1: அந்த காகசம் அவுக்காகும் திறந்திரு சீசே.
0: வித்தியாசமான குரலில் வரும் உச்சரிப்பு கூட சரியாக வருகின்றது. திறந்து விட்டதை யாப்பட்டி வாழ்த்துக. உளவு உச்சாரணம் பண்ணுகிறீர்கள். சக்தி வாய்ந்த மந்திரம். சரி, அதற்குள்ளே கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும்?
1: 4 எழுத்து.
0: சரியாக வந்துவிட்டேன். நீங்கள் பார்த்து விட்டீர்கள் கடைக்கண்ணாலே அந்த பெட்டி எப்படி இப்படி பார்த்து போட்டு. 4 எழுத்தில் தான் அமைந்திருக்கின்றது. சரி, 4 எழுத்தில் காணப்படும் அந்த பதம் மிகவும் புனிதமான வணக்கத்துக்குரிய ஒரு பதம் ஐயா. இந்த உலகமெல்லாம் உயிர் வாழ்வதற்கு இவர்தான் மூல காரணம் என்று கூறப்படுகின்றது. நவ கிரகங்களில் முதலாவதாக இருப்பவர். ஆனால் என்னுடைய பதம் இங்கே அவரை பற்றி 4 எழுத்திலே அழைக்கின்றது. அது என்ன சொல்லு, என்ன பதமாக இருக்கும்?
1: சூரியன்.
0: சூரிய அடைய 4 எழுத்து தான். ஆனால் அவருக்கு வேறு எழுத்திலே அழைக்கிறார்களே, இங்கு வேறு பதத்திலே அழைக்கின்றார்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெட்டிக்காரன் பெட்டிக்காரன் ஆதவன் என்ற பெயரிலே இங்கே இன்று இருக்கின்றார் சூரியனார். ஆதவன் என்ற பெயரை தந்து உங்களுக்கு 2 புள்ளிகளையும் அவர் கொடுக்கிற ஒரு அதிசயமானவராக வந்து விட்டார். வாழ்த்துக்கள் தரவனா கெட்டிக்காரன் உடனே பிடித்து விட்டார். ஒன்றை கூறிவிட்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றவுடன் அதை எப்படியாவது சரியாக கூற வேண்டும் என்று உச்சரித்து பிடித்து கூறிவிட்டீர்கள். கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். ஆதவன் ஆதவன் இன்னும் உதிக்கவில்லை. அநேகமானவர்கள் இந்த பதத்தை பாவிப்பார்கள். ஆதவன் புத்தி.
1: ஆதவன் ஆதவன் உதிக்கும் முன் எழுவோம் ஆண்டவன் தோன்றிவிட்டான். பாடல் கூட இருக்கு.
0: பாடலும் இருக்கு. பார்த்தீர்களா கெட்டிக்காரன் ஆதவன். நாங்கள் அறிவில்லாதவரை பார்த்து இப்படி கூறுவோம், புத்தி இல்லாதவன் என்று கூறிவிடுவோம். சரியா? ஆனால் புத்தியில் ஆதவன் சூரியனை போன்றவர் கட்டிக்காரன். நல்ல பதம். வாழ்த்துக்கள் சிறப்பு. நீங்கள் பாடல் கூறிவிட்டீர்கள். இறைவன் 2 பொம்மையை செய்தார்கள். அது ஒரு புறம் இருக்க உங்களுக்கான உத்தியோக உருவமான 2வது வட்டி இருக்கின்றது.
1: 2
0: இலக்கம் 2 வேண்டும் உங்களுக்கு. தந்து விடுவோம். நான் இல்லை என்று கூற மாட்டேன். உடனே தருவேன். ஓடி சென்று உங்கள்
1: பதத்தை
0: கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து வைத்தேன். எங்கே உங்களுடைய அந்த அதிசயமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் கேட்போம்.
1: அந்த காகசம் அபுக்காகும் திறந்திரு சீசே.
0: சிறப்பு. பெட்டி அழகாக ஒரு விதமான பிரச்சனை எல்லாம் திறக்கின்றது. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது மகிழ்வாக இருக்கின்றதா சரவணன்?
1: இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவர் ஜெகபிரசாதிக்கு நினைவுதான் வரும். அவர்தான சரியான மந்திரத்தை சொல்லி சொல்லிட்டு போனாரு. நாங்க இது நாள் வரைக்கும் வேற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தோம் மந்திரத்தை. அந்த ஒரிஜினல் மந்திரத்தை அவர்தான் சொல்லி
0: மந்திரவாதி. ஒரிஜினல் மந்திரவாதி. எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் நலமாக இருக்கும்?
1: 3 எழுத்து.
0: என்னையா நீங்கள் பாக்குறீங்க போல தெரிகிறது. 3 எழுத்துல நீங்கள் ஒழிச்சு பாக்குறீங்க, ஒட்டு வச்சு பாக்குறீங்க. ஊகிப்பு சிறப்பாக இருக்கின்றது. சரி, அந்த 3 எழுத்து ஒரு உலோகத்தை குறிக்கின்றது சரவணா. இந்த உலோகங்கள் இருக்கின்றது தானே, ஆனால் அது மூன்று எழுத்தில் இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு ஆபரணங்கள் கூட செய்வோம் ஆலயங்களிலே, அந்த அதிலே பல உருவங்கள் எல்லாம் இருக்கும், செய்வார்கள். அது வேறு நாங்கள் கட்டிட பகுதிகளில் உபயோகிப்போம். மின்சாரத்துக்கெல்லாம் அது உபயோகிக்கப்படக்கூடிய மூன்று எழுத்தை கொண்டது விலை இருந்தது. ஒரு உலோகம் பலவிதமானவற்றுக்கு நாங்கள் உபயோகிக்கின்றோம்.
1: செம்பு.
0: வாழ்த்துக்கள். சரியான கெட்டிக்காரனப்பா, சரியான சரியான கெட்டிக்காரன். போட்டி சிறப்பாக இருக்கின்றது. உடனடியாக முதல் நான் உங்களுடைய வருமானத்தை கவனிக்கணும். புள்ளியை அங்கே சேர்த்து விட்டேன். ஓ, புள்ளியை அங்கே சேர்த்து விட்டேன். அது சரி. நீங்கள் எத்தனை பதங்கள் எல்லாம் மொத்தமாக கூறியிருக்கின்றீர்கள்?
1: முதலில் இரண்டு, இப்போ இரண்டு.
0: கட்டிக்காரன். அதனால் நீங்கள் கட்டாயம்
1: செல்லத்தான்.
0: செம்பு. செம்புலே என்னென்ன உபயோகித்து நாங்கள் செம்பு பாவிக்கிறோம் ஐயா? ஆபரணங்கள் செய்கிறோம்.
1: செம்பு அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா வீட்டுலயும் செம்பு பாத்திரம் இருந்தது.
0: பாத்திரம் இருந்தது. ஆலயங்களிலே உள்ள புனித உருவங்கள் மற்றது இந்த பின்னாலே வைக்கிற சாத்துப்படி என்றெல்லாம் கூறுவார்களே, இந்த எல்லாவற்றுக்கும் செம்பு உபயோகிப்பார்கள். ஆனால் செம்பு உடனடியா களிம்பு பிடிக்கும் என்னையா? செம்புலேயா அல்லது பித்தளையிலேயா? செம்புக்கும் பித்தளைக்கும் என்ன வித்தியாசம்?
1: பித்தளை எல்லாரும் வீட்லயும் சகஜமா இருக்கும். செம்பு, செம்பு பாத்திரம் அதிகமா இருக்காது. அது கொஞ்சம் விலை அதிகம். அத செம்பு பாத்திரம் தண்ணீர் வைத்து குடித்தால் உடலுக்கு ஆரோக்கியம்.
0: மற்றது இந்த மின்சாரம் என்ற ஒன்று கூறினேன். செம்பு வந்து மின்சாரத்தை ஈர்த்து கொள்வதில் துரிதமானதாம் என்ன?
1: ஆமா ஆமா ஆமா. அப்படின்னு கேட்டா இந்த இடி தாங்கி இருக்கு, அதுக்கெல்லாம்
0: அதுக்கெல்லாம் கவர்ந்து விடும், உடனே கவர்ந்து விடும். அதனால்தான் இந்த மின்சார கம்பங்கள் நாட்டும் பொழுது அடியிலே செம்பு வைப்பார்களாம். அறிந்திருக்கின்றீர்களா?
1: ஆமா ஆமா. அதிவேக மின்கடத்தி.
0: அதிவேக மின்கடத்தி. கட்டிக்காரன், வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு நான் ஒரு கட்டாய ஓய்வு தருகின்றேன். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி தலைவனா. வாழ்த்து. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். இப்பொழுது அன்புடன் நாகப்பன் அவர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. மீண்டும் வணக்கம்.
0: வணக்கம். 4 6 11 12
2: நேரடியாக வியாபாரத்திற்கு செல்லலாம்.
0: நேரடியாக நுழையுங்கள். திறந்திருக்கின்றது கடையினுடைய கதவு.
2: 8 17
0: எட்டி எடுத்து விட்டேன் ஐயா. நீங்கள் கூறியபடி அப்படி எட்டி எடுத்து விட்டேன். 17 பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டாகிவிட்டது. ஆனால் என்னால் திறக்கவில்லை. உங்களுடைய மந்திரம் அது இங்கே பதியப்பட்டு விட்டது. இப்ப உங்களோட ஒரு குரல் மந்திரம் தான் தேவைப்படுகின்றது.
2: சொல்லலாம் ஐயா.
0: கூறுங்கள்.
2: அந்த காகதம் அவு காகதம் திறந்துடுச்சு. சே
0: சப்பா, திறந்து விட்டது. பார்த்தீர்களா? கடவுச்சொல்லு உங்கள் குரலே பதிந்தபடியால் அந்த குரலே தான் கடவுச்சொல்லு. நான் சொன்னா சிறக்காது. வாழ்த்துக்கள். சிறப்பு. கிட்டத்தட்ட எட்டி நுழைத்துக் கொண்டிருந்தால் நிறமாக இருக்கும் நாகப்பன்.
2: 5 5
0: ஐந்திலே இந்த 3 எடுத்தால் 2 தானே. 2 இடத்துலதான் இருக்கிறோம். மீண்டும் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் 2 எழுத்த கொண்ட பதங்கள்ல. இது வந்து ஒரு வன விலங்கு, அதனுடைய ஒரு பெயர், அதை குறிக்கும் பெயர்ல இதுவும் உண்டு. ஆனால் இது வணங்கும் வணக்கத்துக்குரிய ஒரு இடத்திலே அது இருக்கின்றது. தேவாரங்களிலேயும் இருக்கின்றது. அதே நேரம் அடுக்கலையிலேயும் இருக்கின்றது. அடுக்கலை என்று மின் அடுக்கலை உள்ள இடங்களில், பெரிய பெரிய காடுகள், கரம்புகள், புறகுகள், பிறகு போன்றவற்றை வைத்து எரிஞ்சு எல்லாம் செய்கிற இடத்திலேயும் அது இருக்கும். 2 எழுத்தை கொண்டது. அந்த 2 எழுத்தை கொண்ட மிருகத்தினுடைய முகத்தை கொண்ட கடவுள் கூட இருக்கின்றார். நாங்கள் வணங்குற கடவுள்களுக்கு உருவமாக இருக்கின்றார்கள்.
2: அடுப்படியில
0: இருக்குமா? அதாவது அந்த பழைய கால அடுப்படியிலே பிறகு போட்டு சமைக்கிற இடத்துல இருக்கும். அன்று இந்த புகை வண்டிகள் எல்லாம் அந்த நாளத்திலே நிலத்துக்கு கீழ் இருந்து இந்த இதை எடுத்து ஓட வைத்தார்கள். நான் எப்படியெல்லாம் சுத்தி வளைச்செல்லாம் கூறுவேன், சுத்தி வளைச்செல்லாம் கூறுவேன்
2: கண்டுபிடிக்கும். இரண்டு எழுத்து, அது யானைக்கு இன்னொரு சொல் கறி.
0: அதைத்தான் கூறுவேன், பெரிய மிருகத்துக்கு இன்னொரு சொல்லுன்னு கறி. வாழ்த்துக்கள், சிறப்பு. முகத்தை கொண்ட கடவுள் விநாயகர் இருக்கின்றார். அன்று நிலத்துக்கு கீழே அந்த கரியை எடுத்துத்தான் புகவிரதங்கள் செய்தார், நீராவி என்றது கண்டுபிடித்தார்கள். அடுக்கலையிலே அன்று அடுப்பெரித்து புறகரித்து புறகு எரித்து சமைத்து முடிந்தவுடன் மிஞ்சி போறது கரிதான். காடு கரம்புகளை எரித்து விட்டாலும் கரிதான் மிஞ்சும். கரி என்பது சரியான பதம். கரி என்பதுக்கு உயிரும் உண்டு, உயிரும் இல்லை. சிறப்பான பதில். இரண்டு புள்ளிகளை உடனடியாக பெற்றுவிட்டீர்கள் 17வது பெட்டியிலிருந்து. இப்பொழுது உங்களுக்கான புள்ளி உங்கள் அட்டையிலே கொழுவப்பட்டு விட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக 2வது பெட்டிக்கு செல்லுங்கள். நாங்கள் இப்பொழுது கீழிருந்து மேலாக நகருகின்றோம். உயர்ந்தவர்கள் தான், எப்பொழுதும் உயர்வு தான். சரி, நீங்கள் பெட்டியை உங்கள் பெயரில் தந்து விட்டார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன். கடவுச்சொல்லை நீங்கள் தான் மந்திரமாக கூற வேண்டும். அதை பழக்கப்பட்டு விட்டது.
2: நீங்களே சொல்லலாம்
0: இல்ல. என்னுடைய குரல் நீ அங்க உங்களோட குரல் தான் பதிவில் இருக்கிறது.
2: அந்த கா கசம் அபுகாக்கும் திறந்து சீசே
0: வெட்கமாக இருக்கிறதா? நான் அப்ப நிலைத்தானே
2: இல்லையா? அது சொல்றதே ஒரு
0: ஒரு நகைச்சுவையின் வாழ்த்துக்கள். சரி, கொண்டு வந்து வைத்து விட்டேன். கடவுச்சொல்லை திறந்து விட்டேன். பார்த்தேன், அழகாக இருக்கின்றது. 2, 3 என்ற எழுத்திலே வந்த நீங்கள் இன்று நீங்கள் 2, 3, 4 5வது எழுத்தை கண்டுபிடித்து விட்டேன். 5 எழுத்துக்களை கொண்ட பதத்துக்கு வந்து இது 5 எழுத்திலும் இருக்கின்றது. 6 எழுத்திலே அதை கூறலாம். அது ஒரு இந்த பெரிய பெரிய நிர்மாண வேலைகள் செய்கிற உயர் பதவியை உயர் அதிகாரி, அவர் வெட்டி புடுங்க மாட்டார். அதெல்லாம் படிச்சு அதை இப்படித்தான் செய்கிறது அப்படித்தான் செய்கிறதுன்னு கண்டுபிடித்து வந்த உத்தியோகம் அந்த பெயர், அந்த உத்தியோகத்தின் பெயர். இப்ப நீங்கள் கணக்குகள் எல்லாம் பார்த்துருக்க உங்களை அக்கவுண்டன்ட் கணக்காளர் என்று சொல்வது போன்று இந்த கட்டிடங்கள் இதெல்லாம் செய்பவரை இப்படி கூறுவது என்ன பெயர்?
2: அது வந்து பொறியாளர்.
0: பொறியாளர், சரியான ஐந்து. பொறியியலாளர் என்றும் கூறப்படுகின்றது இல்லையா ஐயா? பெற்று அங்கே புகுத்தி விட்டு ஓய்வெடுக்க மீண்டும் பெற வேண்டும்.
2: எனக்கு பாடல் வந்து அவரு என்ன கேட்டாரு,
0: அதனுடைய
2: தொடர்ச்சியாகவே நம்ம ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக
0: இருக்கு. ஒரு பொம்மலாட்டம் தானையா இறைவன்? எந்த பெரிய பொறியியலாளர் பொம்மலாட்டம் நடக்குது? என்ன பெரிய இன்ஜினியர் ஐயா அந்த இவங்கள அங்க இங்கேண்டு கணஞ்செல்லாம் கண்டுபிடிச்சது. அவர் எப்படி எல்லாம் செய்து எப்படி இந்த மனிதர் உயிரினத்தை ஓட வைக்கிறாரு, ஆட வைக்கிறாரு, ஆமா பொம்மலாட்டம். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது என்ற அருமையான பாடல், நல்ல கருத்தோட வருகின்ற தத்துவ பாடல். சிறப்பு, நூல் ஒரு கையிலே வால் ஒரு கையிலே, நல்ல பாடல் இந்த பாடல். சார், இனிமையான இந்த பாடலை உங்களோட இணைந்து நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த வேளையிலே நாங்கள் நீங்கள் ஒரு ஓய்வெடுத்து ஒரு காப்பியா இருந்து மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி. சரவணன் அவர்கள் வரவேண்டும், ஜெகபிரசாதிக்கு அவர்கள் ஒரு தடவை வந்துவிட்டு ஓய்வெடுத்து விட்டார் போல் தெரிகிறது. கிருஷ்ணா அவனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வலைத்தளம் இயங்காத பகுதியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கார் போல் தெரிகின்றது. வாருங்கள், கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷத்துக்காக.

கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை கேட்டு மங்களம் எங்களுக்கு பொக்கிஷம் தந்திருக்கின்றது. கனடா கலையகத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒலிபரப்பாகும் கதம்பம். கதம்பத்திலே 24 மணி நேரத்திலும் ஒரு நிகழ்வாக ஒலிக்கும் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிஷம் நிகழ்வில் இன்று இருக்கின்றோம். இன்று அறிவன் கிழமை அல்லவா? ஆதலால் இது மொன்றியல் தமிழ் வானொலி வாரந்தோறும் உங்களுக்கு இந்த நிகழ்வை தந்து எங்கள் வேகம் விவேகமாக நாங்கள் இயங்கும் வண்ணம் எங்கள் பொக்கிஷமாக உறைந்திருக்கும் அற்புதமான கலை சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் எங்கள் தமிழை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்வது போன்றும் மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்துவது பல விடயங்களை காரணம் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரங்களும் அதற்குரிய கருத்துக்களோடு சேர்ந்த சம்பவங்கள் செய்திகள் வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பகுத்தறிவோடு சேர்ந்த பொருளடக்கம் நிறைந்த பதமாகும் என்று நிகழ்வாகும் என்று உறவுகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் தினமும் வந்து பல் சுவை நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே இன்று கதம்பத்திலே வந்து கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை தந்து பொக்கிஷம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்கிற உறவுகளை பாருங்கள். கண்டுபிடிங்கள் பதத்துக்காக இன்னும் சில நிமிட நேரங்கள் இருக்கின்றன நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: அப்பா வருகிறேன், வானொலி அழைத்து விட்டு வருகிறேன்.
0: அழைத்து விட்டு ஓடுவாருங்கள். வந்து விட்டீர்களா? வணக்கம். யாரும் ஆதார் அட்டை சமர்ப்பிக்க
1: முழுமையாக
0: ரேவதி என்ற மகளுவர். சென்னை மாநகரம் கே கே நகர் ரேவதி மகள். வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நான் நலமாப்பா, நீங்கள் நலமாக?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் வரும்பொழுது நான் நலம்தானே? எப்பொழுதும் நேரம் பெறும் ஓடி வந்து இயங்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வேன். சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் ஓடி வந்து விடுவேன். நலமாக இருக்கிறதுமா? நல்ல வித நல்ல காலநிலையோடு இருக்கிறோம், மகிழ்வாக இருக்கிறோம். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது? வெப்பமாக இருக்கிறதா, காற்றாக
1: இருக்கிறது?
0: கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி கூறிக்கொள்வோம் சூரிய பகவானுக்கு. அவர் தானே ஆக்குகிறார் எல்லாவற்றையும். நல்லது. நாங்கள் இப்பொழுது விரைவாக வந்து எல்லோரும் புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் காலதாமதமாக வந்திருக்கிறீர்கள். அற்புதமான பதன்கள் வந்தன. இப்பொழுது இங்கே 4, 6, 11, 12, 13, 14 என்ற பெட்டிகள் இருக்கின்றன. இத்தனை பெட்டியும் உங்களுக்கு தான். எந்த பெட்டி வேண்டும்? இல்லை, இரண்டாவது சென்று விட்டுதான். எந்த பெட்டி வேணும் உங்களுக்கு?
1: 4. 4.
0: 4 வந்து நல்லதோர் பெட்டியாக தெரியும் என்று எண்ணுகிறேன். இந்த மதத்தை நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன் ரேவதி உங்கள் பெயரிலே. ஆனால் அது வந்து கடவுள் சொல்லை கேட்கின்றது. நன்றாக இருக்கின்றது, நன்றாக இருக்க. வாழ்த்துக்கள். ஒரு தங்கு தடை இல்லாமல் பிசுறு இல்லாமல் பெட்டி அழகாக கிரீச்சு டடார் பிடார் என சத்தம் இல்லாமல் நைஸாக திறந்தது. ஏன்னா பெண் குரலில் வந்து மந்திரம் அல்லவா? சிறப்பு, சிறப்பு. சரி, அதற்குள்ளே இருக்கின்ற பதத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை சொல்லிலே இருந்தால் கண்டுபிடிக்கிறது சுலபமா இருக்கும்?
1: 5 அல்லது 6.
0: சரி, 5 மாறும் சேர்த்து 11 தரவா? வேண்டாம்.
1: என்ன,
0: இல்லை, 2 தான் தர முடியும். 2 சேர்த்து தர முடியாதபடியால் 6 எழுத்திலே அதிகூடித இலக்கமான 6 எழுத்து. 5 மாறுக்கும் அதிகூடியது 6 தானே. 6 எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் ஒரு ஒரு ஒரு நொட்டு நொறுக்கு சாப்பிடுவோம் என்று சொல்லுவோம் அல்லவா? நட்டு நொறுக்கு சாப்பிடுவோம். சாப்பிடுறது எப்படி? சிற்றுண்டி வகைகளிலே ஒன்று. ஆனால் அது உண்டி உண்டி அல்ல, உண்டி உண்டி மாதிரி தான் ஆரோக்கியமானது. ஆனால் இது நிலத்துக்கு கீழே வளர்கின்ற ஒரு பொருள். அதுவும் வேரிலே வரும்.
1: வேர்க்கடலை
0: சரியான பதம். வேர்க்கடலை சொல்லுவதற்கு முன்னு கடலை என்றவுடன் பார்த்தீர்களா? சிற்றுண்டி நட்டு நொறுக்கண்டோட பிடிச்சு விட்டார். கட்டிக்காரி கட்டிக்காரி. வேர்க்கடலை என்பது சரியான பதம். அது வந்து மரத்திலே உள்ள வேர்களிலே வருகின்ற விதை. வேர்களிலே விதை குறைவு தானே. வேர்களிலே கிழங்கு தானே மரம். ஆனால் இது விஜய் உள்ள வேர் என்று நான் கூறியிருந்தால் கொஞ்சம் சங்கடப்பட்டிருப்பீர்கள். எப்படி சொல்லுங்கள் கண்டிக்காரே. உங்களுக்கு முதல் முதலில் 2 புள்ளிகள் கிடைக்கின்றது மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு. அப்படி
1: என்றால்
0: ஒரு அது எண்ணி வைத்துக் கொண்டு வந்திருக்காள் மகளே. நன்றி. வெற்றி பட்டியல் இருக்கிறது கண்டிக்காரே. எங்கே 6வது இலக்க பெட்டியை கொடுங்களேன் அன்பு மகள் ரேவதிக்கு தந்து விட்டார்கள். உடனே நீங்கள் வைத்து விட்டார்கள். பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுக்கு சற்று சுவாசித்துக் கொள்வதற்காக 4 எழுத்திலே ஒரு பதம் வந்திருக்கின்றது. இந்த 4 எழுத்தை கொண்ட பதம் உங்களுக்கு நன்றாக தெரிந்தவருக்கு ஒரு பெயருண்டு. அவர் வந்து திடீரென்று வருவார், திடீரென்று போவார். தான் நினைத்த நேரம் வருவார், நினைத்த நேரம் போவார். நாங்கள் நினைத்த நேரம் வரமாட்டார், நாங்கள் போகின்றால் போக மாட்டார். அவர் இயற்கையிலே ஒருவர். நீரோடு சேர்ந்தவர், நீர் உலகத்தில் வாழ்பவர். அவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. அநேகமாய் 2 எழுத்திலேதான் நாங்கள் அழைப்போம் அவரை. சரியா இருக்கின்றீர்கள் தானே? நாங்கள் நினைத்தால் அவர் வர மாட்டார், நாங்கள் போவோம்னா போக மாட்டார். ஆனா அவர் வருவார், போவார். தன் எண்ணத்துக்கு, தன்னுடைய நேரத்துக்கு. இவர் இல்லாமல் நாங்கள் வாழவும் முடியாது. இந்த பூமி செழிக்காது. வழக்கமா 2 எழுத்திலேதான் இவரை நாங்கள் அழைப்போம். ஆனா அவர் 4 எழுத்திலேயும் இருக்கின்றார்.
1: இவர் இல்லாமல் பூமி செழிக்காது
0: செழிக்காது செழிக்காது
1: செழிக்காது. அவரே வரமாட்டாரு, ஆனா அழைத்த நேரம் வரமாட்டாரு, அவரே வருவாரு.
0: அவர் வருவார், கடமையே அவர் செய்வார், ஆனா அவற்றை நேரத்துக்கு தான் வருவார்.
1: சூரியன்
0: நீரோடு சம்பந்தப்பட்டவராமா?
1: நீரோடு சம்பந்தம்.
0: ஓ, இரண்டு எழுத்துக்களால் தான் வழக்கமாக நாங்கள் அழைப்போம்.
1: வெள்ளம், வெள்ளம்
0: அல்லடா, இரண்டு எழுத்துக்களால் தான் அவரை பெரும்பாலும் நாங்கள் அழைப்போம். இரண்டு எழுத்துக்களால் அவருக்கு நான்கு எழுத்திலும் ஒரு பெயர் உண்டு, அதுதான் என்னிடம் இருக்கின்றது.
1: சரி, இரண்டு எழுத்துலதான் நீரோடு சம்பந்தப்பட்ட,
0: நீரோடு சம்பந்தப்பட்டவர் தான் அவர். நீரின்றி நிலவாது இந்த உலகம் என்று வள்ளுவரே கூறியிருக்கார் அல்லவா? நீரின்றி நிலையா, அந்த நீரை சேர்ந்த அந்த நீரை நாங்கள்
1: வான்மழை, வான்மழை,
0: வான்மழை இல்ல, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கின்றது, அற்புதமான வணக்கத்துக்குரிய பேர் இருக்கின்றது, வணக்கத்துக்குரிய பேர் இருக்கின்றது. இன்னும் ஒரு தடவை
1: முயற்சி,
0: வணங்குவோம். பகவான் என்றெல்லாம் கூறுவோம் அவரை.
1: வருண,
0: வருண பகவானை வருணன் என்று கூறுவோம். அந்த வானாவை ஆனாவாக்கி பாருங்கள், என்ன மாதிரி வரும்? வருணன்ல வானா என்ற எழுத்தை மாற்றி ஆனா என்ற எழுத்தை போட்டு பாருங்கள்,
1: என்ன?
0: அது யார்?
1: சூரியன்.
0: சூரியன் பாத்தீங்களா, ஒரு எழுத்திலே இவ்வளவு மாற்றம் இருக்கு. அருணனுக்கும் வருணனுக்கும் இவ்வளவு வித்தியாசம். அருண பகவான், வருண பகவான் இருவரும் குணம் கொண்டார்.
1: அவர் கொளுத்துவாரு, அவர் மழை பெய்வார், குளிர் வைப்பார்.
0: அவர் அவர் கொழுகுவாரு, இவர் பொழிவார். வாழ்த்துக்கள், சிறப்பானது.
1: சென்ற
0: பாடல் என்ன பாடல் வேண்டும்? நினைத்த பாடல்
1: இப்ப சொன்னீங்கல்லப்பா, இரண்டில் ஒன்று அப்படின்னு. இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறு யாரு உன்னை தோடுவார்.
0: இனிமை, இனிமை. வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது நான்கு புள்ளிகளை பெற்று கனமாக வந்து விட்டீர்கள் என்று பயத்திலே ஓடுகிறீர்களா அல்லது நயத்திலே ஓடுகிறீர்களா? சென்று
1: சென்று வருகிறேன்.
0: சென்று வா மகளே, சென்று வா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவு, நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு வந்து விட்டார் எங்களுடைய அன்பு நாகப்பனவர்கள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் நாகப்பனவர்களே, வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். இப்பொழுது உங்களுக்காக 11, 12, 13, 14 இருக்கின்றது, இருக்கின்றன. ஆஹா, சரி. இந்த பதினான்கை தொட்டு பார்த்தேன், வைத்து விட்டார்கள் உங்கள் பெயரில், கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டேன். வைத்தவுடன் அது கடவுள் சொல்லை உங்கள் குரலில் கேட்கின்றது.
2: அந்த காகசம் அபு காகசம் திறந்துடு சீசே.
0: சிறப்பு, நல்லது. தமிழ் பயிற்சி ஐயா இந்த சொற்கள், இந்த எழுத்துக்கள். எங்களுக்கு தினமும் உபயோகிக்காத ஒன்றை நாங்கள் உபயோகிக்கும் பொழுது கொஞ்சம் கடினமா இருக்கும், தொடர்ந்து செய்து கொண்டோம்னா சரளமாக வந்துவிடும். நாக்குக்கு பயிற்சி, சிறப்பா இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அதைத்தானே கூறுகிறாரு, செந்தமிழும் நா பயிற்சி என்றுதானே கூறப்பட்டிருக்கின்றது. நல்லது. நான்கு எழுத்திலே பதம் காணப்படுகின்றது நாகப்பன் அவர்களே. அந்த பதம் ஒரு இடத்தின் பெயர், இடம் என்று இந்த ஊர்கள் அல்ல. நாங்கள் நாங்கள் வெளியே சென்று சாப்பிடுவதை உணவுச்சாலை என்று கூறுகின்றோம். குளிப்பதற்கு வெளியே செல்லும் போது கிணறு, குளம் என்றெல்லாம், ஆறு என்றெல்லாம், அதே போன்று இந்த மிருகங்கள், குறிப்பாக கால்நடை மாடுகள், எங்கள் அதற்கென்று ஒரு இல்லம், அதற்கென்று ஒரு சாப்பாட்டு நிலையம் உள்ள இடத்தை கூறுவது இது. மாடுகள் தங்கும் இடம் எங்களுக்கு கொட்டகை அல்ல, இன்னும் ஒன்று கொஞ்சம் பெரிதாக வருகிறது. கொட்டகைகளில் ஒன்று ரெண்டு மூன்று, இது நிறைய மாடுகளை வளர்ப்பார்கள் அங்கே காணப்படுது. இன்னொரு கொட்டகை தான், கொட்டகை போன்றது தான். நான்கு எழுத்திலே கூறப்பட இன்னும் ஒரு பதம் இருக்கு ஐயா. மாடுகளுக்கு தான் அது இருக்குது. குதிரைகளுக்கு வேறு பேர் வரும், ஆடுகளுக்கு வேறு பேர் வரும். இது மாடுகளை நாங்கள் தங்குமிடம், தங்கி இரவு நேரம் தங்கும் தங்குமிடம். வச்சு வளர்ப்பதற்கு
2: தங்குமிடம்.
0: ஆமா, மாடுகளை வைத்து வளர்ப்பதற்கு அவர்களுக்கு தங்கும். இப்ப நாங்கள் தங்குமிடம் வீடு வச்சிருக்கிறோம். வன விலங்குகள் வாழ்வதற்கு காடு என்று ஒன்று மர நிழல் குகை போன்றது இருக்கின்றது. இது மாடுகள், நாங்கள் வளர்ப்பு பிராணி மாடு. அந்த மாடுகளை நாங்கள் வைத்து பராமரிப்பதற்காக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் கொட்டகை. சரி, நீங்கள் சொன்னது கொட்டகை. கொட்டகை மாதிரி தான் அதற்குள்ளே அந்த வைக்கோல் எல்லாம் போட்டு வைக்கிறது இடங்கள் இருக்கும். புண்ணாக்கு தவிடு எல்லாம் கரைத்து வைப்பார்கள். அதிலே அது உண்டு உறங்கும் இடம் நிரந்தரமாக. வெளியே சென்றால் புல் மேய்ந்து நீரோடையில தண்ணீர் குடித்து மர நிழலே தூங்கிவிட்டு வரும். ஆனால் இது எல்லாம் அமைந்த ஒரு இடமாக நாங்கள் வைத்திருப்போம் அவர்களை வைத்து பராமரிப்பதற்கு. அதற்குரிய பெயர் நாங்கள் முன்பு ஒரு தடவை பொக்கிஷத்திலே வந்தது. இதற்குரிய பெயர் குதிரைகள் இருக்கிறது. குதிரைகளை வைத்திருப்பதற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது. மூன்றளத்திலே இருக்கின்றது. இது நான்களத்திலே இருக்கின்றது. ஆடு ஆடுகளை வைத்து அடைத்து நாங்கள் பராமரிக்கிற இடத்துக்கு மூன்றளத்திலே இருக்கின்றது பெயர்.
2: மாடுகளை
0: வைத்து
2: பராமரிக்கிற இடம்.
0: ஆமாம், பண்ணை மாத்துதான். சரியான பலம், சரியான பலம். தொழுவம் குதிரைகளுக்கு லாயம், குதிரைகளுக்கு லாயம், ஆடுகளுக்கு பட்டி என்று கூறுவோம் இல்லையா? சிறப்பான தொழுவம் என்று அற்புதமாக கண்டுபிடிச்சிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை நான் சேர்த்து விடுகிறேன் உங்களோடு. மீண்டும் அது வேற தெரியாதா ஐயா? அப்படித்தான், அப்படித்தான்.
2: அதாவது டக்கு டக்குன்னு சொல்லும் போது என்னன்னா, நம்ம புழக்கத்துல இல்ல இதெல்லாம்
0: இல்ல. மற்றது நானும் வந்து அந்த தரவை பலவிதமாக இல்லாம என்ன நேரடியாக தராமல் சுற்றி வளைத்து தருகிறேன், கண்டுபிடிக்க வேண்டும்.
2: ஆமா, சுற்றி வளைத்து சொல்லும் போது அந்த இடத்துக்கு போக
0: வேண்டியது. கருத்துக்கள் பல பெறுகின்றதல்ல. சுற்றி வளைக்கும் போது ஒரு பதத்தை கொண்டு வந்து பல விடயங்களை தெரிந்து கொண்டு போகின்றோம். அப்ப அதுக்குள்ளே அவ வந்து மலை என்று சொல்லிப்பட்டு போகலாம். மழை எந்த நேரம் வரும், எந்த நேரம் போகும்? நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு வருணன் என்ற பெயர் இருக்கு.
2: நான் வான்மலைன்னு நினைச்சேன்.
0: வருணன் அதுக்கென்ற ஒரு பெயர். வான்லேருந்து பொழிகின்றபடியா வான்மலை என்னும் பெயர் இருக்கின்றது. அப்புறம் இந்த மழை பெய்யும் ஒரு இடம் இருந்து மழை பெய்யாது. மழை என்பது வான்மலை தான். வானத்திலிருந்து அவருக்கு வருணன், வருண பகவான், வாயு பகவான், அக்னி பகவான், சூரிய பகவான் என்றெல்லாம் கூறுவோம். எவ்வளவு பகவானாக கடவுளாக கணிக்கப்பட்டவர்கள். சரி, அதே போன்று இப்ப தொழுவம். தொழுவம் என்பதிலே அங்கே அவர்களுக்கு உணவுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு பகுதி. அதை தொட்டி என்று கூறுவார்கள். அந்த தொட்டிக்கு வைக்கோல் புல்லு எல்லாம் போடுவார்கள். பக்கத்திலே பெரிய ஜாடி, பெரிய இதில் பின்னாக்கு அந்த எல்லாம் கரைத்து வைப்பார்கள். இன்னும் ஒரு பெட்டிகளை தவிடு போன்றவற்றை போடுவார்கள், அவர்கள் உண்ணுவார்கள். இங்காலே ஓலை அதுகள் இல்லாமல் ஒன்று கை போடுவார்கள். அதற்குள்ளே அந்த கட்டை அடித்து கட்ட மாட்டார்கள் அவர்களை, அப்படியே விட்டு வருவார். மேலே நீங்கள் சொன்ன கொட்டில் பெரிய வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே மண்மறை எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே அவர்கள் தூங்கி அதிலேயே உண்டு உறங்கி எல்லாம் செய்கிற இடம் தொழுவம், மாட்டுத் தொழுவம் என்று கூறுவோம். அற்புதமான தமிழ் பதங்கள். ஆனால் நீங்கள் கூறியது போன்று பழக்கத்திலே இல்லை. கிறிஸ்துமஸ் காலங்களை, நத்தார் பண்டிகை காலங்களை இதை நாங்கள் காணலாம். வீட்டுக்கு வெளியே ஜோடித்திருப்பார்கள், அலங்கரித்திருப்பார்கள்.
2: வைக்கோல்லாம்
0: வாழ்த்துக்கள். கண்டுபிடித்ததுக்கு கிடையாது. சுற்றி வளைத்து கூறி பல கருத்துக்களை கொண்டு வரும் பொழுது உன்னிப்பாக நீங்கள் அந்த சரியான பதத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பயிற்சி எங்கள் மூளைக்கு சிறப்பு. அப்படி என்றால் இப்பொழுது கீழிருந்து மேலே 13 போவோமா?
2: 13 போலாம்.
0: 13 இங்கே இலக்கம் வைக்க மாட்டார்கள் வீடுகளில். 11 நம்பர் வீடு இருக்கும், 12 இருக்கும், 13 இருக்காது, 14 இருக்கும். 13 முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். கொஞ்சம் பயம். அதுவும் 13வது இலக்கம் வெள்ளிக்கிழமை என்றால் மேலும் பயப்படுவார்கள்.
2: வந்திருக்கின்றது.
0: வாழ்த்து கழிப்பில் நாங்கள் 13 இலக்கத்துக்கு செல்ல இருக்கின்றோம் நாகப்பன். 13 இலக்கம் வந்து நீங்கள் உங்களுக்காக கொண்டு வந்து வைக்கின்றேன். வைத்தவுடன் நீங்கள் ஆசைப்பட்டபடி இன்று வந்த பதங்களுக்குள்ள உயர்தரமானவர் இவர் தான் எழுத்துக்களிலே. 7 எழுத்துக்கள் இருக்கின்றன. 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுத்துக்கள். மிகவும் சுலபமான பதில் இதுக்கு கூறுகிறேன். இவர் வந்து ஒரு உயிர் மனித இனத்தை சேர்ந்தவர் என்று வைத்துக்கொள்வோம். மனிதர், உயிருள்ள மனிதர். இவர் வந்து திரைப்பட துறைகளே பிரபல்யமான பெயரை கொண்டவர். அந்த அவர் செய்கிற பதவிக்குரிய பெயர், ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கு ஒரு திரைப்படத்தை முழுமையாக கொண்டு வந்து நாங்கள் பார்த்து கருத்து சிறப்பாக மகிழ்வதற்கு முதல் ஆள் இவர் தான். இவர் இல்லாமல் அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்க முடியாது, வெளிவிட முடியாது. அவர் கையிலே தான் இது இருக்கின்றது. அவர் யார், அவரே எப்படி கூறுவது? 7 எழுத்துக்களால் கூறப்படுகின்றது. சுலபமானது. எங்கே கண்டுபிடிங்கள்.
2: நீங்களே பாதி சொல்லிட்டீங்கள ஐயா.
0: அதான் தரவு தந்து விட்டேன். போதியில பாவல கொஞ்சம் உரித்து குடிப்போம். உன்னட்டும் வாழைப்பழமா கொடுக்காம கொஞ்சம் உரித்து விட்டு தந்தா உடனே சாப்பிடுவீர்கள் அல்லவா? யார் அவர்?
2: இங்கிலீஷ்ல ப்ரொடியூசரும் தமிழ்ல தயாரிப்பாளர்.
0: வாழ்த்துக்கள். ஆனா எடுத்தவுடன் நாங்க நினைக்கிறேன் இயக்குநர் சுத்தி வளைஞ்சு தொட்டு விட்டேருன்னு. வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்திருக்கீர்கள். புள்ளிகள் உங்களுக்கு இவர் இல்லாமல் திரைப்படம் வழியில வராது ஐயா. எல்லாம் அவர்களே தான்.
2: இவர் தான் தயாரிக்கிறவர், இவர் தான் பைனான்சியர், எல்லாமே இவர் தான்.
0: அங்குதான் இருக்க முதலாளி அவர் தான். முதலாளி இல்லாட்டி இவங்க எப்படி படம் எடுத்தால் என்ன, எப்படி இயக்கினால் என்ன, எப்படி நடித்தால் என்ன, எப்படி பாடினால் என்ன, எப்படி இசையமைத்தால் என்ன, அவருடைய புக்கட்டுகளால வீரர்கள் செய்ய அவர் உயிர் ஓட்டம் அவரிடத்தான் ஐயா. நல்லது தயாரிப்பாளர், நல்ல பதிலை தந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பதத்தை தருவதற்காக ஓடி வர வேண்டும். விரைவாக நான் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். வாருங்கள் விரைவாக. 1 நிமிடம், 2 நிமிடம் கொடுக்கப்படும்.

0: வணக்கம் ரேவதி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம்.
1: அப்பா வணக்கம்.
0: வந்து விட்டீர்கள், கெட்டிக்காரை கொண்டு வாருங்கள். இப்போ இரண்டே இரண்டு பெட்டி இருக்கின்றன. வணக்கம். இரண்டே இரண்டு பெட்டி
1: இருக்கின்றது.
0: பன்னெண்டு இரண்டு தான் இருக்கின்றது.
1: சரியப்பா,
0: பதினொன்று. பதினோராவது இலக்க பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் ரேவதி. உங்கள் பெயரில் உடனே கடவுச்சீட்டை கேட்கின்றது. என்ன மந்திரத்தை உச்சரியுங்கள். அவசரமாக பெண் குரல் வந்தவுடன் அவசரமாக திறந்து விட்டது. வெட்டி அழகாக இருக்கின்றது. அங்கே ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. எங்களுக்கு விருப்பம் இல்லாத பதம் அந்த பதம். யாருக்கு அந்த பதத்தை கேட்க யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அது இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில எந்த அங்கமும் இயங்குதில்லை. மக்கள் படும் மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, மங்களம் என்ற எல்லா இதுக்கும் ஒரு அங்கம் எங்களோட வாழ்க்கையில். இது இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. மற்றவர்களை பார்த்து நான் துன்பப்படும் வேளையில் இருக்கிற துன்பங்களோடு சம்பந்தப்பட்டது இந்த பதம். அமைதியாக இருக்கீர்கள்,
1: சத்தத்துக்கு
0: இந்த பதத்தை உபயோகித்துக் கொள்ளலாம். மன துயரங்கள் பெரும்பாலும் செய்ய முடியாது. என்ன செய்யறன்னு தெரியாமல் இருப்பினம் கண்டுபிடித்து விட்டார். நாகப்பன் பதத்தை ஓடி வருகிறார். நீங்கள் தான் இருக்கிறீர்கள். நீங்கள்
1: என்ன தெரியல. அப்பா நல்லதா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம்
0: கவலைப்படுவார்கள். கவலைப்படுவதை கருத்தில் வைத்து கூறப்படுகின்ற பதம் ஒன்று. கவலை, கவலையா இருக்குது. ஏன் அப்பா கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கும் போதே அப்பா சரியான கவலையிலே இருக்கின்றார் என்றெல்லாம் கூறுவதற்கு இந்த பதத்தை பாவிப்பீர்கள். ஏன் மகளே கவலைப்படுகிறீர்கள், என்ன துன்பம் மகளே? ஐந்து எழுத்தம்மா. நீங்கள் தோழியர்களோட பாடசாலை காலத்திலே கேட்டீர்கள் இந்த பதத்தை உபயோகித்திருப்பீர்கள். இப்பொழுதும் உங்கள் நண்பர்கள் தோழிகள் சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கவலைகளை பற்றி கூறும் இந்த பதத்தை இப்படி இருக்கப்பா ஒரே கவலையா இருக்கு என்று கூறுவதை இப்படியும் கூறலாம். சானாவிலே ஆரம்பிக்கும் ச என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் அந்த பதம். கவலையை குறைக்கும் பதம் அம்மா. கவலை மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்து எனப்பா இப்படி இருக்கின்றா என்றும் கேட்கலாம். அவர்களும் எங்கள் துன்பமாய் இருக்கின்றது என்பதற்காக கூற உபயோகிக்கப்படுற ஒரு வார்த்தை இது. கவலை துன்பங்களை செல்லும் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை எங்களுக்கு தெரிய வைக்கும். சந்தோஷம் என்ன என்ன மகள்வாய் இருக்கின்றா என்று கூறுவோம். அதே போல கவலையா இருந்தால் எப்படி கேட்போம்?
1: சஞ்சலம்.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்கார எடுத்து விட்டேன் உங்களிடம் இருந்து அந்த பார்த்து சஞ்சலம். ஏன் சஞ்சலம் கொள்ளுகின்றாய், சஞ்சலப்பட வேண்டாம் என்று கூறுவோம். என்ன ஒரே சஞ்சலமாயிருக்கிறேவதி, நான் என்ன செய்யறது இப்படி அப்படி என்ன உங்களோட பேசுவார்கள் தானே அம்மா. நீங்களும் அப்பா சஞ்சலமாயிருக்கப்பா, ஒரே சஞ்சலமாயிருக்கப்பா, துன்பமாயிருக்கின்றது ஏதோ காரணம். சஞ்சலம் என்ற அற்புதமான பதம். எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் சிறப்பு. இறுதியாக பன்னிரெண்டாவது பெட்டியை திறந்து அந்த பதிலை கண்டுபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மேலும் இரண்டு பொருள் கிடைக்கும். கொடுங்கள்.
1: சரி, 12ப்பா.
0: 12 கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கேட்கின்றது, கூறுங்கள் மந்திரத்தை. வைத்துக் கொண்டிருக்கின்றது ஐந்து எழுத்துக்களோடு. அது வந்து எங்கள் மத்தியிலே பலர் இருக்கின்றார்கள், எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள், இப்படி விளைவிப்பார்கள். மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கிறதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. எங்களுள் இருக்கின்றார்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு இப்படி செய்ய விருப்பப்பட மாட்டோம். நீங்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் கூட ஒருவருக்கு ஒருவர் இப்படி செய்து விடுவார்கள். பாரத காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அது இருக்கின்றது. அடுத்தவர்கள் துன்பம் விளைவிப்பதை இப்படி சொல்லுவது, துன்பம் விளைவிப்பதற்காக செய்கிற காரியங்கள் பல இருக்கின்றது. இவற்றையெல்லாம் செய்து இந்த பதத்தால் சொல்லுவார்கள். ஐந்து எழுத்து. அடுத்தவர்களை புறம் சொல்லி, குறை சொல்லி, குற்றம் கண்டுபிடித்து, பொய் சொல்லி, எல்லாம் மூட்டி விட்டு, அதட்டி விட்டு, ஒரு வேலை இழக்க பண்ணி எல்லாம் செய்வதற்கு இப்படி செய்வோம், அதை இப்படி சொல்லுவார்கள் இந்த பதத்தினாலே. எத்தனை குழப்பங்கள் ஏற்படும். காலம் எடுக்கின்றது.
1: முடிச்சிடறேன்பா, சொல்லுங்கப்பா.
0: அதான் இதானம்மா, இதை விட சொல்ல முடியாது. காலம் எடுக்கின்றது, அடுத்தவர் காத்து கொண்டிருக்கிறார்.
1: சரி
0: சரி, உங்களுக்கு இல்லை, ரெண்டு மூணு வினாடிகள் இருக்கின்றன, கூறுங்கள். இப்பொழுது சஞ்சலம் கூறியது போல இதை கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி, அதனால தான் சொல்றது, நீங்கள் ஆரம்பத்திலே வர துவங்கி விட்டீர்கள். பல புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளலாம். கூறுங்கள். ரெண்டில் ஒன்று சரி, அடுத்தவரோட நான் சொல்லியிருந்தேன்மா. வாழ்த்து, நன்றி மகளே, உன் முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தவரவாக அழைத்தவர் கிருஷ்ணன், நீங்கள் அழைத்திருந்தீர்கள். அடுத்ததாக நாகப்பன், நீங்கள் அழைத்தீர்கள். யார் வரப்போகிறீர்கள், ஓடி வாருங்கள். முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது. ஒரு பதம் மட்டும் இருக்கின்றது. யாருக்கு வேண்டும் அந்த இரண்டு புள்ளி? மீண்டும் ரேவதி மீண்டும் பெறுவதென்றாலும் பெறலாம், காரியமில்லை. இரண்டு புள்ளி இருக்கின்றது, ஓடி வாருங்கள். விரைவாக நான் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் வேகம் விவேகம் என்று எங்கள் சிந்தைக்கு விருந்தாக வருவது பொக்கிஷம். எங்கே யார் வரப்போகின்றீர்கள், ஓடி வாருங்கள்.

கிருஷ்ணன் அவர்கள் வீடு வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. அவர் பாடகம் தரவில்லை, மீண்டும் பெறுகின்ற என்றார். அங்கே யார் விறப்பு ஒன்றை ஒரு பெட்டி இருக்கின்றது, அந்த பெட்டி திறந்தாகிவிட்டது, யார் வந்து கூறுகிறோம், யார் கூறினாலும் அவர்களுக்கு இரண்டு புள்ளி வழங்கப்படும் கிருதியாக. ரேவதி திறந்த பெட்டியை ரேவதியும் கூறலாம், மற்றவர்கள் வந்து கூறினாலும் உங்களுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும். இந்த ஒருவருக்கு இடையூறு ஏற்படுவதும் வண்ணம் பல காரியங்களை செய்து மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் வண்ணம், குழப்பங்கள் வரும் வண்ணம், எல்லாம் குழம்பி போகும் வண்ணம் செய்வதற்கு ஒரு ஒரு பதம் இருக்கின்றது. தேவையில்லாமல் மூட்டி ஒருவருக்கு ஒரு சண்டை மூட்டி விடுவது, ஒருவருக்கு வெறுப்பு ஏற்படும் வகையில் நடந்து கொள்வது, ஒருதரை ஒருவர் வெறுக்கும் வண்ணம் சில விடயங்களை செய்வது, இப்போ புறஞ்சொல்லுதல் என்றெல்லாம் கூறினா அப்படி பல விடயங்களை செய்வார்கள். அதை ஒரு சொல்லால் அழைக்கின்றார்கள், நாங்கள் அழைப்போம். இது முன்பும் ஒரு தடவை எங்களுடைய பொக்கிஷத்தோ அல்லது புதையல்லையோ வந்த பதம். எங்கே யார் வரப்போகிறீர்கள், ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது, சாரி, நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து பாடல் தர ஆரம்பிக்கின்றேன். எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் கேட்ட பாடல் எல்லாமே பயத்துக்கு தாண்டா என்ற பாடல். அந்த பாடல் வருகின்றது நவக்கிரகம் திரைப்படத்திலிருந்து, கேட்போமே.

நின்று பல்லவி பாடுறதும் முயலுக்கு மூணே கால்கள் என்றாலாமாம் போடுறதும் முட்டால் முன்னே எட்டால் நின்று பல்லவி பாடுறதும் முயலுக்கு மூணே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும் உதட்டுக்கு மேலே சிரிப்பை வச்சு உள்ளதை மறைக்கிறதும் உன்னுக்கு பத்தா பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும் குழையுறதும் இடையிறதும் வளையிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா எல்லாமே வயத்துக்கு தாண்டா இல்லாத கொடு

0: அநியாயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா, நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும் நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே பயத்துக்கு தாண்டோ.
1: ஆமாம், இந்த உலகத்தில் எல்லாம் எல்லா உயிர்களும் அசைவதே இந்த வயிற்றுக்காகத்தான். ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் கோடானு கோடி பணம் சம்பாதிப்பவனும் வீதியிலிருந்து யாசகமும் செய்பவனும் அசைவது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான். அற்புதமான கருத்தான பாடல். நாகப்பன் அவர்கள் வந்தவர், அவர் இதை தந்தவர், இந்த பாடலை தந்தவர் ஜெகபிரசாதிக் அவர்களாக இருக்கின்றது. அடுத்து வரும் பாடல் சரவணன் உங்களுக்காக வரும். கிருஷ்ணனை ஒரு தடவை இந்த பாடலுக்காக அழைப்போம். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
1: பாடலை கூறுங்கள். வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
2: வீட்டுக்கு வந்துட்டேன், இப்பதான் வந்தேன் ஐயா.
1: வாழ்த்துக்கள். வர வேண்டும். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: எனக்கு ஒரு பொம்மை பாடல் தாருங்க.
1: என்ன பாடல் தாருங்கள்?
2: சொந்தமடி நீ எனக்கு.
1: என்ன பாடலா?
2: படம் பெயர்.
1: இது பாடல் பாடல் தான் நான் கேட்டேன்.
2: பின்னல்ல நீ ஒரு பொம்மை, பொய்யல்ல நான் சொல்வதுண்மை.
1: பின்னல்ல நீ ஒரு பொம்மை, இது என்னது? சொந்தபடி நீ எனக்கு. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் கேட்டு மகிழ்வோம். வந்த இறங்கியமைக்கு நன்றி.
2: அந்த சொல் பரிகாசமா?
1: இல்ல இல்ல இல்ல ஐயா, இன்னொரு முயற்சிங்கள். பரிகாசம் என்பது அடுத்தவர்களை பார்த்து நகைத்து கொள்ள வைக்கிறதன் பரிகாசம் பண்ணுது. இது அப்படி மற்றவர்கள் இப்ப என்னை யாரும் பரிகாசம் பண்ணுவதற்காக எனக்கு நீங்கள் செய்கிற நீங்கள் செய்து விட்ட செயலாயிருக்கும், நீங்கள் ஆக்கிவிடும். அது பிழையாக செய்கிற பிழையாக மற்றவர்களுக்கு சொன்னால் மற்றவர்களை என்னை பரிகசிப்பார்கள் அல்லவா? அதை எப்படி சொல்வது? அடுத்தவர்களுக்கு நாங்கள் செய்கிற தீங்கிலே உண்டு. ஒரு இடத்துல இருந்தோண்டு ஒருத்தருக்குள் போட்டியான நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்து விட்டது. நான் பாடல்கள் தொடர்கிறேன், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி உங்களுடைய ஆர்வத்துக்கு. நன்றி நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்ள இருப்பது சரவணன் வந்து இணைந்து புள்ளிகளை பெற்று பெட்டிகளை திறந்து சுவாரஸ்யமா பேசி கேட்ட பாடல் அன்போடு என் அன்பு கிருஷ்ணன் முதலில் ஆரம்பித்து விட்டு பயணத்திலிருந்து பங்கு பற்றி விட்டு பயணத்தால் வந்தவுடனும் இணைந்து எப்படியும் பங்கு பெற்ற வேண்டும் என்று ஓடி வந்ததற்கு வாழ்த்து கூறி வரவேற்று அவருடைய பாடலையும் பெற்றுக்கொண்டு தருகின்றேன். இப்பொழுது இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் உயர்ந்தவர்கள் திரைப்படுத்தும் பாடல்.

உண்டடா, வெயில் என்ன

கொண்டு செய்த பூஜை வீணாகவில்லையே. மலரும் போதே வாசம் தெரியுது, வளரும் போதே பாசம் புரியுது. தாய் தந்தை செய்த பூஜை வீணாகவில்லையே. கந்தன் நன்று மந்திரம் சொன்னான், கண்ணன் நன்று கீதை சொன்னான், மகன் சொன்னதே.

சிறப்பான ஒரு பாடல். வாழ்க்கையிலே நாங்கள் காண முடியாதை கண்டுகொள்வதற்கும் வாழ்வியலே கிடைக்கின்ற தத்துவங்கள் பல, அதிலே நாங்கள் நேர்முடையமாக கண்டு கழிக்கும் கண்டு உணரக்கூடிய பக்குவங்களும் தத்துவங்களும் உண்டு என்பது கட்புலன் செவிப்புலன் மொழிப்புலன் எல்லா புலன் அத்தனையும் சேர்ந்த உருவங்களை வைத்து அமைத்த அந்த திரைப்படம் வாழ்க்கையை அப்படியே எடுத்து காட்டி சென்றது. வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே சரவணா நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். நான் கூட இந்த பாடலை பல பாட்டும் பதமும் நிலை நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்றேன். என்னை கவர்ந்த பாடல்களும் இதுவும் ஒரு ஒரு உண்மை நிலை அறிந்த பாடல், அற்புதமான திரைப்படத்து பாடல். அந்த வேளையிலே அடுத்து அன்பு மகளை ரேவதி நீங்கள் இறுதி நேரத்தில் வந்தாலும் அழகாக இணைந்து சிறப்பித்து புள்ளிகள் பெற்று ஒரு பாடலை தந்தீர்கள். இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு என்ற பாடல் தந்திருக்கின்ற அந்த பாடல் ராஜா திரைப்படுத்த பாடல். இரண்டில் ஒன்று இரண்டு புள்ளி அல்லது ஒரு புள்ளி ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்று இயங்கி வந்துவிட்டு இந்த பாடலை தந்தீர்கள். வருகின்றது உங்களுக்கான பாடல்.

ஒற்றை இரட்டை பிடிப்பது போன்று ரெண்டில் ஒன்று இது அல்லது அது எங்கே சொல்லு என்று கேட்பது போன்று அற்புதமான ஒரு பாடல். ஜாம் இல்லை இதைத்தானே கேட்கின்றார்கள் இரண்டில் ஒன்று என்று. அற்புதமான அந்த பாடலை இறைவதி நீங்கள் வந்து சிறப்பாக விளையாடிய வேளையிலே பாடலையும் தந்து சென்ற வேளை ஒலித்து சென்றது அந்த பாடல். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் வேளை ஆரம்பித்த அன்பு கிருஷ்ணன் பேருந்திலே இருந்து கொண்டு பயணம் செய்யும் பொழுதும் பயணம் செய்து முடிந்து வீடு வரும் வரைக்கும் முன்னில் தமிழ் வானொலியை இது கிரகித்து கொண்டே இருந்திருக்கின்ற நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்லி இறுதியிலும் ஓடி வந்து இணைந்து விடுவோம் பாடலை கொடுத்து விடுவோம் என்று ஓடி வந்து புள்ளியை ஒரு தடவை வெற்றி விடுவோம் என்று முயற்சி செய்தார். முடியவில்லை. இருப்பினும் அவருடைய அக்கறைக்கும் அவருடைய தொடர்புக்கும் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். பெண் அல்ல நீ ஒரு பெண் மணி பொன் பொம்மை என்று கூறும் சொந்தமடி நீ எனக்கு திரைப்படுத்த பாடலை தந்தவளை அந்த பாடலையும் கேட்போம்.

0: உண்மையான அந்த பாடல் கூட பல விடயங்களை கூறிக்கொண்டு போகின்றது. வாழ்க்கை என்றால் என்ன, உயிரினம் என்றால் என்ன என்று அறியும் வண்ணம் சிந்தனைக்கு வந்த பாடல்களை தெரிவு செய்து கொண்டது வந்து தருவதற்கு பொம்மை பாடல்களை இன்று கூடுதலாக தந்தார்கள். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில் நடைபெறுவது என்ன என்பதை கூறும் பாடல்கள் என்னும் ஒரு பாடல் இருக்கின்றது. இருப்பினும் அதற்கு முன்பு பாடல்களை தந்த உங்களுக்கும் இணைந்தவர்களுக்கும் நன்றி கூறும் வேளையில் இப்பொழுது நாங்கள் இன்றைய பொக்கிஷத்திலே 20 பெட்டிகளை கொண்டு வந்தோம். அன்புடன் நாகப்பன் அவர்கள் இறுதி நேரத்திலும் அழைத்து கொண்டிருந்தார். அந்த சொல்ல முடியாத பெட்டியை தான் சொல்ல வேண்டும் என்று ஓடி வந்தபடியால் அவரை ஒரு தடவை எடுத்து இருக்கிற அவர் அழைத்து கொண்டே இருக்கின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம் நாகப்பன், வணக்கம். தெரிகிறது, நான் அதை முடித்துக்கொண்டு நேரத்தை கருதி ஓடி வந்து பாடல்களை தந்து கொண்டிருந்தேன். நீங்கள் 65-70 தடவை உங்களுடைய அழைப்புகளை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கூறுங்கள், கூறுங்கள் அந்த பதம்.
1: வஞ்சகன்
0: பொருந்தவில்லை. வஞ்சகன் வந்து செய்வது, ஆனால் அதால் ஏற்படுற குழப்பங்கள் எல்லாவற்றையும் உருவாக்குவதை செய்பவர் வஞ்சகன் போல வேறு ஒரு பதம் இருக்கின்றது. முயற்சிக்கு நன்றி. அவரை இப்படியும் சொல்லுவார்கள், அவர் அதையும் செய்வார். அதை செய்வதற்கு அந்த விடயத்தை ஆக்குவதற்கு இதையும் செய்வார், வஞ்சகத்தையும் செய்வார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களோட முயற்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நான் வாழ்த்துக்கள் இப்பொழுது சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி. இன்னும் சில நொடிகளை அது தெரியும், தெரிவோம், தெரிவோம். நன்றி நாகப்பன், வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு, நன்றி நன்றி. இப்பொழுது அன்புடன் நாகப்பன் அவர்களும் வந்த ஒரு தடவை முயற்சித்து பார்ப்போம் என்றார். அந்த விடாமுயற்சி, அந்த அந்த ஆர்வம், அதுதான் என்னை கவர்ந்தது. உங்கள் எல்லோரிடம் இருந்து என் அன்பு உறவுகளே, ஒன்று கூடி காட்டிந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்க வேண்டும் என்று எவ்வளவு நீங்கள் பிரயத்தனம் செய்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்கள் இன்று முன்னியல் தமிழ் வானொலியிலே 20 பெட்டிகளை கொண்டு வந்து 19 சொற்களை கண்டுபிடித்து விட்டோம். ஒரு சொல் உங்களுக்கு தெரியும், அது தொண்டைக்குள்ள இருக்குது, வெளியில வருதுன்னு முயற்சிக்கின்றீர்கள். அந்த வகையிலே நாகப்பன் அவர்களே உங்களுக்கும், கிருஷ்ணா உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ரேவதியும் அதை சொல்லுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்திருக்கின்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இருப்பினும் நாகப்பனுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், பார்ப்போம். நான் உங்களுக்கு கூறுவேன், நாங்கள் இந்த கண்டுகொண்ட சொற்களை முதலில் பார்ப்போம். ஆதவன், செம்பு, ஆலமரம், வேர்க்கடலை, தாடகை, வருணன், மின்னல், பசி, கவி, உலக்கை, சஞ்சலம். 12வது பதம் கூறப்படாமல் இருக்கின்ற பதம், அதை நான் கூறுகின்றேன் முடிவிலே. தயாரிப்பாளர், தொழுவம், பொறியாளர், கழனி, கரி, ஓலம், பந்தல் கால் அல்லது முகூர்த்த கால், புளிய மரம் ஆகிய 19 பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். அத்தனை பதங்களும் எங்களுக்கு தெரிந்த பதம், ஒரு சில அல்ல, 19 பதங்களையும் நாங்கள் வாழ்க்கையிலே உபயோகிக்கின்றோம். அதற்கு வேறு பதங்களும் இருக்கின்றன என்பதை இன்று தெரிந்து கொண்டோம். பாவிக்கப்படாத மறந்து போன சொற்களையும் புதுப்பித்து கொண்டோம். அந்த வகையில் அந்த 19 பதங்களை கண்டுகொண்ட எங்களுக்கு அந்த 12வது பதம் ஒரு சிறப்பான பதம். அந்த பதம் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விடாமல் குழப்பம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த பதத்தினுடைய தரவுகளை கொடுத்திருந்தேன், அடுத்தவர்களுக்கு துன்பம் வரும் வண்ணம், மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து குழம்பிக் கொண்டு முடிவுகளை தவறாக எல்லாம் செய்வதற்கு ஒன்றை செய்வார்கள் சிலர். அப்படி செய்பவர்களை பலவிதமாக கூறினீர்கள், அத்தனையும் பொருத்தமானதுகள் தான். ஆனால் சரியான பொருத்தம் என்னிடம் இருக்கின்றது, அந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் குந்தகம். குந்தகம் செய்யக்கூடாது, அற்புதமான ஒரு பதம். பாரத காலத்திலிருந்து அவர்களை வெளியேறும் வண்ணம் குந்தகம் செய்தார்கள். இவனுடைய பதவியை பறிப்பதற்காக இப்படி குந்தகம் விளைவித்தார்கள். குந்தகம் என்பது சரியான பதம். இதற்கான புள்ளி சொல்லியிருந்தால், பெட்டியை திறந்தவர் சொல்லியிருந்தாலும் 2 புள்ளி, இறுதியில் யார் வந்து சொன்னாலும் 2 புள்ளி என்று கூறினேன். இந்த இரண்டு புள்ளியையும் கொடுக்கத்தான் போகின்றேன் யாரு கண்டால் ஒருவருக்கு, அவர் வந்து ஆரம்பத்திலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து இறுதியிலும் ஓடி வந்து உற்சாகத்தோடு நினைந்து கொண்டு இருந்தவர் அன்பு கிருஷ்ணா. அந்த புள்ளியை உங்களுக்காக தருகின்றேன். இப்பொழுது புள்ளிகளின் எண்ணிக்கையை கூற வேண்டும். புள்ளிகளை பெற்றவர்களின் விவரத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். ஒரு பாடல் இருக்கின்றது, அது இறுதி பாடலை கேட்டு எனக்கு மகிழ்வூட்டி விடை பெற்று கொடுக்கும் நாகப்பன் கேட்ட பாடல் வர இருக்கின்றது. அதற்கு முன்பு புள்ளிகளை பார்ப்போம். இங்கே நான்கு நான்கு புள்ளிகளை, தலா நான்கு நான்கு புள்ளிகளை பெற்றவர் யார் என்று பார்த்தால் இருவர், ஒன்று கிருஷ்ணன், அடுத்தவர் ஜெகபர்சாதிக் அவர்கள். நான்கு நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் அடுத்து ஒருவர் ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார், அவர் ரேவதி, மூன்றாவது இடத்தில் நிற்கின்றார். அடுத்தது சரவணன் அவர்கள், எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு இரண்டாவது படத்தில் நிற்கின்றீர்கள். அதனால் முதலாவது இடம் கடந்த வாரம் போல் இந்த வாரமும் அன்புடன் நாகப்பன் அவர்கள் மொத்தம் 18 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் நிற்கின்றீர்கள். முதலிடம், இரண்டாவது இடம், மூன்றாவது இடம், நான்காவது இடம் பெரிதல்ல, ஆனால் வாழ்த்துக்கள். எல்லா புள்ளிகளையும் பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்திருக்கின்றீர்கள், நிகழ்ச்சியை அழகுறக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிருஷ்ணன், ஜெகபர்சாதிக் அவர்கள், நாகப்பன், சரவணன், மகள் ரேவதி, உங்கள் ஐவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி நேரத்தை தாண்டி வந்துவிட்டோம். இருப்பினும் அந்த பொறுமையான எண்ணம் எங்களை கலகலப்பாக இருப்பதற்கு மொன்றியல் தமிழ் வானது கொஞ்சம் இளக்கமாக எங்களுக்கு தந்திருக்கின்றது. நேரத்தை இலக்கி அந்த நேரத்தை உபயோகித்துக் கொண்டு இறுதியாக ஒரு தத்துவ பாடல், அந்த பாடலை அன்புடன் தந்தவர் எங்கள் நாகப்பன். அவருக்கு வெற்றி பாடலாகவும் வளமையாக அவருக்கு இறுதி பாடல் கேட்பதனால் பெருமானந்தம். அவருடைய முயற்சிக்கும் எங்களை உற்சாகப்படுத்தியதுக்கு எங்களை எல்லோரும் நன்றாக உற்சாகப்படுத்தி, ஒரு உற்சாகம் என்னவென்னா நாகப்பன் வந்து சொல்லி விடுவார் என்று ஓடி வருவார்கள் மற்றவர்கள். சிறப்பாக இருந்து கலகலப்பான இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டோம். பாடலை கேட்போம். அந்த பாடல் வருகின்றது சிவப்பு மலர்கள் திரைப்படத்திலிருந்து. அற்புதமான ஒரு பாடல். நாகப்பன் அவர்களே, வெற்றியாகவும் எங்களோடு இணைந்து சிறப்பித்த உங்கள் விருப்பமாகவும் அந்த பாடல் வெற்றி பாடலாகவும் ஒலிக்கப்படுகின்றது.

அற்புதமான கருத்து கொண்ட ஒரு பாடல். நாங்கள் எல்லாம் உண்மையிலே பொம்மைகள் தான். அதை வாய் பேசக்கூடிய எங்களுக்கு வாயை பேச முடியாத கை காலெல்லாம் ஆட்டக்கூடியதாக ஒரு பொம்மலாட்டத்தை ஆட்டி இறைவன் படைத்து எங்களை எல்லாம் ஆடவிட்டிருக்கின்றான். ஒவ்வொருவர் உள்ளத்திலே இருக்கின்றதை பொம்மலாட்டத்தில் செய்யால் காட்டப்படுகின்றது. வாய் மனத்திலே என்ன இருக்கின்றது, செயலிலே என்ன அர்த்தம், என்ன விளைவு என்பதை எல்லாம் எடுத்து காட்டும் ஒரு சிறந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா மெல்லிசை மன்னரன் இசையிலே வந்த அந்த பாடல் 1986 ஆண்டு திரைக்கு வந்தது என்ப ஒரு இனிமையான இந்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தோம் பொக்கிஷம். பொக்கிஷம் பாரத்தில் ஒரு நாள் மலரும் இந்த வேளையிலே அன்புடன் வந்து கிருஷ்ணன், ஜெகபிரசாதி, நாகப்பன், சரவணன், ரேவதி, நீங்கள் இணைந்து சிறப்பித்து உரு கொடுத்தீர்கள், உயிர் கொடுத்திருக்கின்றீர்கள். இனியோர் கேட்டுக்கொண்டிருந்து எங்களுக்கு உற்சாகத்தை தந்து எழுத்து மூலம் பல கருத்துக்களையும் தந்து நிகழ்ச்சியை முழுமையாக்கி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு 2025 ஆண்டின் 9 மாதத்தின் 10 நாள் பொக்கிஷம் நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் இவர்களையெல்லாம் நான் உணர வைத்த தமிழ் எல்லோரையும் எங்களுக்கு ஆக்கி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்று கூறி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி கூறி மீண்டும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்பு நேயர்களோடு நான் இணைந்து இறைவனிடம் கேட்பது எங்களுக்கு அல்லல் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், ஆசைகளை அறுத்து பாசங்களை ஒறுத்து நாங்கள் வாழ்க்கையிலே சிறப்பாக செல்ல வேண்டும். அதற்காக அறம், மனிதநேயம், சீவகாரண்யத்தை தழுவுகின்றோம், அதை பின்பற்றுவோம் என்று கூறி ஒட்டுமொத்தமாக உங்களோட விரைஞ்சுகின்ற இறைவா அல்லல் இல்லாத அமைதியான நல்ல வாழ்க்கை கிடைக்க அருள்புரிய வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். பாட்டு நிகழ்ச்சி கண்டுபிடி பொக்கிஷம் நிகழ்வு இனிது நிறைவுக்கு வருகின்றது. அனைவருக்கும் என் நன்றிகள். வெற்றி பெற்றவர்களுக்கும் இணைந்து கொண்டவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

ஆடி பூரத்தன்று பார்வதி பூப்படைந்ததாக ஐதீகம். இந்நாளில் சிவன் கோவில்களில் உள்ள அம்மனுக்கு பூரச் சடங்கு என்னும் பெயரில் பூப்புனித நீராட்டு விழா நடத்துவர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இதற்காக கருவறை முன் மண்டபத்தில் சிறு பந்தலிட்டு உற்சவர் அம்மனை எழுந்தருளச் செய்வர். மூலவர் மீனாட்சிக்கும் உற்சவர் அம்மனுக்கும் ஒரே நேரத்தில் சீக்காளித்தல் என்ற சடங்கினை செய்வர். ஒரு படி ஆழாக்கில் அரிசி அல்லது சோறு நிரப்பி அதை அம்மனின் தலைமுதல் பாதம் வரை மூன்று முறை ஏற்றி இறக்குவதற்கு சீக்காளித்தல் என்று பெயர். அதன் பின் உற்சவர் அம்மனின் முன் சுமங்கலி பெண்கள் நலங்கு செய்வர். இந்த நிகழ்ச்சி நடப்பது வெளியில் சரிவரத் தெரியாது. இந்த சடங்கு வைபவத்தை சில அம்மன் கோயில்களில் ஐப்பசி பூரத்திலும் நடத்துவது உண்டு. ஒரு அம்மனின் பெயரே ஆடிப்பூரம் என்பது உமக்கு தெரியுமா? கும்பகோணம் சென்னை சாலையில் உள்ள 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிவஸ்தலம் திருப்பனந்தாள். பனங்காடாக விளங்கிய இங்கு சிவன் மேற்கு நோக்கி தாளவனேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். கிழக்கு நோக்கி நிலையில் அம்மன் தாளவனேஸ்வரி என்ற பெயரில் வீற்றிருக்கிறாள். தல விருட்சமாக பனைமரம் உள்ளது. சுயம்பு மூர்த்தியான சிவனை பிரம்மா விஷ்ணு இந்திரன் அகத்தியர் நாகக்கண்ணியர் வழிபட்டு நற்கதி பெற்றனர். தாளவனேஸ்வரர் சந்நிதியில் உள்ள ஆடிப்பூர அம்மன் என்ற பெயரில் ஒரு அம்பாள் காட்சியளிக்கிறாள். ஆடிப்பூர நாளில் இவளை வழிபட விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும். தல விருட்சமான பனைமரத்தின் அருகில் கிணறாக உள்ள நாகக்கன்னிகை தீர்த்தத்தில் நீராடினால் நாகதோஷம் நீங்கி திருமணம் கைகூடும் என்பர். ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். இறப்பு தாங்க முடியாத ஒன்றுதான், ஆனால் அது நிச்சயமான ஒன்று என்பதால் அதை பற்றி கவலைப்பட்டு ஏதும் ஆகப் போவது இல்லை. ஒரு சமயம் பிரிட்டிஷ் படைகள் இங்கர்மன் என்ற இடத்தில் எதிரி படைகளுடன் போராடி கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு வீரன் மீது குண்டு தாக்கி கால்கள் சிதைந்து விட்டன. இரத்தம் ஆறாக ஓடியது. அவன் தன் கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு முழு பலத்தையும் ஒன்று கூட்டி வீரர்கள் தங்கியிருக்கும் கூடாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அவசரமாக பெட்டியை திறந்தான். அதற்குள் அவன் மிகவும் விரும்பி வாசித்த பைபிள் இருந்தது. கண்கள் இருண்ட அந்த நிலையிலும் அவன் புத்தகத்தை திருப்பினான். தான் அடிக்கடி விரும்பி வாசிக்கும் வசனத்தை இரண்டு முறை வாசித்தான். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கின்றவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கின்றவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்பதே அந்த வசனம். கடவுளை விசுவாசித்த அவனது உள்ளம் நிம்மதி அடைந்தது. இரத்தம் தோய்ந்த கரங்களால் பைபிளை அணைத்தபடியே அவனது உயிர் பிரிந்தது. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கின்றோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நினைவு கூறத்தக்கது, ஆண்டவருடன் ஐக்கியமாகும் அனைவரும் மீண்டும் வருவார்கள் என நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே இறப்பு பற்றி கவலைப்படக்கூடாது. பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்களே. பணத்தை துச்சமாக மதித்த ஞானி ஒருவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார். அவரது பெயர் ஜுனைதுல் பக்தாதி. இவரது சீடர் ஒருவர் ஞானிக்கு ஒரு முறை 500 பொற்காசுகளை காணிக்கையாக அளிக்க முன்வந்தார். ஞானி கேட்டார், அன்பு சீடரே, தங்களிடம் இவ்வளவுதான் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று. நிறைய இருக்கிறது, ஏன் கேட்கிறீர்கள் அவர்களே என்ற சீடரிடம், அது இருக்கட்டும், உங்களுக்கு அந்த செல்வம் போதுமா, இன்னும் தேவை இருக்கிறதா என்றார் ஞானி. ஆம், நான் இன்னும் பொருள் சேர்க்க ஆசைப்படுகிறேன் என்றார் சீடர். அப்படியானால் என்னை விட உங்களுக்கு பணத்தேவை அதிகமாக இருக்கிறது, எனவே இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் இப்போது பணம் இல்லை, இனி வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை என்றார் ஞானி. இறை தொண்டு செய்பவர்கள் தங்களை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவை என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது. ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இளங்கும் அன்னை ஹதிஜாவின் கண்மணிய பாத்திமா, கல்பு கனிய பாத்திமா, உலகம் போட்டும் நபி மகளார் திலகம் பாத்திமா, மங்கையர் திலகம் பாத்திமா.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். எம்டிஆர் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவது நிகழ்வாக நமது சிந்தனைக்கு. மனதில் இருக்கும் இருள் குணங்கள் அனைத்தும் விலகட்டும். சத்தியம், தர்மம், கருணை போன்ற தெய்வீக குணங்கள் திரும்பிய பக்கம் எல்லாம் தீப ஒளியாய் வீசட்டும். சத்தியத்தின் இருப்பிடமே இறைவன் இருக்குமிடம். சத்தியத்தையும் உண்மையையும் கடைபிடிப்பவனிடமே கடவுளின் அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். மனம் ஒரு பாலிஷ் செய்யப்பட்ட நிலை கண்ணாடி. அதன் மீது தூசிப்படியாமல் தூய்மையை பாதுகாக்க வேண்டும். கடவுள் மீதான நம்பிக்கை உன்னிடம் உறுதியாக இருந்தால் எப்பொழுதும் நேர்மையாக வாழ்வதற்கான சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்து விடுவார். கடவுளின் தொண்டனாக இருந்து உலகிலுள்ள அனைவருக்கும் தொண்டாற்று ஆன்மீகத்திற்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்துவிடு. இதுநாள் வரை இப்படி இருந்தோமே என்று சிந்திக்காமல் இன்று முதல் இப்படி மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பணியாற்றுபவனே புத்திசாலி. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இணைந்தால் பாறாங்கல்லாக இருக்கும் தடை கூட தகர்ந்துவிடும். வெற்றிக்கான வழி திறக்கும். சுய காலில் நிற்க பழகு. நேர்மை, நியாயம், அடக்கமான வீரம் இவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கு. உன் அருகிலேயே வெற்றி காத்திருப்பதைக் கண்டு மகிழ்வாய். மலர் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தில் திறந்தே இருக்கிறது. நீயும் அதுபோல வெளிப்படையானவனாக இரு. உன் பார்வையில் சமத்துவமும் கருணையும் நிறைந்திருக்கட்டும். கட்டுப்பாடியின்றி மனத்தை வாரி வழங்கும் மலர் போல உயர்ந்த பண்புகளால் பிறருக்கு நன்மை செய்பவனே நல்ல மனிதன். வாழ்வின் உண்மையான நோக்கம் கடவுளுக்காக அல்லது உண்மைக்காக வாழ்தல். நாம் இரண்டுக்காகவும் வாழ முயற்சிக்கலாம். மனிதனாக பிறந்திருப்பது அரிய வாய்ப்பு. இதை தவறவிட்டால் மீண்டும் பெற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருக்கலாம். அரிய இந்த பிறப்பில் நற்செயல்களில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளது ஆக்கு. மனித உயிர்களுக்கு மட்டும் அன்பு சொந்தமானது அல்ல. தாவரம் விலங்குகளும் கூட அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. கல் மண் போன்ற ஜடப்பொருட்களிலும் கூட அன்பை காணலாம். மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் மனிதனாக மாட்டான். கண்டிப்பு கலந்த நேர்மையுடன் கட்டுப்பாடை தேர்வு செய்தால் ஒரு வளர்ச்சிக்கு வித்திடுவதாக அமையும். சிறிய லட்சியத்தில் வெற்றி பெறுவதை காட்டிலும் மகத்தான பெரிய லட்சியத்திற்காக வாழ்ந்து அதில் தற்காலிகமாக தோல்வி அடைவது கூட மேலானதுதான். தனக்கென சுயநலம் பாராட்டுவது பக்தியாகாது. பிறருக்காக தன்னை அர்ப்பணிப்பவனே சிறந்த பக்தன். அவனது தூய உள்ளத்தை கடவுள் விரும்பி ஏற்பதோடு வரங்களை வாரி வழங்குவார். இணைந்திருங்கள். இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். தொடரும் நிகழ்ச்சி தகவல் அறியும் நேரம். நம் ஆரோக்கியத்தின் மிக முக்கியமான அடிப்படை நல்ல தண்ணீர். இதோ நல்ல தண்ணீரில் நலமடைந்த விஷயம் ஒன்று இங்கே. சீனாவில் ஹுயான்ஸ்லோ கிராமத்தில் வாழும் ரெட் யாவ் இனக்குழு பெண்களின் கூந்தல் கிடுகிடுவென வளர்ந்து தொங்குகிறது. அவர்களின் குறைந்தபட்ச கூந்தல் அளவே 3 அடிகளாகும். அதற்கான காரணத்தை கேட்டால் அந்த கிராமத்தில் ஓடும் சிறு ஆற்றை கை காட்டுகின்றனர். முடி வளர்ச்சிக்கான மகத்துவம் அந்த ஆற்றில் ஓடும் நீரில் தான் இருக்கிறது. ஏனெனில் காலம் காலமாக அந்த ஆற்றில் மட்டுமே தலைமுடியை நினைத்து குளித்து வருகிறோம். பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ரெட் யாவ் என ஆண்களுக்கும் கூட நீளமான முடி வளர்கிறது. இதற்கும் அந்த ஆறுதான் காரணம் என்கிறார்கள். ஆறுன்னு என்னன்னு கேட்கும் நிலையில நாம இருக்கோம். இயற்கையை நிலைநாட்டினால்தான் மனிதன் நன்றாக வாழ முடியும். புத்தகத்தில் கன்றுக்குட்டி தோலும் நாய் காதும் என்ன புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? புத்தகத்தை வாசிக்கும் போது விட்ட பக்கங்கள்ல இருந்து மறுபடியும் தொடர அல்லது குறிப்புகளை எடுக்க அந்த பக்கங்கள்ல சொருகி வைக்கும் விஷயம்தான் புக்மார்க். அது கெட்டி காகிதத்தில் செய்ததாகவோ அல்லது மென் கயிறாகவோ இருக்கலாம். தலையணை சைஸ் புத்தகத்தில் வைக்க இலவச இணைப்பு போல பைண்டிங் செய்யும் போதே இந்த புக்மார்க்கை சேர்த்து விடுவர். கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே எகிப்தின் பேபிரஸ் புத்தகங்களில் தட் இஸ் கன்றுக்குட்டி தோள்களால் செய்த புக்மார்க்குகளை பயன்படுத்தி இருக்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டில் ராணி எலிசபெத் காலத்தில் தயாரிக்கப்பட்ட பைபிளுக்கு பட்டு நூலில் புக்மார்க் செய்யும் வழக்கம் இருந்தது. ராயல் மியூசியம் ஆஃப் புருனேயில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த யானை தந்தத்தால் செய்த ஓர் இந்தியன் புக்மார்க் இருக்கிறது. பிற்காலத்தில் அச்சுத்தொழில் நுட்பம் வளர்ந்த போது விதவிதமான ரசனையான கிரியேட்டிவான தனித்தனி புக்மார்க்குகள் புத்தக மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. புக்மார்க் இல்லாத புத்தகங்களின் பக்கங்களை ஓரத்தில் மடித்துவிட்டு மூடி வைக்கும் பழக்கம் நமக்கு உண்டு அல்லவா? அதை ஆங்கிலத்தில் டாக் இயர்ஸ் என்பார்கள். அதாவது பார்ப்பதற்கு நாய் காது போல இருப்பதால் அந்த பெயர். சிலருக்கு புத்தகங்களை அடிக்கடி மடிப்பது பிடிக்காது, பாய்ந்து கடிக்க வருவர். அது ஏன் என இப்போது புரிகிறது தானே. புக்மார்க் என்று சொன்னால் இளைய தலைமுறையினருக்கு சட்டென்று ஞாபகம் வருது கரோக்கிலோ சஃபாரியிலோ இணைய பக்கங்களை சேமித்து வைப்பதைத்தான். இணையம் பயன்பாட்டிற்கு வந்தபோது அச்சு ஊடகத்தில் என்னையெல்லாம் சொல்லி பயன்பாட்டில் இருந்ததோ அதை அப்படியே காப்பி அடித்துக் கொண்டது. உதாரணம் இந்த புக்மார்க். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் நேரம்.

இது ஆரோக்கிய நேரம். இந்த ஆரோக்கிய நேரம் பகுதியில் சம்பா கோதுமை ரவை இட்லி செய்வது எப்படி என்பதை காணலாம். இதற்கு என்னென்ன தேவை? சம்பா கோதுமை ரவை 1/2 கப், எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், தயிர் 4 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் 1 சிட்டிகை, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, கேரட் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், ஈனோ சால்ட் 1 டீஸ்பூன். தேவையான பொருட்களை கேட்டுக்கொண்டீர்களா? இனி இதை எப்படி செய்வது? சம்பா கோதுமை ரவையை 2 நிமிடங்கள் கடாயில் போட்டு வறுத்து தனியாக வைக்கவும். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டு தாளிக்கவும். பச்சை மிளகாயை கீறி போடவும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்க்கவும். அடுப்பை அணைத்து விடவும். சம்பா ரவையை தாளித்த கலவையில் சேர்த்து நன்கு ஆறியதும் தயிர், மஞ்சள் தூள், கேரட் துருவல், உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து இட்லி மாவு பதத்தில் இருக்க வேண்டும். இதில் ஈனோ சால்ட் சேர்த்து நன்கு கலக்கி இட்லியாக ஊற்றவும். 5 அல்லது 7 நிமிடங்கள் ஆவியில் வெந்து எடுத்து பரிமாறவும். ஈனோ சால்ட் சேர்த்தவுடன் மாவு உடனடியாக இட்லியாக ஊற்றலாம். இணைந்திருங்கள். இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது உலக தமிழர்களின் வானொலியாகிய எம்டிஆர் எஃப்எம் இனிய வானொலி. இது எம்டிஆர் நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம் படித்தால் மட்டும் போதுமா? ஓதியும் ஓதார் உணர்விலார் ஓதாதும் ஓது அனையார் உணர்வுடையார் தூய்தாக நல்கூர்ந்தும் செல்வர் இரவாதார் செல்வரும் நல்கூர்ந்தார் ஈயார் எனின். கல்வியினால் அறிவு பெறலாம். ஆனாலும் அப்படி அறிந்து கொள்வதற்கும் இயற்கையிலேயே சிறிதளவாவது மதிநுட்பம் தேவை. இல்லையென்றால் கல்வியில் நாட்டம் இராது, அதிகம் கற்க முடியாது, கற்றதனால் பயன் இராது. இதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. இயற்கையாக அறிவு நாட்டம் இல்லாதவர்கள் நல்ல நூல்களை முயன்று கற்றாலும் கல்வி அறிவை பெற முடியாதவர்கள் ஆவர். ஆனால் இயற்கையாகவே ஆர்வமுடையவர்கள் நல்ல நூல்களை முறையாக கற்கும் வாய்ப்பு இல்லாமல் போனவர்களே ஆனாலும் தம் மதிநுட்பத்தால் அப்படிப்பட்ட நூல்களின் சாரத்தை தெரிந்து கொள்வர். கல்வியை பொறுத்தவரை இப்படி ஒரு முரண்பாடு என்றால் வளமை வறுமையிலும் இதே போல ஒரு முரண்பாடு காணப்படுகிறது. அதுதான் வாழ்க்கை ஆகும். வறுமையுற்ற போதிலும் பிறரிடம் யாசிக்காத மனிதர்களும் உண்டு. வளமை இருந்தும் கூட யாருக்கும் எதுவும் கொடாதவர்களும் உண்டு. வள்ளுவரும் இதைத்தான் ஈகை என்ற அதிகாரத்தில் பலவாறாக சொல்கிறார். கொடுங்கள் என்று கேட்பது கொடிது, கொடுக்க மாட்டேன் என்பது அதனினும் கொடிது என்கிறார். பட்டங்கள் ஒருவர் பெற்றிருக்கலாம், அது கல்வி அறிவு ஆகாது. பட்டங்கள் ஏதும் பெறாத ஒருவர் அதிகம் அறிவு உள்ளவராக இருக்கக்கூடும். கல்வி இருந்தும் அறிவு இல்லாத நிலை என்பது கொடிது. ஏனென்றால் கல்விக்காக செலவிட்ட பணமும் காலமும் பாழ். வறுமையில் செம்மை என்பது எவ்வளவு இடர்பட்டாலும் யாரிடமும் யாசகம் கேட்பாமல் இருப்பதாகும். கேட்டு பழகிவிட்டால் அப்புறம் யாசகமே ஒரு பிழைப்பாகிவிடுமோ என்று அஞ்சியே பெரியவர்கள் யாசகம் கேட்கக்கூடாது என்கிறார்கள். கல்வி பெறுவதற்கு யாசகம் கேட்கலாம், கல்வி கற்ற பின்னும் யாசகம் என்றால் அது ஒருவர் கற்ற கல்விக்கு அவமானம். படித்தால் மட்டும் போதுமா? அடுத்து மேலும் கீழும் நாமே. நன்னிலை கண் தன்னை நிற்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்தி நிற்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யாமல் நான் என்னவெல்லாமோ முயற்சி செய்து பார்த்தேன் சார், அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், யாரும் உதவி செய்யவில்லை என்று புலம்பும் நபர்களையும் அவ்வப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். நம் முன்னேற்றத்திற்கு பிறர் ஓரளவு மட்டுமே உதவ முடியும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. கிராமப்புறங்களில் சில பழமொழிகள் உண்டு. தென்னை மரத்தில் ஏறுறவனை எட்டிய மட்டும்தான் ஏற்றிவிட முடியும் என்று. அதாவது அதற்கு மேல் ஏறுவது அவன் பாடு. அதுபோல மேய்க்கின்ற மாட்டிற்கு கொம்பிலே புல்லை கட்டி வைக்க முடியுமா என்று. அதாவது வெளி உதவி முதல் உதவி என்பதெல்லாம் யாருக்கும் ஒரு அளவுக்கு மட்டுமே, அதன் பிறகு அவர்கள் தாமாக தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நாலடியார் பாடல் இப்படி சொல்கிறது. தன்னை நல்ல நிலையில் நிறுத்திக் கொள்பவனும் அல்லது நிலை தடுமாறி கீழே விழை செய்பவனும் தானேதான். அதாவது ஒருவரின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் அவனே காரணம். அதுபோலவே தன்னை மேன்மேலும் உயர்த்தி கொள்பவரும் தலைமை நிலையை அடைய செய்பவனும் தானேதான். முயற்சிகள் காரணமாக முன்னேறிய இந்த தலைமுறை தொழிலதிபர்களை நாம் அறிவோம். உயர்வதற்கு அவர்கள் அயராது பாடுபட்டவர்கள். அடுத்தவர்கள் உதவியை நாடாதவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்கள் அளவோடு வெளி உதவி பெற்றவர்கள், மற்றபடி தம்மை சார்ந்து நின்றவர்களே ஆவர். இப்படிப்பட்டவர்களின் வரலாறுகளை அறிந்து கொள்பவர்கள் சொந்த காலில் நின்று முன்னேறுவார்கள். இவர்களின் எண்ணிக்கை மிகுந்தால் உலகம் முன்னேறும். அந்த பெருமையை இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று கனவு கண்டார் பாரதியார். நாமும் அதனை நினைவாக்குவோம். இணைந்திருங்கள். எம்டிஆர் எஃப்எம்.

0: இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஆச்சரியப்படும் அம்பிகை. நடராஜருக்கும் காளிக்கும் நடனப் போட்டி நடந்த தலம் திருவாலங்காடு. பஞ்ச சபைகளில் ரத்ன சபையாக இத்தலம் திகழ்கிறது. சிதம்பரம் போல ஆலங்காட்டிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. இங்குள்ள அம்பாளை ஆச்சரிய அம்பிகை என்கிறார்கள். தல வரலாறு. ஒரு முறை சிவன் தியானத்தில் இருந்த பொழுது அசுரர்களின் தொல்லை அதிகரித்தது. இதை தாங்க முடியாத தேவர்கள் மன்மதன் மூலமாக அவரை எழுப்பினர். தன் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவன் நெற்றிக்கண்ணால் எரித்து விட்டார். அவரது உக்கிரகத்தை தாங்க முடியாத தேவர்களும் மகரிஷிகளும் கோபம் தணியும்படி வேண்டினர். சிவனும் கோபம் தணிந்து ஒரு ஆலமரத்தடியில் லிங்க வடிவில் எழுந்து அருளினார். இதனால் சிவனுக்கு ஆலங்காட்டு அப்பர் என்றும் அத்தலத்திற்கு திரு ஆலங்காடும் என்று பெயர் ஏற்பட்டது. ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்களிடம் இருந்து காக்கும்படி சிவனை வேண்டினார். அவர் அம்பிகையின் அம்சமான காளியை அனுப்பினார். அவர்களை அழித்ததால் காளிக்கு அசுரத்தன்மை உண்டானது. தேவர்களுக்கு காளியாலும் பிரச்சனை ஏற்பட்டது. மீண்டும் தேவர்கள் சிவனை சரணடைந்தனர். காளி பெரிதா சிவன் பெரிதா என்னும் அளவு பிரச்சனை போகவே இருவருக்கும் இடையே நடனப் போட்டி வைப்பது என்றும் அதில் சிவன் வென்றால் காளி தன் அசுரத்தன்மையை விட்டுவிட வேண்டும் என்றும் ஒப்பந்தம் ஆனது. போட்டியில் சிவன் ஊர்துவ தாண்டவமாடி வெற்றி பெற்றார். காளியும் சாந்தமானாள். அவர்கள் நடனமாடிய சபை ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்டதால் ரத்தின சபை எனப்பட்டது. சிதம்பரம் போல ஆலங்காட்டிலும் ஒரு ரகசியம் ஒன்றுள்ளது. காரைக்கால் அம்மையார் இங்குள்ள நடராஜர் சந்நிதியின் பின்புறத்தில் உள்ள அறையில் ஐக்கியமாய் இருக்கிறார். தற்போதும் சிவபெருமானை நடனத்தை தரிசிப்பதாக ஐதீகம். இதை ஆலங்காட்டு ரகசியம் என்கிறார்கள். ஆச்சரிய அம்பிகை. நடராஜனின் அருகிலுள்ள சிவகாமியை ஆச்சரிய அம்பிகை என்கிறார்கள். சிவனுக்கு ஈடு கொடுத்து காளி நடனம் ஆடியதை கண்ட அம்பிகை ஆச்சரியப்பட்டாள். இதனால் அவளுக்கு சமிசீனாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இதற்கு ஆச்சரியம் அடைந்தவள் என்று பொருள்.
1: இடது கை நடுவிரலை மடக்கி கன்னத்தில் கை வைக்க போகும் விதத்தில் முகத்தில் வியப்பை வெளிப்படுத்தும் இந்த சிலையின் அமைப்பை பார்த்து கொண்டே இருக்கலாம். நடராஜர் ஆடிய போது அவரது உக்ரகம் தாங்காத தேவர்கள் மயக்கத்திற்கு ஆளாயினர். சுவாமி அவர்களை தன் கையிலிருந்த கங்கை நீரை தெளித்து எழுப்பினார். இதன் அடிப்படையில் இங்கு பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கப்படுகிறது.
0: சுனந்த ரிஷி என்பவர் சிவ நடனம் காண விரும்பி தவம் இருந்தார். இவரை சுற்றி புற்று வளர்ந்து நாணல் புல் மூடியது. இதனால் இவருக்கு மூஞ்சி கேசர், அதாவது மூஞ்சி நாணல் என பெயர் வந்தது. அதே சமயம் கார்கோடகன் என்னும் நாகமும் செய்த தவற்றுக்கு மன்னிப்பு வேண்டி இங்கு தவம் இருந்தது. இருவருக்கும் அருளிய சிவன் நடனப் போட்டிக்கு அவர்களை நடுவர்களாக இருக்கச் செய்தார். சிவ நடனத்தை காணும் பேறு இருவருக்கும் கிடைத்தது. கோஷ்டத்தில் துர்க பரமேஸ்வரரும் பிரகாரத்தில் வடக்கு நோக்கி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார். பிரகாரத்தில் ஒரே வரிசையில் 8 விநாயகர்கள் உள்ளனர். நாய் இல்லாத பீஷண பைரவர், உபதேச தட்சிணாமூர்த்தி ஆகியோரும் இங்குள்ளனர். நடராஜருடன் போட்டியிட்ட காளிதேவிக்கு தனி கோவில் உள்ளது. இவள் காலை தூக்க முயன்ற நிலையில் நாட்டிய காளியாக சாந்தமாக வீற்றிருக்கிறாள். இது சென்னை சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம் ரயிலில் 55 கிலோமீட்டர் கடந்தால் திருவாலங்காடு.
2: இணைந்திருங்கள். இது MTR FM.

குறை ஒன்றும் இல்லை கோபாலா. வணங்குகிறேன் கிருஷ்ணா என்று கைகளை கூப்பி வணங்கியபடி உள்ளே நுழைந்தார் காலவ மகரிஷி. வாருங்கள் முனி சிரேஷ்டரே, அவரை வரவேற்று அமரச் செய்தார் கிருஷ்ணர். ரிஷி அவர்களே, என்னை தாங்கள் காண வந்திருக்கும் காரணம்? இழுத்தார் கிருஷ்ணர். கண்ணா, மாதவா, ஜெகத் ரக்ஷகா, தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். தெரியாமல் ஓர் இக்கட்டில் மாட்டிக்கொண்டேன். இக்கட்டா? அதென்ன சொல்லுங்கள் முனிபவங்கரே. சொல்கிறேன், இன்று காலையில் நான் நதியில் இறங்கி காலை சந்தியாவந்தனம் செய்ய இரு கைகளாலும் ஜலத்தை ஏந்தி அக்யம் விட முனைந்தேன். அப்பொழுது வான்வழியே விமானம் ஒன்று என்னை கடந்து பறந்து சென்றது. அதிலிருந்த கந்தர்வன் ஒருவன் தாம்பூல எச்சிலை என் கைகளிலிருந்த ஜலத்தில் உமிழ்ந்து விட்டான். நிமிட நேரத்தில் தோன்றிய கோபத்தால் சற்றும் சிந்திக்காது அந்த கந்தர்வனை இன்று மாலைக்குள் கழுத்தறுபட்டு சாவாய் என்று சாபம் கொடுத்து விட்டேன். பாவம் அவன். ஒருவேளை அவன் அறியாமல் இச்செயலை செய்திருக்கலாம். அப்படியாயின் நான் சாபம் கொடுத்தது தவறாகாதா? அதே நேரம் நான் கொடுத்த சாபம் பலிக்காமல் போனால் நான் செய்த தவத்தின் பெருமை என்னாவது? நீங்களே சொல்லுங்கள் பகவானே. மிகச் சரியாக சொன்னீர்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு உதவுகிறேன். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் என்று கேட்டார் கிருஷ்ண பகவான். கிருஷ்ணா, நானோ ஒரு தபஸ்வி. எனக்கு கழுத்தை அறுத்து ஒருவரை கொல்வது என்பது முடியாத காரியம். ஆகவே என்ன சொல்லுங்கள் மகரிஷி. மாதவா, அக்காரியத்தை என் பொருட்டு தாங்கள் தான் செய்ய வேண்டும். தூக்கி வாரி போட்டது கண்ணனுக்கு. என்ன, நானா? இப்போது எனக்கல்லவா இக்கட்டான நிலை ஏற்பட்டு விட்டது? உங்களுக்கு உதவுவதற்காக வாக்கும் கொடுத்து விட்டேனே. நடப்பது நடந்தே தீரும். சரி, நான் உங்களுக்காக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லுங்கள் பிரபு என்றார். என்னிடம் வந்து உதவி கேட்ட நீங்களாக வந்தீர்களா, அல்லது வேறு யாராவது சொல்லி அனுப்பினார்களா? இல்லை கண்ணா, அது வந்து சொல்லுங்கள், என்ன தயக்கம்? ஆம் கண்ணா, நாரதர் தான் உங்களிடம் வரும்படி சொன்னார். அவரிடம்தான் நான் முதலில் இது பற்றி என்ன செய்வதென்று கேட்டேன். அவர்தான் இந்த யோசனை கூறினார். ஓஹோ, அப்படியா? நினைத்தேன் இது நாரதனின் வேலையாகத்தான் இருக்கும் என்று சிரித்தார் கண்ணன். இவர்கள் இருவரின் உரையாடலையும் மறைவில் நின்று கேட்டுக் கொண்டிருந்த நாரதர் அடுத்த நொடி கந்தர்வலோகம் சென்று காலவ முனிவர் சபித்த கந்தர்வனின் முன் போய் நின்றார். வாருங்கள் நாரதரே, காரணம் இல்லாமல் வரமாட்டீரே. இங்கே வந்ததன் காரணம் என்னவோ? அடே கந்தர்வா, இன்று மாலை ஸ்ரீ கிருஷ்ணரால் நீ கழுத்தறுபட்டு சாக போகிறாய். உன்னை எச்சரிக்கவே நான் இங்கு வந்தேன் என்றார் நாரதர். ஐயோ, இதென்ன விபரீதம்! நான் கழுத்தறுபட்டு சாக போகிறேனா? நான் செய்த தவறு என்ன? கிருஷ்ணன் அவ்வாறு ஏன் என்னை தண்டிக்க வேண்டும்? அவன் பயந்து அலறினான். பிறகு நடந்ததை விளக்கமாக கூறினார் நாரதர். தன்னை காப்பாற்றும்படி நாரதரின் காலில் விழுந்தான் அந்த கந்தர்வன். மனமிறங்கிய நாரதர் அவன் காதில் உபாயம் ஒன்றை கூறினார். இருவருமாய் யமுனை நதிக்கரைக்கு வந்தனர். கந்தர்வனை ஓரிடத்தில் மறைந்து கொள்ளச் செய்தார் நாரதர். அப்போது கண்ணனின் தங்கையும் அர்ஜுனனின் மனைவியும் ஆகிய சுபத்ரா தேவி பூஜை செய்வதற்காக அங்கே வந்தாள். நாரதரும் சுபத்ராவும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர். சுபத்ராவும் பேச்சு கொடுத்தபடியே கந்தர்வனுக்கு செய்கை காண்பித்தார் நாரதர். ஓடி வந்த கந்தர்வன் சுபத்ராவின் காலில் விழுந்து தன் உயிரை காப்பாற்றும்படி கெஞ்ச, கருணை உள்ளம் கொண்ட சுபத்ரா என்ன ஏதென்று விசாரிக்காது, சிறிதும் யோசிக்காது, சரி, உன்னை காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டாள். உடனே கந்தர்வன், கண்ணனுடன் போட்டியிடும் அளவுக்கு தகுதியானவர் உங்கள் கணவர் அர்ஜுனன் தான். அவர் கண்ணனுடன் போரிட்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்றார். அப்பொழுது அங்கு வந்த அர்ஜுனன் நடந்ததை அறிந்து, ஐயோ, இதென்ன கொடுமை! நான் கண்ணனுடன் போரிடுவதா? சுபத்ரா, வேண்டாம் இந்த விபரீதம். இது என்னால் ஆகாது. யோசியாது நீ கொடுத்த வாக்குறுதியால் நான் கண்ணனோடு போரிடுவது எப்படி சாத்தியம் என்றான். ஆனால் வாக்கு கொடுத்து விட்ட காதல் மனைவி சுபத்ராவின் வற்புறுத்தலால் அவளது கோரிக்கையை நிராகரிக்கவும் முடியவில்லை. எல்லாம் இது நாரதரால் வந்த வினை என்று மனதுக்குள் அவரை திட்டினான். அன்று மாலை கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடும் போர் துவங்கியது. போருக்கு முன் அர்ஜுனன் கந்தர்வனை அம்புக்கோட்டைக்குள் பாதுகாப்பாய் வைத்தான். அதே நேரம் தன் அன்புக்குரிய கண்ணனோடு போர் புரிய வேண்டியுள்ளதே என மனவருந்திய அவன் ஒவ்வொரு அம்பையும் கண்ணன் மீது செலுத்தும் போது கண்ணனின் திருநாமங்களை ஒவ்வொன்றாய் சொல்லியபடி அம்பு எய்ய அவை கண்ணனை ஒன்றும் செய்யாது, மலர் மாலைகளாய் கண்ணனின் கழுத்தில் விழுந்தன. கண்ணனும் சிரித்தபடியே அம்மாலைகளை ஏற்றுக்கொண்டார். கூடியிருந்த கூட்டம் இதை வியப்போடு பார்த்தது. நெடுநேரம் போர் நீடித்தது. கடைசியாய்
கண்ணன் அம்பு கோட்டைக்குள் பாதுகாப்பாய் இருந்த கந்தர்வனின் மீது அம்பு எய்ய அது அவன் கழுத்தை அறுக்க கந்தர்வன் மாண்டு போனான். தோற்று போன அர்ஜுனன் தன் மனைவி சொன்னபடி கந்தர்வனை காப்பாற்ற முடியாமல் போயிற்றே என வருந்தி தீ மூட்டி அதில் இறங்கி உயிர்விட முனைந்தான். சுபத்ரா தன் அண்ணன் கண்ணனின் கால்களில் விழுந்து தன் மாங்கல்யத்தை காக்கும்படி கதறினாள். கண்ணன் தீயில் இறங்க முற்பட்ட அர்ஜுனனை தடுத்து கழுத்தறுபட்டு கிடந்த கந்தர்வனை உயிர் பெற்று எழும்படி செய்தார். ஆக காலவ முனிவனின் சாபம் பலித்தது, சுபத்ராவின் வாக்கும் பலித்தது, இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே நடத்தி முடிக்கப்பட்டது என தேவர்கள் அவரை துதித்தனர். இதற்கெல்லாம் காரணமான நாரதர் மெல்ல அவ்விடம் விட்டு நழுவ முற்பட, நாரதரே, எங்கே கிளம்பிவிட்டீர்? அடுத்து யார் உம்மிடம் மாட்டப்போகிறாரோ என்று கண்ணன் சிரித்தபடியே கேட்க, அங்கே குழுமியிருந்தவர்கள் அனைவரும் சிரிக்க அவ்விடமே சிரிப்புலியால் நிறைந்தது. இணைந்திருங்கள், இது MTR FM.

பனிமடர்ந்த பலையான அந்த பொதிகை மலையிலே படுத்துறங்க விடாமல் காற்றானது அதை அழைத்து ஊரெல்லாம் உலாவி வரும் வேளை அது மொன்றியல் தமிழ் வானொலியின் ஊடாக பொதிகை தென்றலாக மாறி உங்கள் இல்லம் வரை வந்து சுவாசத்திலே புகுந்து எங்களை உயிர் வாழ வைக்கின்றதென்றால் அது பொதிகை தென்றல். அந்த பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலி தரும் இதமான தென்றல். நேர்களை, நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்திருக்கின்றீர்கள். என்றென்றும் நீங்கள் இணைந்திருந்து இன்பம் காண வேண்டிய வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி. அதை நீங்கள் கேட்பதற்கு செல்ல வேண்டிய இணையதளம் mtrfm.com. அது மட்டுமல்லாமல் நீங்கள் இல்லத்தில் இருந்தோ வேலையில் இருந்தோ வெளியிடத்தில் சென்றோ எங்கிருந்து கேட்க வேண்டுமானாலும் உங்களுக்காக மொன்றியல் தமிழ் வானொலியினர் தருவித்திருக்கின்றார்கள் இன்டர்நெட் ரேடியோ ஒன்றினை. அந்த இன்டர்நெட் ரேடியோ உங்கள் கையில் இருக்கும் வரை 24 மணி நேரம் எந்த இடத்திலும் இருந்து கேட்கும் வசதி அந்த வானொலி பெட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியை அந்த வானொலி பெட்டியை வாங்குவதற்கு மொன்றியல் மக்களுக்கு வசதியாக சோவே செல்லோரன் சந்தியில் அமைந்திருக்கும் மார்ஷே மயில் ஸ்தாபனத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு சென்றால் நீங்கள் எடுத்து செல்லலாம். அதற்கேற்ற விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள். ஆனால் அந்த வானொலி பெட்டியை பெறும் விதம், அதை உபயோகிக்கும் முறை என்பன விவரமாக கிடைக்கும் என்பதை அன்போடு காற்றே நீ எங்கே இருந்தாய் என்று கேட்ட அந்த பொதிகை தென்றல் தன்னையே தான் கேட்பது போன்ற ஒரு கேள்வியாக இருந்தது. இருந்தாலும் அந்த காற்று மக்கள் மனதில் புகுந்து என்ன செய்கின்றது என்பதை நாங்கள் ஒருமுறை எண்ணி பார்ப்போம்.

காற்றலையில் ஓடிவரும் காற்று இல்லாமல் நாம் அனைவரும் வாழ முடியாது. அந்த காற்றிருக்கும் வரைதான் நாமும் இருக்கலாம் என்பதை மறுமுகமாக ஒரு காதலன் காதலியின் ஊடலாக எடுத்து கொண்டு வந்த இந்த பொதிகை தென்றல், அந்த காற்றே பொதிகை தென்றலாகி அது பொதிகை மலையிலிருந்து உற்பத்தியாகி வானலையில் தமிழ் வந்து மொன்றியல் தமிழ் வானொலிக்குள் புகுந்து உங்கள் வாசல் வரை வந்ததை நாம் நன்கு உணர்கின்றோம் இல்லையா? அந்த பொதிகை தென்றலை நாளும் கேட்டு மகிழ்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இணையதளம் mtrfm.com. அந்த இணையதளத்திற்கு நீங்கள் செல்வீர்களா? இருந்தால் 24 மணி நேரமும் பல் சுவை நிகழ்வுகளையும் உலகின் பல பாகங்களிலிருந்தும் எமது சகோதர அறிவிப்பாளர்களும் கலைஞர்களும் எடுத்து வருகின்றார்கள். பல் சுவை நிகழ்வுகளை வானலை நாகரிகத்துடன் 24 மணி நேரமும் காற்று இல்லையில் நாம் இல்லை, பொதிகை தென்றலில் எம் ரசனையும் இல்லை. அந்த பொதிகை தென்றலை மிகவும் இலகுவாக இழுத்து வந்து உங்கள் வானொலியில் தந்திருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் என்னவாக இருக்கும் என்று நீங்களும் நினைக்கின்றீர்கள், நானும் அதை எண்ணி பார்க்கின்றேன். பார்ப்போம் பொதிகை தென்றல் தரும் சுகந்தம் எதுவென்று.

இந்த பிரபஞ்சத்தில் தோற்றமெடுத்த உயிர்கள் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு காற்று வேண்டுமல்லவா? அந்த காற்று கோடை காலத்து புயற்காற்றாக இருந்தால் சந்தோஷமே இல்லை. கார்காலத்தில் வீசும் கூதலுடன் சேர்ந்த சாரல் அடிக்கும் வாடை காற்றும் வரவேற்கக்கூடியதாக இல்லை. அதிகாலை வேளையிலே இனிமையான நினைவுகளுடன் சுகந்தமான எண்ணங்களை தந்து பகல் முழுவதும் நாள் முழுவதும் நல்லபடி அமைய வேண்டும் என்றால் அதற்கு இளம் காற்று இனிமையாக இருக்குமல்லவா? அந்த இதமாக இருக்கும் அந்த இளம் காற்று ஓர் தென்றல் காற்றாக இருந்தால், அதுவும் பொதிகை மலையில் இருந்து புறப்பட்டு வரும் தென்றல் காற்றாக இருந்தால் பேசவும் வேண்டுமா? துள்ளி குதித்து நாம் அள்ளி செல்வங்களை கூட அணைத்து மகிழ்ந்து ஆரவாரித்துக் கொண்டு ஓடி திரிய வேண்டுமானால் சுவாசம் என்பது தேவை. அந்த சுவாசத்துக்கு ஆசுவாசமான காற்று வேண்டும். அந்த காற்று தென்றல் காற்றாக இருந்தால், அதுவும் பொதிகை தென்றலாக இருந்தால், தோன்றாத எண்ணங்கள் எல்லாம் தோன்றி எண்ணாத எண்ணங்களுடன் என்றென்றும் துள்ளி விளையாட வைப்பது பொதிகை தென்றல். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் 24 மணி நேர தமிழ் சேவையில்.

ஆமாம், எங்கள் மேனியை பூட்டி வைத்து ஆடையை போட்டுவிட்டால் பெருங்காற்று வந்து அள்ளிக்கொண்டு சென்றுவிடும். கூதல் வந்து எங்களை தாக்கும் வேளை ஆடைக்கு மேல் ஆடை போட்டு அழுத்தி மூட வேண்டி வரும். ஆனால் சாதாரணமாக நாங்கள் எங்கள் மேனியை பூட்டி வைத்தாலும் எங்களை அறியாமலே எங்கள் மேனியை தழுவி அங்கே ஒரு இதமான சுகத்தை கொடுப்பது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் கேட்கும் வேளையெல்லாம் மகிழ்வை தருவது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் பொதிகை தென்றல். பொதிகள் தென்றல் இதுவோ காற்றலையில் அடுத்த பாடலையும் அள்ளி வழங்குகின்றது.

ஆமாம், எங்கிருந்த போதும் நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம். ஓடியாடி ஆடல் பாடல் கூடல் சேரல் எல்லாம் இந்த காற்றின் உதவியால் தான் நிகழ்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த காற்று இளம் காற்றாக இனிமையான எண்ணங்களை உருவாக்கும் தன்மை கொண்டதாக எங்களை தீண்டினால் அது தென்றல் என்று கூறுகின்றோம். அந்த தென்றல் பனிபடர்ந்த அந்த அகத்திய மாமுனி வாழ்ந்த அந்த பெரும் மலையான பொதிகை மலையின் உச்சியிலே இருந்து புறப்பட்டு ஆறு கடல் தாண்டி மரம் எல்லாம் தாண்டி பூங்கா வனமெல்லாம் தாண்டி பெருந்தெருக்களையும் தாண்டி பறந்து வந்து வானலை வழியாக காற்றலை சேர்ந்து மொன்றியல் தமிழ் வானொலியுள் புகுந்து இன்று பொதிகை தென்றலாக உங்களின் காதுகளுக்கு இனிய கீதங்களை அள்ளி தருவது என்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின். ஆமாம், பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்டு வந்த தென்றல் எங்கள் துள்ளல் ஆனந்தம் யாவற்றுக்கும் சொந்தம் என்று கூறிக்கொள்வதோடு இங்கே இன்னும் ஒரு பாடலையும் உங்கள் வானொலியில் தந்து உங்களை எண்ண சிறகடித்து பறக்க செய்கின்றது.

என்ன உறவுகளே, இதமான காலை வேளையிலே பதமான இளம் தென்றல் காற்று பூட்டிய மேனியை கூட தீண்டி சுகந்தம் தரும் வேளையிலே இனிமையான நினைவுகளுடன் இல்லத்தை விட்டோ வெளியேறியோ இல்லத்தில் இருந்தோ இன்றைய நாளை இன்பமாக கழிக்க வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே இவற்றையெல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல, கேட்டும் கேட்காதது போல, பார்த்தும் பார்க்காதது போல தன் நிலையிலிருந்து தளராமல் செல்பவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இலட்சியத்தை நிறைவேற்ற சொல்கின்றார்கள். அந்த வேளையிலே இந்த பொதிகை தென்றலும் தன் இலட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இளம் தென்றலாக மாறியும் தேனியிலே தழுவி எங்களையெல்லாம் மகிழ்வாக வைக்க தண்டிப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் பொதிகை தென்றல். தினமும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்களினாலும் கலைஞர்களினாலும் தயாரித்து வழங்கப்படுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் காலை வேளையிலே பொதிகை தென்றல். அந்த பொதிகை தென்றலை கேட்டு மகளும் நீங்கள், இன்றைய பொதிகை தென்றலும் உங்களுக்கு இதமாக இருந்திருக்கும். இன்றைய நாள் பதமான நாளாக அமைய வேண்டும். இறை அருளினால் எல்லோரும் எல்லாம் கிடைத்து நலமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த இனிமையான நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஓர் பொதிகை தென்றல் நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் சிந்தனை செல்வன்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்ட்ரியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் இணைந்து ஒலிக்கும் நேரம் இது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம், இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான்
1: என்ற சிந்தனை வரிகளை கூறிக்கொண்டு உங்களோடு இணைவது கரூர் மாவட்டத்தில் இருந்து M.R. கண்ணன்.
2: விடாமுயற்சி மட்டும்தான் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு உங்களிடம் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் M.R. செல்வகுமார்.

0: வணக்கம் கண்ணன். வணக்கம் அன்பு உறவுகளே, நலமா இருக்கீங்களா கண்ணன்? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் செல்வகுமார். இன்னைக்கு நீங்க என்ன கான்செப்டோட வந்திருக்கீங்க?
0: இன்று வந்து முத்துராமன் நடித்த படத்துல இருந்து சில பாடல்களை கொண்டு வரலான் இருக்கேன்.
1: நீங்க அன்றைய பாட்டுக்கு முத்துராமனை கொண்டு வந்தா, நான் இன்றைய பாட்டுக்கு அவரோட பையன் கார்த்திக கொண்டு வரேன்.
0: அருமை, அருமைங்க.
1: அப்பா பையன் பாடல் மாதிரி உறவுகள்ல தொடர்ந்து வர போற பாடல்கள் வந்து நீங்க கொடுக்கற பாட்டு இப்ப அப்பா, நான் கொடுக்கற பாட்டு மகன், அதாவது முத்துராமன் கார்த்திக்.
0: பரவாயில்லையே, அருமை அருமை.
1: அந்த வகையில நீங்க நிகழ்ச்சியின் முதலாவதாக கொடுக்க இருக்க பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
0: நிகழ்ச்சியின் முதலாவதாக வரும் வரக்கூடிய முதல் பாடல் வந்து பொதுகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படிங்கிற ஒரு வரியில வரக்கூடிய பாடல். படம் வந்து திருவிளையாடல். இந்த படத்தை கொடுக்கலாம். இந்த பாடலை ஒலிக்க விடுகிறேன் கண்ணன், கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்டிருக்கீங்க இந்த பாடலை அடிக்கடி காற்றலையில கேட்டிருக்கேன்.
1: நீங்க ஒரு டுயட் கொடுத்தீங்க, நானும் ஒரு டுயட் கொடுத்துக்கிறேன்.
0: காற்றலையில் தபலா விடுங்கள், கேட்டு மகிழ்வோம் அனைவரும்.
1: அப்பாவோட டுயட்டுக்கு மகனோட டுயட்டுக்கு எப்படி இருக்குன்னு வித்தியாசத்தை பாட்டை கேட்டு சொல்லுங்க.
0: ஒழிக்க விடுங்கள், கேட்போம்.
1: இதோ இப்போது காற்றலையில் வருகிறது முத்துக்காலை படப்பாடல்.

0: எப்படி இருந்துச்சுங்க செல்வம்?
1: அருமைங்க. முத்துராமன் அந்த டூயட் எப்படி நல்லா இருந்ததோ அதே மாதிரி இது இந்த டூயட் நல்லா இருந்ததுங்க.
0: சரி, அடுத்ததா நீங்க தர இருக்கிற பாடல் என்னவென்று கூறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR பண்பலை 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்றும் இன்றும் கண்ணன் என்னுடைய பாடல். அடுத்த பாடலாக இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கிறேன். படம் வந்து போலீஸ்காரன் மகள். இந்த படத்துல முத்துராமன் நடிச்சு பாடியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கீங்களா கண்ணன்?
0: சூப்பரா கேட்டிருக்கிறேன், அருமையா இருக்கு இந்த பாடல். இப்போ இதை இசைக்க விடுங்கள்.
1: இதோ காற்றலையில் பறந்து வருகிறது, கேட்டு மகிழ்வோமா?
0: கேட்டு ரசிப்போம்.

0: கண்ணன் எப்படி இருந்துச்சு?
1: சூப்பரா இருந்துச்சுங்க. அருமையில அருமை, அவ்வளவு ஒரு அருமை.
0: நன்றி நன்றி. அடுத்து நீங்க என்ன பாடல் கொடுக்கறீங்க?
1: நான் தர இருக்கிற பாட்டு வந்து இதுவும் கார்த்திக் நடிச்ச பாட்டு.
0: சரி,
1: இன்னைக்கு ஃபுல்லாவே கார்த்திக் பாட்டு தானே கொடுக்க போறோம். அப்புறம் என்ன, இதுவும் கார்த்திக் கொடுத்த பாட்டு.
0: நீங்கள் காற்றலையில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சொல்லுங்க.
1: அடுத்து நான் தர இருக்கிற பாட்டு பெரிய வீட்டு பணக்காரங்கிற படத்துல இருந்து, கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச. பாட்டை கேட்டிருக்கீங்களா?
0: கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன்.
1: அருமையா இருக்கும். இப்ப அந்த பாட்டை கேட்டு ரசிங்கள்.
0: காற்றலையில் பறக்க விடுங்கள், அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
1: இதோ தாவி ஓடி வருகிறது, கட்டி வைத்துக்க இந்த அன்பு மனச.
0: அனைவரும் கட்டி வச்சுக்கிறோம் இந்த அன்பு மனச, பறக்க விடுங்கள்.

0: எப்படி இருந்துச்சுங்க பாட்டு?
1: அருமைங்க, அருமைங்க. உண்மையிலே மனசை கட்டி வச்சுக்கணும், கட்டி வச்சுக்க இந்த அன்பு மனசு அருமையா இருந்தது பாடல்.
0: அதாவது முத்துராமனுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு வந்து அவ்வளவு அருமையா பேசுவார்.
1: நம்ம மா அதாவது என்றும் 16 மார்க்கண்டேயன் மாதிரி

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலும் பழமும் என்ற படத்திலிருந்து ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் தி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வர் சுந்தரம் என்ற படத்திலிருந்து அவளுக்கென்ன அழகிய முகம் அவளுக்கென்ன என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் டீம் சௌந்தரராஜன், எல்லாரீஸ்வரி.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சித்தி என்ற படத்தில் இருந்து தண்ணீர் சுழுவதென்ன சரம் சரமாய் பாய்வதென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுஜிலா.
1: தண்ணீர் சுடுவதென்ன

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணக்கார குடும்பம் என்ற படத்திலிருந்து அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாராம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக ராமன் எத்தனை ராமநடி என்ற படத்திலிருந்து சித்திரை மாசம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானம்பாடி என்ற படத்திலிருந்து கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர் பி. சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக பஞ்சவர்ண கிளி என்ற படத்திலிருந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜபர் சாதிக். இதுவரை நமது MTREFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTREFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு நாம் என்றும் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறி இணைந்ததோடு அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் கூறிக்கொள்கின்றேன். எங்கும் நலமாக இருக்கும் நாங்கள் இன்று மூன்றியல் தமிழ் வானொலியில் கேட்டு மகள இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஜெயம் கொண்டான் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலை தந்து மகள வைக்கின்றார் ஆங்கிலேய நாடகம் இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். நான் வரைந்து வைத்த என்ற முதல் வரியை கொண்ட பாடலை

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலிருந்து ஹட்டன் டி ராஞ்சி நீங்கள் தருகின்றீர்கள். வீடு மனைவி மக்கள் என்ற பாடலை வீடு மனைவி மக்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து

இவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். மனதில் உறுதி வேண்டும் திரைப்படுத்த பாடல் கண்ணா வருவாயா என்று அழைக்கின்றது.

மீண்டும் கனடாவுக்கு செல்வோம். மொன்றியல் மாநகரத்து தனுஷனின் பாடலுக்காக. எனக்கென ஏற்கனவே என்ற முதல் வரியை கொண்ட பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அடுத்த பாடலும் கனடா. அல்பர்டா மாநிலம், சாந்தினி. சாமி கிட்ட சொல்லிப்புட்டன் என்ற பாடலை தாஸ் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: அதல் நெஞ்சு தட்டிச்சு.
1: கிறிஸ்மஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இனிமே நான் வரமாட்டேன்.
2: உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

0: தொடர்கின்றன. சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கனடா உறவுகளின் பாடல்களாக வன்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடல் ஒன்று கேட்போமா? கண்ண காட்டு போதும் என்ற ரெக்க திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல்.
1: ஆல் தி பெஸ்ட்.

0: பாட்டாவே படிச்சிட்டியா என்ன? பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?
0: ஓ,

தொடர்ந்து மீண்டும் வன்கூவரிலிருந்து வசந்தி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒன்ன போல ஒருத்தரை என்று கூறும் ஒரு பாடல் வெற்றிவேல் திரைப்படுத்து பாடலாகும்.

வென்கூவர் மாநிலத்து காஞ்சனாவின் பாடல் கொடி வீரன் என்ற திரைப்படத்தில் இருந்து பாட வருகின்றது. ஐயோ அடியாக்தே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களும் பாடலை தந்திருக்கின்றார்கள். அங்கே தந்தவர்கள் முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா, மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து. ஏதோ நினைக்கிறேன் என்ற தலைமகன் திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார்கள்.

பாடிக்கொண்டிருக்கும் சர்வதேச நேர் விருப்பத்திலே எனது பாடலை தருகிறீர்களா என்று நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேவி தந்திருக்கின்றார். இனியவளே என்ற திரைப்படத்தில் இருந்து பிறந்தவளா என்ற அற்புதமான பாடலை

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடல் பில் அம்பு திரைப்படத்திலிருந்து சாச்சு புட்டாலே கண்ணால் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அழகில் நடக்கிறேன் கையால மென்டல ஆகிட்ட அவளால காணாம போனேன் பொய்யால என்னமோ ஆச்சுட மொய்யால அழகில் நடக்கிறேன் கையால

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி தந்து கொண்டிருக்கின்றன.

காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் தத்துவத்தோடு பாடப்படுகின்றது. மயக்கமா கலக்கமா என்ற முதல் வரியை கொண்டு சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு தடவை ஐரோப்பா கண்டம் செல்ல இருக்கின்றோம். ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து தொட்டு தொட்டு என்னை என்ற காதல் திரைப்படத்தை நிவேஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.

0: ஐசு, நான் உன்ன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல.
1: சொல்லு.
0: என்ன உனக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்கா?
1: இது ஏன் நீ எத்தனை வாட்டி தான் கேப்ப?
0: இல்ல, என் ஃப்ரெண்டு சொன்னா.
1: என்ன சொன்னா?
0: இந்த வயசுல பொம்பளை பிள்ளைங்க ஆசை ஆசையா காதலிப்பாங்களாம், பிறகு வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு
1: போயிடுவாங்க.
0: நம்பல. இருந்தாலும் நான் ஒரு சாதாரண மெக்கானிக்கு, நீயும் பெரிய இடத்து புள்ள, அதான் நமக்குள்ள ஒத்துருமாண்டு கொஞ்சம் பயமா இருக்கு புள்ள.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் வர வேண்டுமே? ஆப்திலே மீன்பிடிச்சு என்ற ஒரு ஆட்டுக்கார அலமேலு திரைப்படுத்து பாடலை இன்று கேட்க விரும்புகின்றேன் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

எப்பை போல என்றும் கனடா. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேன ஆசான் அவர்கள் விழிகளில் கோடி அபிநயம் என்ற பாடலை தந்து கண் சுமிட்டும் நேரம் திரைப்படத்தை ஞாபகப்படுத்தி நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார்கள்.

உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்ப பாடலை சந்திக்கும் வரை இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

0: உள்டு தமிழன் என்றொரு இன உள்டு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேர்.

முதல் பாடல் பராசக்தி என்ற மிகவும் பழைய ஒரு திரைப்படம். செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே எங்களுக்கு தந்த அந்த திரைப்படம், அதில் ஒரு பாடலை தந்து இங்கு ஆரம்பிக்கின்றார் அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து. அவர் தந்த அந்த பாடலை ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நறுமுகையாள் இவர்களோடு தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கும் வேளையிலே அந்த பாடல் கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே என்று உருக்கமாக பாடுகின்றது. கேட்போமா?

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆசை என்று 1956 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்திலே ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா என்ற பல்லவியை கொண்டு மிகுதியை விரகின்றது. அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமின் சரவணனும் வரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாகும்.

அடுத்து வரும் இனிமையான பாடல்கள், இரண்டு பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் பாட இருக்கின்றது. முதலில் 1959 ஆண்டு கல்யாண பரிசு என்ற திரைப்படம் வந்த வேளையிலே அங்கு இசையரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி என்ற பல்லவியை சரணங்களோடு மகிழ்வாக பாடியிருக்கின்றது அல்லவா? அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் கே அனுசுயா கிருஷ்ணன் தனது அப்பா அனந்தராமன், அம்மா விஜயத்தோடும் உறவுகளோடும் கேட்க விரும்புகின்றார்.

அதே திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் மீண்டும் அதே பாடலாக ஒலிக்கின்றது. உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரில் கதை சொல்லும் தீபாவளி என்று பாடுகின்றது. அந்த பாடல் ஒரு ராகம், பாடுபவர் வேறு, அது பாடுபவரை யார் என்று பார்த்தால் அவர் எங்களுடைய பிரபல பின்னணி இசை அமைப்பாளரும் பின்னணி பாடகருமான ஏ எம் ராஜா அவர்கள். கல்யாண பரிசு திரைப்படத்து பாடலில் இரு குரலிலும் வந்த பாடலை நாங்கள் இப்போது கேட்டு மகிழும் வண்ணம் தந்திருப்பவர் வேறு யாருமல்ல, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணனும் அவரது நண்பர்களும்.

உறவுகளே, இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா தலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம்.

தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் ஒரு பாடல் ஜில்லா ஜில்லா என்ற வரி எடுத்து துணிவு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்களே, நீங்கள் தந்த பாடல்.

தந்த இந்த பாடல்களோடு தான் இன்னும் ஒரு பாடல் ஜிண்டினமணி என்று கூறும் ஜில்லா திரைப்படத்து பாடலாக ஒலிக்க வருகின்றது. அந்த பாடலை நே தின வாழ்த்துக்களையும் தந்திருக்கின்றார் அன்பு உறவுகளாக மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் இணைந்த வேளையிலே அவரோடு மீண்டும் டி டாக்டர் நளினி வில்சன் வினிதா லோஷன் ரியோனா வினித் லோஷன் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இனிமையாக என்றும் கேட்டு மகிழ வேண்டும் என்று இவர்கள் அனைவரோடு இணைந்து நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்

உறவுகளோடு உறவுகளாக அடுத்த பாடலை பாட வைக்கின்றார் அன்புடனே எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் நீண்ட காலத்து உறவு. கண்ணை திரையில் தோன்றினால் கனிமுகத்தை காட்டினாள் என்ற இருவர் உள்ளம் திரைப்படுத்து பாடல்தான் இன்று அவர் தந்த பாடல். இதோ அந்த பாடலை அவர் கேட்கும் வேளை வளமை போல அவருடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாஹில் அவர்களோடு உலகத் தமிழரன் கேட்கின்றார்கள்.

0: கண்ணெதிரே தோன்றினார்.
1: இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலேதான் அன்புடன் தருகின்றார் அடுத்த பாடலை. அன்புக்குரிய சாந்தி தர்மபுரி தகடூரில் இருந்து. சபாஷ் மீனா திரைப்படுத்த பாடல் ஒன்றுதான் அவர் கேட்டிருக்கின்றார். காணா என்பம் கனிந்ததே என்ற பாடல் தான் அந்த பாடல். சந்துரு, ஜெய்ஸ்ரீ, நாராயணன், நிர்மலம்மா இவர்களும் அவரோடு இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து ஒழிக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் சின்ன சின்ன கிளியே என்ற வரியெடுத்து கண்ணெதிரே தோன்றினாள் கண்ணெதிரே தோன்றினாள் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்ற தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

தொடரும் பாடல்கள் பாட இருக்கின்றது சில நேரம் சில பொழுது என்ற வரியை கொண்ட பாடல் கிச்சா வயசு 16 என்ற திரைப்படத்திலிருந்து. அன்புடன், கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ், நீங்கள் தந்த பாடல் ஒலிக்க கேட்போம்.

அதிர்வோடு இறுதியாக ஒரு பாடல் வெண்ணிலா என்ற வரி எடுத்து சுரகடிக்க என்ற வரி தொடுத்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடல் ஜோஜ் அவர்களுக்காக வளைகுடாமன் குவைத்திலிருந்து கேட்டிருந்த வெளியீடு.

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து காட்டளையிலே கலந்து உங்களோடு வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காட்டளையில் பாடினோர் நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

அடினோர் நீவர் விருப்பத்திலே முதல் பாடலை தந்து ஆரம்பித்து வைக்கின்றார். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. பாதுகாப்பு என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல், அவருக்காக விருப்பம் என்று கூறிய வேளையிலே அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். வரச் சொல்லடி என்ற முதல் வரியை கொண்டு

என்னுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அழகாக வர்ணித்து பாடி தங்களுடைய குரல் இனிமையை தந்து சென்ற உறவினர்கள் தங்கள் விருப்ப பாடலாக பதிவு செய்து சென்றார்கள். அந்த வகையில் இரண்டாவதாக ஒரு பாடலை நாங்கள் கேட்போம். நீர் ஓடும் வைகையிலே என்ற அற்புதமான வரி கொண்ட பார் மகளே பார் திரைப்படுத்து பாடல், சிதம்பரம் தேவநாதன் அவர்கள் கேட்ட பாடல்.

ஒலித்த பாடல்களை கேட்ட எங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நான் கவிஞனும் அல்ல, நல்ல ரசிகனும் அல்ல என்ற படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்து பாடல். இந்த பாடலை விரும்பி இருப்பவர் என்று மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் நீங்கள்.

பண்போடு அன்போடு படியேறி வந்தவளே, பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே உன்னேல் பாட்டு பாட பாட்டு பாட.

வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில்

அழுதால் சிரிக்கிறாய், சிரித்தால் அழுகிறாய், பொங்கினால் ஒதுக்கிறாய், கெஞ்சினால் மிதிக்கிறாய். இருப்பதா இறப்பதா, அழுவதா சிரிப்பதா.

வேளையிலே அவர்களுடைய விருப்பமாக திருமயிலையூர் யோகாராஜி நீங்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் கேட்போமா?

எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தனிட வேகமா புத்தரவு வேணுமா எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தனிட வேகமா புத்தர

மெல்ல கொள்ளும் வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு. மெல்ல கொள்ளும் வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு. கல்யாண தேதி குறிச்சு உங்கள் பொன்னாகையை பொடிச்சு, கல்யாண தேதி குறிச்சு உங்கள் பொன்னாகையை பொடிச்சு, அரசம் சாரம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஒரு காவிய பாடல். அந்த பாடல் குங்குமம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்த பாடலை இன்று விருப்பமாக இருக்கின்றது என்று தந்து சென்றார் தருமபுரி மாவட்டம் தகடூர் சாந்தி. எங்கே அந்த பாடலை கேட்போம். சின்னம் சிறிய வண்ணப்பறவை.

உறவுகளே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாடினோர் விருப்ப பாடல்கள். பாடினோர் நீயர் விருப்ப பாடல்களே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தம்பிக்கு எந்த உரு என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் என்னிலே வரும் அன்பே வா என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடி மகிழ்கின்றது. இந்த பாடலை தந்தவர் வேறு யாருமல்ல, சென்னை கே கே நகர் ரேவதி அவர்கள்.

பாடல்களை தொடர்ந்து ஒரு பாடல் ஒலித்து இறுதி பாடலாக வந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து செல்ல தந்திருந்தார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா, இஞ்சிக்குடி அல்ல, அம்மை அப்பன் சிவரஞ்சினி. அற்புதமான ஒரு தத்துவ பாடலாக பாடும் வானம் பாடி திரைப்படத்திலிருந்து வாழும் வரை போராடு என்ற வரியெடுத்து பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

நேயர்களே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காட்டலையில் மலர்ந்து ஓய்ந்த பாடினோர் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்களாக எங்களை மகிழ்வித்துச் சென்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் விடை கொடுத்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காட்டலை இன்று விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றறையில் உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் விடுமுறை விருப்பமாக. விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டுமென்று அழகிய பிரம்மனிடம் என்ற வரி கொண்ட பாடலை தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

அவரை தொடர்ந்து பெறும் அடுத்த பாடல் உயிரே உயிரே அழைத்தது என்ன என்ற ஒரு உயிரூட்டமான பாடல். உயிரிலே கலந்தது திரைப்படத்து பாடல். இந்த பாடலை பாட வைக்கின்றார் ஈழமணித்திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். கண்ணன் வந்து பாடுகிறான், இரட்டைவால் குருவி திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஒலிக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலி விடுமுறை விருப்பத்திலேயே.

சொல்லு அன்பே என்ற ஜோடி திரைப்படுத்து பாடலை தந்து கேட்டு மகளை விரும்புகிறார் அருள் மோகன் இங்கிலாந்தில் இருந்தேன்.

தனுஷன் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. கனடா மொன்றியாலிலிருந்து மெஹண்டி சர்க்கஸ் திரைப்படுத்த பாடல் கோடி அருவி கொட்டுதியே என்று வரி எடுத்து

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலேகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நீர் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

கனடா பெருநாட்டிலிருந்து பாடல்களை தருகின்றார்கள். வான்கூவர் மாநிலம் இளவரசி. ஒரு வெட்கம் வருதே என்ற வரியை முதல் வரியாக கொண்ட பாடல் பசங்க என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலும் வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல்தான். குள்ள நரி கூட்டம் திரைப்படுத்து பாடல் விழிகளிலே விழிகளிலே என்று தொடர்ந்து வரி எடுத்து பாடுகின்றது.

இனிமையாக வரும் அற்புதமான அடுத்த பாடல் வன்கூவர் மாநிலம் வசந்தியின் பாடல்தான். என்னை பந்தாட பிறந்தவளே என்ற பாடலை உள்ளம் கேட்குமே என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்.

பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடலை கேட்போமா? வெயில் திரைப்படுத்து பாடலை என்று கேட்க விரும்புகிறார்கள். உருகுதே மருகுதே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களைத் தொடர்ந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணியின் பாடலை கேட்டு மகிழ்வோம். என்ன சொல்லப் போகிறாய் என்று கேட்கும் வரிகளை கொண்டு கண்டுகொண்டேன் திரைப்படுத்த பாடலை இன்று விடுமுறை விருப்பத்தில் கேட்டு மகிழ விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் சர்வதேசப்படும் விருப்பத்தை அலங்கரிக்க மீண்டும் ஒரு பாடல். ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் அவர்கள் நீண்ட கால உறவு வா காத்திருக்க நேரமில்லை என்ற பாடலை காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள்.

திக்கிக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்துவோம் என்று எண்ணும் வேளையில் ஓடி ஓடி வருகின்றது உங்கள் காதோரத்தில் மூன்றில் தமிழ் வானொலியில் இருந்து சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்கள். அந்த வகையில் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கமும் அனுப்பி வைத்த பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். அற்புதமான ஒரு தத்துவ பாடல். நான் பெற்ற செல்வம் என்று ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் தத்துவத்தோடு எங்களுக்கு வரிகளை தாங்கி கருத்துக்களை தரும் ஒரு பாடல். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்று கூறி பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் நிவேஷன் தருகின்றார். ஜெனிவா நகரிலிருந்து தொட்டால் பூமலரும் என்ற திரைப்பட பாடல்தான். அரபு நாடே என்ற வரியை அங்கு உள்ளே புகுத்தி வரும் பாடல் கேட்க இருக்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவளொரு பாடல் தருவாள் தாமி, பார்த்து கொண்டே பேசாமல் என்ற சண்ட மாறுதம் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: இறுதியாக வளமை போல ஒரு பாடல் நீதானே தேவசுந்தரி என்ற பாடலை தந்து பொன்னாத்தா திரைப்படத்திலிருந்து பாடி இறுதியாக இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்படி அனுப்பி வைத்தவர் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்களின் பாடல்.
1: சுந்தரி, நான் பிரவரன் என்ற பெயருடையவன். இந்திரலோகவாசி நான். தினம் அக்னிஹோமம் செய்பவன். வேதம் படிக்க மாலை வேளைக்குள் போய் சேர வேண்டும். தப்பான வழியில் வந்துவிட்டேன். எனக்கு வழிகாட்டி புண்ணியம் கட்டிக்கொள்.

அந்த உறவுகளை திட்டிக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெற எண்ணுகின்றேன். உங்களிடமிருந்து இப்பொழுது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: இன உண்டு தனியே அவர் பொரு குணம் உண்டு தனியே அவர் பொரு குணம் உண்டு அமிர்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர் நேர

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் குலுங்கிடும் பூவிலெல்லாம் என்ற ஒரு அற்புதமான பழைய திரைப்பட பாடல். பழைய என்று கூறும்பொழுது பழைய முன்பு முன்னே நாள் வந்த அன்று வந்த திரைப்படம் வளையாபதி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று முதலே கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்திருப்பவர் அன்பு மகள் ஷியாமலா பிரபா. நீங்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து கேட்க இருக்கும் இந்த பாடலை உங்களோடு இணைந்து வளமை போல கௌதமன், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நரமுகையால் தமிழ் இனியால் நாங்கள் முனைகின்றோம்.

இனிமையான இந்த பாடலை கேட்ட வேளையிலே மீண்டும் ஒரு பாடல், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடல். இந்த பாடல் அமர்க்களம் என்ற திரைப்படத்தில் இருந்து பாடிய பாடல். இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலஓடு துறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன், ராஜராஜனின் வாடை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன், பாரதியாரின் சொல்லை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன், மாயக்கண்ணன் குழலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மூலம் இனிமையான பாடல்களைத்தான் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது சர்வதேச நேயர்களே. அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் எங்கள் இனிய உறவான நெய்வேலி மாநிலம் அறத்தடிக்குப்பம் சரவணன் அவர்கள் தந்திருக்கின்றார் அந்த பாடலை. அந்த பாடலை இப்பொழுது பாடுகின்றது புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படத்திலே இருந்து பூந்தென்றலே என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது. அந்த பாடல் ஒலிக்கும் வேளையிலே தன்னுடன் இணைந்து வரதராஜகுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் என்ற வேளை ஒலிக்கின்றது இவர்கள் எல்லோருக்குமாக அந்த பாடல்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் விடுமுறை விருப்பத்திற்காக இன்று 1984 ஆண்டு நீங்கள் கெட்டவை என்ற திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். இசை குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே ஒலிக்க இருக்கின்றது பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்று. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்ய கிருஷ்ணன் நீங்கள் தந்த வேளை உங்களோடு இணைந்து அன்பு அப்பா அனந்தராமன் அன்பு அம்மா விஜயம் அவர்களோடு உறவுகள் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்

அடுத்து வரும் பாடல் கூட அதே திரைப்படம், நீங்கள் கேட்டவை. பாடியவரோ கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள். அவர்கள் குரலில் வருகிறது டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா, உங்கள் குரலில் கேட்போம் இந்த பாடலை என்று பிள்ளை நிலா, இரண்டும் பிள்ளை நிலா என்று பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களோடும் உறவுகளோடும்.

ஒரு அற்புதமான வேளையிலே நாங்கள் இணைந்து நேரத்துக்கான பாடல்களை கேட்டு வந்த வேளையில் இன்று விடுமுறை விருப்பத்திற்காக இந்த பாடல்களை தந்திருக்கின்றோம் என்று எழுதிய வேளையிலே அந்த உறவினர்களின் பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் போது தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா என்ற பல்லவி கொண்ட பாடல் ஆடிப்பெருக்கு என்ற திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா, இன்று ஒலிக்க வைக்கின்றார் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீண்ட கால உறவு, அவர் தனியே கேளாமல் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகார் இபாகாயிப் இம்ரான் ஷாகில் இவர்களை நினைத்து கேட்கும் விலை உலக தமிழர்களும் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.

தாங்கள் கேட்டு மகளும் பாடல்கள் திட்டிக்கும் தேனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்திலே. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் ராஜா கையமைச்சா என்ற வரியை கொண்ட பாடல், அபூர்வ சகோதரர்கள் திரைப்படுத்த பாடல். எங்கே அந்த பாடலை இன்று தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாவி கண்ணன் சங்கர், கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்கள் கேட்கும் வேளையிலே டாக்டர் நளினி, வில்சன், வினிதா ரோஷான், வியோனா, வினித் வில்சன் ஆகியோரும் இணைந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அனைவரின் காதுகளிலும் தித்திப்பாக ஒலிக்கும் அந்த பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்கின்றோம்.

0: ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சார்லி சப்ளின் திரைப்படுத்த பாடல். சும்மா சும்மா பெண்ணொருத்தி என்று கூறும் முதல் வரியை கொண்ட பாடலை அன்புடன் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.
1: சும்மா சும்மா சும்மா சும்மா

தன்னுடைய விருப்பத்திற்காக எனது பாடலையும் திரட்டுமா என்று கேட்டு, தொட்டு தொட்டு செல்லும் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கு என்ற திரைப்படுத்து பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையை அமைதியாக இருக்கும் வேளையிலே கேட்டு மகளை விரும்புகிறார் அன்பு ஜோர்ஜ். ஒலிக்கின்றது பாடல். இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. சிதம்பரம் வண்டிகேட் சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல், ஜனநாயகம் திரைப்படுத்த பாடல் தந்திருக்கின்றார்கள். ஜனநாயகன் மஞ்சத்தாலி வாங்கித்தாரன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு கதம்பம் நிகழ்வுக்கு வந்திருக்கும் நான். இப்பொழுது கனடாவில் நேரம் 12:02 நண்பகல். பாரத நாட்டிலும் ஈழ திருநாட்டிலும் நேரம் 9:31 இரவு நேரம். வடகுடா நாடுகளிலே 7:02. இந்த வேளையிலே இனிமையான 2021 மலர்ந்திருக்கும் 5வது மாதத்தின் 25வது நாள் செவ்வாய்க்கிழமை எங்கள் மதிய நேரம் உங்கள் இரவு நேரத்தில் இங்கிதமான ஒரு வேளையாக எண்ணி கதம்பத்துக்கு வந்திருக்கும் நான். 647-8746-1-5 என்ற வளமையான இலக்கத்துக்கு அழையுங்கள், இணையுங்கள், கதம்பத்தை அலங்கரியுங்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த கதம்பத்திலே வருவது பல் சுவை நிகழ்வாக இருக்கும். பல விடயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் கண்டுபிடி யார் சொல்வதோ போன்ற நிகழ்வுகளும் வர இருக்கின்றது என்பது இந்த செவ்வாய்க்கிழமை அல்லவா, ஒரு கதம்பமாக எல்லா விடயங்களும் கலந்திருக்கும். நீங்கள் கவிதை கூறலாம், இந்த நேரத்திலே வந்து உங்களுக்கு தெரிந்த கவிதை கூறலாம், பாடி காட்டலாம், நீங்கள் எழுதிய கவிதைகளா இருக்கலாம், அது மரபு கவிதையோ அல்லது இப்பொழுது வந்த புது கவிதைகளோ எதுவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் படித்த கவிதைகளிலே உங்களுக்கு பிடித்த கவிதையை கூறி காட்டலாம், பேசலாம். வாழ்வியல் தத்துவங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், தீய அனுபவங்கள் பல இருக்கின்றது. நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், அது எப்படி உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டு போகிறது, உங்கள் வாழ்க்கை பாதையிலே நீங்கள் கண்டு வந்த பயணத்திலே, வாழ்க்கை பயணத்தில் வந்த மேடு பள்ளங்களை எல்லாம் வாழ்க்கை தத்துவமாக நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே. இன்றைய தினம் எனது தகவல் பரிமாற்றத்திலே வந்த செய்திகளில் ஒன்று, ஒரு தகவல், மரணம் என்று ஒன்று ஏற்படுவதென்றால் அது பயத்தினாலா நோயினாலா ஏற்படுகின்றது என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு உங்கள் பார்வையிலே அதுக்கு என்ன பதில் இருக்கின்றது என்று உங்கள் வாயிலாகவும் அறிய விரும்புகிறேன். மரணம் வருவது பயத்தினாலா இல்லை நோயினாலா என்று ஒருவருடைய கேள்வி ஒன்று இருக்கின்றது. அந்த கேள்விக்கு என்ன பதிலை நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள் கேட்க இருக்கின்றோம். தெரிந்து கொள்வோம் அந்த பதிலை என்று எண்ணும் இந்த வேளையிலே கதம்பத்துக்கு எத்தனை பேர் எனக்கு வரவேற்பு தருகின்றீர்கள் என்று பார்க்கும் வேளையிலே ஒரு பாடல் ஒன்றை ஒளிபரப்புகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு நீங்கள் வரலாம். அந்த காற்றலையில் வரும்பொழுது அந்த பாடல் உங்களுக்கு நீங்கள் இடைநிறுத்தி உங்களை நான் எடுத்துக்கொள்வேன். கேட்போமா அந்த பாடல் ஒன்றை, என்ன பாடலை தரலாம் என்று ஒரு எண்ணும் பொழுது இந்த பாடல் கைக்கு வந்திருக்கின்றது. இதில் நல்ல கருத்துக்கள் நாங்கள் பரிமாறலாம் என்று எண்ணுகின்ற இந்த பாடலை கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் காற்றலைக்கு வர இருக்கின்றது. அந்த பாடல் என்ன திரைப்படத்துடன் தெரியவில்லை. அந்த திரைப்படம் வந்து என்ன திரைப்படமாக இருக்கலாம் என்றால், அந்த திரைப்படம் முதல் வசந்தம் என்ற திரைப்படம். எங்கே அந்த பாடலை கேட்போமா?

பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஓடி வந்திருந்தார் அன்பு நிஞ்சம் பாலச்சந்தர். நீங்கள் அழைக்கலாம், இந்த பாடல் கலையகத்து பாடல், அது ஒலிக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். உங்களை அழைக்க வேண்டும், நான் வருவதற்கு முன்பு உங்கள் அழைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். இது நான் கலையகத்திலிருந்து தந்த பாடல், ஆரம்பித்து வைப்பதற்காக கிளம்பும். இதிலிருந்து நாங்கள் சில விடயங்களை பேசிக் கொள்ளலாம். எங்கே பாலச்சந்தர் அழைத்தீர்கள், நீங்கள் வர வேண்டும் காற்றலைக்கு. பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் இடை நிறுத்தி நான் உங்களை அழைக்கின்றேன், நீங்கள் வாருங்கள்.

0: வந்துவிட்டார் அந்த உறவு, அழைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகனே பாலச்சந்தர்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. தங்களுக்கு பகல் வணக்கத்தையும் இரவு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்களுடைய இரவு வணக்கமும் உங்களுடைய பகல் வணக்கமும் இணைந்திருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன்.
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நலமா இருக்கின்றீர்களா? பணியெல்லாம் முடிந்து வீட்டுக்கு சென்று விட்டீர்களா?
1: பணியெல்லாம் முடிஞ்சுட்டு நல்ல மழை, இந்த நல்ல மழை சுமார் ஒரு ஒரு மணி நேரம் நல்ல மழை. எதிராக
0: அடைமழை என்று கூறுவதா?
1: ஆமாப்பா. அதாவது இயற்கைக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம உண்மையிலுமே அந்த அளவுக்கு காற்று, அந்த அளவுக்கு ஒரு மழை, சரியான மழை பெஞ்சிருக்கு. மின்னிணைப்பு கூட துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: இது அவர்களுடைய சொந்தம் தானே ஐயா? இயற்கை வளம் தானே இந்த உலகத்தை ஆளுகின்றது. நாங்கள் படைக்கப்பட்டு வந்தவர்கள், பின்பு வந்த இயற்கையின் பின்பு தானே நாங்கள் தோன்றியவர்கள். எங்களுக்கு முந்தியதான இந்த இயற்கை. அடுத்து இந்த பிரபஞ்சமே வந்து இயற்கையினால் அமைந்தது தானே, இயற்கையாக அமைந்தது. நாங்கள் படைக்கப்பட்டு பின்பு வந்து நடமாடும் நடிகர்கள் தான் இந்த உலகத்திலே, விலங்குகளாக
1: அந்த இயற்கையோட நம்ம வந்து ஒன்றுதான் போகணும். அதை இயற்கையை எதிர்த்து நம்ம நிக்க முடியாது.
0: இல்ல, இயற்கையே நாங்கள் ஒன்றி போக வேண்டும் ஒன்று, இரண்டாவது விட்டு கொடுக்க வேண்டும், மூன்றாவது அதை புரிந்து கொண்டுதான் அதை அதன்படி போக வேண்டும். இயற்கை எதிர்த்து எந்த உயிரும் வாழ முடியும். இங்க பாருங்க, விஞ்ஞானம் அறிவியல் வளர்ந்து விட்டது தான், இயற்கையை எதிர்த்து போராடக்கூடிய எத்தனையோ கண்டுபிடித்தீர்கள். ஆனா இயற்கையை வெல்ல முடியாமல் இருக்கின்றோம் அல்லவா? நல்ல மழை இவ்வளவு விட்டு விட்டதா? அது தன்னுடைய பருவ காலத்துக்கு அது வந்து போகும். அது வந்ததால ஒரு நன்மை தான். இப்ப இயற்கை வளம் வந்து பூமியை செழிக்க பண்ணிருக்கு, குளிர பண்ணிருக்கு. எங்களுக்கு எல்லாம் நோய் நொடி துன்பம்னா ஒரு ஒரு சுவாசத்தை விட்டு நல்ல பிராணவாயு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே பச்சை பசையில் என்று மரம் செடிகள் எல்லாம் வளருகின்றது. எல்லோருக்கும் அது ஒரு குதூகலமாக இருக்கும். ஆனால் இந்த வெயில் அது இயற்கை, அது தொடர்ந்து பகலவன் ஒளி எங்களுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதனால் தானே 24 மணி நேரத்தில் பாதி நாள் தானே பகலவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 24 மணி நேரம் வெயிலாக இருந்தா எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா?
1: முடியாது.
0: ஆகிவிடும் உங்களால் வாழ.
1: இயற்கைங்கிறது ஒரு அற்புதமானது. உண்மையிலுமே இயற்கை வந்து ஒரு அற்புதமான படைப்பு தான்.
0: அதை எண்ணி பார்க்க மனிதன் மறந்து விட்டான், மறுக்கின்றான். அதனால் தான் இந்த அளவு தீவினைகள் எல்லாம் நறுகின்றது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மரணம் என்பது வரும்போது பயமா நோயா?
1: பயம்தான்ப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் அது பயத்தினாலதான்ப்பா சில பேரு மரணத்தை இது எதிர்நோக்குறாங்க. கண்டிப்பா அதுதான் உண்மை. எனக்கு ஏன் ஏன் பார்வையில்
0: உங்களோட பார்வை ஒவ்வொருவரும் கூறுங்கள்.
1: நோயினால அல்லப்பா. அதாவது நோய் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது நம்ம வந்து எப்படி இருக்கா, அதாவது பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும். அதை நம்ம நல்லா ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு அதுலேருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே நமக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு ஒண்ணும் இல்லை நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் அது ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா அதுலயே பயத்திலே ஐயோ நமக்கு வர நோய் வந்துருச்சு, நம்ம இனிமேல் அவ்வளவுதான், நம்ம இனிமேல் இறந்துருவோம் அப்படின்னு அந்த இதுல இருந்தாங்க. நாங்களே அந்த எல்லாமே வந்து சேர்ந்துருவோம். எல்லாம் பிபி குறையும், பல்ஸ் குறையும், அது குறையும், இது குறையும், பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து அதுதான் நம்மளுடைய நல்லா சரியாயிடும் அப்படின்னு நம்ம எதிர்த்து நின்னாலே ஓரளவு நம்ம நடமாடலாம்.
0: அப்ப உங்களுடைய அப்ப உங்களுடைய கூற்றின்படி மரண பயம்தான் மக்களுக்கு மரணத்தை கொண்டு வருவது, நோய் அல்ல. நோய் வந்து குணப்படக்கூடியது, பயம் குணப்பட
1: டாக்டர் நம்ம போனாலேப்பா அதான் சொல்லுவாங்க, மருந்து வந்து ஒரு 50% தான். உங்களுடைய நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுள் மேல், அது வந்து கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்க, அதான் சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையோட சேர்ந்து நம்ம மருந்து உட்கொண்டால் குணமாகலாம் அப்படிங்கறதுதான். பயத்தை போக்குவரத்துக்காக தான் அந்த இது. இப்ப நம்மளே ஒரு படம் எல்லாம் பாத்துருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வரும், சாதாரண முட்டாய குடுத்து தப்பி ஆக நம்ம மாத்திரை கொண்டுட்டோம், நம்ம உடம்பு சரியாயிருச்சு, ஹார்ட் அட்டாக் மாறும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம படத்துல கூட பாத்துருக்கலாம்.
0: எந்த
1: நம்மளுடைய பயம் அந்த படத்துல
0: நம்பிக்கையோடு இருக்கணும். பயத்தை விட்டு
1: நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கை இருந்தாலே நமக்கு பரவாயில்ல அப்படின்னு அந்த நம்மளை குணமாக்கும்.
0: இந்த காலகட்டத்திலே இந்த நுண்கிருமியினால் பயப்படாமல் நாங்கள் தவறலாம் என்று பாதுகாப்பு நடவடிக்கையோடு இருந்தால் தவறலாம் என்று நல்ல கருத்தை கூறினார் பாலச்சந்தர்.
1: கொஞ்சம்ப்பா இன்றைய நிலவரப்பில் பாத்தீங்கன்னா 35,000 தாண்டி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாள். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மரணம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு 400 தொட்டு கொண்டு இருக்கின்றது.
0: ஐயோ, அதாவது தினசரி 35,000 மேல்
1: வருகின்றது பாதிப்பு. 35,000 ஒரு நாளினுடைய பாதிப்பு 35,000 சராசரியாக கடந்து கொண்டே இருக்கிறது.
0: இது சென்னையில் மட்டுமே தமிழ்நாடு முழுவதும்
1: தமிழ்நாடு முழுவதும்
0: இந்த இடத்திலே ஜெயங்கொண்டம் உங்களுடைய அரியலூர் மாவட்டம் எவ்வளவு தொகையில இருக்கின்றது?
1: அது ஒரு நாளைக்கு சராசரி பண்ணி 126-130 இந்த எண்ணிக்கையில போய்கிட்டு இருக்கு. மாவட்ட வாரியாக இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு அளவுல பாத்தோம்னாக்கா 35,000 நெருங்குது. 35,000 சராசரியாக 36,000 போய்கிட்டு இருந்துச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இப்ப அந்த 35,000 இருக்குது. மரணம் எண்ணிக்கை 400 கடந்திருக்கு.
0: அது உத்தியோகபூர்வமாக அந்த மரணங்கள் அதை விட கூடுதலாகத்தான் சென்று கொண்டு இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன்.
1: சொல்லும் அதிகாரப்பூர்வமாக நம்ம செய்தித்தாள் இதை வர்றதை வச்சுதான் நம்ம சொல்றோம்.
0: அதைத்தானே பார்த்து நாங்க கூற முடியும்.
1: சொல்லும் போது அது அதிகாரப்பூர்வமாக இதை வச்சுதான் நம்ம பேசுறோம்.
0: இறைவா உங்களால் கூற முடியாது. இறைவா நம்பிக்கையோடு நம்பினார் கடுவதில்லை ஆண்டவனே.
1: ஆமாப்பா, இப்ப சொன்ன நம்பிக்கை அதே நம்பிக்கை வந்துருவோம் அப்படின்னு ஒரு பயத்தை போக்கணும். மீண்டு வந்துருவோம் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்க போக இந்த கரும்பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம்
0: அது நத்திங்க. அது பெரிய புதிய வருத்தம் அல்ல. அது இவர்கள் உற்பத்தி ஆக்கி இருக்க இந்த ஊடகங்கள் ஊதி பெருப்பிருக்கிறதே தவிர பூஞ்சை எங்களிடம் இருக்கின்றது. அதிலே கரும்பூஞ்சை நீல நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் வெள்ள நிறத்தில் எல்லாம் பூஞ்சைகள் வருவது வழக்கம். உங்களை தேங்காய் முடியை தேங்காயை உடைத்து ஒரு முடியை லேசாக வைத்து ஒரு முடியை பாவித்து ஒரு முடியை சும்மா கவுத்து வைத்து விடுங்கள். அடுத்து 2 நாளில் பாருங்கள் நீல நிறம் சிவப்பு நிறம் பச்சை நிறம் பூஞ்சைகள் வரும். அதை உண்டால் உங்களுக்கு அது எங்கும் இருக்கின்றது. ஈரப்பதமும் போகக்கூடாத இடத்துல போகின்ற ஈரப்பதம் இருக்கக்கூடாத இடத்துல ஈரப்பதம் இருந்தால் அந்த இடத்துல பூஞ்சை வருகிறது. இப்ப கை மடிப்புகளுக்குள்ளே வரும், கால் மடிப்புக்குள்ளே வரும், அக்குளுக்குள்ளே வரும். அதெல்லாம் அது வித்தியாசமானது. அதுக்கு ஒரு உயிர்கொல்லி நோய் இல்ல கண்ணுக்குள்ளே வரும். இவங்கள் ஊடகத்தாலே பெருப்பித்து விடுகிறார்கள். இத்தனை பேர் போச்சு, அத்தனை பேர் போச்சு. அதே நம்ப கூட நீங்க சொன்னாரு அந்த நம்பிக்கை அந்த பயத்தை போக்கி விட வேண்டும். நல்லது. முதலாக இணைந்து நாளைய தினம் என்ன பாடல் வேணும், இன்று என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து
0: இன்று பாடல்
1: இருந்து நடிப்பு
0: என்ற திரைப்படத்தை பாடலா. என்ன பாடல்?
1: கடவுள் நீயும் ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனிமரம் தானே.
0: ஓ, அந்த பாடல் நீங்க முன்பு கேட்கவில்லை இல்லையா?
1: இல்லப்பா இல்லப்பா.
0: கடவுளும் நீயும் கடவுளும் நானுமா?
1: கடவுளும் நீயும் ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனிமரம் தானே.
0: கடவுளும் நீயும் ஒரு தாய் பிள்ளை. நல்ல பாடல். அந்த பாடல சிந்தனை திப்பு திரைப்படமா?
1: ஆமாப்பா.
0: ஓ, எவ்வளவு காலம் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்து?
1: இதுல வந்து இந்த படத்துல வந்து எப்படி சொல்றது, ரெண்டு பேருக்கும் நிறைவேற அத ஆசையா போகும். ஆனா படத்துல உள்ள பாட்டு எல்லாம் நல்லா இருக்கும்.
0: நீங்கள் எப்பொழுதும் கேட்கின்ற பாடல் இடையிலே முடிகிற மாதிரி தான் கேட்கின்றீர்கள். என்ன காரணம்? வாழ்க்கையின் அனுபவம்
1: இருக்கலாம்பா.
0: இருக்கலாம், சரி, நல்லா இருக்கலாம். அதனால்தான் இந்த திரைப்படங்கள்ல வருகின்ற கதைகள் பாடல்கள் அத்தனையும் எங்களுக்கு பிடித்ததாக வருவதற்கு காரணம் எங்களுடைய மனநிலைக்கு எப்ப வருகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது அவரவர் கடைபிடிக்கும் வகையோ அல்ல பழகிக்கொள்ளும் விதமோ அல்ல தலைவிதியோ என்று நான் கூற முடியாது. அதாவது அவரவரை பொறுத்து, அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை பொறுத்தது. உங்கள் பாடல்களில் நான் கவனித்து பார்த்திருக்கேன். அநேகமான இந்த பாடல் இப்படியான பாடலை தான் கொண்டு வருவாங்க. அது ஒரு பாடமாகவும் இருக்கின்றது, மற்றவர்களுக்கும் ஒரு பாடம். நாங்கள் இப்படி வருகின்றது என்று இப்ப நீங்கள் கூறியது போனது பயம் என்றதை மற்றவர்கள் பயப்பட்டாலும் நாங்கள் பயப்படக்கூடாது என்று எண்ணுவது போல இப்படியான ஒரு முடிவு எங்களுக்கு வரக்கூடாது என்று சிந்திக்கவும் வைக்கின்றது இந்த பாடல்கள். நல்ல
1: பாடல்.
0: அப்ப நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஆலயமணி படத்தில் ஆலயம் மணியின் ஓசையை நான் கேட்டேன்.
0: அப்படியா? நல்ல ஓசை என்ன? இப்பொழுது அந்த ஓசை கேட்பதுண்டா?
1: இங்க இல்லப்பா, இங்க இல்லப்பா, அந்த இதெல்லாம் தடுத்துட்டு பாட்டிருக்காங்க. அப்ப பொதுவாகவே நாங்க கேட்டதுலப்பா அந்த ஓட்டி நம்ம பகுதியில அது மாரி இல்லப்பா. வேளாங்கண்ணியில நான் கேட்டிருக்கேன், அங்க போனதுல
0: அது தேவாலயம் எங்களுடைய நாடான இங்க இருக்கு. இந்த கோவில்கள்ல பெரிய மணி கட்டியிருக்க, அந்த மணியோசை அடிக்கும் பொழுது மணியோசை செல்லும் இடம் எல்லாம் அந்த இறைவனுடைய அருள் வரும் என்று நம்புகிறோம் நாங்கள். ஆனா இப்பொழுது அதுக்கு தடை விதித்து விட்டது இந்த மூன்கிருமி. வீட்டிலே நீங்கள் கொண்டாடுங்கள், அதெல்லாம் நாங்க வீட்டிலே சில மணியை வச்சு பூசை பண்ணலாம். நீங்க பண்ணலாம். நீங்கள் மணியோசையில தான் இருக்கின்றீர்கள். வெங்கலத்திலே போட்டு தட்டினால் சத்தம் மணியோசை தான். அந்த மணியை நீங்கள் செய்வீர்களா மகனே? இல்லை இல்லையா?
1: அது வந்து அது வந்து வார்ப்பு ஐட்டம். அதாவது சொல்றது பார்த்தா உருக்கி ஊத்துறது, அது
0: தடிப்பமாக
1: வார்ப்பு. ஆமா, அந்த வார்ப்பு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி மெழுகுல வந்து கையாலே அந்த ஆசை செய்வாங்க. கையாலே எத்தனை கிலோ வேணும் அப்படிங்கறதுனால கையாலே அது செய்து அது மேல நம்ம களிமண்ணை வச்சு தட்டி காய வச்சு திரும்ப அதை மண்ணில ஹீட் பண்ணாங்கனாக்கா அந்த மெழுகு எல்லாம் வெளில வந்துரும். எல்லா மெழுகும் உருகி வெள்ள வந்து உள்ள கூடா இருக்கும்.
0: அதுக்குள்ளே
1: அதை வந்து பித்தளை பிராச வந்து உருக்கி அதுல ஊத்துனாங்கன்னா அது நின்றுடும். அது வந்து வேற ஒரு குரூப். அது ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு இது மாரி அதுவும் செய்யறாங்க. ஆனா நம்ம செய்யறது இல்ல.
0: அந்த மணியிலே எது ஓசையை எழுப்புகிறது?
1: அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து அனைத்து பொருளும் கலந்துதான், அனைத்து உலோகங்களும் அதுல கலந்துதான் அந்த ஓசைங்கிறது வரும்.
0: அப்ப அது தனியா வெண்கலம் இல்லை,
1: மட்டும் இருக்காது.
0: தனியா வெண்கலமா பித்தளையாண்டு இல்லையா அந்த மணி உலோகம்?
1: ஆமா, அனைத்து உலோகங்களும் கலக்கணும். வெறும் வெண்கலத்தில் மட்டும் செய்ய முடியாது. அனைத்து உலோகங்களும் செம்பு பித்தளை அனைத்தும் அதுல வந்து சேரும்.
0: சரி, அந்த ஓசை எப்படி வருகின்றது?
1: பஞ்சலோக அது ஓசை வந்து இயற்கை பாது. அந்த கலவை அதாவது எப்படி சொல்றதுனாக்கா
0: இல்ல, பதிலுக்கு நீங்கள் வரவில்லை நேரடியா. அந்த மணியின் ஓசை எப்படி எழும்புகிறது? சரி, செஞ்சு தானா வருமா?
1: தானா வராதுப்பா.
0: எப்படி வருது?
1: அந்த நம்ம
0: அடிக்கணும். கேள்விக்கு ஒரு பதில் இருக்குங்க. அதற்கு உள்ளே ஒன்று இருக்குங்க, அதுக்கு என்ன பெயர்?
1: ஆமா ஆமா,
0: அதுக்கு என்ன பெயர்?
1: நாக்கு. நாக்கு
0: நாக்கு அல்ல, அதுக்கு இருக்கின்ற கருப்பொருள் பொருள் ஒன்று இருக்கு, பெயர் ஒன்று இருக்கின்றது. சரி, அதை பின்னர் யார் வந்து கூறுகிறார் என்று கேட்டுவா. அந்த மணியின் உள்ளே ஒரு நீங்கள் கூறுகிற நாக்கு, அது ஆடக்கூடியதா இருக்கும். அதை நாங்கள் ஆட்டும் பொழுது அது போய் தட்டினால்தான் அந்த ஓசை வருகின்றது.
1: ஆமா,
0: அது புரியுறதா? சரி, அது அது என்ன, அதற்கே ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த அது இது என்று கண்டுபிடிப்போம். பாரவர்கள் எல்லோரும் கூறட்டும். நல்லது. சரி, நாளைய தினம் உங்கள் பாடல் வந்து ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டிருந்த பாடல். நல்ல பாடல். இன்று பயம் அல்லது
1: நோய்
0: கூறுங்கள்.
1: நேயர் நேரத்துல அதிகமா இப்ப என்னைக்கு பாடல்கள் வந்துகிட்டு இருக்குப்பா, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க.
0: அதானே, அதான் நேர் நேரம். நேர்கள் நிறைய வேண்டும். ஒரு பாடல் வந்தாலே ஒரு பாடல் படம் பெயர் தச்சு அவ்வளவுதான். நாங்கள் வந்து நிறைய வர வேண்டும், நேயர்கள் நிறைய வர வேண்டும் என்றால் என்ன, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் மட்டுப்படுத்தப்படும் என்ற
1: உங்களுக்காக இடைவிடாம இப்பவும் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரவு பாரமா அதை வந்து நீங்க நைட் நேரத்துல அதை பதிவு பண்ணி அதை வச்சு எங்களுக்காக நாங்க கேட்கணும் அப்படிங்கறதுக்காக பகல் நேரத்துல அதை ஒழிக்க விடுறது, இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த
0: ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நீங்கள் காலையிலிருந்து மாலை வரையும் எங்க போய் எவ்வளவு வேலையை பணியை செய்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் செய்கிறீர்கள். அதனால் அது உங்கள் பணி கடமை. அதே போன்றது ஐதகம், பணி கடமை. இது ஊடகங்கள் உள்ளத்தோடு ஊடகத்தையும்
1: எந்த ஒரு இது எதிர்பார்ப்பு இல்லாம எந்த ஒரு இது இல்லாம ஒரு சேவை செய்யறது இது ஒரு பெரிய இக்காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன அவனால நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்துதான் கூட பிறந்த சகோதரர்களே அப்படிதான் இருக்காங்க இந்த காலகட்டத்துல. அவர்களால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்துட்டு தான் ஒரு உதவியே செய்யறாங்க. இந்த காலம் வந்து கலிகாலம் அப்படிதான் இருக்கிறது.
0: ஆனால் அறம் என்ன கூறுகிறது? வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது, பிரதி பலனை எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது. அறம் சொல்லுகிறது அதைத்தான். பிரதி பலனை
1: சொல்லுங்கப்பா. ஆனா உண்மையிலுமே நம்ம உறவுகள்ல பாத்தீங்கன்னா இதுதானே முன்னாடி வந்து நிக்கிது.
0: அதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியானது தவிர்த்து கொள்ளும். நாங்கள் முன்மாதிரியாக நடந்து காட்டுவோம், அவரை பின்தொடர்ந்து அறவழி வந்தால் வரட்டும், அல்லது அவர்களோடு தொடர்பை அறுத்து கொள்ள வேண்டும். உண்மை உள்ளார்ந்த உறவை தொடர்ந்து அறுத்து கொள்ள வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடும். எங்களுக்கு தீங்கு செய்தவருக்கு நன்மை தான் செய்ய வேண்டும். நாங்கள் அப்படி அவர்கள் கேட்காது விட்டால் நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும். அதை நான் கடைபிடித்து வருகின்றேன் மகனே. சரியா? நேர் நேரத்தை முண்டி அடித்துக் கொண்டு வந்து ஒரு பாடலை கேட்டு செல்வதில் ஒரு த்ரில் என்று கூறுவார்கள் இல்லையா?
1: நாம பஞ்சு வரணும் அப்படிங்கறதுல ஒரு எப்படி சொல்றது,
0: முன்பு ஒரு தடவை இப்ப நீண்ட நாளில் கடந்த நாட்களிலே எங்களுடைய குவாயத்தில் இருக்கும் இடவாஞ்சலி ஷாவுல் அமீத் ஆரம்பத்தில் ஓடி வந்து விடுவார். முதல் பாடலுக்கு ஒரு பணிக்கு செல்லும் போது ஓடி வருவார். வந்து கதவு திறக்க கடையில் நிற்பது போல வந்து விடுவார். வந்தால் அவரை பின்தொடர்ந்து மூன்று நான்கு பேர் வந்து ஒருத்தர் இந்த இடைவெளி என்று பார்த்து நுழைந்து விடுவார்கள். நல்ல சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு ஓடி வந்து விழுந்து முதல்வாக இருக்கும். நீர் நேரம் என்றால் அப்படித்தான். இன்றும் வந்து இறுதி நேரத்திலும் வருவார்கள், ஓடி வருவார்கள். எனக்கு இடம் இருந்தால் எடுப்பேன். என்ன வந்தால் அந்த அந்த அந்த நுட்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அழைத்தால் நேரடியாக நுழையலாம் என்ற ஒரு நுட்பம் இருக்கின்றது. அந்த நுட்பத்தை நீங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வந்தால் பிடித்து விடுவீர்கள். நல்லது பாலச்சந்திரன் இணைந்து சிறப்பித்த
1: பெருமையா இருக்குப்பா. எங்களுக்கு
0: பெருமையா இருக்கா? நாங்களும் பெருமைப்படுகின்றோம்.
1: பெருமையாக இருக்கு. உண்மையிலுமே இவ்வளவு பணிகளுக்கு இடையிலையும் இப்பவும் உழைக்கிறது எங்களுக்கே ஒரு பிரமிப்பு. முன்மாதிரியா இருக்கணும் நாங்கெல்லாம். உங்களை வச்சுதான் நாங்கெல்லாம் இருக்கணும்ப்பா.
0: சிறப்பு வாழ்த்துக்கள் மகனே. நன்றி இணைந்த சிறப்பித்தவைக்கு. எப்படி இருக்குங்களா உங்களுடைய ஷியாமலா குட்டி?
1: அதான்ப்பா, ஸ்கூல் இல்லாம வீட்லயே உட்காந்து நல்லா தின்னு தின்னு தேர்த்து போயிட்டு இருக்கு.
0: என்ன படிக்கிறதா? விளையாட்டு விளையாட வேணும். அது இயற்கையா வளர்ந்து இயற்கையாக கவனித்துக் கொள்ள வேணும்.
1: அப்படி இல்லப்பா, இந்த நேரம் டிவி செல்லு அப்படின்னு இந்த உலகம் அப்படியே மாறிட்டு. நம்ம என்னுடைய வயசுக்கெல்லாம் செல்லு எல்லாம் பாத்துருப்போமா? அந்த வயசுக்குன்னா இல்ல. ஆனா அதோட பிறக்கும் போதே செல்ல கையில எடுத்துட்டு பிறக்கிறது.
0: செல்லுகளாலா நீ பிறக்கிற
1: ஒரு காலமா இருக்கு.
0: செல்லுகளாலா நீ பிறக்கிறார்கள். இந்த செல் தான்
1: அது அழுதுச்சுனாக்கா உடனே கையில குடுத்து உட்கார வச்சிடுறாங்க.
0: அப்படியா?
1: அதை பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கு.
0: தங்கட வசதிக்காக அந்த பிள்ளையா இந்த அழகிய அவங்க அதுக்கு என்ன உண்மையான தேவையோ அதுக்கு வேற திசை திருப்பி அறிவியல் வளர்த்து விடணும்.
1: வச்சிருக்கிற ஒரு பிள்ளை அதை கூட ஒழுங்கா பாத்து இந்த காலம் அப்படி போயிட்டு இருக்கு.
0: இயந்திர உலகம் ஐயா, இயந்திர உலகம். நன்றி பாலச்சந்திரன். இவ்வளவு நேரம் நல்ல அவகாசம் கிடைத்திருக்கின்றது பேசுவதற்கு. முதல் நீராக வந்து இணைந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் கடவுளும் நீயும் ஒரு தாய்ப்பிள்ளை பாடலை தருகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மீண்டும்
1: நன்றி.
0: இது மன்றம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சிலை கதம்பத்திலே இப்பொழுது பாடல் ஒன்றை கேட்டுச் செல்கின்றார். முதல் உறவாக வந்து எங்களுடைய அன்பு பாலச்சந்தர் அவருடைய பாடலை தருகின்றேன். கேட்டுக் கொள்ளுங்கள், மீண்டும் அலையுங்கள். அடுத்த உறவுகள் பேசிக் கொள்வோம்.

0: வணக்கம் ஐயா. உங்களுடைய ஆலயம் பாருங்க சற்று சரியா வைக்கப்படுகிறதா?
1: சரியா இருக்கு. இப்பொழுது நீங்கள் கூர்ணது பிறகுதான் சரியா இருக்கு. உங்களுக்கு எப்படி
0: இருக்கின்றீர்கள்?
1: மஞ்சள் கடதாசியோடு சிவப்பு கடதாசியும் கொண்டு வந்து கையிலே கொடுத்து விட்டீர்கள் ஐயா. அடிங்க அப்பா, எவ்வளவு அதன் பின்பு நான் பேசியதெல்லாம் வீணா போய்விட்டது. நல்லது. சரி, எப்படி இருக்குங்க நிலைமை? இன்று பூரண அடைப்பு நாளா? பூரணமாக அடைக்கப்பட்டிருக்கு இல்லையா?
0: வெளியே போல
1: 14 நாட்கள் கொடுத்திருக்கு. 20 விட 31 தேதி மட்டும் இல்லையா?
0: ஒரு வாரம்
1: அப்படி அடைத்து வைத்திருக்கின்றார்கள். பின்பு எத்தனை நாள் திறந்து விடுவார்கள்? பின்பு எத்தனை நாள் அடைத்து என்று தெரியவில்லை. அடைக்கிறதும் பூட்டுறதுனாலே அந்த கொரோனா பெறுகிறது காரணமா இருக்கின்றது என்றும் நான் நினைக்கின்றேன். அடக்கமா வைத்து விட்டு திறந்து விட்டு எல்லாரும் படிக்கிட்டு ஓடுவார்கள். கொண்டு இருக்கிறதை விற்று விட்டு இல்லாத வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து கொடுத்து விடுவார்கள். இன்ன சட்டங்கள் நினைக்க மிக கவலையா இருக்கின்றது. சரி, இப்பொழுது கூறுங்கள் அதைத்தான் கேட்க இருக்கின்ற. கொண்டு வாருங்கள், சந்தன் ராஜ் அவர்களுடைய கவிதை வருகின்றது, கூறுங்கள்.
0: படித்ததில் பிடித்தது மனம் பண்படும் வகை காத்திரு அப்படின்னு
1: எப்படி
0: சிந்திக்க தெரிந்தவன் புண்பட்ட மனம் பண்படும் காத்திரு.
1: ஓகே, நன்றி, கூறுங்கள்.
0: சிந்திக்க தெரிந்தவன் வாழ்க்கையை வெல்கிறான். நீ சிந்திக்க தவறும் நொடியில் வாழ்க்கை உன்னை வெல்கிறது. கண்கூசும் சூரியன், மலை தரும் கருமேகம், மறைந்து முகம் காட்டும் நிலவு, கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள், எதையும் விட்டுவிடாதே. உன் சிந்தனைக்குள் அசை போடும். புத்தகம் எதுவானாலும் படித்து முடி. ஒரு வார்த்தை உன் தேடலுக்கு வழிகாட்டலாம். ஏட்டில் எதையாவது திருத்து, அது கதையா கவிதையா கவலைப்படாதே. படிப்பவர் முடிவு செய்யட்டும். உளியை எடு, கல்லை உடைத்துக் கொண்டே வா. விழுவது கல்ச்சிதறலா, உருவாகும் சிலையா, அது பார்ப்பவரின் முடிவு. தோண்டும் சுரங்கமும் குவிக்கப்படும் மேடும் பூமி கலங்குவதில்லை. உடலை குலுக்கி துழல்வதை தொடர்கிறது. இயற்கை உணவை படைத்த பின் பசியால் உயிர்கள் படுத்துவிடக் கூடாதே எனும் நல்லெண்ணத்தில் தான். புண்பட்ட மனம் பண்படும் காலம் வரும், அதுவரை துவளாதே. எதையாவது செய், பசியை போக்கவாவது உழைத்துக் கொண்டே இரு. உறக்கத்தில் தியானித்து கனவில் விடை தேடி கண்டுபிடிப்பான் உலகை அசத்துபவன் விஞ்ஞானி. தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாதவன் பின்னால் பேய்கள் பின்தொடர்வது இயல்பான ஒன்றுதான். 20 வயதிற்குள் உன் திறமைகளை தெரிந்து கொள். 40 வயதிற்குள் சம்பாதித்து சேர்த்துவிடு. 60 வயதிற்குள் ஆன்மீகம் வழிகாட்டும். அவ்வளவுதான்.
1: பருவத்தில் பயிர் செய் என்பதையும் துணிவை கைவிடாதே, துணிந்து நீர் தொடர்ந்து செயல், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு அற்புதமான கவிதையை தந்திருக்கிறீர்கள். துவண்டு போகாமல் துன்பத்தை கண்டு பாருங்கள். மலைகளை கற்களை உடைக்கும் பொழுது அது கல்ல உடைந்து விழுகின்றது பாறைகளா இல்லை கற்சிலையா என்பது பார்ப்பவர்கள் தீர்மானம். நீ செய்வதை சரியாச்சு. மனதிலே நம்பிக்கை வேண்டும், துணிவு வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு கவிதை சந்தன்ராஜ் அவர்கள் எடுத்து வந்தீர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த செய்வதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டும்.
0: அதே பாருங்க, ஒரு புத்தகத்தை நண்பனாக படிக்க வேணும். அது ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும்.
1: நிச்சயமா, வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றார் என்று அறிஞர் அண்ணா கூறியிருக்கின்றார் ஒரு இடத்தில்.

0: இருக்கிறது புத்தகத்தில், வாழ்க்கை சரித்திரத்தில். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைய.
1: இன்னொரு விஷயம், நம்முடைய வாழ்வை உணர்த்ததுல ஒரு மூன்று இடங்கள் நம்முடைய வாழ்வை உணர்த்துதான். அது என்னன்னு பார்ப்போம். அப்படி
0: கூறுங்கள்.
1: அதாவது மூன்று இடங்கள்ல இருந்து ஒன்னு வந்து மருத்துவமனையா, இன்னொன்னு சிறைச்சாலை, இன்னொன்னு சுடுகாடு. இந்த மூணு வந்து நம்முடைய வாழ்வை வந்து உணர்த்துறதுதான்.
0: ஆமா, அங்க போனாலும் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளலாம். போனாலும் தான், நோயாளியாக போனாலும் சரி, போகாத விட்டாலும் படியே நின்று பார்க்கும் போது தெரிகின்றது. பார்க்கும் போது இந்த மூன்று இடங்களும் உங்களுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை, பாடத்தை, வாழ்க்கையின் ஆரம்பத்தை, முடிவை, வாழ்க்கையை பெற்றுக் கொள்கின்றது. நல்ல கருத்து.
1: அதாவது ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே பெரியதில்லை அப்படிங்கறத நமக்கு வந்து மருத்துவமனை புரிய வைக்குமா.
0: ஆரோக்கியம் தான் முக்கியம்.
1: ஆமா, அதே போல பாத்தீங்கன்னா சுதந்திரத்தை விட விலை மதிப்பானது வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கறத சிறைச்சாலையை நமக்கு வந்து புரிய வைக்குமா.
0: நிச்சயமாக.
1: அதே போல பாத்தீங்கன்னா உயிரோடு வாழ்வதிடம் பெரியது எதுவுமே இல்லை என்பதை நமக்கு வந்து, உயிரோடு வாழ்வதை விட பெரியது எதுவுமே இல்லை என்கிறது வந்து அந்த இடுகாடுங்கிற சுடுகாடு புரிய
0: வைக்கிறது. மூன்று விடயங்களும் உங்களுக்கு எவ்வளவு பாடத்தை தரும். நாங்கள் அதை கவனிப்பேன். வைத்தியசாலை பக்கம் போகக்கூடாது, சுடல அதாவது சுடுகாட்டு பக்கம் போகக்கூடாது என்றெல்லாம் கூறுகின்றோம் இல்லையா. ஆனா அங்கேதான் வாழ்க்கை பாடம் இருக்கிறது. அங்கேதான்
1: செத்து போனாங்க, செத்து போனாங்க. ஆனா அங்க போகும்போதுதான் தெரியும் இதனுடைய என்னங்கிறது
0: விளைவு. எவ்வளவு பாடத்தை தருகின்றது அது. அதற்காகத்தான் அவர்கள் அதை அப்படி அமைத்தும் இருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே இவையெல்லாம் பாடங்கள். எங்களுக்கு வந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்ற பார்த்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சிந்தனைக்கு வந்த நல்ல கருத்துக்கள் சொன்னார். இந்த இடத்திலே இன்று நான் தந்த கேள்வி வந்து, ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொடுப்பது நோயா இல்லது பயமா என்ற ஒரு கேள்வி ஒருவர் கேட்டிருக்கின்றார். எதுவாக இருக்கும் நினைக்கிறீர்கள்?
1: அது வந்து பயம்ங்கிறது எப்ப வருதுன்னா, நம்மளுடைய அந்த உடல்நிலை சரியில்லாத போது நிச்சயமா வரும். சிலருக்கு
0: இருந்து விட்டு நான் இறந்து விட்டால் என்ன செய்யறது, இரவு எனக்கு மரணம் வந்து விட்டதோ தெரியவில்லை, அப்படி எல்லாம் பயங்கள் ஏற்படுவது. அந்த பயம்
1: படும்போதுதான், பயங்கள் படும்போது டக்குன்னு உங்களுக்கு நம்ம இறந்து விட்டா என்ன செய்ய அப்படிங்கிற அந்த மரண பயம்ங்கிறது சிலருக்கு அப்போதுதான் தோணும்.
0: தோணும்னா அதை செய்யாம வந்து விட்டது, இதை செய்யாம வந்து விட்டது, நான் போன இது எப்படி நடக்க போகின்றது என்றெல்லாம் பெரிய பயங்கள் இருக்கு. ஆனா கேட்டா
1: இல்லையா, நம்ம சாதாரணமா நம்ம நினைப்போம். ஆனா நம்மளுடைய ஒரு உடம்புல ஒரு இன்னும் வருத்தம் வந்தோடய அந்த அந்த உடல் பாகத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த விஷயங்கள் அதுல கலந்துதான் வருது.
0: நல்ல, அந்த உடலே ஒரு வருத்தம், நோய் வந்த உடனே அந்த பயத்தை கொண்டு இறந்து விடுவேனோ என்ற அந்த பயத்தை கொண்டு வருது. இது மாறிவிடும், இதை மாற்றிவிடலாம், இதற்கேற்ற சிகிச்சையை பெறுவோம் என்று எண்ணுவதற்கு முன்பு, ஐயோ இதுதான் எனக்கு இறுதி காலமோ, இப்படி வந்து விட்டதே, அப்படி வந்து விட்டதேன்னு அந்த வழியில்தான் பயப்படுவோம். நல்ல கருத்துக்கள். வேறு ஏதாவது சிந்தனைக்கு வந்தது,
1: சிந்தனையில் வந்தது அதுதான். நம்ம
0: இன்னொன்னு கூறுவீர்கள், அந்த இளம் வயதில் செய்யப்படும், சம்பாதிக்க வேண்டும், படிக்க வேண்டும், திருமணத்தை செய்ய வேண்டும், அந்தந்த வயதில் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உங்கள் கவிதையில் அந்த கவிஞர் தந்திருக்கின்றார். அந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும், அந்தந்த நேரத்தில் அதை செய்யாமல் பிந்தி இருந்து கொண்டு யோசித்து சிந்தித்து பலன் இல்லை.
1: ஆமா,
0: அந்த
1: எல்லாமே இயற்கையினுடைய படைப்பே அப்படித்தான். ஒன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டுதான் அதை இயற்கையை படைத்திருக்குதான் இறைவன் அப்படிங்கிறது.
0: அது மட்டுமல்ல, அப்படித்தான் ஆட்கொள்ள
1: வந்தான். வந்து எதையாவது இருக்கு, அது வந்து கதையா வரலாம், கவிதையா வரலாம், அதை வந்து படிப்பவருடைய முடிவு செய்யட்டும்.
0: நல்ல பதில், நல்ல கவிதை, நல்ல கவிதை.
1: ரசிக்கணும் அப்படிங்கறதே அந்த கவிதை நல்ல சிறப்பு வலியுறுத்துது.
0: அந்தந்த நேரத்தில் அதை காட்டுள்ள போது சூட்டிக்கொள், இயற்கை அழகு வளம் இருக்கும் பொழுது அதை அனுபவித்து பார்த்து ரசித்துக்கொள். அதான் நேரம் கிடைக்கும் போது ஏதாவது
1: செய்யும். அந்த சன்மானத்தையும் பெற்றுக்கொள்ள, 2000 ரூபா சன்மானத்தையும் அந்த கவிதைக்காக பெற்றிருக்கிறது.
0: விருது பெற்ற
1: பாரதி சேகர்ங்கிற ஒரு சென்னையில இருந்து எழுதியிருக்க கவிதை எழுதினது
0: பாரதி சேகர்.
1: அந்த சிந்திக்க தெரிந்தவன் வாழ்க்கையை வெல்கிறான், நீ சிந்திக்க தவறும் நொடியில் வாழ்க்கை உன்னை வெல்கிறது.
0: உண்மை, உண்மை, நல்ல கருத்து. ஒரு நிதர்சனமான கருத்துக்களை அப்படியே அழகாக தெளிவாக எடுத்து கூறின அவருக்கு அந்த சன்மானம் கிடைத்ததுக்கு வாழ்த்துக்கள். அந்த கவிதையை கொண்டு வந்து தந்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி இல்லையா.
0: அப்ப நாளைய தினம் என்ன பாடல் கேட்போம்?
1: பாடல் காதல் மன்னன் அப்படிங்கிற திரைப்படம் இருந்த போது
0: காதல்
1: உன்னை பார்த்த பின்புதான் நான் நானாக இல்லையே.
0: ஓ, அது காதல் மன்னன் இல்லையா வருகின்றது. அவர் காதல் மன்னனா இருந்து கொண்டும் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லாமல் போய்விட்டார் இல்லையா. உன்னை பார்த்த பின்புதான் நானாக பார்த்து விட்டார் முழுந்து விட்டார் அதான் பார்த்த பின்புதான் நானாக இருந்தவர் பின்னு நானாக இல்லாம போய்விட்டார். போ, அவருடைய தைரியங்கள் இழந்து விட்டார். நல்லது, நன்றி. இல்லாமல் வேறு ஏதாவது கருத்து அடுத்த வேளை சந்திப்போம். வாழ்த்துக்கள் கலம்பத்தை இணைந்து சிறப்பித்தவர். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் வர வேண்டும், அந்த பாடலை கேட்டுவிட்டு உங்கள் பதில்களையும் தர வேண்டும் என்று கூறும் கதம்பத்திலே இருக்கின்றோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல்களையும் கனடா கலையகத்திலிருந்து இணைந்து பரிமாறிக்கொள்ளும் இருந்து கருத்துக்களையும் கேட்டுக் கொண்டிருக்கோம் கதம்பத்திலே. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:12 இங்கு மூவர் அந்த கதம்பத்தை வரவேற்றிருக்கிறார்கள். மற்றவர்கள் தூங்குகிறார்கள். மற்றவர்கள் இந்த வானொலியை கேட்கவில்லை என்றுதான் தெரிகின்றது. விரும்பினால் வரலாம், வானொலிக்கு வாருங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். நேர் நேரத்திலே வந்து பேசுவதற்கு நேரம் இல்லாமல் ஓடுவீர்கள், அழைப்பதற்கு நேரம் இல்லாமல் ஓடுவீர்கள், அழைப்பு இணைப்பு கிடைக்காமல் செல்வீர்கள். இது உங்களுக்கு இணைப்பு இருக்கின்றது, அழைப்பு இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது, அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. வாருங்கள், வந்து பேசுங்கள், அல்லது பாடலை கேளுங்கள். ஒரு சில வார்த்தைகள் கூறிவிட்டும் போலாம் தானே. நீங்கள் எல்லோரும் எல்லாம் செய்யும் என்று நான் கூறவில்லை. ஆனால் இவ்வளவு இப்படி காலம் தாமதித்து வருவதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அன்பு நேயர்கள், அவர் வேறு பணியிலோ அல்லது வேறு இருப்பார் எனக்கு இங்கே பார்க்க தெரிகிறது. உண்மையாக முன்னேற்றமை வானொலியை இணைந்திருப்பவர்கள் குறைவு என்றுதான் நான் கூறுகின்றேன். ஏன் வரவில்லை? வழக்கமாக வருபவர்கள் வரவேன். இதுதான் நேரம். இப்ப தூங்க போற நேரம் இல்லை, மற்றவர்கள் இடையூறான நேரம் இல்லை, கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க வேண்டிய நேரம் இல்லை, உணவருந்தின் நேரம் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. வர வேண்டியதுதானே. வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
2: அப்பா வணக்கம். பா
0: வணக்கம் மகளே. அப்பாவை வரவேற்று நிகழ்ச்சியை வரவேற்று எழுதியதுக்கு நன்றி மகளே. நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி மகளே. எங்கே உங்களை நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன்பா.
0: நல்லா இருக்கு. நிகழ்ச்சி எப்படி
2: போடு? கொஞ்சம் கொஞ்சமா.
0: அப்படி மழை வர போகுதாங்க?
2: நல்லா இருப்பா. நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருப்பா.
0: நல்லது நல்லது. மழை அங்க இப்ப ஆரம்பித்து விட்டுதா? மழை வெளியே போக கூடாது. என்ன கருத்து இருக்கின்றது? கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மரணம் என்பது
2: பயத்தினால்
0: நீங்க மரணம் என்பது பயத்தினால் ஏற்படுகிறதா நோயினால் ஏற்படுகிறதா?
2: மரணம்
0: நோயினால
2: பயத்தினால் கேக்குறீங்களா?
0: ஆமா,
2: அந்த மரணம் நோயினாலதான் ஏற்படும். ஆனா அதனால பயமும் இருக்கேப்பா.
0: அப்ப நோய் ஒன்று வந்தால் பயம் ஒன்று வரும், அப்படித்தானே?
2: பயம் தானா வரும்.
0: அந்த பயம்
2: பயம் தானா வரும். வெறும் பயத்தால மட்டும் சாகறதுன்றது இதுமான விஷயமா இருக்கிறது இல்ல.
0: நல்ல கருத்து.
2: ஒண்ணு இல்ல, ஒரு சின்னதா ஒண்ணு அடிபட்டுட்டா கூட ஐயோ இவ்வளவு பெருசா அடிபட்டுட்டா நீ இப்படி ஆயிடுறியா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் இன்னும்
0: அதிகமா பயமா. பாட்டு கொண்டு இருப்பவர்களும் பல வாரம் கூறுவார்கள் இல்லையா? அதனாலதான் அது ஏற்படுறது.
2: அதனால ஏற்படுறதான பயம் தர நீ இதுவரைக்கும் யாரையும் சந்திக்காம இருந்தா பயமே இருக்காது. ஏன்னா அவங்க அவங்க கருத்தை திரிக்கும் போதுதான் நமக்கு தவறாவே பயம் வரும்.
0: அதனால் பயமும் ஒரு காரணம். நோய் வந்தாலும் துணிவு வேண்டும், நம்பிக்கை வேண்டும், துணிவு வேண்டும், துணிவோடு இருந்தால் வெல்லலாம் என்று கூறுகிறீர்கள். நன்றி, நல்ல கருத்து. சரி, என்ன கவிதை உங்களுக்கு கவிதைகள் இருக்கின்றதாக படித்ததில் பிடித்த கவிதைகள் அல்லது நீங்கள் எழுதிய கவிதைகள், 2 வரி கவிதைகள், 4 வரி கவிதைகள் அப்படியே வைத்திருக்கின்றீர்களா?
2: அடுத்து வரும்போது என்ன சொல்றேன்ப்பா, என்ன தக்க ஞாபகத்துல இல்ல. கவிதை கொஞ்சம் எழுதுவேன்.
0: அப்ப எழுதி கொண்டு வந்து கூறுங்க என்று நீங்கள் அவர் கவிதை இருந்தால் அதை தேடி எடுத்து கொண்டு வந்து கூறலாம். நாளைய தினம் என்ன பாடல் கேட்க? நாளைய தினம் என்ன பாடல் மகளே?
2: நாளைக்கு பங்காளிகள் படம்ப்பா.
0: பங்காளிகள் திரைப்படத்தில் என்ன பாடல் அம்மா?
2: சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும்.
0: நல்ல பாடல். அந்த பாடல் என்ன? சின்ன மலரும். நல்ல பாடல், நல்ல பாடல்.
2: என் மகனுக்காக அதுல ஒரு 2 வரி வரும்பா.

0: அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அற்புதமான வரியை பிடிச்சிருக்கின்ற நீங்களும் தொட்டிருக்க. அதான் அந்த வரி இந்த பாடலுக்கு, பாடலுக்குரிய நாடியே தான். தாய்மை என்பது பாசத்தை தொட்டுவது மட்டுமில்ல, நம்பிக்கையும் கொடுப்பது இல்லையா. நல்ல வார்த்தை, நல்ல
0: பார்த்தேன்
1: கவிதை. வாழ்த்துக்கள் மகளே, நல்லதொரு பாடலை கேட்டிருக்கீங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி அம்மா. அடுத்த ஒரு அன்பு உறவு அழைத்தார். அழைத்து விட்டு உடனே என்னுடைய தொலைபேசிக்கு சென்று அழைக்கின்றார். அவர் என்ன செய்ய முடியும்? வாருங்கள், அழைத்த நீங்கள் மீண்டும் காற்றலைக்கு வர வேணும். காற்றலையில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே அழைத்தால் அதனால் எனக்கு பேச முடியாது அல்லவா மகனே. வாருங்கள் காற்றலைக்கு. இது மொன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை கதம்பத்திலே இருந்து இணைந்து அன்பு உறவுகளின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பதிலை கூறிக்கொண்டிருக்கும் இந்த போது வந்துவிட்ட அன்பு மகன் ஞானசேகரன் அவர். வாருங்கள் ஞானசேகரன்.
2: வணக்கம் அம்மா. தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம்.
1: நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கும் முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். வாழ்த்துக்கள் வணக்கங்கள். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: நலமாக மகிழ்வாக உள்ளேனப்பா.
1: அந்த கேள்விக்கு நான் ஒரு பகுதியை நீங்க கேட்டதுக்கு எழுதியிருந்தேன். சரியான சீர்திருத்தி பயனா நான் இங்கிருந்தோண்டு அதை பார்க்க முடியாது தானே. நீங்களும் அதில் உள்ள உள்ளடக்கங்களை படித்து பார்த்து பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: சரியாப்பா.
1: சரியா? ஏனென்றால் வெளி வெளி பெயரை கொண்டுதான் நான் கூறினேன். ஆனால் நீங்கள் இரண்டையும் ஒப்பீடு செய்து படித்து பாருங்கள். தயாரிப்பையும் பாருங்கள். அந்த நான் குறிப்பிட்டதில் நாங்கள் குறிப்பிட்ட சத்து அதிலே தான் இருக்கின்றது. சரியா? நன்றி மகனே, நன்றி. அப்ப என்ன பாடலை கேட்க போகின்ற நாளைய தினம் என்ன பாடலை கேட்போம்? நாளைக்கு
2: நாளைய தினம் ரங்கராட்னம் படத்துல இருந்துப்பா, ஒரு மல்லிகை மட்டும் மலைச்சொலிப்பட்டு அந்த பாடல்ப்பா.
1: நல்லது. ரங்கராட்டினம் அதிலே ஒரு மல்லிகை மட்டும்
2: மலைத்தொலிப்பட்டு.
1: எப்படி அது வரும் இந்த வரி? எங்க பாடுங்கள்.
2: ஒரு மல்லிகை மொட்டு மலைத்துளிப்பட்டு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நல்லது நல்லது. அந்த சரியா இருக்கிறது உங்களுக்கு. ஒரு மல்லிகை மொட்டிலே மலைத்துளி பட்டாசன் வந்து விழாதானே
2: என்னவென்றால்,
1: ஒரு மரணம் ஏற்படும் பொழுது அந்த மரணத்தை கொண்டு வருவது நோயா இல்லை பயமா? உங்களுடைய இதுல இருந்தா நான் பார்த்தேன். இந்த பதிவில இருந்தான் ஒரு கேள்வி ஒருவர் கேட்டிருக்கின்றார்.
2: ஆமாப்பா ஆமாப்பா.
1: நீங்கள் அனுப்பியது
2: பயம்தான்ப்பா.
1: பயம்தான்.
2: ஆமாப்பா பயம்தான்ப்பா. காரணம் பயம்தான்ப்பா. பயத்தை வந்து நம்ம விளக்கிட்டோம்னா நம்ம வந்து நெடுந்தூரம் பயணம் பண்ணலாம்ப்பா.
1: துணிவும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இல்ல வலி இருக்கு, நோய்க்கு வலி இருக்கு.
2: நோய்க்கு மருந்து இருக்கு. வலி இல்லாத மருந்துங்கிறது வந்து குறைவு. ஒரு பிரச்சனை தான். எல்லா நோய்க்கும் குடும்பம் வரைக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ள இந்த பிரச்சனை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு
1: தான் இருக்குன்னு சொல்றாங்க. சிறப்பான மருந்து இருக்கு. எட்டு மூலிகை பழக்க வழக்கம் இரண்டும் தான் மருந்து. ஏதோ வலி இருக்கின்றது, வாழ வலி இருக்கின்றது. நோயுடன் தவிர்த்து விளைவு போய் வலி இருக்கின்றது. இந்த பயத்தை விட்டுவிட வேண்டும். முதல் பயம் தான்
2: முக்கிய காரணம். பயத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா நல்ல வாழ்க்கை, நமக்கு சிறப்பான வாழ்க்கை. நோயை தீர்க்கக்கூடிய மருந்து வந்து நம்ம மனசுலதான்ப்பா இருக்கு.
1: இன்னொரு 10 நிமிடத்தில் எங்களுடைய புதையல் ஆரம்பிக்க இருக்கின்றது. அப்பொழுது சந்திப்போம். இப்ப ஒருவர் அழைத்தார். அழைத்து விட்டு என்னுடைய தொலைபேசிக்கு சென்றார். அவரை ஒருக்கள் பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சிவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். நேரம் எங்களுக்கு 12:51 நிமிடம். உங்களுக்கு 10:20 நிமிடம். அன்பு உறவு பொன்சேகர் அன்பு மகனே, நீங்கள் அழைத்திருந்தீர்கள். ஒடிவாருங்கள். நீங்கள் எனக்கும் அழைத்து பார்த்திருக்கின்றீர்கள். இணைப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுது வலைத்தளத்துக்கு நீங்கள் வரலாம். காற்றலைக்கு ஓடி வரலாம் என்று கேளுங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்னும் 7-8 நிமிடங்களிலே எங்களுடைய கண்டுபிடி வர இருக்கின்றது. கண்ணன் வாருங்கள். கண்ணன் கூறுங்கள்.
3: அப்பா வணக்கம்ப்பா.
1: நலமா இருக்கின்றீர்களா கண்ணன்?
3: நலமா இருக்கேன்.
1: நலமாக சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கின்றோம். உற்சாகமாக
3: இருக்கின்றேன்.
1: சரியா? சரி. அப்ப நாளை என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள்?
3: நாலும் தெரிந்தவர் யார் யார்? தாயார் மகன் யார் உறவார் தந்தை என்பவர் அவர் யாரு அந்த
1: பாட்டுங்க திரைப்படம் நல்லது. நான் யார் நான் யார் நல்ல பாடலு. அந்த பாடங்களுக்கு காற்றலை கிடைக்கும். பயமா
3: அந்த பாட்டு வந்துதான் மனநோயாளி ஒருத்தர் பாடுற பாட்டு. ஆனா கருத்து நிறைய இருக்கு
1: நிறைய இருக்கு. பெண் புரட்சி தலைவருடைய பாடல் தானே அது. புரட்சி
3: தலைவர்
1: நல்ல பாடல் நல்ல பாடலை தந்திருக்கிறார். மரணம் வந்து பயமா அல்லது நோயா?
3: மரணம் ஒரு நோய் தான்ப்பா. அந்த மரணத்தை வந்து பார்த்து தயப்படுறாங்க பாருங்க. அதுதான் இருக்கக்கூடாது.
1: அதுதான் இருக்கக்கூடாது. அதே உடனே மரணத்தை கொண்டு வருவாங்க. மரணம் வந்து இல்லை
3: மரணம் உறுதிதான். ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து உறுதிதான்
1: உறுதியா.
3: அந்த பயத்தால நம்ம ஒரு முன்னாடியே அது சந்தேகம் அப்படி இருக்கக்கூடாது.
1: அங்கே
3: ராத்திரி 12 மணிக்கு ஒரு பாட்டுல நடந்து போயிட்டு இருக்கான்ப்பா. ராத்திரி 12 மணிக்கு போல வீட்டுல போயிட்டு இருக்க ஒத்தடி பாதையில் நல்லூரில் நடந்து போயிட்டு இருக்கும்போது 9 வயசுல நடந்து போயிட்டு இருக்கோம் பாப்பா போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சத்த பின்னால வருது. அவன் திடீர்னு திரும்பி பாக்குறான். ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப சத்தம் விழிய நம்ம பார்த்துட்டு பயப்படக்கூடாது.
1: உடனே உடனே வித்தியாசமா பின்னாடி வந்து ஒன்றுமே இல்லை. நல்ல கருத்து நல்ல கருத்து நல்ல கருத்து.
3: உண்மையாலுமே நம்ம பயம் இல்லாம இருக்கணும். இப்ப சின்ன கதைகள் சொல்லுவாங்க பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது பயம். நான் ஒருத்தன் தைரியமா ஒருத்தன் போய் நான் பேய் இல்லைன்னு சொல்லுவான். அப்படின்னா நீ பேய் இல்லைன்னா ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஆண் இந்த பிள்ளை மத்த
1: அடிச்சு.
3: ஆமாப்பா அவனும் தைரியசாலியான போவான். போய் நான் அடிச்சு வந்தாலும் நைட்டு 12 மணிக்கு போவான். எல்லாரும் சொல்லுவாங்க டே போவாரா பேய் இன்னால் இருக்குதா அடிச்சு பிடிவானு பயமாத்தாங்க. 50% இவனை பயமாத்திட்டாங்க. இருந்தாலும் தைரியம் அவனுக்குள்ள வர வச்சுட்டு தைரியத்தை வர வச்சுட்டு போறான். போய் அந்த பிள்ளை மரத்தோட போனோம்னு என்ன பண்றான் ஆணி எடுத்து அடிக்க எங்கிட்டு அந்த கொஞ்சம் பயம் மனசுல வச்சுட்டான். வந்துருச்சு என்ன வந்துட்டு அவசரத்துல அவன் தோல்ல சுத்தி அந்த சால்வையை கொண்டு போன சால்வைய அந்த நுனிய வச்சு அந்த ஆணியோட சேர்த்து அடிச்சிருக்கும்.
1: அடிக்கும் போது அந்த தோளில் இருந்த துண்டினுடைய நுனியும் அதற்குள்ளே அகப்பட்டு விட்டதும் அடிச்சு விட்டான்.
3: அகப்பட்டு
1: அகப்பட்டதுக்கு காரணம் என் கவனத்தை பாதி பயம் பிடித்தபடியா
3: கவனக்குறது கவனம் பயம் பிடிச்சனால. அப்ப என்ன பண்ணுவா அடிச்சு முடிச்சுடா அப்பாடா அடிச்சு முடிச்சுடா வேகம் ஓடு திரும்பி ஓடுவான் பாருங்க. அப்படியே அந்த துண்டு கழுத்தை புடிச்சு விழிச்சுடும்.
1: நான்
3: விழிச்ச உடனே வேகம் எழுச்சிருத்துன்னு சொல்லி அவன் அப்படியே கீழே அந்த இடத்துல செத்து
1: போயிடுவான். அவனுடைய விட்டது
3: அது போ அந்த தைரியம் அந்த இடத்துல செத்துருக்க மாட்டான். பயத்தினாலே அவனோட உயிர் போயிடுச்சு.
1: அருமையான கதை. முன்பு ஒரு தடவை நீங்க இதை பற்றி பேசியிருக்கீங்க. இந்த கதையை கூறுகிறீர்கள் நீங்களும் என்று கூறுகிறீர்கள். அந்த பயத்தினாலேதான் இவன் ஆணி அடிக்கும் பொழுது கவனம் ஈர்க்கப்பட்டு விடும். கவனம் அந்த துணிச்சல் அடிக்கும் பொழுதும் அவன் சரியாக அடித்திருக்கலாம். அந்த துணிச்சலை அந்த பயம் காப்பி கொண்டு இவருடைய நண்பர்கள் அவன் தூண்டி விட்டார்கள். இருக்கு அந்த சந்தேகம் அந்த இடத்துல வந்து விட்டது. புளிய மரம் இது இது ஒரு சுடுகாடு சுடுகாடு எங்கே இருக்கும் அடிக்கும் கூறுகிறார். இருந்தாலும் துணிந்து வந்து விட்டு என்னுடைய உயிரத்தை விடக்கூடாது என்று விட்டும் அந்த பயம் அவனை உறுத்தத்து வந்துவிட்டது. அதனாலே கவனக்குறைவாக ஆணியை அடிக்கின்றான். வீர அவசரத்தோடு தன்னுடைய தோளிலே இருந்த துண்டும் அதற்குள்ளே அகப்பட்டதை இவன் கவனிக்கவில்லை. காரணம் அந்த பய உணர்வு. அடித்து
3: விட்டார்.
1: அடித்து விட்டு என்ன தெளிவோடு நான் அடித்து விட்டேன் கிட்டிக்காரன் தான் தெளிவு திரும்பி ஓடுவதற்கு பார்த்தால் அந்த துண்டு கழுத்தை இழுத்து விடுகிறது. இவன் நினைத்தான் சரி கசாதுதான் என்னை இழுத்து விட்டது. அருமை நல்ல ஒரு கருத்தை தந்திருக்கிறார்கள். மரணம் வந்து நோயை விட பயத்த பயம் பயம்தான் கொடியது. பயம்தான் கொடுக்கல ஆபரத்து நோயை.
3: நன்றி
1: வாழ்த்துக்கள். நான் யார் மீண்டும் சந்திப்போம். இது மொழியல் தமிழ் வானொலி. ஒவ்வொருவரும் வந்து தங்கள் கருத்துக்களை தந்துவிட்டு கூறி செல்கின்றார்கள். இன்னும் 4 நிமிடங்கள் உங்களுடைய புதையல் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கிடையே வந்து பேசுவோம் பேசலாம். பொன்சேகர் நீங்கள் அழைக்கின்றீர்கள். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அழைக்கின்றீர்கள். பேசி முடிந்து ஒரு இடைவெளி வருகிறது. அந்த நேரத்தில் அழைத்தால் நீங்கள் வந்துவிடலாம். பொன்சேகர் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுக் கொள்கிறேன். காற்றலையில் நீங்கள் வரலாம், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இப்பொழுது வந்து விட்டீர்கள். எங்கு அன்பு மகனே மைசூரில் இருந்து அழைக்கின்ற பொன்சேகர், வணக்கம்.
4: ஏமையான வணக்கம் அப்பா, பல வருடங்களுக்கு ஒரு வருடம் விட்டு வந்திருக்கிறோம்.
1: 2019 வந்து 21 சந்திக்கிறோம், 5 மாதங்கள் ஆகிவிட்டு அது முடிய போகணும். நலமா இருக்கின்றீர்களா மகனே?
4: நலமா இருக்கோம். நீங்களா நலமா இருக்கீங்களா?
1: நலமா வீட்டிலேயே மனைவி குழந்தைகள் எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா?
4: எல்லாம் நலமா இருக்கோம். மைசூர்ல இருக்கோம்.
1: மைசூர்ல ஒன்றாக இருக்கின்றீர்கள் இல்லையா?
4: ஆமாங்கப்பா,
1: அது சிறப்பாக இருக்கு. கடந்த முறை ஒரு தடவை வீடு பேரு நீங்கள் பேராக இருந்து கவலைப்பட்டீர்கள். ஒரு வாரம் ஒன்றாவது இப்ப அங்கே என்ன மாதிரி இருக்கின்றது மகனே? மைசூர்ல எப்படி இருக்கின்றது உங்களுடைய இந்த மீன்கிருமியினுடைய தாக்கம்?
4: பெங்களூர்ல வந்து யாரும் கரெக்டான ஊரடங்க கடைபிடிக்கிறது இல்ல.
1: அதாவது இந்த நோய் பெருகிறதை எப்படி கடைபிடிக்க வைக்கலாம்?
4: அதான் இப்ப மறுபடியும் June 7, 24 வரைக்கும் போட்டிருந்தாங்கப்பா. போன மாசம் 26 போட்டாங்க, 24 ஒரு மாசம் போட்டிருந்தாங்கப்பா. இப்ப மறுபடியும் June 7 வரைக்கும் முந்தினத்தை அறிவிச்சு மறுபடியும் June 7 வரைக்கும் போட்டிருக்காங்க.
1: போட்டிருக்கின்றார்கள், அதை யாரும் கடைபிடிக்கவில்லையா? நீங்க மாணவர்கள் கடைபிடிக்காம இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்றார்கள்?
4: கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் இதுல வந்துப்பா, பெங்களூர் சிட்டியில இருந்து எல்லா கிராமத்து பக்கம் போகத்தவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அனுமதி கொடுத்த மெயின் காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா பக்கம் பரவணம் காட்டிக்கும், எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லாகி போச்சுங்க. அதனால வந்து ஆக்சிஜன் தொல்லை நம்ம தாங்க முடியாம பல லட்சங்கள் போயிருச்சு உயிர். அதுங்களா, அதனால மறுபடியும் இந்த காலையில இருந்து 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் டவுன் பக்கம் இருந்து கிராமத்து பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
1: அங்கே இந்த நோயை கிராமத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள்,
4: கிராமத்துல கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டவுன் பெங்களூருக்குள்ள கம்மி ஆகிட்டு இருக்கிறப்ப இப்ப கிராமத்து பக்கம்
1: அங்க நிம்மதியாக பெரும் மீச்சு விட்டு நல்ல இயற்கை சுவாத்தியத்தோட பயமின்றி இருந்தவர்கள் இவர்களுடைய அஜாக்கிரதை காரணமாக எல்லாம் பரவ வைக்கின்றனர். எப்படியான பாவங்களை செய்கின்றார்கள் இவர்கள்? என்ன விட்டா
4: என்ன பண்ண? இப்ப பொதுவா வந்து இப்ப என்னுடைய சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா பெங்களூருக்குள்ள உடனே போன் பண்ணி, ஐயோ வந்து அங்க அதிகமா இருக்கு வா வான்னு
1: பெற்ற தாய் தந்தையர்களை பிரிந்திருக்கின்றார் இந்த காலகட்டம். அது பிழையான அங்கிருந்து கொண்டு வருவார் அவர்கள்ட்ட இருக்குது இல்லை எங்களுக்கு தெரியாதானே. அது பிழை, அது பிழை ஐயா. அவர்களை அப்படி வர வரைக்கும் உங்களை நீங்கள் பழகாய் கொள்ளுகிற மாதிரி முடியும். அதனால் உங்கள் வீட்டுக்கு மற்றவர்கள் வருவதனால் உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல அயல் வீட்டு மற்றவர்களும் பரவத்தானே செய்யும்.
4: கிராமம் கூட இல்ல தவறல
1: பாத்தீங்களா, ஒரு அஜாக்கிரதை தான். இதெல்லாம் பாராமுகமாக இவர்கள் அறிவீனமாக செய்கின்றார்கள், அறிவீனமாக செய்கின்றார்கள். இப்ப ஒரு இடத்திலேயே இருப்பார்கள், அடக்கி சைனாவில வெளியில ஒழிக்க வேண்டாம் என்று ஒரு இடத்தை விட அந்த மாகாணத்துக்கே எல்லாம் அந்த நோய் கிருமிகளை தொற்று கிருமிகளை அடித்து அடித்து குறைத்தார்கள். இப்ப இவர்களுக்கு அப்படி செய்ய முடியாம இருக்கு. இவர்கள் சட்டத்தை முறுக்கண்டு வெளியே போகிறார்கள், வெளியே போய் வாங்கி கொண்டு மற்ற கொடுக்கின்றார்கள், நோய் காவிகளாக இருக்கின்றார்கள்.
4: இப்ப கர்நாடகா இந்த மாவட்டத்தில வந்து கல்புர்கி பல்லாரி சிக்மங்களூர் அப்படிங்கிற மாவட்டம் எல்லாம் இருக்குதுப்பா. அந்த மாவட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுவுமே இல்ல, வாழ்க்கை எதுவுமே இல்லாம ஒரு வார காலமா ஃபுல்லா ஊரடங்கு போட்டாங்க. அதிகமா தொற்று அதிகமா பரவணம் கட்டிக்கும். நேற்று முந்தினம் தான் வந்து ஃபுல்லா போட்டாங்கப்பா, ஒரு வாரத்துக்கு எதுவுமே இல்ல.
1: அப்படி போட்டதுனால அறிக்கை என்ன கூறுவ? குறைகின்றதா கூடுகின்றதா?
4: குறைஞ்சிருச்சுப்பா, அந்த 4 மாவட்டத்துல குறைஞ்சிருச்சாங்க. அதிகமா இப்ப அந்த பாத்த
1: குறைச்சாங்க, அந்த விருத்தமாக அவர்கள் கடைபிடித்ததுனால் குறைந்தது. அங்கே உள்ளவர்களை நெஞ்சுவார்கள், மற்றவர்கள் அழைத்து பரோபகாரம் பார்த்து புண்ணியம் பார்த்தால் இவர்களுக்கும் பெறும்.
4: ஆமாங்க, அதுல அதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மத்திய அரசு சொல்லணும் அப்படின்னு மாநில அரசு காத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க சொன்னவனையும் மாநில அரசு சொன்ன அறிவிச்ச பின்னாடி யாரும் கேட்கற மாதிரி தெரியல. அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கப்பா, அந்த மாவட்ட கலெக்டர் போட்டாங்க. இப்ப நீங்கதான் உங்க மாவட்டத்துல நீங்கதான் பாதுகாப்பு, நீங்கதான் உயிரை காக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எடியூரப்பாவை வந்து தகவல் தெரிஞ்சு விட்டுனையும். இப்ப அவங்க கலெக்டர் வந்து நம்ம கையில வந்துருச்சு, நம்ம மாவட்ட மக்களை காப்பாத்தணுங்கிறதால பயங்கர கண்டிஷனா போய்கிட்டு இருக்கு.
1: நிச்சயமாக நிச்சயமாக
4: பெங்களூர்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன காரணங்களா இருந்தாலுமே பெங்களூர்ல வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்.
1: அப்படியா? ஜனத்தொகை அதிகமா?
4: ஜனத்தொகை அதிகம். அதான் சொல்றாங்க, எத்தனையோ மாநில அரசுகள் வந்து எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த கொரோனா டயத்துல வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், ஆந்திராவா எடுத்துக்கலாம், தெலுங்கானாவா எடுத்துக்கலாம். இங்க வந்து கர்நாடக அரசுல குற்றம் மாத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா.
1: அதுதானே நக்கீர பரம்பரை தானே இப்பொழுது அநேகம் இருக்கின்றார்கள். அடுத்தவரை பார்த்து குறை கண்டுபிடித்து குறையை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் தன்னை தான் திருத்த மாட்டார்கள். குழந்தைகள் எல்லாம் நலமா இருக்கின்றார்களா? அம்மா நலமா இருக்கின்றாவா?
4: எல்லாம் நலமா இருக்கிறாங்க.
1: நீங்கள் கவனமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். வெளியிடங்கள்ல இருந்து மற்ற நாடுகளில் இருந்து வருகின்றது, கவனமா இருக்கணும். குழந்தைகளோடு இருப்பவர்கள் வேலை அவதானமாக இருக்க வேண்டும். நாளைய தினம்
4: இன்னும் எல்லையில போற அடைச்சிட்டாங்க,
1: அடைச்சிட்டாங்க. எங்கும் போக முடியாது. ஒரு வாரம் பல்ல கடைக்கு வந்து போக
4: முடியாது.
1: ஒரு பல்ல
4: கடைக்கு போக முடியாது.
1: அங்க போய் நோயத்தானே வாங்க போறீங்க? அங்க போய் என்ன செய்ய போறீர்கள்? கடைகள் இல்லை, போக்குவரத்து எல்லாம் தடை. எப்ப ஒண்ணும் செய்யலாம். இதுதான் வாழ்க்கை மோனி. நீங்கள் சின்ன பையன்கள் இப்படிதான் வாழ்க்கையை உணர்கின்றீர்கள். எதிர்பாராமல் எதுவும் எந்த நேரமும் நடக்கலாம்.
4: நாங்கள் இந்த வருடம் தான்ப்பா வாழ்க்கையே உணர்ந்திருக்கிறேன்.
1: நல்ல பாடம்
4: தந்திருக்கின்றது.
1: இந்த கொரோனா நல்ல பாடம் தந்திருக்கின்றது இல்லையா? நல்லது. நாளைய தினம் என்ன பாடல் கேட்டு என்ன பாடலை இணைத்து வந்தீர்கள்?
4: அதான் இந்த வாசலிலே பூசணி பூ வைத்த அப்படின்னு ஒரு பாடல் இருக்கப்பா,
1: அந்த பாடல கேட்க விரும்புகிறீங்களா? வாசலிலே பூசணி பூ வைத்த, வாசலிலே பூசணி பூ. அப்ப உங்களுடைய கடமை பணிகள் எல்லாம் அப்படி போகிறது
4: இல்லப்பா? பணிகள் எல்லாம் நிறுத்தியாச்சு, ஒரு மாசம் ஆச்சு இப்ப நாளைக்கு கூட.
1: அப்பா நிறுத்தி ஒன்றரை வருடம் ஆகுறது. சரியா?
4: மாதங்களாச்சு, ஒன்றரை மாதங்களாச்சு.
1: ஒன்றரை வருடம். 2020 இரண்டாவது கிழமை பிப்ரவரி மாதம் நிறுத்தினேன். இதுவரை நான் தொட்டே பார்க்கவில்லை. 85 நாட்டு மக்கள் படித்த பாடத்தில் 30 வருடம்
4: அப்படி
1: நிட்டபடியே நான் மனிதனாக இருக்கின்றேன்.
4: 30
1: வருஷம் உழைத்தது போதும் தானே.
4: இங்க நாங்க ஆரம்பிச்சோம் மறுபடியும் ஜூன் மாசம் தான் போன வருஷம் ஆரம்பிச்சோம். ஜூன்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் வந்துச்சு, அதுக்குள்ளே மறுபடியும் பிப்ரவரி மார்ச் ஏற்பாடு ஸ்டாப் ஆகி போச்சு.
1: அப்படியா போயிட்டு? ஆனால் நிறுத்தியே போகாமல் பாதுகாப்பாக வீட்டோட வலு கவனமாக இருங்கள். குழந்தைகளோடு வாழ்பவர்கள் கவனமாக இருங்கள். அதைத்தான் நான் கூற முடியும்.
4: அப்பா போன வருடம் கொரோனா அப்படிங்கறது இது சும்மா காத்து நினைச்சோம்.
1: அப்படித்தான் நினைச்சிருக்க நீங்களோட சூரியசேனைக்கே அப்படி நினைச்சிருந்தா தமிழ்நாடு இப்படி வந்திருக்காது. இந்திய நாட்டிலே கூட உலகத்திலே ஒரு
4: இந்த தடவை காசு முக்கியம் இல்ல, உயிர் தான் முக்கியம்னு எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. சமூக இடைவெளியை பயன்படுத்தி முகக்கவசம் அணிஞ்சு இருந்தோம்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம்.
1: கண் ஒளி போன பின்பு சூரிய நமஸ்காரம் செய்வது போன்று இப்பொழுது மக்கள் கடைபிடிப்பர். இந்தியாவை பொறுத்தவரை அரசாங்கம் சரி மக்களும் சரி இரண்டு பக்கம் அதைத்தான் செய்யும். யாரும் இதை தீவிரமாக எண்ணவில்லை. இருப்பினும் இறைவன் கருணை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அறவழியிலே இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன். வாழ்த்துக்கள்
4: மகனே,
1: பேசியதற்கு நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. நல்லது. இது மொழியின் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கலம்பத்திலே இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இப்பொழுது கண்டுபிடிக்க செல்ல இருக்கின்றோம். கண்டுபிடியிலே வந்து என்னிடம் ஒரு பதம் இருக்கின்றது. 3 எழுத்துக்களை கொண்ட பதம், ஒரு புனிதமான பதம் அது. ஒரு பாத்திரத்தின் பெயர், ஒரு பாத்திரத்தின் பெயர் அது. அந்த பாத்திர அமைப்பு கூட ஒரு வித்தியாசமான அமைப்பாக தான் இருக்கும். அது பல உலோகங்கள்ல இருக்கின்றது. இது மூதாதையர் காலத்திலிருந்து, ரிஷிகள் முனிவர்கள் காலத்திலிருந்து உபயோகிக்கப்பட்ட பாத்திரம். அங்கே கொண்டு பாருங்க, 3 எழுத்துக்களை கொண்டது. உங்கள் வீடுகளில் இப்பவும் இருக்கின்றது. அது பலவிதமான லோக விதத்திலே அமைந்தது. அதுக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு, அதனால் தான் அந்த பெயர் அதற்கு வந்திருக்கின்றது. 3 எழுத்துக்களால் ஆனது. கொண்டு ஓடி பாருங்கள். அடுத்த பதம், 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இதை மகிழ்வாக கூறுவார்கள். ஒரு விடயம் நடந்துவிட்டால் ஒரு சம்பவம் நடந்துவிட்டால், ஒரு விழா நடந்துவிட்டால், ஒரு நல்ல விடயம் நடந்துவிட்டால் இப்படி கூறுவார்கள். வாழ்த்தும் பொழுது இப்படி வாழ்த்துவார்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட இரண்டு பதங்களை உங்கள் கைகளிலே தருகின்றேன், சிந்தித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். அழைப்பு 647-8746-415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். சரியா? அதுவரையும் ஒரு பாடலை கேட்போம் நாங்கள். அந்த பாடலை தருகின்றேன், ஆறும் அது ஆழம் இல்லை அது சேருமிடம் தூரம் இல்லை என்ற ஒரு பாடல் கேட்டுக்கொண்டிருந்த வேளையில்தான் பாலச்சந்தர் குறிப்பிட்டு வந்தார். அந்த பாடலை தொடர்ந்து கேட்போமா? அந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றேன். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும், நீங்கள் அழைக்கலாம். இந்த பாடல் ஓடும்பொழுது நீங்கள் அழைத்தால் நான் உடனே வருவேன்.

நினைந்து வாருங்கள் காத்தலைக்கு. அழைத்தவர்கள் மீண்டும் வர வேண்டும். அடுத்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வந்திருக்கின்றீர்கள். முகமது அலி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். செல்வகுமார் வர வேண்டும். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களுக்கு இரண்டு பதங்கள் கையிலே கொடுத்திருக்கின்றேன். உங்களுடைய சிந்தனைக்கு மூன்று எழுத்துக்களால் கொண்ட ஒரு பாத்திரம் இன்றும் பாவிக்கப்படுகின்றது, வீட்டிலே இருக்கின்றது. பல உலோகங்களினால் அது அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக வெண்கலம் தான், அது வெண்கலத்திலேதான் இருக்கும். அது இப்பொழுது எவர் சில்வர்களையும் வந்துவிட்டது நவீனத்திலே. ஆதி காலத்திலே வெண்கலத்திலேதான் அதை பாவித்திருக்கின்றார்கள். அடுத்த பதம் ஒரு செய்கை, ஒன்றை கண்டுவிட்டு நாங்கள் இப்படி கூறுவோம். விவசாயிகள் கூட இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். அங்கே விவசாயம் செழித்து வளர்ந்து நல்ல பெறுபவர் கொடுக்கும் பொழுது, நல்ல பலனை கொடுக்கும் பொழுது இப்படி கூறுவார்கள். அது நன்றாக வர வேண்டும் என்பதற்கும் இந்த வார்த்தையை கூறிக்கொள்வார்கள். நான்கு பதங்களை கொண்டது, நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். காற்றலே காத்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் காத்துக் கொண்டிருக்க வைக்கக்கூடாது. ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட எங்களுக்கு பெறுமதியானது என்று உங்களுக்கு கூறுகிறேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வகுமார் வாழ்த்து கோரி வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய முன்னிறுத்த முழுவான கதம்பத்தை எங்கே ஓடி வாருங்கள், இணைந்து கொடுங்கள். ஒவ்வொரு உறவுக்கும் இந்த நாளிகைகள், ஒவ்வொரு நாளிகையும் மிகவும் முக்கியமானது. அதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டு வருகின்றேன். காற்றலை நான் மட்டும் பேசுவதல்ல, என்னை பேச வைக்க வேண்டாம், வைக்காதீர்கள். நீங்கள் வந்து பேச வேண்டும். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்ன உங்க நீங்கள் வட்டமேச மாநாடு நடத்துகிறீர்களா என்று தெரியவில்லை. வர வேண்டியவர் எத்தனை பேருக்கு வர, எனக்கு நீங்கள் எந்த காரணம் சொன்னாலும் அது சரியான காரணமா அமையாது. அப்படியா யாரும் இல்லை அங்கே. நீங்கள் இணையக்கூடிய வகையிலே தான் இருக்கின்றீர்கள். பராமுகமாக இருக்க வேண்டாம். தூங்கிவிட்டால் காரியமில்லை, உணவருந்தி கொண்டிருந்தால் காரியமில்லை. வேறு நீங்கள் வேறு நிகழ்ச்சிகளை பங்குவிட்டால் ஆமோ, அதை நாங்கள் சிறப்பாக வர வேண்டும். நீங்கள் பங்குபற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமான இல்லை உங்களுக்கு. அப்படி செய்கிறீர்கள், எனக்கு தெரியும். வேறு வானொலியை நாங்கள் கேட்க வேண்டாம் என்று கூறவில்லை, தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம் என்று கூறவில்லை. நாடகங்கள் என்ன அந்த பெயரே எனக்கு வருவதில்லை. சின்ன திரையை பார்க்க வேண்டாம் என்று கூறவில்லை. மூளை செலவைக்கு ஆளாகாமல் இருந்தால் போதும். என்ன செய்யற, வீட்டுக்கே முடங்கி கிடக்கிறோம். எப்போதும் இந்த 24 மணி நேரம் தான் மஞ்சள் தமிழ் வானொலியை கேட் பண்றது சலிப்பா இருக்கின்றது. அது நல்ல வாஸ்தவம். வேறு நிகழ்ச்சிகளுக்கு போக இருக்கின்ற அது பல சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது இந்த வரவில்லை என்றால் நீங்கள் இதில் ஆர்வம் இல்லை என்பதுதான் அர்த்தம். அல்லது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சோபிக்கவில்லை என்பதுதான். அதற்காக நிகழ்ச்சியை மாற்றவோ நேரத்தை மாற்றவோ உங்களால் முடியாது. நாங்கள் தான் ஒவ்வொன்றுக்கும் இயங்கு போக வேண்டும். வந்தவர்கள் மீண்டும் வரலாம். ஒரு சில அலைந்து கொண்டு தெரியும். அது எனக்கு தெரியும். இங்க போவோம், அங்க இங்க கிடைக்காட்டு, அங்க போவோம், அங்க கிடைக்காட்டு, இங்க போவோம் நீங்க இருக்கின்றீர்கள். அது எனக்கு தெரிகின்றது. அதுல எந்த விதமான குறையும் அல்ல. தங்கள் வானொலிக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் இதுக்கு தான் வர வேண்டும் என்று யாரும் கட்டுப்பாடு வைப்பதில்லை. உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நான் மட்டும் பேசிக் கொண்டிருக்கும் கதம்பம் என்றால் நீங்களும் நாங்களும் கலந்து பேசுவதை நான் நாங்கள் கதம்பத்தை வந்தால் இருபகுதியும் கலந்து உறவாடுவதுதான் கதம்பம். அங்கே இந்த பாடலை கேட்போம், கேட்டுக்கொண்டு வாருங்கள். வருபவர் வந்தாலும் வராது விட்டாலும் கதம்பம் நிகழ்ந்து சரியான நேரத்துக்கு நிறைவுக்கு வரும். உங்களுக்கு இரண்டு பதமும் கொடுத்திருக்கின்றேன், சிந்தித்துக் கொண்டு வாருங்கள் என்று கேட்டு இருக்கின்றேன். வரவில்லை யாரும். உங்களுக்கு பதம் கண்டுபிடிக்கப்படவில்லை போல் இருக்கின்றது. சிந்தியுங்கள், சிந்தித்துக் கொண்டு வாருங்கள் அன்பு நெஞ்சங்களே. இந்த பாடலை கேட்போம்.

0: ஞானசேகரம் கண்டுபிட்டார். அன்புமான் ஞானசேகரம் கண்டுபிடித்து விட்டார். குருமன்மானே
1: அப்பா சொம்ப மூணு எழுத்து,
0: மூணு எழுத்து நீங்க செம்பு கூறுவீர்களா?
1: ஆமாப்பா, நாலு எழுத்து வந்து அதுலயாப்பா
0: கூறுங்க, நாலு எழுத்தை கூறுங்க.
1: சாகுபடி.
0: சாகுபடி என்று கூறுவதா? அது எப்படி கூறுவோம்? அது நன்றாக சாகுபடி நன்றாக வந்தா எப்படி கூறுவோம்?
1: அறுவடை.
0: பத்தாவது பத்தாவது செல்லவில்லை, இரண்டும் பொருத்தப்படவில்லை. நான் அந்த பாத்திரம் வந்து வித்தியாசமான அமைப்பு என்று கூறினேன். செம்பு வித்தியாசமான அமைப்பு இல்லை சார். மற்ற பாத்திரம் கழுத்து இருக்கு, வண்டி இருக்கு, அப்படியே இருக்கும் தானே. மாத்தி யோசிங்க.
1: சரிப்பா, வருகிறேன்.
0: வாழ்த்துக்கள் நானு. இங்கே அடுத்த உறவு போட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம் ராமன்.
1: ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா? இருக்க வேண்டும். அது தெரியுது. மோ அங்கி போட்டு கொண்டு போவார் என் பேரன் தானே? அழகான புள்ளி, அழகான அணிந்திருக்கின்றார். வீட்டுல அணிந்திருக்க காலம் காலம் மூடப்பட்டிருக்கிறதா?
2: எது தெரியல. ஆமா புள்ளி வாங்கதான் அனுப்பிட்டு நான் முகாங்கி போட்டு அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். இப்ப முகாங்கி எல்லாரும் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கா?
0: கண்டிப்பா எனக்கு பாதுகாப்பாக இந்த பேரன் முகாங்கி அணிந்து கொண்டு வந்திருக்கின்றார். நல்ல கவசம், நல்ல கவசம். அங்கே நல்ல நல்ல வித்தியாசமாக பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த பதத்தை பதம் கண்டுபிடித்து வந்தீர்களா?
2: ஆமா ஐயா, இது மூன்றெழுத்து பதம் வந்து குவளை. குவளை
0: குவளை என்று கூறுவீர்கள். பார்ப்போம். மற்றது நான்கெழுத்து?
2: அடுத்த நான்கெழுத்து, நான்கெழுத்து வந்து மகசூல்.
0: மகசூல் என்கிறீர்களா? அதை கட்டவில்லை. சரி, மகசூல் என்று கூறுவீர்கள். ஆனால்
2: புரியல,
0: சில விடயங்கள் நிகழும் பொழுது இப்படியாக நாங்கள் கூறுவோம். சிறப்பாக இருக்கின்றது என்பதை இப்படி கூறுவோம். ஓ, நிறைவாக இருக்கின்றது
2: அப்படின்னா அமோகம்.
0: நீங்கள் அமோகம் என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம். அமோகம். அடுத்த உங்களுக்கு அதை பார்ப்போம். அருள் வருகின்றார். அவர்களுக்கு இணைந்து விட்டு உங்களோட வரலாம் இல்லை. நீங்க நாளைய தினம் பாடல் ஆயத்தமா? ராமன் சென்று விட்டார். வணக்கம் வணக்கம் அருள். அருள் வணக்கம்.
3: அன்பான வணக்கத்தோடு அருள் சோம், நலமாக இருக்கிறீங்களா ஐயா?
0: ஓம் ஓம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தோடு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் அருள்.
3: விடைய சொல்லவா ஐயா? விட
0: கண்டிப்பாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், கூறுங்கள்.
3: குடம், குடம் ஐயா. மூன்றெழுத்துள்ளது குடம் உண்டு.
0: குடம். மற்றது
3: இன்பம்.
0: இன்பம், இன்பமாக இருக்கின்றது என்று கூறுவீர்கள். அப்படித்தானே?
3: ஆமா.
0: பார்ப்போம் எது சரி வருது என்று பார்ப்போம். சரியா? என்ன பாடல் நாளைய தினம்? என்ன பாடல் வேண்டும் நாளைய தினம்?
3: எனக்கு கிழக்கு வாசல் படத்திலிருந்து
0: ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வீட்டுக்கு
3: வீட்டுக்கு வாசல்படி வேணும்.
0: பாடி காட்டிட்டான்டா இந்த மகன், பாடி விட்டானா? வீட்டுக்கு
3: பாட வச்சிட்டீங்களே ஐயா, பாட வச்சிட்டீங்களே.
0: அப்படியா? சரி, வீட்டுக்கு வீட்டுக்கு பாடவாடன்னு தெரிஞ்சுதானே அப்படி சொல்லுகின்றோம் நாங்கள். சரியா? அங்க எப்படி இருக்கிறது நாட்டு நிலைமை? எப்படி இருக்கின்றது
3: நாட்டு நிலைமைகள்? ஓரளவு பரவாயில்லையா, கொஞ்சம் கூடுது குறையுது, இப்படியே போய் கொண்டிருக்கு ஐயா.
0: அப் அண்ட் டவுன் என்று மேலும் குறைந்தான், அப்படியும் இப்படியும் தான்.
3: ஓம் ஐயா, இன்று காலம் 11 மணி வரையும் ஓரளவுக்கு விட்டது அங்க டவுனுக்கு தேவையானது சாமான் வாங்க போறதுக்கு. அதுவும் சைக்கிள்ல, மோட்டார் சைக்கிள்ல போறோம்னா ஒரு ஆள் தான் போகலாம். அதுவும் அந்த அத்தியாவசிய பொருட்கள் வாங்கத்தான் போகலாம். மற்ற தொழில்நுட்பத்துக்கு உறுதியான பொருள் வாங்கல, ஹார்ட்வேர் ஐட்டம் அது ஒன்றும் இல்ல.
0: ஒன்றும்
3: உணவுப் பொருட்கள் மாத்திரம் தான் வாங்கலாம்.
0: முழு நேரம் அடங்கு ஒன்றும் பெறவில்லை. முழு நேரம் அடங்கு பெறவில்லை.
3: நாளைக்கு இருக்கு ஐயா,
0: அடங்கு. அதனால்தான் ஓடுகிறார்கள் வாங்கி கொண்டு வருவதற்கு.
3: ஓ,
0: பாதுகாப்பாக இருங்கள். பதத்தை மீண்டும் சிந்தித்துக் கொண்டு பதத்தை கொண்டு பாருங்கள். வாழ்த்துக்கள்.
3: அப்ப இது இது என்ன மாதிரி பிள்ளையா ஐயா?
0: என்னன்னு தெரியவில்லை, கொண்டு பாருங்கள். சரி என்ன சொல்லிருப்பேன் தானே? இந்த மாதிரி வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த உறவு, அன்பு உறவு செல்வகுமார் அழைத்து இலங்கையை காணவில்லை, காணவில்லை. இப்போ வந்த பதில்களுக்குள்ளே ஒரு பதில் இருக்கின்றது, இன்னும் சரியான பதில் வரவில்லை. ஒரு பதில் சரியாக வந்திருக்கின்றது. இது நான்கழுத்திலே ஒரு பதம் வந்திருக்கின்றது. நாலு பதங்கள் என்னிடம் தந்திருக்கின்றார்கள், அதுக்குள்ளே ஒரு பதம் சரி வருகின்றது. ஆனால் மூன்றெழுத்து இன்னும் சரி வரவில்லை. கொண்டு வாருங்கள் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்
4: வணக்கம்பா. நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே, நலமாக இருக்கின்றேன். சரி, என்ன பதில்?
4: அப்ப அந்த மூன்று எழுத்து சொல் வந்து தவளை. தவளை
0: தவளையா?
4: தவளைன்னு அந்த ஒரு பானத்துக்கு கூட தண்ணி மோக்கிறதுக்கு ஒரு இது
0: அப்படி ஒன்று இருக்கா, தவளை என்று. நான்கழுத்து,
4: நான்கழுத்து வந்து அமோகம். அமோகம், அமோகம்,
0: அமோகம் என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம். சரி, நாளைய தினம் என்ன பாடம் வேண்டும்?
4: கருணை மலையே மேரி மாதா.
0: கருணை மலையே மேரி மாதா என்ற பாடல் உங்கள் இந்த அறிவிலே. மாதா, மாதாவினுடைய ஆலயம் இருக்கின்றதா உங்கள் வீட்டுக்கு கிட்ட?
4: இல்லையாப்பா.
0: அப்ப எங்கே போகணும் நீங்கள்? அன்னை வேளாங்கண்ணி போகணுமா?
4: அன்னை வேளாங்கண்ணி, அன்னை வேளாங்கண்ணி தான் பாப்போம்.
0: அப்ப இந்த பாடலும் அந்த திரைப்படத்திலேயா?
4: அந்த படத்துல தான், அந்த படத்துல தான்.
0: இதைத்தான் கேட்க வந்து அச்சாணியிலே கேட்டுவிட்டு
4: போயிருக்கேன்.
0: மறந்து வேற வயதுதானே? இப்ப என்ன அப்பாவோட வயதுதானே உங்களுக்கு?
4: அது இல்லப்பா, அப்படி இல்ல. மறதி வராது, அப்பா கிட்ட பேசும்போது மறந்து போகுது. வேற ஒண்ணும் காரணம் இல்ல, மறந்து போகுது.
0: அப்பாவோட பேசும்போது எதுக்கு? நான் தானே அன்பாக பேசுகிறேன் உங்களோட மகனே.
4: இல்லப்பா, இருந்தாலும் நாங்க தப்பா பேசக்கூடாதுன்னு ஹெட் மாஸ்டர் வாதியார்கிட்ட, சாருகிட்ட, ஹெட் மாஸ்டர் எல்லாம் போகும்போது, பெரியவங்க கிட்டக்க போகும்போது நம்ம நினைச்சுட்டு மறந்து போகும்.
0: தப்பாக பேசக்கூடாதுன்னு தப்பாகத்தான் கூட விட்டு போயிட்டீர்கள்.
4: தப்பாக பேசக்கூடாது, கரெக்டா பேசணும் நினைச்சு கிட்டக்க போனவன் கிடுகிடு ஐயோ என்னமோ நினைச்சேன். சரி,
0: அது வந்து அது வந்து பலவீனம், தன்னம்பிக்கை ஈனம்.
4: அதுவும் இல்லாம இல்லப்பா, அந்த டைமிங்கும் கம்மி. அந்த இடத்துல வந்து நம்ம நேரத்தை அதிகப்படுத்த கூடாது அப்படிங்கிற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே பேசுறோம்.
0: அப்படி
4: இந்த இடத்துல வந்து கதம்பத்துல நம்ம நேரம் எது பண்ணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: அப்ப நீங்க நேரத்துல வந்து அந்த நேரத்தை கவனிக்கிறீங்க. வரும்போது தடுமாற்றம்னா எழுதி கொண்டு வந்திருந்தால் உடனே.
4: ஆமா, எப்பொழுதுமே அப்படி மாதிரி செஞ்சதில்ல. இன்னைக்கு ஒரு தவறு நடந்துருச்சு, அதுக்கு மன்னிக்கவும்பா.
0: மன்னிப்பு தேவையில்லை ஐயா, மன்னிப்பு தேவையில்லை. எந்த பிள்ளை தானே நீங்கள்? நீங்கள் மறுமுறை கவனமாக நிதானம். இது இந்த படையத்தில் மட்டுமல்ல, எந்த படையத்திலும் நினைத்து நிறுத்தி நிதானித்து செய்யுங்கள். சரியா? ஒரு
4: பழமொழி
0: வழி
4: உண்ட இதயம் ஒருபோதும் வார்த்தைகள் வராது, மௌனத்தோடு மட்டும்தான் மொழியாக கொண்டு வரும்.
0: இது உங்கள் கவிதையா பெரியாருடைய கவிதையா?
4: இல்ல, வேற உங்க கவிதை தான். எனக்கு பிடித்த வரிகள்.
0: சரி, நல்ல பிடித்த வரிகள்.
4: எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு, ஏனெனில் உலகில் நிரந்தரமானது எதுவும் இல்லை.
0: அப்படியா? நல்ல கவிதையர்கள் எழுதிய கவிஞருக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்னும் கூறவா, பதராத காரியம் சிதறாது. பதராத காரியம் சிதறாது, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: அடுத்த வார்த்தையை கொண்டு பாருங்கள். இப்போ இன்னும் சரியா, அந்த மூன்று எழுத்து பதம் சரியா வரவில்லை. இரண்டு எழுத்து வந்து விட்டது. நான்கு எழுத்து வந்து விட்டது. நான்கு எழுத்துக்களிலே ராமன் அவர்கள் ஒரு புள்ளியை பெறுகின்றார், செல்வகுமார் வாழ்த்து பெறுகின்றார். அமோகம் என்பது சரியான பதம். அமோகமா இருக்கின்றதப்பா இந்த விளைச்சல். அமோகமாக இருக்கின்றது. எப்படி இருந்தது கூட்டம்? அமோகமா நடைபெற்றது. எப்படி உங்கள் திருமணங்கள் போய்? அமோகமா நடைபெற்றது. அமோகம் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பாவித்துக் கொள்வோம். அமோகம் சரியான பதம். ராமன் கொடுத்திருந்தார், அவருக்கு புள்ளியும். இரண்டாவது தொடர்ந்து வந்த செல்வகுமார் சொன்னுடைய அவருக்கு வாழ்த்துக்கள். அங்க எப்படி கூட்டம் நடைபெற்றது? அமோகமா நடைபெற்றது ஐயா. அமோகமா இருக்கும் அந்த அமோகம் என்று ஒரு வார்த்தையை நாங்கள் பாவித்து முழுமை உள்ளதை பாவித்துக் கொள்வோம். இப்பொழுது வருகின்றார் இரண்டாவது பதத்தை கொண்டு ராமன். வணக்கம் ராமன், வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
5: ஐயா, இன்னொரு நாலு எழுத்து, இன்னொரு பதம் சொல்றேன் ஐயா. கோயில் தவளை. ஐயா, தவளை.
0: தவளை என்று செல்வகுமாரும் கூறிப்போர்கள். உங்களுடைய அமோகம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. அமோகம் என்பது சரியான பதம். அமோகம்.
5: நன்றி.
0: இந்த மூன்றெழுத்து பாதத்தை கொண்டு வாருங்கள். இந்த பதம், இந்த பாத்திரம் ஆதிகாலத்திலிருந்து வருகின்றது. இந்த தவளை ஆதிகாலத்தில் இருந்ததா? பாருங்கள், கொண்டு சரி கொண்டு வாருங்கள். சரியான பதத்தை கேட்டு பார்ப்போம். இப்பொழுது ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். அந்த மூன்றெழுத்து
0: கூறுங்க.
6: வானொலி. அண்டா.
0: வானலி என்பது என்ன சமையல் செய்வே இல்லவா? சரி கொண்டு வாருங்க. இது
6: பாத்திரம் தான் கேட்டீங்க, மூண்டல்.
0: ஆனா இது வித்தியாசமான முடியுது பாத்திரம். அது வந்து தண்ணீர் அருந்துவதற்கு பாதிப்பு இலகுவாக்கிவிடும். நீர் ஆகாரம் அருந்துவதும் புனிதமான நீர் வைப்பதை வைத்திருப்பதற்கு பாதிப்பது. அது இப்போ ஆலயங்களிலே நம்ம இப்பொழுதும் காணலாம், கண்டிப்பாக இருக்கும் ஆலயங்களிலே இருக்கின்றது. சரி, என்ன பாடல் நாளைய தினம் வேண்டும் உங்களுக்கு?
6: நாளைய தினம் புதிய தோரணங்கள் படம்.
0: புதிய தோரணங்கள், அது என்ன பாடல்?
6: மூக்குத்தி தொங்கலிலே முன்ன ஒரு பச்சைக்கல்லு.
0: அப்படியா? பேன் பிள்ளைக்கல் இல்லையா?
6: இருக்கு, அறுத்து அறுத்து
0: எங்க பாருங்க, திருப்பி பாருங்க. மூக்குத்தி
6: மூக்குத்தி தொங்கலிலே முன்ன ஒரு பச்சைக்கல்லு. அப்படி வரும்.
0: மூக்குத்தி தொங்கலா?
6: தொங்கலிலே மூக்குத்தி தொங்கலிலே
0: தொங்கல் பச்சை நிற கல்லுவா.
6: முன்னே ஒரு பச்சைக்கல்லு, முன்னே ஒரு பச்சைக்கல்லு.
0: மூக்குத்தி முன்னதானே யாருக்கும், பின்ன யாருக்கும்? நல்லது மகனே, பெரிய கண்டுபிடிப்பு.
6: உலகளாவது
0: பதத்தை கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். நன்றி மகனே, நன்றி நன்றி. நான் எழுத்து பதம் அமோகம் என்பது சரியான பதத்தை கண்டுபிடித்து கூறிவிட்டார். மூன்று எழுத்து இன்னும் எனக்கு வரவில்லை. கொண்டு வரும்போது இன்னும் ஒரு பதம் தருகின்றேன், ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அது ஒரு ஒரு குணம், ஒருவரிலே உள்ள ஒரு குணத்தை கூறு, ஒவ்வொருவரிடம் இருக்கிற குணத்தை கூறுவது. பிள்ளைகள் வீட்டை வந்து பல குறைபாடுகளை கூறுவார்கள், அதை நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்போம். நீங்கள் உயர் அதிகாரிகளிடம் சில முறைப்பாடுகளை செய்யும் பொழுது அவர் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பார். இதை எப்படி கூறுகிறது? எப்படி கூறுவோம்? எங்களுக்கு விருப்பம் இல்லாதவர், எங்களுக்கு தேவையற்றவர், ஒரு கிருமி விளைவிப்பவர் வந்தால் அவருக்கு நாங்கள் கவனம் கொடுக்காமல் இருப்போம், அவரை கவனிக்க மாட்டோம். அதை எப்படி கூறுவது? இந்த நான்கு ஐந்து எழுத்து பதம் கொண்டு வாருங்கள். உறவு வருகிற வணக்கம். வணக்கம் கௌரி. வணக்கம். வணக்கம் கௌரி மகளே, நலமா இருக்கின்றீங்களாம்மா? நலமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும் அம்மா. இந்த நேரம் பதினொரு மணி நேரம் வந்தீர்கள். சரி, என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் மூன்று எழுத்திலே?
7: கெண்டி. கெண்டி
0: கெண்டி என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கௌரி. சரியான பதம் கெண்டி. இவ்வளவு நேரம் இத்தனை பதங்களை கண்டோம். ஏனென்றால் பல சொற்கள் வந்து சேர்ந்தன. நீங்கள் கண்டி என்ற பதம் தந்து ஒரு புள்ளியையும் பெற்றுக்கொண்டு வாழ்த்தையும் பெறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் கௌரி, வாழ்த்துக்கள்.
7: சரி, நன்றி
0: நன்றி. நாளைய தினம் என்ன பாடல் மகளை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்? கதம்பத்தில் என்ன பாடல்?
7: ஞானி என்ற படத்திலிருந்து இளையராஜாண்ட இசையில காட்டில் வருங்கீதம் காணாத தேடுதே
0: அந்த பாடலாமா? அந்த பாடல் உங்களுக்கு காட்டில் வரும் காட்டு காற்றில் வரும்
7: வரும் இதம்
0: பாடுங்கள் பாடுங்கள்.
7: அவ்வளவுதானப்பா?
0: அவ்வளவுதான் பாட முடியும், உங்களால் முடியும். சரி, முயற்சி பண்ணுங்கள். சிறப்பான பதிலை கொண்டு வந்தீர்கள் கட்டிக்காரி. கட்டிக்காரி உங்களுக்கு ஒரு புள்ளியும் கிடைக்கிறது. அடுத்த பதம் கூறுனேன், கேட்டிருக்க முடியாது. நீங்கள் என்னுடைய அழைப்பில் இருந்தீர்கள். அடுத்த பதம் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதத்துக்கு அதை எப்படி கருத்து வேண்டாம், என்ன கருத்துண்டா? ஒருவருடைய குணத்தை கொண்டு ஒவ்வொருவருடைய குணாதிசயத்திலே இருக்கிறது. இப்ப நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்க வீட்டிலே வந்து ஒரு குழந்தை வந்து சில குறைபாடுகளை பாடசாலையில் அல்லது வீட்டிலேயே இங்கே நடைபெற்று வந்து கூறும் பொழுது நீங்கள் அதை கவனிக்காமல் இருப்பது. அடுத்தது ஒரு உயர் அதிகாரியிடம் சென்று ஒரு முறைப்பாடு செய்யும் பொழுது அவர்கள் அதை கவனிக்காமல் இருப்பதை எப்படி கூறுவது? இன்னும் ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அது ஐந்து எழுத்துக்களாலான பதம். அங்கு வேண்டுதலை கொடுக்கும் உதாசீனம் அல்ல அம்மா, கிட்டத்தட்ட சரியா. அதை நீங்க மாத்தி யோசித்து சரியான பதத்தை கொண்டு வாருங்கள். சரியா? கெட்டிக்காரு, கெட்டிக்காரு. நீங்கள் வந்து கெண்டி என்ற பதத்தை அங்கே எங்கள்ட ஊர்லயே அது உபயோகிக்கின்றோமா அந்த பாத்திரத்தை?
7: ஆமாம், இப்பவும் ஆலயங்கள்ல உபயோகிக்கிறார்.
0: கெட்டிக்காரு, கெட்டிக்காரு. இது முனிவர்கள் தான் இதை கூடுதலா வைத்திருப்பார்கள், கமண்டலமும் அந்த
7: கெண்டியில முனிவர்கள் வைத்திருந்தார்கள். இப்பொழுது ஆலயங்கள்ல வீட்டுல நடக்கிற சைவ விழாக்கள்ல பயன்படுத்தினோம்.
0: வாழ்த்து
7: சொற்பில பயன்படுத்தி
0: கெட்டிக்காரே, சிறப்பு சிறப்பாக கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்க இந்த பதத்தை கண்டு நீங்கள் கூறிய பொருளே அதை மாத்தி யோசித்து ஒரு பதம் இருக்கிறதை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி மகளே, நன்றி நன்றி. இப்பொழுது அந்த முதலாவது மூன்று எழுத்து பதம் கண்டி என்று கூறுவது அது பாரத நாட்டிலேதான் எல்லோரும் நிறைவாக பாவிக்கின்றது பாவிக்கின்றார். உலகளாக இருக்கின்ற இந்து மக்கள் அதை உபயோகிப்பார்கள். ஆலயங்களில் இப்பொழுதும் பாவித்துக் கொண்டிருக்கின்றார். கண்டி அதாவது வித்தியாசமான அமைப்புன்னு அதுல கழுத்திற்கு வாயிருக்கு வண்டி இருக்கு கால் இருக்கு ஆனா பக்கத்திலே ஒரு குழாய் ஒன்று நீட்டிக்கொண்டிருக்கும் அந்த அதுக்குள்ளாலேதான் அந்த பால் அந்த தீர்த்தம் எல்லாவற்றையும் கூட பாருங்கள் கண்டி என்று கூறப்படுகிறது. இப்ப கௌரி கூறியது போல் வீடில் நடக்கும் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த கண்டி உபயோகிக்கப்படுவது. அர்ச்சகர் கொண்டு வருவார் அந்த கண்டியை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி செல்வார். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது என்று கூறினா அதுக்குரிய தரவு தந்துவிட்டேன். இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன், அது நாலு எழுத்துக்களை கொண்டது. யாருமற்ற ஒருவரை இப்படி கூறுவது, யாருமற்ற ஒருவரை இப்படி கூறுவது. ஊரூரா அலைந்து கொண்டு தருவார் அவரை பார்த்து இப்படி கூறுவோம். மக்களை நாங்கள் வையும் பொழுது நாங்கள் பேசும் பொழுது கூட போ இப்படி போ இப்படி ஆகி போ என்று கூட பேசி இருக்கின்றோம். எங்களுக்கு ஒப்பாதனம் ஒன்றை ஒருவன் செய்துவிட்டால் அவனை பார்த்து இப்படி திட்டுவோம் திட்டி தீர்த்து விடுவோம். இதெல்லாம் எங்கள் வழக்கத்தில் உள்ள தமிழ் சொற்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது. அந்த எழுத்திலே இன்னமொரு தரவை தந்தால் கண்டுபிடித்து விடுவீர்கள். ஒரு திரைப்படமும் வந்தது, ஒரு திரைப்படமும் வந்தது. வாழ்த்துக்கள். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள், வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே கொண்டு வருகின்றார் செல்வகுமார் மீண்டும். வணக்கம் வணக்கம் செல்வகுமார்.
8: வணக்கம்பா.
0: வணக்கம்.
8: அதான் நான்கு எழுத்து சொல் வந்து அனாதி.

0: காரன் கெட்டிக்காரன் பாராமுகமாக இருத்தல். வாழ்த்துக்கள். ஒரு புள்ளியை பாருக் பெற்றுக் கொண்டார். உதாசீனம் என்று மகள் கௌரி எடுத்து தந்தார். அதை மாத்தி யோசித்துக் கொண்டு வர சென்னை அவர் வருவதற்கு நீங்கள் வந்து கூறிவிட்டீர்கள். கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்த
1: எழுதி சொல்லுப்பா.
0: மூன்றாவது சொல்லு.
1: பரதேசி
0: படம் அந்த படம் வந்து கெட்டிக்காரன்ப்பா. எப்படியப்பா இப்படியே வருவாங்க சவுதி அரேபியாவில இருந்து? பரதேசி. பரதேசி என்று பேசுவது இல்லையா? பரதேசி வந்தான் படிச்சது பரதேசி. அப்போ வாழ்த்துக்கள். இதுகள் எங்கள் வழக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகிக்கும் தமிழ் அருஞ்சொற்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே ராஜ்குமார் வருகிறார். வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கம். ராஜ்குமார்
0: வாழ்த்துக்கள். ராஜ்குமார் நிலமா இருக்கின்றீர்களா?
2: நலமையா? பரதேசிங்களா? பரதேசி.
0: பரதேசி என்பது சரியான பதம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் பாரூக் அதை முதல் கூறிவிட்டார். அதனால் அவருக்கு புள்ளியும் உங்களுக்கு வாழ்த்தும் கிடைக்கின்றது. பரதேசி என்பது.
2: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க.
0: அடுத்த பதத்தை தருகின்றேன். எங்கள் வீடுகளிலே இருக்கின்றது இந்த பொருள். இது ஒரு பொருள் சரியா? இது மரத்தினாலும் இருக்கின்றது, லோகத்தினாலும் இருக்கின்றது, சின்னனாலும் இருக்கிறது, பெரிதாகவும் இருக்கிறது. ஆனா இது தனித்து இயங்க முடியாது. இன்னும் ஒன்றோடு தனித்து உபயோகிக்க முடியாது. இன்னும் ஒன்றோடுதான் உபயோகிக்க வேண்டும். இது நான்கு எழுத்துக்களை கொண்டது. இன்னும் ஒன்றோடுதான் வீட்டுல உபயோகிப்பார்கள். ஆனால் அன்றதோட்டு வந்து வரை உபயோகிக்கின்றார்கள். இது கருங்கல்லிலேயும் இருக்கின்றது, மரத்திலேயும் இருக்கின்றது, இரும்பாலையும் இருக்கின்றது. கருங்கல்லிலே குறைவு, இரும்பாலும் இருக்கின்றது, லோகத்தாலும் இருக்கின்றது, மரத்தாலும் இருக்கின்றது. ஆனா இது தனித்து இயங்க முடியாது. இதனால் தனித்து உபயோகிக்க முடியாது. சரியா?
2: எத்தனை எழுத்துங்கய்யா?
0: நான்கு எழுத்து. நான்கு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்களை. ராஜ்குமார் வாழ்த்துக்கள். உலக்கை.
2: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாளைக்கு என்ன பாடல் வேண்டும் ராஜ்குமார்?
2: படம் அகர்பம், முத்துமணி. முத்துமணி பாடல்.
0: முத்துமணி. முத்துமணி என்று ஆரம்பிக்கிற பாடலா?
2: ஆமா ஆமா, ஆரம்பிக்குங்க.
0: முத்துமணி. முத்துமணி சின்னஞ்சிறு முத்துமணியா?
2: ஆமாங்க. சின்னஞ்சிறு. நான் பாருங்க, பாட தொலைச்சா வரும்.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு நாளைய கதம்பத்தில் கிடைக்கும். இணைந்து சிறப்பித்து
2: நன்றிங்க. நன்றி.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பதம்.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பதம் வருகின்றது. இப்ப வந்துவிட்டது கெண்டி, வந்துவிட்டது நான்கெழுத்து அமோகம், வந்துவிட்டது ஐந்தெழுத்து பாராமுகம், வந்துவிட்டது நான்கெழுத்து பரதேசி, வந்துவிட்டது நான்கெழுத்து உலக்கை வெளியே வருவதற்கும் பதில் வந்துவிட்டது. ராஜ்குமார் அதை உடைத்து விட்டார். கெட்டிக்காரன். சரி, இன்னும் ஒரு பதம் வருகின்றார். அருள் கொண்டு வருகின்றார். வணக்கம் அருள். அருள் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. ஆட்டுக்கல்.
0: ஆட்டுக்கல்லோ? ஆட்டுக்கல் தண்ணி உபயோகிக்கலாமா?
3: தனியா
0: உபயோகிக்க இல்ல. ஆனா ஆட்டுக்கல் எத்தனை எழுத்து? எத்தனை எழுத்து? சரி, அது வந்து விட்டது ஐயா. நான்கு எழுத்தை கொண்டது உலக்கை. தனித்து உபயோகிக்க மாட்டோம். உலோகத்திலேயும் இருக்கின்றது, இரும்பிலேயும் இருக்கின்றது, கல்லு கல்லிலே இருக்கின்றது, கருங்கல்லிலே. உலக்கை ரெண்டு விதத்தாலையும் பாதிக்கலாம். நல்ல உலக்கைகள். நாளைய தினம் பாடல் கூறல் இல்லையா? நாளைய தினம் பாடல் கூறல் இருக்கின்ற உலகையை கண்டு
3: பாட்டு
0: உலகையை கண்டிருக்கின்றீர்களா?
3: தூண்டடிப்பூண்டடிப்பார்கள்
0: அடிப்பார்கள். சரி, நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
3: மன்னன் படத்துல ஒரு பாட்டு போடுங்க ஐயா.
0: மன்னன் படத்துல ஒரு பாட்டு என்று இல்லையா ஐயா?
3: அம்மா அந்த
0: அப்படி பாட்டு இருக்கின்றது. ஒரு பாட்டு என்று மன்னன்ல தரவில்லை அவங்க. வாழ்த்துக்கள். எங்க எப்படி அந்த பாடல் பாடுறது? முதல்ல ஒரு பாட்டு பாடுனீர்களே, அது என்ன பாடல்?
3: அது கிழக்கு வாசல் படத்துல ஐயா.
0: கிழக்கு வாசல் என்ன பாட்டு பாடுனீர்கள்? வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ன பாடல் இல்லையா? சரி, அப்ப அந்த பாடலே தருகின்றேன் உங்களுக்கு. சரியா?
3: சரி ஐயா. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த பதத்தை கண்டுபிடித்து கொண்டு பாருங்கள்.

0: சார்.
1: நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த உறவுகள் வர வேண்டும், வந்து பாடலை தர வேண்டும். பாடலை தருவதோடு கேள்விக்கு பதிலை தர வேண்டும். இப்ப என்ன கேள்வி ஒன்று இருக்கின்றதா? இல்லைத்தானே, இன்னும் வரவில்லை தானே கேள்வி. சரி, இல்லை, மூன்று எழுத்துக்களை கொண்டு எங்கள் பாரத நாட்டில் நிலவாக இருக்கின்றது. இதை வைத்துத்தான் உலக நாடெல்லாம் எங்கள் நாடை கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மூன்று எழுத்துக்களை கொண்டது அது. இது எல்லோரும் பாவிக்கின்றார்கள். எல்லோரும் ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுடைய நாடுகளை கைப்பற்றிய மேல நாட்டவர்கள் இதற்காகத்தான் வந்தார்கள். எங்களுடைய நிலத்திலே இது இருக்கின்றது, எங்கள் வளத்திலே இது இருக்கின்றதாம். மூன்று எழுத்தை கொண்டது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்தது இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, அதுவும் வந்து மூன்று எழுத்துக்களை கொண்டது. ஆதி காலத்தில் இதை வைத்துத்தான் வைத்தியங்களை கண்டுபிடித்த மருத்துவர்கள் நோய்களை கண்டுபிடித்தார்கள். இதனால் தான் கண்டுபிடித்தார்கள், இதை கொண்டுதான் கண்டுபிடித்தார்கள். அது எதுவாக இருக்கும்? மூன்று எழுத்துக்களை கொண்டது. அதுகம் கொண்டு விடு வாருங்கள். இலகுவான இலகுவான பதங்களை தான் தருகின்றேன். கொண்டு வாருங்கள். இது மொந்தியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையிலே பாட்டுகளை கேட்டுக்கொண்டு பதில்களை தந்து கொண்டு கதம்பத்திலே கண்டுபிடித்தலே இருக்கின்றோம்.

0: எங்க ஃபாரூக் கொண்டு ஓடி பாருங்களையா, ஃபாரூக்
1: கதர் கதர்
0: கதர் என்று கூறுகிறீர்களா? செல்லாது செல்லாது செல்லாது ரெண்டு பதம் தந்திருக்கின்றேன் உங்களுக்கு, ரெண்டும் மூன்று எழுத்தை கொண்டதுதான். ரெண்டுக்கும் உங்கள் பதம் உங்கள் பதில் செல்லவில்லை. மீண்டும் ஓடி வாருங்கள். சந்தன் ராஜ் வருகின்றார். வணக்கம் வணக்கம் முந்தைய சென்று விட்டார். கொண்டு வாருங்கள் பதத்தை கொண்டு வாருங்கள். இது முதல் தமிழ் வானொலி கண்டுபிடியில் இருக்கின்றீர்கள். கொண்டு ஓடி வாருங்கள். கண்டுபிடித்துக் கொண்டு யார் சொல்வது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். கண்டுபிடித்து வருவதை யார் சொல்வது என்று எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றேன். கொண்டு ஓடி வர வேண்டும். இவ்வளவு சந்தன் ராஜ் நீங்கள் அழைத்தீர்கள். மீண்டும் வர வேண்டும். வந்து தர வேண்டும் உங்களுடைய பாதல. கண்டுபிடித்து யார் கொண்டு வந்து சொல்ல போகின்றாரோ தெரியவில்லை. கண்டுபிடிப்பார்கள், கொண்டு வந்து சொல்லுவார்கள். இதுவரை நேரமும் கூறிவிட்டார்கள், அதனால் கொண்டு வருவார்கள். ராமன் வந்துவிட்டு சொன்னிட்ட ராமன் வர வேண்டும். வணக்கம் ராமன், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
2: ஐயா மூன்று எழுத்து மருந்து கண்டுபிடிக்க சொன்ன மூலிகை. மூலிகை
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. கெட்டிக்காரன் ராம், கெட்டிக்காரன். மூலிகை சரியான பதம். சரி, அடுத்த இன்னொன்று அதையும் கூறுங்கள்.
2: அது என்ன
0: இதை கொண்டுதான் முற்காலத்திலே சரி இன்றும் சரி வருத்தங்களை கண்டுபிடிக்கின்றார்கள். இந்த இந்த முறையில் தான் சரியா மருந்துகளில நோய்களை கண்டுபிடிக்கின்றார்கள். எங்களுடைய உடல்ல இருக்க நோயை தெரிந்து கொள்ளுகின்றார்கள் இந்த வகையிலே, இந்த விதத்திலே, இந்த முறையிலே சரியா?
2: ஆமாயா.
0: மூன்று எழுத்து கொண்டு கொண்டு வாருங்கள். நன்றி. எங்கே சந்தன் ராஜ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
3: வணக்கம். மூலிகையா?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பெறுகிறீர்கள். ஏனென்றால் தந்து விட்டார் ராம. அடுத்த மூன்று எழுத்து வந்து என்ன ஒன்று கூற முடியுமா உங்களுக்கு? இப்படித்தான் கண்டுபிடித்தார்கள். இந்த வகையிலே தான் உடல்ல என்ன நோய் இருக்கு என்று கண்டுபிடித்தார்கள் முன்பு. இப்பொழுதும் அந்த முறையை உபயோகிக்கின்றார்கள் சிலர். சிலர் இல்ல, எல்லோரும் அதை கடைபிடிக்கின்றார்கள்.
3: கையில கை நாடி.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம். கை நாடி, கை நாடி. அதன் மூலம்தான் அறிகிறாள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். சிறப்பாக இருக்கின்றது கூறுகின்றீர்கள் வந்து எல்லோரும். நீங்கள் புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள் சந்தன் ராஜ். நீங்கள் முதல்ல வந்தீங்க, நல்லது. சரி, அடுத்த உறவு யார் வருகிறேன்னு? நன்றி நன்றி சந்தன் ராஜ். அடுத்து ராஜ்குமார் அழைத்து விட்டு போய்விட்டார். சந்தன் ராஜின் பதிலை கேட்டுவிட்டு ஓடிவிட்டாரோ தெரியவில்லை. மீண்டும் யார் வரப்போகிறது வாருங்க. ராஜ்குமார் வந்துட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் கூறுங்கள்.
4: நாக்கு, நாக்கு,
0: நாக்குதா? நாக்கிலே எல்லா வருத்தத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. கை நாடி என்பது சரியான பதில். சந்தன் ராஜ் கூறிவிட்டு போகின்றார். கை நாடி.
4: ஓகே, நன்றி நன்றி.
0: ஏனென்றால் ஆதி காலத்திலே இந்த காதுக்குள்ள வச்சு பாக்குற குழல் ஒன்றும் பெறவில்லை. மூதாதையரும் கை நாடி பிடித்துத்தான் வைத்தியத்தை வருத்தத்தை அறிந்தார்கள். இப்பொழுதும் அந்த குழாய் இருந்தாலும் கை நாடியையும் பிடித்து பார்க்க, மணிக்கூட்டையும் வைத்து கையை அமர்த்தி பார்க்கிறார்கள். கை நாடியை கையிலே வருகின்ற மூன்று நாடி
4: சொல்ல நினைச்சேன்.
0: நாடி கையிலே தான் பிடித்து பார்ப்பார்கள். மூன்று பொருளை வைத்தாலும் அங்க இருக்கின்றது வாதம், பித்தம், சிலேஷ்மம் என்ற மூன்று நாடுகளின் அடிப்பு. அந்த துடிப்பின் கணி கணி கணக்கில் தான் கணிப்பீடு செய்வார்கள். வாதம் சம்பந்தமான வருத்தமா, பித்த சம்பந்தமானதா, கபம் சம்பந்தமான வருத்தமா என்று அறிவார்கள். இப்பொழுது குழாயை வைத்து பார்த்தாலும் அவர்களும் எங்கள் நாடி துடிப்பை பார்க்கின்றார்கள், அளவீடுகளை பார்க்கின்றார்கள். கை நாடி என்பது சரியான பதில். அதை சந்தன் ராஜ் கூறுகிறார். நீங்களும் வந்து பாதியை கூறுகிற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது அடுத்த பதத்தை அடுத்த பதம் தரப்போகின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பதம், அடுத்த பதம். இப்பொழுது உலகத் தலைவர்கள் அதாவது ஆட்சியாளர்களை எப்படி தெரிவு செய்கிறார்கள்? ஆட்சியாளர்களை எப்படி தெரிவு செய்கிறார்கள்? ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம் என்னிடம் இருக்கின்றது. ஆட்சியாளர்களை இப்படி தெரிவு செய்கிறார்கள், எப்படி தெரிவு செய்கிறார்கள்? தங்கி ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல். அடுத்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அதையும் தருகின்றேன். இப்பொழுது எல்லோரும் இதுக்கு ஆட்பட்டு இருக்கின்றார்கள். எல்லோரும், உலகத்தில் உள்ள அனைவரும் இதுக்கு ஆட்பட்டு இருக்கின்றார்கள். தங்கி ராமன் வந்து விட்டார். வணக்கம் ராமன்.
2: ஐயா வாக்கெடுப்பு.
0: செல்லாது செல்லாது செல்லாது, வேறு பதம். சரியா, வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடுவாருங்கள், மீண்டும் ஓடுவாருங்கள். ஃபாரூக் அழைத்தீர்களா? கொண்டு வாருங்கள் பதிலை. ஃபாரூக் ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு கொண்டு வாருங்கள் மகனே. ஞானசேகரன் என்ன பதம்?
4: அப்பா மூணு எழுத்து. பயம்.
0: பயம் கட்டிக்காரன் ஸ்போர்ட் லைட்ல அடிச்சு விட்டார். ஸ்போர்ட் வெற்றி அப்பா அந்த இடத்திலே வெற்றி வெற்றி விட்டார். ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். மூன்று எழுத்து பயம் என்பதை கொண்டு வந்திருக்கார் கட்டிக்காரன். அப்ப அந்த ஆறு எழுத்து, ஆறு எழுத்து சொல்லை கொண்டு வாருங்கள். நல்லது நல்லது மேனே, நல்லது. மூன்று எழுத்து பதம் பயம் என்று கொண்டு விட்டு கௌரி வந்திருக்கின்றார். வணக்கம் கௌரி.
1: வணக்கம் ஐயா.
0: கௌரி கொண்டு வாருங்களம்மா. வாக்கெடுப்பு செல்லாது மேலே செல்லாது. மாத்தி யோசிங்கள், அங்கேதான் நிக்கிறீர்கள். மாத்தி யோசிங்கள், வேறு பதம் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். நன்றி மகளே, நன்றி. எங்கே அடுத்து வருகிறார் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
4: வாக்கு சீட்டு
0: செல்லாது செல்லாது செல்லாது. மாத்தி யோசித்து கொண்டு வாருங்கள். ஓடு வேற வேண்டும். எங்கே சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: வாக்களிப்பு
0: செல்லாது செல்லாது செல்லாது. மனித தமிழ் வானொலியில் இணைந்து கொண்டு பதங்களை தந்து கொண்டிருக்கும் வழியிலே அடுத்து சந்தன் ராஜ் கொண்டு வருகிறார். சரியான பதம் கொண்டு வருவார் என்று எண்ணுகிறேன். வணக்கம் சந்தன் ராஜ்.
3: வாக்கு சீட்டையா?
0: வாக்கு சீட்டும் செல்லாது, அங்கேதான் நிக்கிறீர்கள். மாத்தி யோசியுங்கள், மாத்தி யோசியுங்கள் கெட்டிக்காரர்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். களம் கலையபுரமாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். அடுத்த பதம், அடுத்த பதம் அந்த மூன்று எழுத்தை கொண்டு வருகின்றது. இதற்காகத்தான் போட்டிகளை நடத்துகிறார்கள். மூன்று எழுத்து அது, அங்கே இதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். எங்கே பார்வை கொண்டு வாருங்கள்.
4: அப்பா ஓட்டெடுப்பு.
0: ஓட்டெடுப்பு என்னையா? ஓட்டெடுப்பு என்றது என்னையா? தமிழா இங்கிலீஷா ஹிந்தியா அரபுவா என்ன மொழி? ஓட்டெடுப்பு
4: தமிழ்.
0: தமிழா
4: எடுப்பு?
0: ஓட்டு என்பது தமிழா? அது வந்து அதை நீங்கள் மறுவி கூறுகிறீர்கள் பேச்சு தமிழ்ல. வி ஓ டி ஓட் உச்சரிப்பிலே இருக்கீங்க. ஆங்கிலம் எடுப்பு வந்து தமிழ் ரெண்டையும் கலந்து கூறாதான். அந்நிய மொழி வந்து எங்க நாவலை உட்கார்ந்து எங்களுடைய மொழியை அழிக்கின்றது. ஓட்டு இல்லை, ஓட்டு என்பது, ஓட்டு என்பது பேச்சு தமிழ். அது கூடாத தமிழ், அதை பாவியாது, அதை பாவிக்க வேண்டாம், யாரும் பாவிக்க வேண்டாம். அதை வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகனே.
4: நன்றி
0: நன்றி நன்றி மகனே. விளங்காமல் தானே. எங்கே சந்தன் ராஜ் இப்பொழுது சரியாக கொண்டு வருவார். கொண்டு வாருங்கள்.
3: தேர்வு முடிவு.
0: ஐயோ அதை மாத்தி யோசிங்கள் ஐயா. தேர்வு முடிவிலே தான் மாத்தி யோசிங்க செல்லாது, மாத்தி யோசி. சரியான இடத்திலே நிக்கிறீங்க, சரியான இடத்துக்குள்ளே நிக்கிறீங்க. சந்தனா எத்தனை பொருள் வருது, எத்தனை பதம் வருது என்று. இப்ப ராஜ்குமார் பொண்ணு வந்திருக்காரு. ராஜ்குமார் குரல்
4: வெற்றி வெற்றி
0: வெற்றி என்பது, வெற்றி என்பது சரியான பதத்தை தந்திருக்கிறார் கட்டிக்காரன் ராஜ்குமார். ஒரு புள்ளியை பெறுகின்றார் ராஜ்குமார் அவர்கள். ஒரு புள்ளியை மீண்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். வெற்றி வெற்றி வெற்றி. நன்றி நன்றி. எங்கே ராமன் ஓடி வாருங்கள். ராமன் கொண்டு வாருங்கள்.
2: ஐயா மூன்று வெற்றி. ஐயா வெற்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியான பதம் ஆனால் ராஜ்குமார் புள்ளியை பெற்று விட்டார் உங்களுக்கு முதல் கூறி. பாடல் கொண்டு வந்தீர்களா?
2: பாட்டு இருக்கியா? சொல்றீங்க
0: சொல்லுங்க. அடுத்த அழைப்பதை தாருங்கள். அடுத்து வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம்.
4: வணக்கம் அப்பா. வாக்கெடுப்பு
0: செல்லாது செல்லாது செல்லாது, அங்கேதான் நிக்கிறீங்க. இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. தலைவர்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பதம் யார் கொண்டு வருகின்றார்? பாரூக் தான் வருகின்றார். கொண்டு வாருங்கள் பாரூக்.
4: தேர்தல் முறை
0: ஐயோ மாத்திய அசியுங்கள், மாத்திய அசியுங்க, அங்கேதான் நிக்கிறீர்கள், அங்கேதான் நிக்கிறீர்கள், மாத்தியோசியுங்கள் மகனே, மாத்திய அசித்துக் கொண்டு ஓடுகிறாருங்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பதம் யார் கொண்டு வருகின்றது? ஓடு வர வேண்டும் பதத்தை கொண்டு வர அடுத்த உறவை பார்க்கின்றேன். வெற்றி என்ற பதம் வந்துவிட்டது. அடுத்தது இன்னும் ஒரு விளையாட்டு என்னுடைய பெயர். அந்த விளையாட்டு இந்தியா மிகவும் பிரபல்யம் பெற்றது. இது வந்து இந்த ஒலிம்பிக் என்று சொல்ற வரைக்கும் செல்லுகிற விளையாட்டு. ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த விளையாட்டு இருக்கின்றது. எங்கள் தேசிய விளையாட்டுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள். ராமன் வந்துவிட்டார். ராமன் கொண்டு வாருங்கள். என்ன பாடல், என்ன பதம்?
2: ஐயா வாக்குப்பதிவு. ஐயா வாக்குப்பதிவு.
0: செல்லாது செல்லாது செல்லாது. வேறு அதுக்கு வேற ஒரு சொல் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? ராமன் சொல்லிவிட்டார். அவருக்கு பாடலே கவனம் இல்லை. கெட்டுக்காரன் இதிலே போட்டியிலேதான் கவனம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். எங்கே செல்ல நீங்கள் அங்கேதான் நிக்க, அந்த இடத்திலே நிற்கின்றீர்கள். அதுக்கென்று ஒரு பதம் இருக்கின்றது. பத்திரிகைகளும் ஊடகங்களும் எப்போதும் கூறப்படும் பதம் அந்த பதம். நான் இருக்க சரி பார்க்கிறேன். சரியா சென்னை ஆண்டு ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஓடுகிறோம். இப்பொழுது ஒரு விளையாட்டின் பெயர் கூறியிருந்தேன், அதை கூற வேண்டும். மோடி வந்து விளையாட்டு, ஒரு விளையாட்டு. எங்கள் இந்தியா அதிலே வெற்றியும் பெற்றிருக்கின்றது. சிறந்த விளையாட்டு வீரர் அதிலே இருக்கின்றார். இந்த விளையாட்டிலே இது மூதாதையர் தொட்டு பண்டை காலத்தில் இருந்து வந்த விளையாட்டு. கௌரி மகள் வந்திருக்கின்றீர்கள். வாங்க மகளே கௌரி, என்ன பதமம்மா கொண்டு வந்தீர்கள்?
1: உறுப்பினர்.
0: உறுப்பினர் என்பது பொருந்தவில்லை மகளே. கேள்வி வந்து அரசியல் தலைவர்கள் ஆட்சியாளர்களை எப்படி தெரிவு செய்கிறார்கள், எப்படி அவர்களை தேர்வு செய்கிறார்கள் என்றுதான் கேள்வி. எந்த முறையிலே என்பது செல்லாதம்மா, அது அல்ல என்னிடம் இருக்கின்ற பொருள். வாக்குச்சீட்டு இதை மட்டும் அவரை செய்ய முடியாது. அந்த வாக்குச்சீட்டு எங்கே வருவது என்று சிந்தித்து பாருங்கள். சரியாக வரும். மீண்டும் ஓடி வாருங்கள் மகளே, மீண்டும் வாருங்கள். எங்கே ஞானசேகரம் கொண்டு விட்டார். வாருங்கள் ஞானசேகரம் கொண்டு வாருங்கள்.
5: அப்ப அந்த விளையாட்டை வில்வித்தை
0: செல்லாது செல்லாது, மாத்து யோசியுங்கள்.
5: சரியப்பா,
0: நன்றி நன்றி நன்றி. ராஜ்குமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
5: விளையாட்டு மூன்று இருக்காங்க.
0: விளையாட்டு வந்து ஐந்து ஆறு ஆறு எழுத்து.
5: ஆறு எழுத்துங்களா? சரி சரி சரி.
0: அந்த இது வரவில்லை. எப்படி அரசியல் தலைவர்களை தெரிவு செய்கிறார்கள், எப்படி என்று ஆட்சியாளர்களை தெரிவு எப்படி செய்வார்கள்?
5: பிரதி தத்துவங்களா? பிரதி தத்துவம்
0: இல்லை இல்லை, அது செல்லாது அது செல்லாது செல்லாது. செல்வகுமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் செல்வகுமார். வணக்கம். வணக்கம்.
5: கபடிப்பா, கபடி.
0: கபடி ஆறு எழுத்துக்களா?
5: ஆறு எழுத்தாப்பா. மூணு எழுத்துன்னு நினைச்சிட்டு,
0: அது மூணு எழுத்து. அது முதல் ஐயா, மூணு எழுத்துல வந்து வெற்றி என்பது வந்து விட்டது. இது ஆறு
5: எழுத்துக்கள்.
0: அந்த ஆட்சியாளர்களை எப்படி தெரிவு செய்கிறார்கள், அது நீங்கள் கூறவில்லை இன்னும். அதுவும் ஆறு எழுத்து தான். சரி, அடுத்து பாரூக் வந்து விட்டார். மாத்தி யோசித்துக் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் பாரூக்.
4: விளையாட்டு மல்யுத்தம்பா.
0: மல்யுத்தமா? நீங்க விளையாடி இருக்கீங்களா? நீங்க விளையாடி
4: இருக்கீங்களா?
0: இனிமேல் விளையாடுவதற்கு காலம் போயிட்டு. நானெல்லாம் என்னுடைய வயதில் விளையாடி விட்டேன் அந்த விளையாட்டு.
4: விளையாட்டு
0: செல்லாது ஐயா, அந்த பதில் செல்லாது. இனிமேல் விளையாடவும் முடியாது. நீங்க இப்ப இந்த விளையாட்டு விளையாடலாம், நீங்கள் இப்பவும் விளையாடலாம். உங்களுக்கு மிகவும் உகந்த விளையாட்டு அல்ல இந்த. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு தங்களை கொண்டு வாருங்கள். ஞானதேவரும் கொண்டு வாருங்கள்.
5: அப்பா மல்யுத்தம்.
0: மல்யுத்தம் செல்லாது மகனே, செல்லாது செல்லாது. எங்கே செல்வகுமார் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் செல்வகுமார். செல்வகுமார், செல்வகுமார், செல்வா, உங்களுடைய இணைப்பு தடைப்பட்டு நிற்கிறது மகனே. செல்வகுமார்
5: சதுரங்கம்பா. சதுரங்கம்
0: எப்படி கண்டுபிடிச்சிருக்க? கண்டிச்சலமா அப்படி விளையாட்டு கட்டுறதை தெரியுமா உங்களுக்கு?
5: செஸ் சதுரங்கம்
0: சதுரங்கம் என்பது சரியான பதிலை செல்வகுமார் கூறி ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள் சதுரங்கம். ஆனால் இன்னும் அந்த ஆட்சியாளர்களை தெரிவு செய்யும் பதம் வரவில்லை. ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம் கொண்டு பாருங்கள். சரி, அடுத்த பதம், அடுத்த பதம் பஞ்சாயத்து. இருக்கட்டும், சந்திரராஜ் வாருங்க, சந்திரராஜ் கொண்டு பாருங்கள். சதுரங்கம் சரியான பதிலை கூறிவிட்டார் செல்வகுமார். இன்னும் வந்து ஆட்சியாளர்களும் கேள்விக்கு பதில் வரவில்லை. ஆட்சியாளர்களை எப்படி தெரிவித்தார்? சரி, கண்டுபிடிங்கள். இந்த வேலையில இன்னொரு பதம் தருகின்றேன். மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம், மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். பஞ்சாயத்து நடத்துவதற்கு இது முக்கியமானது.
5: நன்றி,
0: ஒரு புள்ளி வெற்றி. செம்பு பஞ்சாயத்துக்கு செம்பு தான் முக்கியம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்தை கொண்டு வருகின்றன. இது வானத்திலே ஓடுவதில் ஒன்று. மூன்று எழுத்துக்களை கொண்டது, வானத்திலே பயணம் செய்கின்றது. எதுவாக இருக்கும்? வானத்தில் பயணம் செய்யும் ஒரு பொருள், ஒரு விடயம், ஒரு பதம், ஒரு அது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்டது. வானத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். எங்கே கொண்டு வர வேண்டும்? புள்ளிகளை சேர்க்க வேண்டும். கௌரி, நீங்கள் நன்றாக விளையாடுகிறீர்கள், கொண்டு பாருங்கள். சரியான பதிலுக்கு கொண்டு வர முடியும். ஃபாரூக், எங்கே ஓடி வரவில்லை? உடனே உடனே அந்த ஆறு எழுத்துக்கள் இன்னும் வரவில்லை. ஆறு எழுத்துக்கள் இன்னும் வரவில்லை. யார் வந்திருக்கிறது? ஞானசேகரன் வந்திருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன்.
5: அப்பா மேகம்
0: செல்லாது, செல்லாது, செல்லாது. என்னிடம் இருக்கிற பதிலாக இல்ல.
5: வாழ்த்துக்கள்.
0: ராமன் கொண்டு ஓடி வாருங்கள்.
2: ஐயா, நிலவு. ஐயா, நிலவு.
0: நிலவு ஓடிக்கொண்டிருக்கிறா, அந்த இடத்துல நிக்கிறா. செல்லாது, செல்லாது, செல்லாது, செல்லாது. பாடல் கொண்டு வந்து விட்டீர்களா?
2: கொஞ்சம் பேர்
0: அதான் வானத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். வானத்திலே ஓடுது ஐயா, பார்த்தாலே தெரியுமா? ஓடுகாருங்க. கௌரி வந்து விட்டார். வாங்கல் மகளே கௌரி, என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
1: அப்பா பாசனங்கள்.
0: என்னம்மா வானத்திலே ஓடி, ஆகாயத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது அம்மா. மூன்று எழுத்துக்களை கொண்டது மகளே.
1: உறுப்பினர்களை தெரிவு செய்கிறது.
0: உறுப்பினர்களுக்கு எப்படி தெரிவு செய்கிறது?
1: ஆசனங்கள் அடிப்படையில்.
0: ஆசனங்கள் இல்லையம்மா, அது இலகுவான சொல்லம்மா. மீண்டும் கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். அப்படி மாத்தி யோசிங்களம்மா. தங்க பாருக்கு ஒண்ணு வந்தார். எங்கேயே ஸ்போர்ட் லைட்ல
4: வாரத்தில் முகில், முகில்.
0: இப்படி இல்லை, இப்படி எல்லாம் கவனமா யோசிக்கிறீர்கள். மூளையை நன்றாக செலவிடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் முகில். இதை மகன் வந்து கூறினாரு, மேகம் என்று. மேகம் என்று கூறுகின்ற முகில்
4: மாத்தி
0: யோசிக்கிறது. கெட்டிக்காரன் வாரது என்ன கெட்டிக்காரன்? இந்த மூளையை மற்ற மூளையை மற்றவர்களுக்கும் கனெக்ட் பண்ணி விடுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ராமன் வருகின்றார். வணக்கம் ராமன்.
2: ராமன் ஐயா, ஐயா மேகம், ஐயா மேகம்.
0: மாத்தி யோசித்து கூறிவிட்டார் பாரூக், முகில் என்று கூறிவிட்டார். மேகம் அப்படியே இருக்கு, மேகம் மட்டும். ஆனா முகில் தான் ஓடிக்கொண்டிருக்கும். முகில் கலைந்து கலைந்து உருமாறி உருமாறி முகில், முகில், முகில் என்பது தெரியாது. இங்க ராஜ்குமார் வந்தவர், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
5: ஐயா நிலவு, மூன்று எழுத்து நிலவு.
0: இல்ல ஐயா, முகில். நிலவு அப்படியே இருக்கின்றது. முகில் அப்படியே, முகில் தான் ஓடிக்கொண்டு கலைந்து கொண்டிருக்கும். காற்றுக்கு முகில் கலைந்து ஓடிக்கொண்டிருக்கான. நிலவு அப்படியே
5: தான். ஒரே வார்த்தை தானுங்களா?
0: ஒரே வார்த்தை தான். மேகம் முகிலான, மேகத்தை விட முகில் சற்று வித்தியாசமான கருத்தை தருது. மேகம் கருக்கிறது ஒரே இடத்தில், மேகங்கள் கருத்து. இந்த முகில் தான் காற்றோட கலைந்து உருவங்கள் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கும். முகில்
5: நன்றி,
0: ஆனா யோசிக்கிறார் நல்லது. சரி, அடுத்த ஒரு பதம் தர இருக்கின்றேன். கூறுறாங்களே, சரி, இரண்டு எழுத்துக்களை கொண்டது, இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள். இதனால் ஆபத்தும் இருக்கு, அருளும் இருக்கின்றது. இதை அருளாகவும் வேண்டிக் கொள்ளுகின்றார்கள், ஆயுதமாகவும் உபயோகித்துக் கொள்ளுகின்றார்கள். இரண்டு எழுத்து கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும். இது மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. முகில் வந்துவிட்டது மூன்று எழுத்து, இப்பொழுது இரண்டு எழுத்து எண்ணிக்கின்றீர்கள், ஆறு எழுத்து இன்னும் வரவில்லை. சரி, ஓடி வர வேண்டும். அடுத்த பதத்தை யார் கொண்டு வருகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள். யார் சொல்வதோ, யார் கண்டுபிடித்து கொண்டு வருகின்றீர்களோ என்று பாடலை போடுவோம்.

0: எங்கே ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்க ஃபாரூக்.
1: அப்ப அந்த ஆறலுக்கு வா, ஜனநாயகம்.
0: ஜனநாயகமா? ஜனநாயக
1: முறைப்படி
0: சொல்லவில்லை. இந்த ஜனநாயக முறை சொல்லாது சொல்லாது சொல்லாது.
1: நன்றி.
0: சரியா, இலகுவான பதம் அது. இலகுவாக யோசியுங்கள், சரியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓடி வாருங்கள். கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ கண்டுபிடிச்சு. இப்பொழுது முகமது ராபிக், முகமது ராபிக் தான் சரியான பதம் கொண்டு வர போற. கொண்டு வாருங்கள் ராபிக்.
2: போர், போர்.
0: போரா? அது செல்லாது ஐயா, அது செல்லாது. என்ன பாடல் நாளைக்கு? நாளைக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு வந்து படம் வந்து தங்கைக்குரிய கீதம்.
0: தங்கைக்கோர்
2: கீதம். அது வந்து பகல் என்றும் இரவு என்றும் பூமியிலே நடமாடும் நீ போன்றமே என் காதலி, அந்த பாடல்.
0: ஓ, பகல் என்றும் பெரிய இரவென்றும்
2: நடமாடும் போன்ற நீ போன்றமே என் காதலி,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல பதத்தோடு வந்திருக்கும் நடமாடும். சரி, அடுத்த பாதம். அந்த பதத்தை கண்டுபிடித்துக்கொண்டு ஓடி வாருங்கள். இரண்டு எழுத்துக்களை கொண்டது போர் அல்ல. அதை நாங்கள் அருள் வேண்டியும் பாவிப்போம், உபயோகிப்போம், போருக்கும் பாவிப்போம், நன்மைக்கும் தீமைக்கும். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம் தந்தன்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: அது வந்து வெற்றியாளர் ஐயா, அந்த தேர்தலுக்கு.
0: செல்லாது செல்லாது செல்லாது. எங்கே கொண்டு வரீங்க?
3: இன்னொன்னு கொடுத்தீங்களா? என்னது?
0: இரண்டு
3: வந்துருச்சவளை.
0: இரண்டு எழுத்துக்களை, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து அருள் தரக்கூடியது ஒன்று, அதே நேரம் கொலை செய்யறதும் தான். போருக்கும் உபயோகிக்கலாம். இரண்டு எழுத்து.
3: வேல்.
0: வாழ்த்துக்கள். ஸ்பொட் அடி அடிச்சு விட்டார் சந்தன்ராஜ். வெற்றி வேல், வீர வேல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம் ஞானசேகரன்.
2: அப்ப அந்த ஆயுதம் வேல்.
0: வேல், வாழ்த்துக்கள், சிறப்பு, வாழ்த்துக்கள். நல்ல பதில். அந்த சந்தன்ராஜ் புள்ளியை பெற்று விட்டார்.
2: நன்றியப்பா, நன்றியப்பா.
0: அந்த ஆறு ஆறெழுத்து இன்னும் வரவில்லைமா, ஆட்சியாளர்களை அமைப்பது. வாழ்த்துக்கள். எங்கே ராமன் கொண்டு வாருங்கள். ராமன் கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. எப்படி ஐயா கண்டுபிடிச்சிருக்க வேல்?
4: அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க ஐயா. அது
0: இந்த காலத்துல பயன்படுத்துவது, இந்த காலத்துல பயன்படுத்துவது.
4: முருகன் கையில்
0: வச்சிருக்காரு. அருளுக்கு முன்பு, போருக்கு முன்பு அதை சந்தனராஜ் புள்ளியை பெற்று விட்டார். நீங்கள் வாழ்த்துப்படுகிறீர்கள்.
4: பாட்டு வந்து கடவுள் என் கல்லான் கல்லாய் போன்ற மனிதன், அந்த பாட்டியா?
0: இப்ப அதுதானே நடக்குது ஐயா. நடக்கின்றது அவர் கல்லாக இருக்கின்ற. நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்த பதம் தரப்போகின்றேன். சென்று வாருங்கள் கேட்டுக்கொண்டு. இப்பொழுது செம்பு வந்துவிட்டது, முகில் வந்துவிட்டது, வேல் வந்துவிட்டது. இது ஒரு பெண் தெய்வம், இது ஒரு பெண் தெய்வம். நான்கு எழுத்துக்களை கொண்டவர். பெண் தெய்வத்தை குறிப்பது. எங்கே கொண்டு ஓடிவாருங்க? நான்கு எழுத்தை கொண்டு. அந்த ஆறு எழுத்து இன்னும் வரவில்லை. அந்த ஆட்சியை அமைப்பதற்கு எப்படி செய்வார்கள்? எப்படி கொண்டு வந்து ஆட்சியை அமைக்க வைக்கிறார்கள்? ஆட்சியாளர்களை எப்படி தெரிவு செய்கிறார்கள்? சரி, இது நான்கு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வர வேண்டும். அடுத்து ஒரு பதம் இருக்கின்றது. இந்த பதம் மாதத்துக்கும் உபயோகிக்கலாம், நாளுக்கும் உபயோகிக்கலாம், நிலவுக்கும் உபயோகிக்கலாம். இந்த சொல், இந்த பதம் எத்தனை எழுத்துக்கள்? நான்கு எழுத்துக்கள். கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். முகமது ராபிக் வந்துவிட்டார். ராபி கொண்டு வாரு, ராபி கொண்டு வாருங்கள். என்ன ஐயா பதம்?
2: வேட்பாளர்.
0: வேட்பாளரா? செல்லாது அந்த
2: பதம்.
0: அது சரியாக அமையவில்லை. மாத்தி யோசித்துக் கொண்டு வாருங்கள். இங்கே இப்பொழுது இரண்டு பதங்கள், மூன்று பதங்களும் உடனே. யார் வருகின்றது? ராபிக் வந்து விட்டார், சென்று விட்டார். மற்றது யார் வருகின்றது? ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஐயா.
2: அப்பா திங்கள்.
0: திங்கள், சிறப்பான பதில் கொண்டு வந்தீர்கள். திங்கள் என்று கிழமை நாளை கூறலாம், திங்கள் என்று மாதத்துக்கு சொல்லலாம், திங்களன்று நிலவெளியில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நான் கூடுதலான தகவலை தந்து விட்டேன் போயிருக்கின்றது.
5: வாழ்த்து
0: எங்க ராமன் கொண்டு வாருங்க.
4: அந்த ஆரலுக்கு சொல்றாங்களா?
0: இல்லையா, பார்த்து கொண்டு கொண்டு வாருங்கள்.
4: அது பெரும்பான்மை.
0: பெரும்பான்மை சிறப்பான்மை எப்படி ஐயா கண்டுபிடித்தீர்கள்? பெரும்பான்மை பெரும்பான்மை பெரும்பான்மையா யோசித்துக் கொண்டு வந்த ராமன் அவர்களே, செல்லாது செல்லாது செல்லாது செல்லாது.
4: நான்கு பெண் தெய்வம்.
0: பெண் தெய்வம் கூறுங்கள்.
4: மீனாட்சி ஐயா, மீனாட்சி.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். மீனாட்சி என்பது சரியான பதத்தை கொண்டு வந்திருக்கின்றார் எங்களுடைய ராமன். ஒரு புள்ளியையும் பெறுகின்றார். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சரி, மீனாட்சி மீனாட்சி கருணை கொடுத்து விட்டார். சரி, திங்களும் வந்து விட்டது. சரி, இன்னொரு சந்தன்ராஜ் கொண்டு வரு. வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. அம்மன் ஐயா, அம்மன்.
0: மீனாட்சி, மீனாட்சி. மீனாட்சியின் அருள் கிடைத்து அவர் வந்து அவர் ராமன் புள்ளியை பெற்றுக் கொண்டார். நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே கௌரி அம்மா, வானல் கௌரி, என்ன படம் கொண்டு வந்தீங்களம்மா?
6: கண்ணகி.
0: கண்ணகி நான்கு எழுத்து தான், ஆனால் மீனாட்சி தான் சரியான எழுத்து. தெய்வம், மீனாட்சி என்றுதான் என்னிடம் இருக்கின்ற பதம். அதை கொண்டு வந்து தந்து விட்டார்கள். ஆனால் உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மகளே. நன்றி நன்றி நன்றி
6: நன்றி
0: நன்றி அம்மா. அணிந்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்க ராஜ்குமார் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார். ராஜ்குமார்
7: ஐயா, அம்மன் அம்மன்
0: அம்மன் அம்மன் அம்மன் என்பது நல்ல பதம் தான், அது நல்ல சரியான பதமா தான் இருக்கு. ஆனால் அது இங்கே வந்து மீனாட்சி என்ற பதம் சரியாக வந்து விட்டது. ராமன் குறிவிட்டார். மீனாட்சி
7: இல்ல, பெண் தெய்வம். பெண் தெய்வத்துக்கு பொதுவான பெயர் வந்து அம்மன். அதுதான்
0: சொன்னாங்க. மீனாட்சி, மீனாட்சியை தெய்வம் என்று பண்ண முடியாது. மதுரை மீனாட்சி, மீனாட்சி.
7: நன்றி நன்றி நன்றி.
0: மீனாட்சி என்பதும் நன்றி ஐயா, நன்றி. பெண் தெய்வத்துக்கு கண்ணகி மட்டும் கூறுவதில்லை. கண்ணகி பெண் தெய்வம், அவரை பெண் தெய்வம் என்று கூறுகிறார்கள். பெண் தெய்வங்களும் ஒன்றாக கருதுகிறார்கள். கண்ணகி ஒரு பெண் தெய்வம் அல்ல, அவ வந்து ஒரு ஆங்காரி. இந்த பெண் தெய்வம் என்று மீனாட்சியை கூறுகிறார்கள். மதுரை மீனாட்சி.
7: நன்றி நன்றி.
0: கண்ணகையும் எடுத்துக்கொள்ளும் அப்படி இருக்கின்றார்கள் தான். ஆனால் மீனாட்சி தான் இங்கே என்னிடம் இந்த பதம். வாழ்த்துக்கள் ராஜ்குமார், முயற்சிக்கு நன்றி. அடுத்த பதத்துக்கு வருகின்றோம். அந்த பதம் வந்து, இது ஒரு வெளியான இடம், ஒரு வெளியான இடம். இதை எப்படி கூறுவது? மந்தைகளுக்கு, அதாவது அந்த ஆடு மாடுகளுக்கு உபயோகிக்கப்படுகிற ஒரு பெரிய வெளி, இப்படி ஒரு இடம் இல்லையே என்று ஒரு பாடலிலே ஒருவர் வருத்தப்பட்டு பாடுகின்றார். இந்த பதத்தை உபயோகிக்கின்றார். இது வந்து எத்தனை எழுத்துக்கள் என்றால் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அது எப்படி அந்த பதத்தை உபயோகிக்கும்? நாங்கள் எல்லாம் உபயோகிக்கின்றோம் அந்த பதத்தை. இது ஒரு பாடலிலேயும் வருகின்றது இந்த பதம். நேற்றைய தினம் அந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டது. கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பதம், இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். மற்ற பதங்கள் எல்லாம் வந்துவிட்டபடியால் அந்த ஆறு எழுத்து பதம் ஆட்சியாளர்களை அமைக்கும் முறை அது இன்னும் வரவில்லை. மொழியல் தமிழ் வானொலியிலே சிறப்பாக நிகழும் ஒரு நிகழ்வு நான்கு எழுத்துக்கள், ஐந்து எழுத்துக்களால் ஆனது. மொழியல் தமிழ் வானொலியிலே சிறப்பாக நிகழ்த்தும் ஒரு நிகழ்வு அது எது? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாங்க, என்னிடம் இருக்கிற பதம் வேண்டும். பல நிகழ்வுகள் இருக்கிறது, என்னுடைய இருக்கிற பதம் பெற வேண்டும். கொண்டு ஓடி வாருங்கள். நிறைவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். சிறப்பாக விளையாடிக்கொண்டு ஞானதேரம் வந்துவிட்டார். கொண்டு ஞானதேரம் கொண்டு வந்து, கொண்டு வாருங்க ஞானதேரம்.
7: அப்ப ஐந்து எழுத்து வந்து மந்தை வழியாப்பா?
0: அப்படியா, நீங்கள் அது சரியா நினைக்கின்றீர்களா?
7: சரியா இருக்குமா என்னன்னு நீங்க தான் சொல்லலாம்.
0: சரியான பதம், வாழ்த்துக்கள். மந்தை வழி என்று கூறுவது.
7: அடுத்தது கதம்பம்.
0: அடுத்தது கதம்பம். அடி ஸ்போர்ட் அடி அடிச்சு விட்டார் என்ன மகன். கட்டிக்காரன் ஐயா, கட்டிக்காரன். வாழ்த்துக்கள்.
7: சரியாப்பா,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். புள்ளி பெறுகிறேன்.
7: நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: எங்க பாரத் கொண்டோடு வாருங்கள்.
1: அப்ப மொண்டியல் தமிழ் வானொலி சிறப்பாக நடக்கும் முயற்சி கதம்பம்.
0: கதம்பம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புள்ளிகள் ஞானதேவருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கௌரி அம்மா வந்து விட்டார். கௌரி வணக்கம். கௌரி வாருங்கள்.
8: இந்த நிகழ்ச்சிதான் ஐயா. கதம்பம்
0: கதம்பம் கட்டிக்காரி வாழ்த்துக்கள். இருவர் உங்களுக்கு முதல் இருவர் கூறிவிட்டார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. கட்டுக்காரி அந்த அடுத்த சொல்லு மந்தை வெளி என்பது அடுத்த பதம் அம்மா. அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. எங்க முகமது ராபிக் வந்து விட்டார். ஓடிவாருங்கள் ராபிக்.
2: சட்டசபை
0: சட்டசபை செல்லாது. இந்த சட்டபைய சபையெல்லாம் செல்லாது செல்லாது செல்லாது. வாழ்த்துக்கள். எங்கே கொண்டு வாருங்கள் அடுத்த பதம். இப்ப வந்து விட்டது. எங்கே வந்தது? என்ன வந்தது? திங்கள் வந்து விட்டது. மந்தை வழி வந்து விட்டது. சரி அடுத்தது. இது ஒரு மரத்தின் பெயர். ஒரு மரத்தின் பெயர். ஒரு புனிதமான மரம். ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு மரம் புனிதமான மரமாக கருதப்படுகின்றது. அநேகமாக ஆலயங்கள் உருவாவது இதன் கீழேதான். அது எங்கள் ஈழத்திரு நாட்டை பொறுத்தவரையில் இந்த மரத்தை கண்டால் இதுக்குத்தான் அங்கே சண்டை பிடிக்கின்றார்கள். இந்த மரத்துக்கு கீழே தங்கள் எங்கள் ஆலயத்தை வைத்தாலும் தங்கள் ஆலயத்தை வைக்க போகணும்னு இடித்து தள்ளிவிட்டு வைக்கின்றார்கள். இது ஒரு மரம். கொண்டு வருவாருங்கள். கௌரி இதை கண்டுபிடிப்பார் விரைவாக. எங்க பார்க்க கொண்டு வாருங்கள்.
1: அரச மரம்.
0: அப்படியா? பார்ப்போம் பார்ப்போம்.
1: நன்றி.
0: என்னத்தை பார்ப்பது? அதுதான் சரியான பதம். அரச மரம் தான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புள்ளியும் கிடைக்கின்றது உங்களுக்கு. அரச மரம் என்பது சரியான பதில். எங்கே ஞானதேவன் ஓடிவாருங்கள்.
7: அரச மரம்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புள்ளிகள் பாருக்கு.
7: நன்றி நன்றி நன்றி.
0: ஓடுவாருங்கள். கொண்டு வாருங்கள் பதங்களை கொண்டு வாருங்கள். அரச மரம் என்பது சரியான பதில். ஈழத்திரு நாட்டில் இதுக்குத்தானே பிரச்சனை. இப்பொழுது இதை கண்டால் போதும். கதம்பம் அரச மரம் குறிவிட்டீர்கள். சரி. ஓயாது உறங்காது அடித்துக் கொண்டிருப்பது எது? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்கே கௌரி அம்மா கொண்டு வாருங்கள். கௌரி
8: அரசமரம்.
0: வாழ்த்துக்கள் அம்மா. அந்த பதிலை கொண்டு வந்து விட்டார்கள். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு புள்ளி தருகின்றேன். ஈழத்திரு நாட்டிலிருந்து வந்து இன்றைய நிலையை எடுத்து சொன்னதுக்கு அந்த அரசமரம் தானே இன்றைய சர்ச்சைக்கு காரணம் இல்லையா? சாரி அம்மா, உங்களுக்கு ஒரு புள்ளி தருகின்றேன். நான் இதற்காக ஒரு புள்ளி தருகின்றேன். வாழ்த்துக்கள் மகளே. இணைந்து கொள்ளுகிறீர்கள் நீண்ட நேரம். வாழ்த்துக்கள் உங்களோட உங்களோட புத்தி கூர்மைக்கு வாழ்த்துக்கள். அங்கிருந்து அழைப்பு பிந்தி வந்தாலும் நீங்கள் சரியான பதிலை தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே ராபிக் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? வேப்ப மரம். வேப்ப மரம் உச்சியில் என்று பேயன்று வேம்பு. அதுவல்ல அரச மரம் என்பது சரியான பதில் மகனே. அரச மரம்.
2: அரச மரம்.
0: அங்கே சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
9: வணக்கம் வணக்கம் ஐயா. அரச மரம்.
0: அதான் அவங்க சொல்லிவிட்டாங்களே அரச மரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஞானதேவரம் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
7: அப்பா இருதயம்.
0: இருதயமா? இல்ல அது உடலுக்குள்ளே இல்லை, வெளியே இருக்கின்றது. இயற்கையோடு சேர்ந்தது.
7: சரி அப்பா.
0: ஓயாமல் அடித்துக் கொண்டிருப்பது. அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகுது? ஒரு வழியா சொன்னா உடனே கண்டுபிடித்துக் கொடுக்கிறேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். பாருங்க கொண்டு வாருங்கள்.
1: புயல் மழை.
0: புயல் மழை ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கிறார். 24 மணிக்கு அளவும் இடையிடையே தானே மகன் வரும். அது இடையிடையே தானே மகன் வரும். சரி இது ஓயாமல் இரவு பதிலாக அடித்துக் கொண்டிருக்கும் ஐயா. இயற்கையோடு சம்பந்தப்பட்ட இயற்கையோடு சம்பந்தப்பட்டது. அடித்துக் கொண்டிருக்கும். இங்கே கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு சொல்லு. அதை சொன்னா உடனே கண்டுபிடித்து விடு. சொல்ல மாட்டேனே சொல்ல
1: மாட்டேன்.
0: அரச மரம்.
1: வாக்காளர்.
0: வாக்காளர் செல்லாது. இப்ப வாக்காளர் தான் செல்லாது செல்லாது செல்லாது செல்லாது. ராஜ்குமார் கொண்டு வாங்க. ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
1: கடிகாரம்.
0: கடிகாரம் பயன் இல்லாத விட்டால் அதுக்கு பவர் இல்லாத விட்டால் நின்று விடுமே. சிறப்பான பதில். கடல் அலை ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கும். கௌரி உங்களுக்கு ஒரு புள்ளி. வாழ்த்துக்கள். அதாவது வந்து கடல் அலை என்பது சரியான பதில். இந்த நேரம் 24 மணி நேரம் கடல் அமைதியாக இருப்பதே இல்லை. மெதுவாக வேண்டாலும் அடித்துக் கொண்டு நான் அதை எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கும் என்று சொல்லவில்லை. அலை வீசுவது என்று பிடித்து அலை, கடல் அலை சரியான பதில். அருள் கொண்டு வருகின்றார். அருள் வணக்கம். அருள் அருள் அருள் சென்று விட்டார், வந்துவிட்டு சென்று விட்டார் விரைவாக. அடுத்தது கடல் அலை என்பது சரியான பதிலை கொண்டு வந்தது. எங்கள் நான்கு எழுத்தை கொண்ட அடுத்த பதம் பண்டைய சரித்திரங்களை சான்றுகளோடு கூறுவது எது? முற்கால சம்பவங்கள் அத்தனையும் சான்றுகளோடு எடுத்து தருவது எது, கூறுவது எது? அதை எப்படி கூறுவோம்? ஒருவன் ஒரு சாதனை படைத்துவிட்டால் அதை எப்படி கூறுவோம்? படைத்து விட்டான் என்று கூறுவோம். எப்படி படைத்து விட்டான், எதை படைத்து விட்டான்? நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். முன்னாள் தமிழ் வானொலியில் கொண்டு வந்து விட்டார் பாருங்க. கொண்டு வாருங்கள். எப்படி எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்களப்பா? அப்படியா? வரலாறு என்று சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் ஃபாரூக். வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரன் வருங்கள். ஞானசேகரன் ஞானசேகரன் வர வேண்டும். ஞானசேகரன் வர வேண்டும், வர வேண்டும். வந்துவிட்டார். கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
10: அப்ப வரலாறு
0: பெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புள்ளியை அவருக்கு கொடுத்து விட்டேன் நான் பாருக்கு. வரலாறு என்பதே சரியான பதில். சரி, இதை கூறுங்கள். நாங்கள் ஆலயத்துக்கு சென்றால் அங்கே கௌரி அம்மா கொண்டு வரும். கௌரி கொண்டு வருங்க. மகளே
11: புராணம்.
0: புராணம் இல்லட, வரலாறு என்று கூறுவார்கள். வரலாறு என்று சரியான பாரு கூறிவிட்டார் அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பதம் என்னவென்றால், நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு செல்கின்றோம். ஆலயத்துக்கு சென்று அர்ச்சனை செய்கின்றோம், அபிஷேகம் செய்விக்கின்றோம். அந்த குருக்கள் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? அதிலே அந்த பூசைக்குரியவர் நாங்கள் தான் என்று கேட்டு, அன்று நடக்கும் அபிஷேகம் பூசைக்கு நாங்கள் தான் என்றால் அவர் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு பொருளை. அதை எப்படி கூறுவது? அந்த அதுக்கு எப்படி கூறுவது? இப்ப நாங்கள் ஆலயத்துக்கு செல்கின்றோம், பணத்தை கொடுக்கின்றோம், அர்ச்சனை சீட்டு கொடுக்கின்றோம். அவர் அர்ச்சனை செய்துவிட்டு கொண்டு வந்து கையிலே கொடுப்பார். அதுக்கு என்ன பெயர்? நல்லதோ பெயர் இருக்கின்றது, அந்த பெயரை கொண்டு ஓடி வாருங்கள். அது நான்கு எழுத்துக்களே கொண்டது. நான்கு எழுத்துக்களை அவர் கொண்டு வந்து கொடுப்பார். எல்லாம் முடித்துவிட்டு கையிலே கொண்டு வந்து அழைத்து எங்களை அழைத்து கொடுப்பார். அது எது? ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டுகிட்டு வாருங்கள். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் அன்பு மக்களே. அடுத்தது யாராக இருக்கலாம்? அடுத்த பதம் எதுவாக இருக்கும் என்று பார்த்தார். ஃபாரோ கொண்டு வந்து ஃபாரோ கொண்டு வாருங்கள். பார்க்கிறார்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது? அடுத்தவர் கொண்டு வர வேண்டும். அடுத்தது அடுத்த பதம் அங்கு ராஜ்குமார் வந்து விடுவார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
10: பிரசாதம்.
0: ஐந்து எழுத்துக்கள் ஆகிவிட்டது. நான்கு எழுத்துக்கள் ஐயா. ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த பதம் கொண்டு வர வேண்டும். சரி, அடுத்த பதமும் தருகின்றேன். மூன்று எழுத்துக்களை கண்ட ஒரு நாயகியாக காணப்படும் புராண இதிகாசங்களிலே உள்ளவள். எந்த புராணம் என்று கூற மாட்டேன், சொன்னால் உடனே சொல்லிவிடுவீர்கள். எங்கே கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டு ஒரு பெண் கதாநாயகியாக, அவள் கதாநாயகியாகவும் வில்லியாகவோ கூற முடியாது, கதா என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப புரிந்திருக்கும். அந்த பெயரிலே ஒரு பாடல் இருக்கின்றது, முதலாக ஆரம்பிக்கிற ஒரு பாடலும் வருகின்றது. அந்த சொல்லை வைத்து ஒரு பாடல், அவள் இந்த பெயரை வைத்து ஒரு பாடல் வருங்க. கவிஞர்கள் பலர் இவளை உபயோகித்திருக்கின்றார்கள், இந்த பெண்ணை. அங்கே இவ ஒரு சக்கரவர்த்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அவை அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே கௌரியமா கொண்டு வருங்களே கௌரி. இன்னொரு இருக்கம்மா காளான், அதை முடியுங்கள் அந்த சொல்லை. சரி, நீங்கள் சொல்லுவது
8: காளாஞ்சி.
0: வாழ்த்துக்கள் காளாஞ்சி என்று கூறப்படுகிறது. அவர் நாங்கள் ஒரு உபயோகாரராக இருந்தால், அல்லது அந்த அச்சரிய அவர் கொண்டு வந்து பிரத்யேகமாக எங்களுக்கு அதில் பழம் பாக்கு பூ எல்லாம் வைத்து பிரசாதங்களை அவர்களை வைத்து கொடுப்பார், பக்குவமாக எங்களுக்கு கொடுப்பார். அதற்கு பேர் காளாஞ்சி என்ற பெயர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கௌரி, வாழ்த்துக்கள் வெற்றி உங்களுக்கு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. எங்கே பாருங்க, கொண்டு வாருங்கள்.
1: அப்பா வள்ளி, வள்ளி
0: வள்ளியா, வள்ளி வந்து வில்லியா. சரி, வள்ளி செல்லாது செல்லாது, நல்ல பிள்ளை வள்ளி நல்ல பிள்ளை செல்லாது. வாழ்த்துக்கள் அந்த அங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
9: மாதவியா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாதவி. மாதவி இவ்வளவு கூடகம் போட்டு சொல்லி கண்டுபிடிச்சு விட்டு ராவிக்கு வந்து வள்ளியாக போய் விட்டு போற பாரு, வள்ளியம்மன் வள்ளியை கொண்டு வந்து போட விட்டு போற. அவ வில்லியா, அவ வில்லியா இல்ல தானே, அது அவரில் போய் வில்லன்னு அப்படி சொல்லுவாங்க. சரி, வாழ்த்துக்கள்
9: மாதவி பொன்மயிலால்.
0: அந்த கருத்து பாருங்க, மாதவி பொன்மயிலால், மாதவி என்றது சரியான பதம். கொண்டு வரி வாருங்கள். எங்க வந்து விட்டார் ராபி, கொண்டு வாருங்கள் ராபி. ரம்பா, அவ ஒரு நாளும் ரம்பா, அவ தேவர நாட்டியப்பன், சரியா யோசித்த கட்டிக்கார. வணக்கம் கார்த்திகேயன் ஆசான் அவர்களே, வணக்கம் வணக்கம்.
9: வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: யார் இந்த பெண்?
9: பாபி மாதவி.
0: சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு சந்தன் ராஜுக்கு புள்ளிகள். வாழ்த்து. நலமா இருக்கின்றீங்களா?
9: நலமா இருக்கிறேன்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நாளைய தினம் என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள்?
9: மூக்குத்தி பூ மேலே,
0: மூக்குத்தி பூ மேலே காத்து என்ன பாடலாம்?
9: ஆமாங்கய்யா,
0: மூக்குத்தி பூ மேலே காத்து என்ற பாடல். அது மௌன ராகமோ மௌன கீதம்? காத்து நல்ல பாடலையா. இப்பொழுது பதங்கள் நிற்கின்றது அங்கே என்னவென்றால், இரண்டு பதம் கொடுத்திருந்தால் கூறிவிட்டார்கள், மாதவி என்று கூறிவிட்டார்கள். அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். ஒரு கோவிலிலே திருவிழா என்று ஒன்று நடந்தால் உற்சவ காலத்திலே யார் தேவைப்படுகின்றார்கள்? அந்த திருவிழாவை நடத்துவதற்கு யார் தேவைப்படுகின்றார்கள்? மக்களிடம் இல்லை, மக்களிடம் இருந்து ஒருவர் தேவைப்படுவார்.
9: மக்களிடம் இருந்து,
0: அடியார்களிடம் இருந்து ஒருவர் தேவைப்படுவார். அவர் யார்? அந்த கோவில் திருவிழாவுக்கு அன்றைய தினம் யார் ஒருவர் பொறுப்பாளராக இருப்பது, அது ஒரு மக்களிடையே வருவார்கள். அந்த கோவில் அங்கத்தவர்களாக இருப்பார்கள், அடியார்கள் யாராவது இருப்பார்கள், அல்லது யார் அவர் நேர்த்தி வைத்து அதை
9: செய்வார்.
0: தர்மகர்த்தாவுக்கும் இந்த திருவிழாவுக்கும் சம்பந்தம் இல்லையா ஐயா? தர்மம் வந்து அவர் நடத்தினர் அந்த திருவிழாவை, சிறப்பிப்பு நடத்துவதற்கு அன்றைய திருவிழாவை, இறைவனுடைய அந்த சன்னிதானத்திலே அவருக்கு அபிஷேகங்கள் நிவேத்தியங்கள் எல்லாம் செய்து பூஜை பூராணங்களை செய்து கொள்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகின்றார். அது ஒருவராகவும் இருக்கின்றார், இரண்டு மூன்று பேராகவும் இருக்கலாம், குடும்பமாகவும் இருக்கலாம். அவர்களை எப்படி அழைப்பார்கள்?
9: கட்டளைக்காரர்கள்.
0: ரெண்டு முயற்சி செய்து விட்டீர்கள், முடியா செல்லாது. மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு ஓடிவர வேண்டும். கௌரி கூறுவார் என்று எண்ணுகின்றேன், சந்தன்ராஜ் கூறுவார் என்று எண்ணுகின்றேன், ஏன் ஞானதேவரன் கூறுவார், ஃபாரூக் ஸ்போர்ட் அடி அடிப்பவர் கூறுவார். ஓடி வாருங்கள், போட்டி பலமாக இருக்கு. ராமன் எங்கே ஓய்வு பெற்று விட்டீர்களா பாடலை தந்தவுடன்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இறுதி பதத்திலே இருக்கின்றோம். இந்த பதத்தோடு போட்டி நிறைவுக்கு வருகின்றது. அதன் பின்பு புள்ளிகளை கூறுவேன். இது ஒரு அற்புதமான பதம், ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். உங்கள் கரத்திலே தரப்பட்டிருக்கின்றது, கொண்டு வாருங்கள். அந்த பதம் இன்னும் பெறவில்லை. ஆறு எழுத்துக்களை கொண்ட அரசியல் சம்பந்தமானது. ஆட்சியாளர்களை அமைப்பது எப்படி கொண்டு வாருங்கள். யார் வந்துட்டு சென்றார் இப்பொழுது? கௌரி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கௌரி.
11: உபயகாரர்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் கூறுவீர்கள். உபயகாரர்கள் தேவை. ஒரு திருவிழா நடப்பதா இருந்தால் அதுக்கு உபயம் செய்யணும். உபயகாரர்கள் அது ஒருவராயிருக்கலாம், ஒரு குடும்பத்தவராயிருக்கலாம், இந்த ஊராக இருக்கலாம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் தான் கையிலே தர்ப்பை போட்டு அன்றைய பொறுப்பாளர்களா இருப்பார்கள். உபயகாரர்கள்
11: அந்த உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் வருவரு
0: இல்லையம்மா? அதே அதொரு ஒருவரும் கூறவில்லையே இன்னும். வாழ்த்து கடிக்காரியம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கௌரியம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே ராமன் தூங்கவில்லை என்று விழிப்பாடு ஓடி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராமன்.
12: ஐயா அர்ச்சகர்.
0: அர்ச்சகர் வந்து தினமும் இருப்பார் ஐயா. இந்த பூஜையை செய்வதற்கு முக்கியமானவர்கள் உபயகாரர்கள் என்று கூறப்படும். உபயம் இன்று இன்னாருடைய திருவிழா என்று கூறுவார்கள் அல்லவா, ஒரு ஊர் அல்லது மக்கள் அவர்களைத்தான் உபயகாரர்கள். இன்றைய உபயம் அவர்களுடையது. இந்த உபயகாரர்கள் கௌரி வந்து சொல்லி புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, ஒரு பதம் இருக்கிறது, அந்த பதத்தை கூறுங்கள். கூறாவிட நான் இரண்டு நிமிடம் பார்க்கின்றேன். மீண்டும் சந்தர்ப்பம் தருகிறேன். இந்த ஆறு எழுத்துக்கள் வந்து ஆட்சி பொறுப்பை அமைப்பதற்கு என்ன செய்கிறார்கள், எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்றால் கேட்ட கேள்விக்கு பல பதில்கள் கொண்டிருந்த கெட்டிக்காரர்கள். அவ்வளவு வார்த்தைகளும் எங்கள் அரசியலே இருக்கிற வார்த்தைகள் மக்களுக்குள்ளே இருக்கின்றது. அந்த சரியான பதம் இன்னும் நீங்கள் கொண்டு வராதபடியால் நான் அந்த பதத்தை கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். ஏனென்றால் போட்டி முடிவுக்கு வருகின்றது அல்லவா. கார்த்திகேயன் உங்களுக்கு கூற முடியுமா? கார்த்திகேயன் ஆட்சியாளர்களை அமைப்பதற்கு எப்படி அமைக்கின்றார்கள், எப்படி அவர்களை அமைக்கின்ற, எப்படி அவர்களை அமர்த்துகிறார்கள், எப்படி தெரிவு செய்கிறார்கள் என்பதுதான். பலரும் பல பதிலும் தந்தீர்கள். அதற்கு சரியான பதிலை கூற இருக்கின்றேன். எப்படி செய்வார்கள் ஐயா? நீங்கள் சொன்னீங்கள் ஆசனம், மற்றது வாக்காளர்கள் வாக்குச்சீட்டு என்றெல்லாம் கூறுவது. எங்கே நடைபெறுகிறது? அவர்களை தெரிவு செய்வதற்காக பொது தேர்தல் வைத்து தெரிவு செய்வார்கள். பொது தேர்தல் வைத்து ஆட்சியாளர்களை அமைத்துக் கொள்வார். பொது தேர்தல், சரியா? பொது தேர்தல் ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த புள்ளி எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமா எனக்கு சேர்கின்றது. எங்கே கார்த்திகேயன் கூறுங்கள்.
2: உபயதாரர்கள்.
0: உபயதாரர்கள் கேட்டுக்காரர். அந்த பார்த்தியை கௌரி கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
13: இயந்திரமா?
0: இல்லை, பொது தேர்தல். பொது தேர்தல் வைத்து அதிலேதான் முறைப்படி செய்வார். பொது எல்லாவற்றுக்கும் இந்த பொது தேர்தல் தானே தேவை. பொது தேர்தல் வைத்து தெரிவு செய்து கொள்வார்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கௌரி வருகின்ற. கௌரி கொண்டு வாருங்கள்.
11: தவறெண்டாம் மணிக்க வேணும். வாக்கு முடிவு
0: இல்லையடா, அது வந்து பொது தேர்தல் அம்மா. பொது தேர்தல் வைத்து தெரிவு செய்கிறார்கள் மகளே. சிறப்பாக நீங்கள் பதிலளித்து. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். அப்படியே இத்துடன் இன்றைய கண்டுபிடி புதையல் நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. இப்பொழுது வெற்றியை பார்ப்போம். யார் யார் கூடுதலான புள்ளி எடுத்திருக்கின்றார்கள் என்று. இங்கே செல்வகுமார் ஒரு புள்ளி பெற்று இருக்கின்றார். ராஜ்குமார் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வெற்றி கட்டிக்காரர்கள். சந்தனராஜ் மூன்று புள்ளிகள். ராமன் மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். ஃபாரூக் எத்தனை புள்ளிகளை பெற்றீர்கள்? ஃபாரூக் இதில் ஒரு தவறுதல். ஃபாரூக் வந்து நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். ஞானசேகரன் கௌரி இருவரும் ஐந்து ஐந்து புள்ளிகளை தலா ஐந்து புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். முதலாவது இடத்தை மகள் கௌரி, அன்பு மகன் ஞானசேகரன் நீங்கள் இருவரும் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களை எட்டிக்கொண்டு ஓடி வந்து விரட்டி வந்து பிடித்தவர் ஃபாரூக். நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். சந்தன்ராஜ் மூன்று புள்ளி, ராமன் மூன்று புள்ளி, ராஜ்குமார் இரண்டு புள்ளி, செல்வகுமார் ஒரு புள்ளி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் வெற்றியாளர்கள். உங்கள் வெற்றியிலே மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உங்கள் பாடல்களை கேளுங்கள். விரைவாக கேளுங்கள். ஓடி வந்து கேளுங்கள். முதலாவது வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் இருவர். ஈழத்திரு நாட்டிலிருந்து எங்கள் யாழ்ப்பாண மகள் கௌரி, எங்கள் நாச்சியார் கோவில் தமிழ்நாடு ஞானசேகரன் இருவரும் 5-5 புள்ளிகளை பெற்று வெற்றியை பெற்ற வேளையில் 2வது வெற்றியாளராக ஃபாரூக் அறிவிக்கப்படுகின்றார். 3வது வெற்றியாளர்களாக சந்தனராஜ் ராமன், 4வது வெற்றியாளர் ராஜ்குமார், 5வது செல்வகுமார். எங்கே ஓடிவாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். விரைவாக வந்து பாடலை தர வேண்டும். சிறப்பாக வந்து கதம்பத்தை அலங்கரித்திருக்கின்றீர்கள். அன்பினைய நெஞ்சங்கள் பாலச்சந்திரன், சந்தன்ராஜ், சியாமலா, ஞானசேகரன், கண்ணன், செல்வகுமார், அருள், ராமன், செல்வகுமாரை 2 தடவை எழுதி வைத்துக் கொண்டேன். இல்ல, பொன்சேகர், அடுத்து ஃபாரூக், கௌரி, ராஜ்குமார், ராஃபிக், கார்த்திகேயன், இத்தனை பேரும் வந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். எங்கே பாடல்கள் கேட்க வரலாம், ஓடி வாருங்கள். வெற்றியாளர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் பெறலாம். இறுதி வரை இணைந்திருந்தீர்கள் தானே. கார்த்திகேயன் ஆசா, நீங்கள் இறுதியாக வந்தால் இணைந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராஜ்குமார், வாழ்த்துக்கள். ராஜ்குமார், நலமா இருக்கின்றீர்களா?
13: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. நல்லா இருந்தது ப்ரோக்ராம்.
0: ஆனா நீங்கள் நன்றாக முயற்சி செய்தீர்கள், நன்றாக முயற்சி. எத்தனை தமிழ் சொற்கள் புரிந்திருக்கின்றது பார்த்தீர்களா?
13: பாருங்க, நாம ஒண்ணு நினைச்சா அது வேற மாதிரி வருது.
0: அடுத்தது என்ன, அடுத்தது என்ன ஒன்று ராஜ்குமார், எங்களுடைய தமிழுக்குள்ளே ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கின்றது. அங்கே ஒன்று தந்திருந்தேன், திங்கள் என்ற ஒரு பதம் தந்தேன். திங்கள் என்பது
13: திங்கள் மாதம்,
0: மாதம் திங்கள் என்ற கிழமை, திங்கள் என்பது சந்திரன், திங்கள் முடி சூடி வரும், திங்கள் என்பது பிறை, திங்கள் என்பது மிக வரைக்கூறுகின்றார்கள். அப்படி ஒரு சொல்லுக்கு படம். சரி, என்ன பாடல் ஒன்று ஒன்று கேட்க விரும்புகிறீர்கள்?
13: படம் வந்து உன்னால் முடியும் தம்பி.
0: பாடல்
13: இதழில் கதை எழுதும் நேரம் இது.
0: இதழில் கதை எழுதும் நேரம் இது. என்னால நேரம் தான்.
13: நன்றி, நன்றி,
0: நன்றி. உங்கள் பாடம் தருகிறேன். அடுத்த பாடலோடு வாருங்கள். யார் அடுத்த பாடலை கேட்க வருவது? கௌரி அம்மா அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும் மகளே. ஓடி வாருங்கள் கௌரி. அடுத்தது யார், அடுத்தது யார், அடுத்தது யார், அடுத்த வரவு யார், அழைப்பில் இருப்பவர் யார் என்று பார்க்கிறேன். பாடலை கேட்க ஓடுவா, விருப்பம் இல்லையா பாடல் கேட்க யாருக்கும்? 12 மணியை தாண்ட வந்து விட்டீர்கள். பாரக் வந்து விட்டார், விடமாட்டாரே பாரக், கொண்டு வாருங்கள் ஐயா என்று.
13: என்ன வெற்றி பெற்ற வாழ்த்துகள் அனைவருக்கும்.
0: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சேர்த்து தான் கட்டிக்காரன் நீங்கள் கொண்டு வந்தீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
13: அப்பா அப்பா வந்து வாழ்த்துக்கள் தான். நாடல் வந்து ராஜா தி ரோஜா தி.
0: அதை விட மாட்டீங்களே, ராஜா தி ரோஜா தி.
13: ரோஜா ரோஜா கிளி,
0: ரோஜா கிளி, நல்ல கிளியை. ரோஜா கிளியா? ரோஜா ஒரு கிளி இருக்கிறது. அடே அப்பா,
13: ராஜா கிளி, ரோஜா கிளி,
0: ராஜா
13: பாடல் வந்துட்டு ரோஜா கிளி படம்.
0: ஓ, இது படம்.

0: மணக்கு
1: வாசம் என்றாலே மனம், வாசம் என்றாலே மனம், மனம் தான் எங்கட கவிஞர்கள் எப்படி எல்லாம் வாழை பழுத்திருக்கு. வாசம் மணக்குது, வாசம் என்றால் மனம்
0: தான். அந்த பாடலுக்கு
1: நன்றி நன்றி நன்றி. பாருங்க, இரண்டாவது இடம் பெற்ற நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அடுத்த ஒரு விஜயாரா இருக்கும், ஓடி வாருங்கள். கௌரி அம்மா வந்து விட்டீர்கள், முதலாவது இடத்தை பெற்றவர். கௌரி வாருங்கள், கொண்டு வாங்க.
2: எனக்கு தம்பிக்கு எந்த ஊரு எந்த படத்துல இருந்து காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே.
1: ஓ நல்ல பாடல், காதலின் தீபம் ஒன்று. அது பாட முடியுமா முதல் வரியை?
2: வேண்டாம் ஐயா, பாடம் இரவு நேரம்.
1: சரி சரி, கவனமா அமைதியா இருக்க. ஒரு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என்று. அது என்ன திரைப்படம்? தம்பிக்கு எந்த ஊர். நல்லதம்மா,
2: நன்றி
1: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், வெற்றியை ஈழ மண்ணின் இந்த வாசனையை காட்டுப்பட்டீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ் வாருங்க.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சந்தன் ராஜ்.
3: வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பாக நடத்தி உங்களுக்கும்
1: வாழ்த்துக்கள். திரைப்படமா கண்ண தெரிய தோன்றியும். என்ன பாடல்?
3: சின்ன சின்ன கிளியே அப்படிங்கிற பாடல்.
1: சின்ன சின்ன கிளியே, சின்ன சின்ன சின்ன கிளியே என்ற பாடல் கண்ணெதிரே சொன்னாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன் ஓடி வாருங்கள், முதலாவது பரிசை பெற்றவர். கொண்டு வாருங்கள் ஞானம். என்ன பாடல் நானு?
4: அப்பா, பங்கு பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி இறுதிவரை தொய்வின்றி நடத்தி சென்ற தங்களுக்கும் எங்களை கண்காணித்துக் கொண்டிருந்த வீராமா அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ராஜபவரை படத்திலிருந்து அந்திமலை பொழிகிறது என்ற பாடல் வேண்டும் அப்பா.
1: அங்கே என்பது மழை பெய்ததா?
4: ஆமாப்பா,
1: அந்தி மழை அழுதாலும் போகாது. வாழ்த்துக்கள் யார். அடுத்த பாடலை யார்?
4: நன்றி அப்பா, நன்றி
1: நன்றி மகனே, நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? முகமது ராபிக், நீங்கள் அழைத்தீர்கள் மகன், ஓடி வாருங்கள். முகமது ராபிக் நாகப்பட்டினத்திலிருந்து கேட்டீர்கள், வாருங்கள். முகமது ராபிக் ஓடிக்கிற வேண்டும். அடுத்த பாடல், முதலாவது பாடலை ராஜ்குமார் வந்து தந்துவிட்டு போகின்றார். முதலாவது பரிசை தட்டியவர்களும் பாடலை தந்திருக்கிறார். இரண்டாவது பரிசுக்குரியவர்கள் பாடலை கேட்டார்கள். எங்கே ஓடிக்கிற வேண்டும் அடுத்தவர்? கார்த்திகேயன், நீங்களும் வரலாம், பாடல் கேட்கலாம் ஐயா. இறுதியாக வந்தாலும் நல்லா வந்து. எங்கே ராமன், உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கின்றதே, ராமன் பெற வேண்டும். செல்வகுமார் பெறலாம், ஓடிக்கிற வேண்டும். பரவில்லையா, இவ்வளவு பேர் நான் பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குறைவான நேயர் உங்கள் பாடலை தெரிவித்து. இது நிறைவாக இன்று நல்லதொரு நிகழ்வாக இருந்தது. ஆரம்பத்திலே கொஞ்சம் தாமதித்தாலும் பின்பு சூடு பிடித்தது. போட்டி நிகழ்வு வந்தோடனே எல்லோரும் ஓடி வந்து கேட்டு விடுவார்கள். கெட்டிக்காரர் எல்லாரும், என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும். எங்கே ராபிக் வந்து விட்டார், அவர் தானே முக்கியமாக பாடலை விரும்புபவர். எப்பொழுது என்றாலும் ஓடி வந்து கேட்டு விடுவார். ராபிக் வாங்க. ராபி என்ன பாடல் ஐயா?
3: எனக்கு படம் வந்து கழுத்தூர் கண்ணம்மா, பழைய படம்.
1: ஆமாம்,
3: அதுல வந்து அதுல ஆடாத மனமும் ஆடுது, ஆனந்தம் கீதம் பாடுது, இன்பம் எல்லாம் நான் பாடும் ஓடி வந்த படம். ராஜாஜிக்கு
1: ஆடாத மனமும் ஆடுது, இந்த நேரத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும். நல்ல வாழ்த்துக்கள். நன்றாக முயற்சி செய்தீர்கள், போட்டியிலே சிறப்பாக முயற்சி செய்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி நன்றி நன்றி ராபி, நன்றி. சரி, எங்கே ராஜ்குமார், நீங்கள் கேட்ட பாடலை தர முயற்சிக்கின்றேன். யாரையும் காணல, வந்தால் வாருங்கள், பாட முடியல. இந்த ராபி குடும்பம் மீண்டும் அழைத்தீர்களா? இல்லை இல்லை. இது 24 மணி நேரம் தமிழ்ச்சபை கனடா கழகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல்கள் என்று கதம்பத்திலே போட்டி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்து புள்ளிகளை பெற்ற அனைவருக்கும் பாடல்களை கொடுத்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இறுதி வரை இணைந்தவர்களும் பாடல். அந்த வகையில் எங்கள் அன்பனை நெஞ்சம் ராஜ்குமார் தர்மபுரியில் இருந்து அழைத்தீர்கள் தமிழ்நாடு. உங்கள் பாடல் வருகின்றது, இதழில் கதை எழுதும் நேரம் இது. கேட்போமா அந்த பாடலை? ஒரு நல்ல பாடல் அந்த பாடல். இப்பொழுது உங்களுக்கு காற்றலை ஒலிக்கின்றது உங்களுக்கு.

0: இதமான ஒரு பாடல் காற்றலையில் கேட்டோம். அங்கே ஒரு தோல் கருவியோடு இதய துடிப்பை அப்படி காட்டிக்கொண்டு விரகத்தை காட்டிக்கொண்டிருந்த ஒரு பாடலை கேட்டோம். உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து. அன்பு ஆசான் வருகின்றார். வணக்கம் ஆசான் கார்த்திகேயனே. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: நலமாக வந்துவிட்டு.
1: ஒரு பாடல்
0: கூறுங்கள். என்ன பாடல்?
1: ஆவி பிடிச்சிட்டு.
0: ஆவி பிடித்தீர்களா?
1: ஆமா
0: பிடிச்சிட்டீங்களா? இவரோட இருக்காது
1: வீட்டுல
0: இருப்பவர்கள். ஆவி உங்களை பிடிக்க கூடாது, ஆவியை நீங்கள் பிடிக்கலாம்.
1: என்ன
0: பாடல் வேணும்? கேளடி கண்மணி இல்லையா அந்த பாடல்? என்ன பாடல்?
1: கேளடி கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ அதை கேட்பதால் நெஞ்சில் ஒரு நிம்மதி.
0: சரி, அந்த பாடல் கேளடி கண்மணி என்ற பாடல் உங்களுக்கு. என்ன திரைப்படம் ஐயா?
1: கேளடி கண்மணியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: சரி, கேளடி கண்மணி நெஞ்சில் ஒரு நிம்மதியா?
1: கேளடி கண்மணி பாடகன் சங்கதி.
0: ஓ, பாடகன் சங்கதி. ஓ, இப்ப பிடிச்ச ஆவியே கவனமா வைத்திருங்கள், விட்டுவிடாதீர்கள். கவனம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. பாதுகாப்பாளர்கள் வாழ்த்துக்கள். பாடலை கேட்டதற்கு இணைந்தமைக்கு நன்றி. ஆசான் கார்த்திகேயன் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பாடல் எங்களுடைய மன்னர் பாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து கேட்டிருந்தார். தமிழ்நாட்டை ஆண்டு விட்டு இப்பொழுது அரபு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர். பன்மொழி வித்தகர் தரும் பாடு ராஜாத்தி ரோஜாக்களி என்ற பாடலை ஆரம்பிக்கின்றார். அவர் கேட்ட பாடல் ராஜாத்தி ரோஜாக்களி என்ற திரைப்படத்திலே வாழை பழுத்திருக்காம் எங்கேயும் கேட்டு பார்ப்போம். இந்த சரிதானே அவர் கேட்ட வரி என்று வாழை பழுத்திருக்கு. வாழை பழுத்திருக்கின்ற பாடல் வருகின்றது காத்தலையில். ராஜ் எங்களுடைய ஃபாரூக் உங்களுக்காக.

வாழைப்பழத்திற்கு வாசம் மணக்கிறது. வாழை பழுத்தாலும் வாசம் வரும், பழுதானாலும் நாட்டம் வரும். கவனமா இருக்கணும் நாங்கள். அந்த வாசனை எப்படிப்பட்ட வாசனை என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலை கேட்டு பாடக்கு உங்களுக்கு வாழ்த்து குறிக்கொண்டு அடுத்த பாடல் என்று முதலாவது பரிசை முதன் முதலையாக காட்டலில் வந்து என்று கதம்பத்திலே இணைந்து போட்டியிலே பங்கு பெற்ற ஈழத்தமிழ் நாட்டின் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கௌரி, நீங்கள் முதலாவது பரிசை ஞானசேகரனோடு இணைந்து பெற்றீர்கள். உங்களுக்கான பாடலை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். வெற்றி பாடலாக வருகின்றது, தம்பிக்கு எந்த ஊரு என்ற திரைப்படத்து பாடல் கேட்டீர்கள் மகளே. உங்கள்

இனிமையான அந்த பாடல் கௌரி உங்களுக்காக ஒலித்து ஒழிந்தது. முன்னிறுத்தம் வானொலி வாழ்த்துக்களமா உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடல் எங்கள் வண்டிக்கு சிலுவை சந்தன்ராஜ். நீண்ட நாள் உறவு வந்து அற்புதமாக அவரும் இணைந்து சிறப்பித்திருந்தார். அவர் மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தாலும் அவர் பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சின்ன சின்ன கிளியே என்ற பாடல் கேட்போமா? அவரோடு நாங்கள் இணைந்து சந்தன்ராஜ் உங்கள் பாடல் காட்டலையில்

மெயினாக அந்த பாடல்கள் கண்ணெதிரே தோன்றி நாள் திரைப்படுத்திருந்து கட்டுமையிடம் சர்மன்ராஜ் உங்களுக்கான பாடல். இது முதல் திருவானூலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கதம்பத்திலே வந்து கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வுகளை போட்டியிட்டு பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்களோட பாடலோடு சேர்ந்து இணைந்து கொண்டவர்களும் இறுதி வரை இருந்தவர்களுக்குமான பாடல்கள் வந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தமிழகம் நாச்சியார் கோயில் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன் முதலாவது இடத்தை பெற்றிருந்தார். கௌரியும் அவரும் இருவரும் இணைந்து பெற்ற அந்த முதலாவது வெற்றிக்கான பாடலை இவரும் 5 புள்ளிகள் அவரும் 5 புள்ளி பிரத்யேகமாக பெற்றார்கள். சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடலை தந்து முடிந்த வேளையில் ஞானசேகரன் பாடலை கொண்டு வருகின்றேன். ராஜபார்வை திரைப்படத்து பாடல் என்று எண்ணுகின்றேன். ராஜபார்வை திரைப்படத்து பாடல் அந்திமலை பொழிகிறது.

சிறப்பான பாடலை தந்தீர்கள். அந்த நிலம் ஞானசேகரன் அவர்களை நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்ற எண்ணத்திலே முன்னில் தமிழ் வானொலியின் காற்றளவில் கலந்து வரும் அடுத்த பாடல் எங்கள் முகவர் ராபிக் நாகப்பட்டினம் நாகூரில் இருந்து கேட்டுக்கொண்டார். கல்தூர் கண்ணம்மா என்ற திரைப்படம் இருபத்தி வயதுக்கு எட்டாத பழைய பாடல் ஒன்று. அந்த பாடலை இன்று கேட்கின்றார். அவருக்காக வருகின்றது அந்த பாடல், ஆடாத மனமும் ஆடுதே என்ற ஒரு அற்புதமான பாடல்.

என்றும் இணைக்கும் ஒரு சிறந்த பாடலை அன்றும் இன்றும் ஒன்று கேட்டாலும் இணைக்கக்கூடிய ஒரு பாடல். இன்று எங்கே எப்படி பாடல்கள் என்று எண்ண வைக்கும் பாடலை கேட்ட ராஃபிக், உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இணைந்தமைக்கு நன்றி, சிறப்பித்தமைக்கு நன்றி ஐயா. இந்த போல இன்னும் ஒரு பாடல் உறுதியாக வர இருக்கின்றது. கடைசி நேரத்தில் வந்தாலும் அன்பு உறவு எங்களுடைய ஆசான் கார்த்திகேயன், நீண்ட நாள் உறவு முன்னியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்பவர், அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து, கேளடி கண்ணாணி பாடகன் சங்கதி என்ற பாடல் கேட்போமா அவரோடு. நாங்களும் இறுதியாக வரும் பாடல் இன்றைய கலம்பத்திலே.

0: இனிமையான அந்த பாடல் ஆசான் கார்த்திகேயன் நீங்கள் கேட்டவளை நாங்களும் உங்களோடு கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளில் நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு அந்த பாடலுக்கான விளக்கத்தை நன்றியையும் எனக்கு பதவியில் இடும்பொழுது மேலும் உற்சாகம் ஏற்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, வேறு உறவுகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களும் பதிவுகளை தந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த உறவுகளை உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி என்று வந்து இணைந்து கொண்ட அத்தனை பேரும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கலம்ப நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். கலம்பத்தை நிகழ்த்த நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்து ஒத்துழைத்து கருத்துக்களை பெருமாறி பாடல்களை கேட்டு போட்டிகளை கலந்து சிறந்த தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க நீங்கள் ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளும் வேளையிலே இன்றைய முதல் ஒரு உறவாக இந்த பாட்டு இந்த கலம்பத்திலே வந்து இணைந்து அன்றுபோல் என்றும் முதல் முதலாக இணைந்து கொண்ட புதையல் போட்டிக்கு இணைந்து கொண்ட கௌரி உங்களுக்கும் வாழ்த்து கூறி மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் என்று எல்லோருக்கும் கூறிக்கொண்டு காற்றலைந்து விடப்பெறப்போ ஒன்றேன். மீண்டும் உங்களை நான் நாளைய தினம் உங்கள் மாலை நேரம் 6 மணிக்கு நிலையர் நேரத்திலே சந்திக்கும் வரை எங்களுக்கு இப்பொழுது பகல் நேரம் 3:15, பிற்பகல் நேரம் ஈழத்திரு நாட்டிலும் இந்திய பெருநாட்டிலும் இப்பொழுது நேரம் 12:44, வளைகுடா நாட்டின் சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகளில் இப்போது 10:15. நேரங்கள் மாறியிருந்தாலும் காலங்கள் மாறியிருந்தாலும் நாங்கள் ஒரு குடை முன்னியல் தமிழ் வானொலி என்ற ஒரு குடையின் கீழ் வானம் மேலே பூமி கீழே அதற்குள்ளே இருந்து இணைந்து கொண்டிருக்கும் முகம் தெரியாத உறவுகள் ஊடகத்தின் மூலம் நாங்கள் ஊடறுத்து எங்கள் இதயங்களை பரிமாறிக்கொண்டிருந்தோம். அன்பு உறவுகளாக இணைந்து கொள்ளும் இந்த உறவு நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இருக்கும் இந்த பகல் இரவாக மாறி விடியும் வரை, உங்களுக்கு இருக்கின்ற இந்த இரவு விடிந்து பகலாக தோன்றும் வரை எல்லா நன்மைகளும் பலமும் கிடைக்க வேண்டும். இந்த ஆபத்தும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உலகத்தின் சிறந்த செல்வமான நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த பெரும் செல்வமான நோயற்ற வாழ்வை இறைவாக எங்களுக்கு கொடு என்று பாதுகாப்பாக அருள்புரிவாய் தெய்வமே என்று கேட்டு உலகளாக இருக்கும் உயிர்கள் அத்தனையும் நலமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காற்றலை இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறுவதோடு வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டு எனக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு நீய ரசிக பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். தொடர்ந்து வரும் நிகழ்வுகள் பல்சுவை நிகழ்வுகளை உலகின் பல பாகங்களிலிருந்தும் அன்பு உறவுகள் நேயர்கள் கலைஞர்கள் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வானொலி நாகரிகத்தோடு கேட்டு மகளுங்கள் சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடவேற்றிச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது கதம்பம் கதம்பம் கதம்பம்.
1: என்னது சொல்லி
2: கொடுத்துருக்கேன்.
3: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது மகளிர் மட்டும். ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:28, கனடிய நேரம் சரியாக 2:57, அது இப்பொழுது பின் இரவு, அதாவது பின் இரவு நேரம். உங்களுக்கு மதியம் 12:28 மகளிர் மட்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடலோடு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்குரிய நிகழ்ச்சி, பெண்கள் மட்டும் இணைந்து கொள்ளலாம். தயவு செய்து கணவன்மார் உங்களுக்கு உங்களுடைய மனைவிகளை என்று சொல்ல கூடாது, சரி, உங்களுடைய மனைவிமாரை அனுப்பி வையுங்கள் காற்றலைக்கு. சகோதரர்கள், பெண்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. சென்ற வாரம் அதை எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. எங்கே ஒரு கண்ணன் பாடல்

0: மாறி மாத்து வேலை பார்க்கும் பெண்ணை தீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.
1: மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் முதலில் இணைந்திருக்கும் என் அன்பு உறவை நான் சந்திக்க போகிறேன். வணக்கம் சாந்தி அம்மா. வாங்க
2: தர்மபுரி,
1: எப்படி இருக்கிறீங்க? மகளிர் மட்டும் நீங்க தான் முதல்ல இப்ப வந்திருக்கீங்க. பெண்கள் எல்லாரும் துணிவானவர்கள் தெரியும் எனக்கு. ஆனா இப்ப தங்களுக்கு இந்த நேரம் இப்ப உங்களுக்கு சரியாக 12:34 எங்களுக்கு சாப்பாடு செய்ய வேணுமே என்று சொல்லி ஆண்கள் சில பேர் சமைச்சிட்டு போங்க, சாப்பாடை மட்டும் செய்து வச்சிட்டு போங்க சொல்லுவார்கள். அதனாலதான் இந்த நேரம் என்ன செய்யறதோ ஆனா இந்த நேரம் தான் எடுத்து வர வேண்டி வரக்கூடியதாக இருக்கிறது.
2: உங்களுக்கு தூக்கம் கெடுமே இப்போ?
1: ஆனா சற்று முடியாமல் தான் இருந்தது. ஏனென்றால் எங்களோட மெர்சி ராணி அவர்களின் நிகழ்ச்சியோடு நான் தூங்கிவிட்டேன். முதல் நிகழ்ச்சி கேட்டு அவர்கள் நிகழ்ச்சி வர ஆரம்பிக்கும் போது தூங்கிவிட்டேன். அவர் தூக்கம் வந்து விட்டது. பின்பு அப்பாதான்
2: நல்லா இருந்தது. நிகழ்ச்சி
1: பாத்தீங்களா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது இல்ல அவங்களோட நிகழ்ச்சி? கேக்க என்ன நல்லா இருந்தது? சத்தத்தையே காணையில கூட சாந்தி அம்மா
2: என்ன சவுண்டு?
1: என்ன சவுண்டு? உங்களோட பக்கம் தான் கேக்குது.
2: சொல்லுங்கம்மா. இல்ல கால் வந்தது.
1: சரி சரி,
2: நான் மறுபடியும் அழைக்கிறேன் இருங்கம்மா.
1: சரி சரி. இங்கே அன்பு உறவுகளையும் நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதாவது மகளிர் மட்டும், மகளிர் மட்டும் புரியுமல்ல உங்களுக்கு. பெண்கள் மட்டும் இதுல நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அதை அதாவது உங்களுக்கு தெரிந்த அதாவது தையல் கலை, தையலை பற்றி உங்களுக்கு என்ன எப்படி தையல் கலை ஏதாவது தெரிந்தால் அதை எப்படி தைப்பது என்பது அது இதுல சொல்லி செய்து காட்டினா தான் தெரியும். இருந்தாலும் உடை அலங்காரம், உடை அலங்காரம், மற்றது அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு, மற்றது வாழ்க்கையின் வாழ்க்கை குறிப்புகள், சில பெண்கள் எப்படி வாழ வேண்டும், பெண்கள் மட்டுமில்ல ஆண்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க, எப்படி வாழணும்ன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றதை நீங்க சொல்லணும். பார்க்கலாம் யார் யார் வந்து எப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஆரம்பிச்சாதான் நான் பேசக்கூடியதா இருக்கும். ஏனென்றால் நிறைய பேச இருக்கிறது வாழ்க்கையில், அதாவது பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேச இருக்கிறது. நன்மை தீமைகள், இன்ப துன்பங்கள், வாழ்க்கையின் முறை. சில பெண்கள் பேச இடம் இல்லாமல் பேச முடியாமலேயே நீங்கள் அதுக்காக காட்டிலையில் வந்து மற்றவர்கள் கேட்க முடியாத வண்ணம் பேசக்கூடாது. நான் முன்பு இருக்கா ஒரு அதாவது இப்போ ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முதல் ஒரு வானொலி கேட்டிருந்தேன். பெண்களுக்கு மட்டும் வந்து ஒரு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. அங்க பார்த்தா பெண்கள் வந்தவர்கள் எல்லாரும் ஆண்களையே குறை சொல்லி கொண்டிருக்கும் அந்த தன்மையை பார்த்தேன். அது கேட்கும் போது மிக அதாவது அதை நடத்தி கொண்டு இருப்பவரும் பெண் தான். அவரும் சேர்ந்து அந்த குறையை சொல்லி கொண்டிருந்தார். அதை ஏனென்றால் இப்ப நாங்கள் சொல்லலாம், இப்ப நீங்க குறை சொல்லும் போது நாங்கள் குறை சொல்லக்கூடாது. அறிவிப்பாளர்கள் அதை தடுத்து ஆண்களிட பக்கம் நாங்கள் பேச வேண்டும் என்றால் நீங்களும் சேர்ந்து அதை அப்படி சொல்வதா இருந்தால் அந்த பெண்ணுக்கு மிக வெறுப்பு வந்து இன்னும் பலவேறப்பட்ட சண்டை வரும், ஆண்களை வெறுக்கக்கூடிய தன்மை வரும், பேச்சு தன்மை, மற்றது சில விடயங்களை சொல்லும் போது மிக பவ்யமாக சொல்ல வேண்டும் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே நீங்கள் அழைக்கலாம். இந்த பாட்டுல நல்ல நல்ல விடயங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம்.
0: வெளியே வந்தது ரூபை நீ மாத்தடி மாத்து வேலை பார்ப்பு என்னை தீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.
1: பெண்கள் வேலைக்கு போனாலே சில சிரமங்கள் ஏற்படும், அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். அதாவது பெண்கள் பாவம் வேலை கஷ்டத்தின் நிமித்தம் வேலைக்கு போவார்கள். அங்கு அதை கொண்டு நடத்தினர் அவர்கள் எல்லாம் முதலாளிகளா இருப்பார்கள், பெரியவர்களா இருப்பார்கள். அவர்களாலே அந்த பெண்களுக்கு பல இம்சைகள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி என்ன செய்வது என்று தங்களையும் இழந்து போற பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் வீட்டுல கஷ்டம், என்ன செய்யறது, அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அதை தாங்கி கொண்டு வேலை செய்யலாம் என்று. இதற்கெல்லாம் முடிவு இப்ப இப்ப கிடைச்சு கொண்டு வந்துருச்சு, இருந்தாலும் இன்னும் காணாது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அப்படியான இடத்துல பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் இந்த காலத்துல பார்த்தா சில வேளைகள்ல பெண்கள் காவல்துறையை நாடி ஓடுவார்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு, இப்படியான கஷ்டத்தை. அங்கே பார்த்தால் காவல்துறையும் பெண்களை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். இப்ப எல்லாம் குறைஞ்சு கொண்டிருக்கிறது, இருந்தாலும் நடந்து கொண்டும் இருக்கிறது, குறைஞ்சு கொண்டும் இருக்கிறது. அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். எப்படி பாதுகாப்போடு இருக்க வேண்டும், இப்ப தனிமையாக நீங்கள் வெளியே செல்லும் போது எப்படி பாதுகாப்பாக போக வேண்டும், அதை கூட நாங்கள் பேசிக்கொள்ளலாம். என்ன என்னைய மட்டும் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு வாங்கோ, நிகழ்ச்சி எடுத்து வாங்கோண்டு எந்த பெண்ணுமே வரையிலையே, என்ன செய்ய போறீங்க நீங்க? சரி, இந்த பாட்டை கேட்போம் முதல்ல.

0: மீண்டும் நிகழ்ச்சி சரியாக உங்களுடைய 2 மணிக்கு நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவேன். நான் 1 மணித்தியாலம் தான் நடத்தி வருவதென்று முடிவு செய்து கொண்டு வந்தேன். அது நீங்கள் வந்தான வராட்டி என்ன 2 மணியோட நிறைவுக்கு வந்துவிடும். அதன் பின்பு உங்களுடைய நேர் விருப்பம், அதாவது தித்திக்கும் விடுமுறை விருப்பம் காற்றலைக்கு வரும். இன்று கதம்ப நிகழ்ச்சி வராது. கதம்பம், அதாவது கதம்பம் பதிவு செய்த பாடல்கள் வராது. ஏனென்றால் இப்பொழுது மகளிர் மட்டும் எடுத்து வருவதனால் தயவு செய்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. இன்னும் 1 மணித்தியாலம் 15 நிமிடங்களும் தான் இருக்கிறது உங்களுக்குரிய நேரம். மகளிர் நீங்கள் இணைந்து கொள்ளவும் ஒரு பழைய பாடல் ஒன்றை பார்க்கலாம். மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு தயாராக எடுத்து வரவில்லை. சில கதைகள், மகளிருக்குரிய விடயங்கள், அளவு குறிப்புகள் கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். சாந்தியம்மா மட்டும்தான் இது துணிவோடு வருகிறார். மற்ற அன்பு உறவுகள் எங்கே? எல்லாரும் பெண்கள் வந்த பெண்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. எங்க சாந்தியம்மா எங்க? வணக்கம். கால் கழிச்சிட்டீங்களா?
1: வணக்கம்.
0: சரி, இப்ப சாந்தியம்மாட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா
1: சொல்லுங்க.
0: இந்த தொலைபேசி, இந்த கை தொலைபேசி இருக்கிறது இல்லையா, செல்போன்,
1: ஆமா,
0: இது வந்து பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு அத்தியாவசியமாக தேவையா இல்லையா? இதனால பெண்களுக்கு கூடிய அளவு நன்மை பயக்கிறதா அல்லது தீமை பயக்கிறதா?
1: ரெண்டுமே இருக்கு.
0: ரெண்டுமே இருக்கு. எது கூடுதலாக நடக்கிறது, நன்மையா தீமையா?
1: அது ஆளை பொறுத்து.
0: அப்படி சொல்லக்கூடாது, ஆளை பொறுத்து. எல்லாரும் அப்படி இல்ல. எது கூடுதலாக இப்ப நடைமுறையில இருக்கு? நீங்க என்னத்தை எவ்வளவு என்ன எல்லாம் கேள்விப்படுறீங்க? இதால நன்மையத்தான் கூட கேள்விப்படுறீங்களா அல்லது ஒரு
1: நான்
0: கேட்பது வந்து ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு. அத்தியாவசியமா ஆண்களின் கைகளில் தேவை உண்மையாக. பெண்களுக்கு இது இப்ப வீட்டுல வெளியே செல்ற பெண்களுக்கு முக்கியமா தேவை, அத்தியாவசியமாக. இது வேலைக்கு செல்பவர்கள், போறவர்களுக்கு, வீட்டுல இருப்பவர்களுக்கும் சில நேரத்துல தேவை. ஆனா வீட்டுல வேற தொலைபேசி, வீட்டு தொலைபேசி இருக்கும் அளவுல இந்த கை தொலைபேசி தேவையா என்பதுதான் இந்த கேள்வி.
1: இல்ல, தேவையில்ல. வேறு தொலைபேசி இருந்தா இது தேவையில்ல.
0: அதாவது வீட்டுல
1: இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் அந்த யூடியூப்ல சமையல் பார்த்து செய்யலாம், அது ரொம்ப உபயோகமா இருக்கு.
0: வேற என்ன செய்யலாம்? இதனால தீமைகள் தான் பல என்று நான் எண்ணுகிறேன் பெண்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க இந்த கை தொலைபேசியால? எப்படி என்றா இந்த கை
1: தொலைபேசி
0: கல்யாணம் ஆகினவர்களும் அதை செய்வதனால வீட்டுல பிரச்சனை உண்மையிலேயே. கணவன் வரும்போது கூட, கணவன் நான் சில குடும்பத்தை பார்த்திருக்கிறேன், கணவன் வந்த அப்புறமும் கணவன் அப்படியே

0: பார்த்து கொண்டிருப்பார் காப்பி வருமான. ஆனா மும்முரமாக பெண்கள் அந்த போன்ல ஏறுப்பார்கள். எவ்வளவு தூரம் கணவனுக்கு என்ன சாப்பாடோ என்னவோ கொடுத்துட்டு உடனே போன் தான், போனும் கையுமா தான் இருப்பார். அதெல்லாம் அதுல இருந்துதான் அந்த பிரிவினைகள் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
1: அது கொஞ்சம் அது ஒரு 20% வச்சுக்கலாம், நிறைய சொல்ல முடியாது, ஒரு 20% வச்சுக்கலாம் அந்த மாதிரின்னு.
0: மற்றது இது இந்த தொலைபேசி
1: மற்றது வந்து கருத்து ஓகமா இருக்கும், அதனால பிரிவு வரலாம். இது ஒண்ணே வந்து
0: பெண்கள் தொலைபேசியிலேயே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் வளர்ப்பு கூட தொலைபேசியே கையில கொடுத்துட்டு சோர தீர்த்திருக்கிறார்கள். தொலைபேசியை கையில கொடுத்துட்டு அவர்கள் தங்கட இன்னொரு தொலைபேசியில அவர்கள் ஏதோ சட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்ற பிள்ளைய பார்க்க கொடுத்துட்டு இப்படி பல கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரார்கள். ஆனா கூடுதலாக என்ன நன்மை பயக்கிறது இல்லை என்றே அல்ல, ஆனா கூடுதலாக பெண்களை
1: தீமை அதிகமா இருக்கு.
0: இன்றைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க? இன்றைக்கு பெண்களை காலையில நானும் நீங்களும் மட்டும்தான் இன்றைக்கு பேச வேண்டி இருக்கு. என் பெண்கள் எல்லாம் இப்ப
1: சமைச்சிருக்கேன்.
0: நீங்க சமைச்சிட்டீங்களா? நீங்க இன்றைக்கு
1: நான் சமையல் ரூம்லயே தான் பேசிட்டு இருக்கேன்.
0: அது சூப்பர், இது நல்லா உண்மையிலேயே செய்து செய்து நீங்க பேசுறீங்க. அத பாத்தீங்களா,
1: சமையல் ரூம்ல அலங்கரிப்பதே உங்க ரேடியோ தான்.
0: அது சூப்பர்,
1: இது என்னோட ஏரியா.
0: அட்டா, ஆஹா,
1: எல்லாம் டீ கடை மாதிரி வச்சுக்கிறோமா காலையிலயே?
0: தொலைபேசி வேணும் வேணும் என்று நான் எந்த நேரம் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு தொலைபேசி வேணும், உங்களுக்கு ஒரு எதுக்கண்டா எங்களுடைய வானொலியை அதுல கேட்கட்டுமாண்டு உடனே எடுத்து விட்டுட்டேன் எப்பவும் என்பதற்காக நாங்க சொல்லுகிறோம். இப்ப வானொலி கேட்கிறவர்கள் உண்மையா, நீங்க இதை சொல்லுங்க எனக்கு, வானொலி கேட்கிறவர்கள் ஒரு தங்களை ஒரு நல்ல வழியிலேயே கொண்டு செல்லுகிறார்கள் என்றது என்னுடைய கருத்து. என்னண்டா எப்பொழுதும் இந்த வானொலி நிகழ்ச்சியில எந்த வானொலி, இந்த வானொலி என்றே எந்த வானொலியா இருந்தாலும் கூட தங்களுடைய வாழ்க்கைய மைண்ட சில நேரத்தில் பாருங்க, எதுவும் கேட்காம இருக்கிற பெண்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி வரும். எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்ல. இப்ப ஒரே டிவிய பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நோய் வரும்.
1: அன்னைக்கே பாடி வச்சாங்களே, ஆடி பாடி வேலை செஞ்சா அழுத்து இருக்காதுன்னு.
0: அதிலானும்
1: பழைய பாட்டு
0: சேராவிட்டால் அலுப்பிருக்காது, அலுப்பிருக்கா. இப்ப சில நேரத்துல ஆணும் பொண்ணும் சேர்ந்தா அடிபாடுதான் வருது. சில நேரம் ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு இருந்தா கணவன் மனைவி
1: பாட்டு கேட்டுட்டு வேலை செஞ்சா நம்ம வேலை செய்யறோம் தெரியாது,
0: இன்னைக்கு
1: அப்படிதான். நான் சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்டுட்டு தான் இருப்பேன்.
0: கேட்டுக்கொண்டிருப்பீங்க, சூப்பர் சூப்பர், நல்ல.
1: ஆமா,
0: என்ன பாட்டு இன்னைக்கு கேட்க போறீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: இன்னைக்கா உள்ளத்தின் கதவுகள்,
0: கண்களடா
1: உள்ளத்தின் கதவுகள், அந்த பாட்டு உள்ளத்தின் கதவுகள்,
0: உள்ளத்தின் கதவுகள், உள்ளத்தின் கதவுகள், உள்ளத்தின் கதவுகள், கண்களடா,
1: கண்களடா,
0: உள்ளத்தின். எப்படி உங்களுடைய வெங்கட்ராமன் இருக்க?
1: இன்றைக்கு
0: ஆண்கள் பேசக்கூடாது, நான் வந்தாலும் எடுக்க
1: மாட்டேன்,
0: கேட்க மாட்டேன். அன்றைக்கு வந்து நீங்க பாடகே ரெட்டை குரல்ல நான் ஜோதிச்சு கொண்டிருந்தேன், ஆனா நீங்க அது உங்களுடைய திறமையை காட்டினபடியா விட்டுட்டேன் நான். மற்ற இன்னும் ஒரு விடயம், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எங்களுடைய இமெயில்ல, இமெயில்ல சரியா? அதாவது அந்த பழைய நியூஸ் எதற்கு நேற்றியான செய்தி
1: உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, கவனமாவே இருந்தது. என் கணவர்கிட்ட கூட சொல்லிட்டே இருந்தேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை
0: இல்லை. அதாவது இப்பொழுது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி உடனே நான் ஆரம்பித்திருக்க வேண்டும். டக்குன்னு இந்த நேரம் சரியாக 3:21 இங்கே எங்களுக்கு ஏதாவது நீ ஒளிச்சு கழிச்சு எங்கேயாவது கலவா யார கொண்டு வாங்கி வச்சு அடிக்கிறியோ என்று கேக்குற, ஏனம்மா இப்படி நடக்கிறாங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்கு சில நேரத்துல. அது வந்து அப்பாக்கம் நேற்று வந்துருச்சு, அப்பாக்கம் அந்த தூக்க இன்மை வந்ததுனால அவருக்கு காலையில எல்லாம் பேச முடியாம இருந்தது. அவர் அது கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் அப்பாட வயசுக்கு அது கஷ்டம். இப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா சில நேரத்துல, சில நேரத்துல இருக்கிறது எனக்கு.
1: உங்களுக்கு இன்னும் அந்த தட்டுவடப்படையில ஒத்துக்கிறது இல்லைங்களா உடம்புக்கு?
0: என்ன எது சொல்றீங்க? இப்படி நித்திர முழிக்கிறதா இல்லையா?
1: கன்னடா கன்னடா தட்டுவெப்பநிலை ஒன்னும் ஒத்து போறது இல்லையா?
0: ஒத்து போவோமே. நீங்க
1: உடம்பு சரியில்லாம போயிடுதா?
0: அது எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருகிறது. அது என்னண்டு எனக்கு எனக்கு முதல் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி கொண்டு வரும்போது நான் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது எங்களுடைய கை மருந்தா தான் இருந்தது. ஆனா அது அதே மருந்து நான் இங்கேயும் வந்து கண்டினியூ பண்ணி அங்கேருந்து வரும்போது, இங்கேருந்து அங்கு வரும்போது எனக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியரா போகுது என்று சொல்லித்தான் பயந்து ஓடி வந்தேன். அங்கிருந்து அங்கு வைத்தியங்களை எல்லாம் செய்தாது பார்த்தால் எங்களுடைய சமையல் அறையில் இருக்கும் அத்தனை பொருட்களையும் தான் செய்து குடிக்க சொல்லி இருந்தார்கள். அங்கும் அதையே செய்து குடித்துக் கொண்டு வரும்போது இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து சரியாக இருந்தது. எனக்கு இங்க வந்து திருப்பி எடுக்கும் போது எல்லாம் சரியா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், இதைத்தான் சொல்லுகிறேன் இங்க இருக்கும் டாக்டரிடம், இப்படி இப்படித்தான் நான் செய்தேன் என்று. அங்க போயிருந்தேன், ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன், இப்படி செக்கப்புக்கு போயிருந்தேன், ரிப்போர்ட்டும் கொண்டு கொடுத்திருந்தேன். ஆனா கை மருந்து வந்து நாங்கள் எங்களுடைய சமையல் அறை இருக்கும் இந்த பொருட்களை மட்டும்தான் நாங்கள் பாவித்திருந்தோம். அப்ப இப்ப சரியா இருக்கிறது. ஏன்னா முன்பு எனக்கு அந்த கிட்னி ஃபெயிலியராக போய்கொண்டிருக்கும் போது ஜூரின் வர்றது நின்றுடும் எங்களுக்கு. அதுதான் அந்த முதல் குறிப்பாக இருக்கும். ஸ்வெட் பண்ணும், ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், கால்கள் வீங்கும், கால் ரெண்டும். மற்றது ஜூரின் வர்றது குறைஞ்சிடும். நீங்க எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு வருவது குறைஞ்சிரும். அதுதான்
1: எவ்வளவு அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசுவார் இல்லையா மணி அண்ணா, முதல் டைம் முதல் முறை பேச வச்சேன் பெரிய அண்ணன்.
0: ஆமா, உங்களுடைய அன்றைக்கு ரெண்டாம் தரம் பேசியது மற்ற இன்னொரு அண்ணா இல்ல?
1: ஆமா, முதல் தரம் பேசினா இருப்பாருங்க அவருக்கு மாத்தி வச்சு இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு.
0: அது கிட்னி, அது அப்படி மாற்றாமலேயே நீங்கள் கை மருந்து
1: பண்ண முடியல? நாங்களும் கேரளா போய் எல்லாம் பார்த்தோம் மீரம்மா, ஆயுர்வேத மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இவருக்கு ரெண்டு இதும் செயல் இழந்து போயிடுச்சு.
0: இன்னொரு விடயம் என்னன்னா, நீங்க விட்டுட்டீங்க லோவுக்கு, 30க்கு கீழே குறைஞ்சிருதுன்னா உங்களுக்கு கஷ்டம். அது உடனே டயாலிசிஸ், இங்க எனக்கு டயாலிசிஸ்க்கு தான் கூப்பிட்டாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க எனக்கு. கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் தந்து எனக்கு டயாலிசிஸ் செய்யறதுக்கு அவங்க ஆரம்பிச்சு கொண்டாங்க. இப்ப இப்ப 17 திரும்ப எனக்கு இப்ப இந்த மாதம் 17 எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஓவர் த போன் தான் என்ன, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாது, அவன் போன்லயே வீடியோ கால் போட்டுட்டு டாக்டர் என்னைய பாப்பான். அவ 1 hour டிரைவ் கங்கால தான் இருக்கிறான், அதாவது 1 மணித்தியாலம் ஓட்டத்துக்கு கங்கால கேபிட்டல்ல. அப்ப அங்க நாங்க போய்தான் காட்டுறது இப்ப என்னைய பாக்குறதுக்கு. ஆனா இப்ப எனக்கு அந்த இது இல்லாததால அவ பாப்பா எனக்கு பாத்துட்டு. அதாவது முதலாவது வந்து எங்கட பிரஷர் டேப்லெட்டை மாத்திருந்தாங்க. எனக்கு ஹை பிளட் பிரஷர் வந்து ஹை, அந்த பிரஷர் டேப்லெட் நான் இப்ப வந்து 15 வருஷத்துக்கு மேல எடுக்கிறேன். அதுதான் முதல் காரணம் கிட்னி ஃபெயிலியர் ஆக போறதுக்கு. முதல் சில டேப்லெட் வந்து சில மாத்திரைகள் வந்து எங்களுக்கு உபாதம். மற்ற ஆன்டிபயோட்டிக் வந்து நாங்கள் அடிக்கடி எடுக்கக்கூடாது. ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்த 6 மாதத்துக்கு பிறகுதான் மற்ற இன்னொரு தடவை நாங்கள் எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த கோல்டு மற்றது நிமோனியா மாதிரி, அதாவது சளி பிடிப்பு கூட வந்து மூச்செடுக்க முடியாமல் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது நடுவு நான் எனக்கு ஆன்டிபயோட்டிக்கை எழுதி தராங்கள் என்ற அந்த வைரஸ் இல்லாம ஆக்குறதுக்கு. அப்ப அது அடுத்தடுத்து எடுத்ததுனாலையும் எனக்கு அந்த கிட்னி இல்லாம. இப்ப வந்து இன்னொரு டாக்டர் நாங்க பாத்திருக்கிறோம், அவர் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்க இருக்கிறதும் ஒரு 10 மணித்தியால ஓட்டத்துக்கு அங்கால. நாங்க அந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறோம். என்னண்டா சாப்பாடு வர்மக்கலை, உங்கட இந்தியாவில தான் அது ஆரம்பம். வர்மக்கலை வழிதான் அவருடைய அந்த மருத்துவம் இருக்கிறது. அது வந்து இப்ப அப்பா எல்லாம் இன்சுலின் வந்து 15 யூனிட் 3 டைம்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தார், மூன்று நேரமும் எல்லா டேப்லெட்டும் எடுத்துக்கொண்டு வந்தார். அப்பா இப்ப
1: அதான்
0: சொல்றேன், அவர் வந்து வர்மா கிளையின் அவர் விட்டுட்டார். எனக்கும் நான் இப்ப அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டையும் நான் போயிருந்தேன். இந்த சளித்தன்மை இங்க அங்கிருந்து நல்லா வந்திருந்தேன், எனக்கு இங்க வந்த உடனே திரும்ப எனக்கு சளி பிடிப்பு, மூச்செடுக்க முடியாம, அந்த சளி எப்படியா நிமோனியா மாதிரி உள்ளுகல லங்ஸ் முழுக்க சளி வந்துருச்சு. அப்ப அதனால இங்க போனோம்னா எனக்கு அடிபாய் மாத்திரைகள் பொருந்தாது உடம்புக்கு. அது ஒட்டுமொத்தமா எனக்கு எல்லா எந்த மாத்திரையும் பொருந்தது இல்ல, எல்லாம் அலர்ஜிக்காகவே இருக்கிறது எனக்கு. அப்ப அவர்கள் மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்து கொடுத்து அது என்னடா செய்யலாம்ன்றதுதான் அந்த வர்மக்கலை. எனக்காக தான் அந்த டாக்டர்கிட்ட போனது திரும்ப என்ற திரும்ப எனக்கு இப்ப கிட்னி வருத்தத்தை விட்டுட்டு வேற வருத்தங்களை வருது, மூச்செடுக்க இல்லாம, சளித்தன்மை நிக்காம அப்படி வந்து. அப்ப அங்க போனோம்னா அவர் ஒரே ஒன்றே ஒன்று தான் அவர் செய்த சொன்னார், இந்த இஞ்சியம் தேனம். இஞ்சியம் தேனம் கூட தலையிடிக்கு கூட இஞ்சியம் தேனம் தான். நாங்க வீட்டுல ரெண்டு மூன்று பாட்டில இஞ்சி தயார் பண்ணிய அந்த தேன், நேச்சுரல் தேன், மற்றது ஆர்கானிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிட சொல்றாரு அவர். கண்டதும் சாப்பிட வேண்டாம் எல்லாம் இந்த சாப்பாட்டு வகையில, எது ஆர்கானிக் ஐட்டமா இருக்குதோ அதை சாப்பிடுங்கோ என்று சொல்ற. பழங்களை கூட எல்லா பழங்களையும் நிப்பாட்டி கொண்டார் அவர். சில சில பழங்கள் மட்டும்தான் சாப்பிடலாம், அதாவது விதையுள்ள பழங்கள் மட்டும்தான் சாப்பிடலாம் அவர். மற்றது இந்த காய்கறியில விதை உள்ள காய்கறிகள் கூடுதலாக அதுகளை சாப்பிடறதால இப்ப அப்பாவும் அதே கண்ட்ரோல்ல. மற்றது இந்த சோறு, இந்த ரைஸ், மற்றது இந்த இட்லி தோசை, இந்த மா பொருட்கள் கூடிய இதுகளெல்லாம் சாப்பிடவே வேணாம் விட்டு சொல்லி அப்பா விட்டுட்டார். ஆனா என்னால முடியல, நான் அது கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், அது ஒண்ணு செய்ய முடியும். ப்ரெஷர் டேப்லெட் இப்ப எல்லாம் நான் ப்ரெஷர் டேப்லெட் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். அல்லாட்டி காலையிலையும் பின்னே அந்த மாலையிலையும் ப்ரெஷர் டேப்லெட் எடுக்காட்டி சில நேரத்துல. ஆனா நான் இப்ப சில நேரத்துல எடுக்கிறேன், என்ன நான் நித்திரை முழிக்கிறேன் இல்லையா, அதனால எனக்கு ப்ரெஷர் வார மாதிரி இருக்கிறபடியா பயத்துல நான் எடுக்கிறேன். டெய்லி எடுக்கிறது இல்ல, என்னால கொஞ்சம் ஏனாம இருக்கன்றோட நான் எடுக்கிறேன். அது அந்த டாக்டர் டைம் நாங்க இப்ப ஒரு கொஞ்சம் காலமா போக முடியல அவர்கிட்ட, ஆனா அவர் வந்து எங்களையே ட்ரீட் பண்றாரு. அதாவது எப்போ மெயில பாப்பாரோட நேர கதைக்கெல்லாம் இங்கதான் ஆனா அப்பா சரியா முறப்படி அதை கையாளுகிறார். மற்றது நாங்கள் இந்த சுகர் பாவிக்கிறது இல்ல, ஆர்கானிக் சோல்தான் பாவிக்கிறது, அதாவது கடல் உப்பு அதுதான் பாவிக்கிறோம். அதுவும் ஒரு கைன் சொல்லி இருக்கிறார் ரெட்மில் பிரஸ்ட். அப்ப அதுகள் தான், மற்றது பட்டரா இருந்தாலும் ஆர்கானிக் தான். சும்மா கண்டபடி எல்லாத்தையும் நாங்க மற்ற அவர் கூடுதலாக கொழுப்பு சத்தை சாப்பிட சொல்லுகிறார். நீங்க கொழுப்பு சாப்பிட உங்களுக்கு பயமா இருக்குல்ல, அவர் கொழுப்பு சத்தை பட்டர் வேணுமெண்டா அந்த ஆர்கானிக் பட்டரை வெட்டி சாப்பிட சொல்றார்
1: எங்களை. அப்ப உங்களுக்கு சிக்கன் இதுக்கு சிக்கன் நல்ல நாட்டுக்கோழி இங்கெல்லாம் வந்து ஹைபிரிட் வந்து கெடுதலுங்கிறாங்க.
0: இங்கத்தே சிக்கன் வந்து அது நாட்டுக்கோழி இல்ல, மற்றது அவர் சொல்லி எங்க டாக்டர் சொல்லிக்கிறாருடா கோழியில எந்த சத்தும் இல்ல, நீங்க சாப்பிட்டு பிரயோசனம் இல்லையன்னு சொல்றாரு. ரெண்டு கால் உள்ள கோழி இல்ல, ஓ ரெண்டு கால் இருக்கிற இல்லையும் ஒரு புரோட்டீனும் இல்லையன்னு சொல்லிக்காது கோழிய சொல்லி இருக்கிறார். அதாவது மட்டன் சாப்பிட சொல்றார். முதலாவது பெஸ்ட் வந்து இந்த செம்மறியாடுன்னு சொல்றீங்கல்ல நீங்க, அதுதான் அந்த அது ஃபட்டோட இருக்கிற வடிவா, அதுதான் ஃபர்ஸ்ட் திங் முதலுக்கு உங்களுக்கு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க.
1: செம்மறியாடு
0: தான் பெஸ்ட் முதல், அதுக்கு கொழுப்பு இருக்கிற வடிவா அதை சாப்பிட சொல்ற. பேந்து வெள்ளாடு, அடுத்த செகண்ட் ஐட்டம் வெள்ளாடு. அதுக்கு பிறகு நீங்க அந்த பீஃப் அதுகள் சாப்பிடறவங்க இருப்பாங்க இல்ல சில பேர், அங்க இங்கெல்லாம் கூடுதலா பீஃப் சாப்பிடுவாங்க எல்லாரும் இங்க. அப்ப அவங்களுக்கு அதுவும் சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள். ஆனா அந்த பன்றி இறைச்சி என்று சொல்றது வந்து அதுவும் நல்லது என்று சொல்றார், ஆனா கவனமா சாப்பிடுங்க கூடுதலாக சமைக்கும் போது நல்ல. நீங்க இந்த காட்டு பண்டி அப்படி சாப்பிடுவீங்க தானே சில பேர் அதெல்லாம், ஆனா இந்த நாட்டிலே எல்லாம் இதுகள் கூடுதலாக சாப்பிடறாங்க. நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவது குறைவு. அப்பா எல்லாம் இப்ப அப்படி இந்த ஆக அந்த வெள்ளாடு மட்டும்தான் அப்பா சாப்பிடுறேன். அப்பா அது மட்டும்தான் கண்டினியூ பண்ண. அது வந்து சும்மா கடையில எல்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள். அதுல வந்து என்ன செய்கிறார்கள், உண்மையா தாரார்கள் தெரியாது. நேர ஃபார்ம்ல போய் இங்க நாங்க எங்களுக்கு தேவையானது அதை காட்டுவோம், இதுதான் வேணுமென்று காட்டினா அவர்கள் அதையே எடுத்து செய்து தாங்களே ப்ரிப்பேர் பண்ணி பேக்ல போட்டு உங்களுக்கு எத்தனை பேகா அது செப்பரேட் பண்ணி சரியான கிளீனா செய்து கொடுப்பாங்க. அவங்க ஃபுல்லா எல்லாம் கிளீன் பண்ணி அதை கொண்டு சமைக்கிறது மட்டும்தான், அவ்வளவுதான். எல்லாம் வெட்டி கொடுப்பாங்க பேக். இப்ப நீங்க ஒரு ஒரு ஒரு வெள்ளாட
1: வாங்கினீங்க,
0: நீங்க போய் இப்படி பாக்கலாம், அது நிறைய நிக்கு. நீங்க எது வேணும்னு சொல்லலாம் அதுல. அதுலயும் அந்த பெண்ணாடு எடுக்க மாட்டோம் நாங்க, ஒரு
1: நாள்
0: கடா மட்டும்தான், மற்ற எதுவுமே காட்ட மாட்டோம். ஆனா இதெல்லாம் பாப்போம், காட்டுவன். ஆனா நான் சாப்பிடுறது இல்ல, இல்ல அது என்ன எனக்கு பிடிக்குது இல்ல. அந்த காலத்துல இருந்து இந்த மட்டன்ன்றது கொஞ்சம் அதுல ஒரு ஸ்மெல் வர மாதிரி. ஃபிஷ் சாப்பிடுவன், சாப்பிடுவன். ஆனா அவர் சொல்ற அவர்
1: வரும்
0: இல்ல இல்ல, அது வந்து நீங்க செய்யற விதத்துல இருக்கு. ஆனா அதுவும் இங்க கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷா இல்ல. இவர் சொல்றாரு இல்லையா, இங்க நீங்க சீ ஃபுட் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றாரு எங்க டாக்டர். ஆனா சீ ஃபுட் இங்க வந்து அவர் சொல்றது என்னன்னா, நீங்க இப்ப வென்கூவர், இங்க இருக்கிற வென்கூவருக்கு நீங்க போனா, வென்கூவர் என்ற சிட்டிக்கு போனா, நான் அங்க இருந்தேன் நான் எத்தனையோ வருடங்கள்,
1: அங்க
0: வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம். கடல் பக்கம், அது கடல் பக்கம், உடனே பிடிச்சது உடனே போர்ட்ல வச்செல்லாம் விற்பாங்க. அங்க இங்க நண்டெல்லாம் ஃப்ரெஷ், நீங்க போய் நின்று பிடிக்கலாம் நண்டு. அந்த இதுகள நிறைய மக்கள் அந்த நேரம் கடலுக்குள்ள மட்டும் கொஞ்சம் நடுவுக்கு மட்டும் அப்படியே நடந்து போய் நின்று பிடிக்கிற இடம் செய்திருப்பார்கள். நீங்க அதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஒரு நீங்க அந்த தூண்டி வச்சிருக்கிறதுக்கு கூட அல்லாட்டி நண்டு பிடிக்கிறதுக்கு எல்லாம் நீங்க இங்க கவர்மெண்ட்ல ஒரு இது எடுக்க வேணும் உங்களுக்கு காசு கட்டி. அது இல்லாமல் நீங்கள் போக முடியாது, அதுக்குள்ள போய் பிடிக்க முடியாது. நீங்க பிடிச்சு கொண்டு வரும் போதும் அந்த நண்டு எடுத்து, இப்ப நீங்க நல்ல பெரிய நண்டா இருக்கு, ஐயா இப்படி எல்லா நண்டையும் பிடிச்ச நண்டையும் கொண்டுடலாம்னு கொண்டுட முடியாது. ஆறு அங்குலத்துல ஒரு நண்டு அதுல அளவு வைக்கிறதுக்கு இப்படி அளந்து அளந்து பாக்குறது இருக்கும். 6 இன்ச்சுக்கு மேல, 6 அங்குலத்துக்கு மேல அந்த நண்டுட சைஸ் இருக்கும் நீங்க அதுல கேட்க. அது அதை விட 1 அங்குலம் குறைஞ்சிருந்தாலும் உடனே நீங்க கடல்ல போட்டுடணும், எடுத்துருவாங்க. அப்படி இங்க அந்த வென்கூவர்ல மட்டும் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபிஷ்ஷா வாங்கலாம். இங்க எல்லாம் இங்கேயும் இருந்து வருது. இப்ப எங்க கடையில போயினா அது ஃப்ரெஷ்ஷா, இப்ப இங்க எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து வருதுன்றாங்க, அங்க இருந்து வர்றேன்னு. ஆனா அந்த மீன்களுக்கு எல்லாம் அது பழுதாகாம ஒரு மருந்து போட்டு கொண்டு வராங்க. அதுதான் எங்களுக்கு உடம்புல சில நோய்களை கொண்டு வர்றது. நல்லா இருக்கும் பார்க்க, அது பழுதாகாமல். இப்ப நீங்க பாருங்க, இறந்த
1: பாடிக்கு
0: அது அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது எங்கட உடம்புல. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது சாப்பாட்டுல. இந்த நாங்கள் போற டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா உடல் பருமன் வராது, முதலாவது ஒரு மற்றது நோய் வராது. நீங்க சுறுசுறு இங்க வந்து எவ்வளவோ பேர் அதை கடைபிடிக்கிறார்கள். எவ்வளவோ பேருக்கு கேன்சர் உள்ளவர்களுக்கு கூட அந்த டாக்டர்கிட்ட போய் இல்லாமல் ஆகி இருக்குது. அதுதான் என்ன அவருடைய வழிமுறைய நாங்க பின்பற்ற கூடியதா இருக்கணும். ரொம்ப கஷ்டம். நீங்க அப்படி நாங்க சொல்லலாம், வெள்ளான சொல்லலாம், மட்டன் நல்ல அதாவது நான்வெஜ் இதுகளை சாப்பிட்டு கொண்டு நல்லா இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்ங்க. முந்தைய முட்டை எக் சாப்பிடு, அதுவும் ஆர்கானிக் தான், சும்மா கடையில வாங்கல. அது கடையில வாங்குறது சாப்பிடக்கூடாது, ஆர்கானிக் ஃபார்ம் தேடி போகணும். ஆனா கடையிலயும் இருக்கு ஆர்கானிக் எக், இங்க வாங்கலாம். அது வந்து இப்ப இது ஒரு $4 இருந்தா அது வந்து $8 இருக்கும் அப்படி விலை கூட. அப்ப அப்படி வாங்கி
1: இங்கேயும் கிடைக்குதுமா, இங்கேயும் ஆர்கானிக் இதுன்னு கிடைக்குது. ஆனா ரொம்ப விலை கூடுதலா இருக்கு.
0: மற்ற இஞ்சி வாங்கும் போது கூட ஆர்கானிக் தான் வாங்கணும். சின்ன சின்ன குட்டியா இருக்கிற இஞ்சி தான் நல்ல இஞ்சி, பெருசா அப்படி இருக்கிறது அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்றாரு அவர். அது மற்றது
1: இங்க இங்க எதா சொல்றாங்கன்னா சிறுதானியம் நிறைய சேர்த்துக்கோங்கன்றாங்க.
0: அதுகள் எல்லாம் கூட அவர் சாப்பிட சொல்லி சொல்ல நான் தான் இப்ப எல்லாத்தையும் என்னால முடியல, அதனால நான் பாசி பயறு அதுகளை எல்லாம் நான் எடுத்துக்கொள்றேன் உட்கொள்றேன். நான் மற்றது இந்த
1: வரகு வரகு திணை அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிரவாளி,
0: ஆமா அதெல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் அங்க செய்யறது போல செய்து எடுக்க முடியாது, அதான் உண்டு. அங்க நீங்க அந்த மாவாக்கி அரைச்சி எடுக்கிறதுக்கு இடம் எங்களை இருக்கும். நீங்க இங்க
1: கிரைண்டர் அப்படியே செய்யறது,
0: அப்படியே
1: அப்படியே செய்யறது. சின்னதா தானே இருக்கு, கடுகளவு தானே இருக்கு.
0: எப்படி செய்வீங்க அத?
1: அது அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஈஸி, பத்து நிமிஷத்துலயே வந்துடும். அப்படியே ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு அப்படியே டைரக்டாவே நீங்க அடுப்புல வேக வச்சு எடுத்துடலாம்.
0: வச்சு என்ன கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிப்பீங்களா? அது
1: கஞ்சியும் காய்ச்சலாம், பொங்கல் செய்யலாம், அதுல எல்லாமே செய்யறாங்க. வெஜிடபிள் புலாவ் எல்லாமே செய்ய, இப்ப தோசை முறுக்கு இங்க எல்லாம் முறுக்கு எல்லாம் கூட விக்கிறாங்க. சிறுதானிய முறுக்கு அப்படின்லாம் கூட விக்கிறாங்க.
0: அது நல்ல,
1: அது ரொம்ப நல்லது. அதெல்லாம் முன்னோர்கள் சாப்பிட்டது, அதெல்லாம் நம்ம விட்டதுனாலதான் நம்ம இந்த பாலிஷ் பண்ண அரிசி அதெல்லாம் சாப்பிடறதுனாலதான் நமக்கு சுகர் அதிகமாகுது இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு ஒரு சர்வே இருக்கு.
0: உண்மை
1: சிறுதானியத்தை எடுக்கலாம் அப்படின்றாங்க.
0: நீங்க சுகர் உங்களோட வாய் காய்ந்து கொண்டு தொண்டையடி வாயெல்லாம் காயமாயிருந்தால்
1: வறண்டால்
0: அது சுகர் உதறிட்டு தான் அறுத்தம் உண்மையிலேயே. அது நீங்க இந்த ரைஸ சாப்பிட்டுட்டு வந்தா இந்த வெள்ளை இருக்குல்ல, வெள்ளை ரைஸ் இருக்குல்ல, அது சாப்பிட்டு தெரியும் உங்களுக்கு ஒரு மாற்றம். அப்ப அதெல்லாம் நிப்பாண்டா சுகர் ஏறதுக்கு இடம் இல்ல. இப்ப நாங்க வந்து சுகரே பாவிக்கிறது இல்ல, டீக்கெல்லாம் தேன் தான். அதான் அப்ப சொல்றாரு ஒரு லிட்டர், ஒரு லிட்டர் தேன் ஒரு மூன்று நாலு நாள் தான் எங்களுக்கு இருக்கும். மூன்று நாள்
1: உங்களுக்கு நல்லா சுத்தமா கிடைக்கும் தேனு.
0: இங்க கிடைக்கிறது,
1: இங்க கொஞ்சம் கலப்படம் இருக்கும் போல இருக்கு.
0: அங்கதான் நல்ல தேனா சொல்றோம், அங்கதான் நல்ல தேனா இருக்க மட்டும் நாங்க நினைக்கிறோம். ஆனா இங்கேயும் நல்ல தேன் சொல்றாங்க. ஒவ்வொரு பூ, அதாவது ஒரு பூல இருந்து எடுத்து என்ன சொல்லி ஒரு வித்தியாசமா இருக்கு.
1: மரத்திலயே கட்டிச்சு பா, ரெண்டு முறை அந்த தென்னை மரத்திலயே காத்துக்கு விழுந்துருச்சு. அது எப்படி எடுக்கிறதுனே தெரியல எனக்கு.
0: அடடா, அது உண்மையா நல்ல
1: நல்ல ஒரு அடிக்கு கட்டுச்சு. இப்பதான் போன மாசம் கூட விழுந்துருச்சு, அடிச்ச காத்துக்கு மழை காத்துக்கு விழுந்துருச்சு.
0: விழுந்தாலே அந்த இடமே நீங்க
1: அதுல இல்ல, எல்லாம் குடிச்சிட்டு எடுத்துட்டு போயிடுச்சு. நைட் விழுந்து நான் காலையிலதான் பார்த்தேன்.
0: அதுதான் அதை எடுக்கிற ரொம்ப கஷ்டம். அதுக்கு டெக்னிக் இருக்கு, அது நீங்க கிட்ட
1: போறாங்க.
0: ஒரு தேனி பழந்தாலே எங்களுக்கு எங்களுக்கு பயம், சுண்டு நாங்க ஓடி தெரியறோம். அப்ப அதனால இத கிட்ட போற.
1: ஆனா ரெண்டு வேளைக்கு முன்னாடி தென்னை மரத்தை சுத்தம் பண்ண ஆள் வந்தாங்க. சின்னதா தேன் பூச்சி இருந்தது, அதை களைச்சி விட்டாங்க. அந்த பையன ஒண்ணுமே பண்ணல.
0: அது சொல்ல முடியாது, நாளைக்குதான் அவருக்கு பழக்கமா இருக்கும். அவருக்கு அந்த தேனியில ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க சூசுவன் நீங்க அதை மிரட்டும் போது பயப்படும் போது அதை கொஞ்சம் இம்சப்படுத்தினாதான் அது குத்தும். அதான் சொல்ல முடியாது, சும்மா சும்மா ஆடா மாசையா அவன் என்ன பேசாம நிக்கமன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பயத்திலேயே நாங்க பேசுறோம். நாங்க எல்லாத்தையும் அப்படித்தானே பயப்படுறோம். ஏதாவது சின்ன சின்ன பூச்சியா இருந்தாலும் அதை எங்களை இன்னும் செய்திருமோன்னு நாங்க பயப்படுறோம். அதை அடிக்கிறோம், குத்துறோம், அதை சாகடிக்கிறோம். அப்ப அதனால அதுக்கு வேதனை இல்லை. இப்ப பாம்பு கூட நாங்க மிதிச்சா தானே அம்மா எங்களுக்கு தீண்டுது உடனே, இல்லையா? நீங்க சொன்ன பாட்டை மறந்துட்டேன்னா என்ன சொன்னீங்க? இன்னைக்கு மகளிர் காலையில நாளைக்கு குயிக்கா சமைக்கிற நேரம் என்ன 45 minutes இருக்கு, 45 நிமிடங்கள் இருக்கு. யார் யார் வர்றாங்கன்னு பாக்கலாம். உங்களுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன். சாந்தி அம்மா நல்லபடி எங்களை பேசுனீங்க. ஆனா உண்மையிலேயே கூடுதலாக பெண் உங்களுக்கு பெண்களுக்குரிய ஒரு சின்ன விடயத்தை சொல்லுகிறேன். பெருமன், அதாவது சரியாக நீங்க உடல் அமைப்பு பெருமனா வருகிறது என்றால் நீங்க அந்த சுகரை நீ பாட்டுங்க ஃபுல்லா சுகரை. தேனோட நீங்க டீ குடிக்கலாம், நல்லா இருக்குது. தேனுக்குள்ள நீங்க டீக்குள்ள தேன்
1: போட்டு சக்கரை கூட,
0: நாட்டு சக்கரை, பனம் சக்கரை, அதெல்லாம் ஒரிஜினல் வாங்குங்க. கலப்பணம் இருக்கும் சார், உங்களோட இடத்துல வாங்கலாம். அங்க எல்லாம் தேடி பார்த்து வாங்கலாம். இங்கே அது கிடைக்கிறது கஷ்டம். பழம் கற்கண்டு இருக்கும், அங்க கல்
1: அதுகளெல்லாம்
0: அதுகளெல்லாம் நான் பாவிக்கிறேன். நான் அங்கே இருந்து வரும்போது சில மூலிகை வகைகள் கொண்டு வந்திருந்தேன். அந்த அதிமதுரம் இதுகளெல்லாம் அங்கிருந்து வரைக்கும் கொண்டு வந்தேன். சுடு தண்ணியில போட்டுட்டு அது அந்த தண்ணீர் குடிப்போம் நாங்கள் அடிக்கடி. அது அந்த சுடு தண்ணீர் தான் கூடுதலாக பாவிப்போம். இங்கேயும் தேனும் முக்கியம். இப்பயும் நான் முறையும் இங்க வரும்போது இஞ்சியும் தேனும் அதை வாயில அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம், எடுத்து வாயில சாப்பி சுடு தண்ணீர் கொஞ்சம் குடிக்கிறது தான் நாங்க. அதுதான்
1: எதிர்ப்பு சக்திங்களா?
0: எதிர்ப்பு சக்தி அதுல ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேற ஒண்ணும் தேவையில்ல, நீங்க அதே டக்கு டக்குன்னு அதை பார்த்தா உண்மைதான். அது உண்மையிலேயே அது சரியாகிறது. தள்ள தலையடி ஏறாமல் இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கொண்டு வந்தா நீங்க உற்சாகமா அதெல்லாம் இல்லாம போகிறதுன்னு தான் சொல்லலாம். ஒரு டேப்லெட்டும் எடுக்காம இவ்வளவு தூரம் பேசுறேன் பாருங்க. சில நேரம் சளி சளி இருக்குது, ஆனா இப்ப எந்த சளி இருந்து கொண்டே இருக்கே என்று நினைக்கும் போது ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தா என்னன்னு இந்த மனம் சொல்லுது. எங்களுக்கு தெரியாதம்மா மனித மனம் போகும். ஆனா அந்த டாக்டர்
1: சொல்றான்
0: நீங்க மற்றது இன்னும் ஒன்று சாப்பிட்டு ஒண்ணு சத்தி அதாவது வாந்தி வருது உங்களுக்கு சாப்பிட்டு அதை ஒவ்வாத போத ஏதாவது ஒரு ஒவ்வாத சாப்பாடு போனா தானே வாந்தி வரும். அத நீங்க நாங்க என்ன செய்யறோம் இப்ப வெஸ்டர்ன் முறைப்படி நாங்க டேப்லெட் டாக்டர்கிட்ட போய் காட்டினோம்னா அவர் ஒரு டேப்லெட் தராது வாந்தியை நிப்பாட்டுறதுக்கு. அப்ப அது உள்ளுக்கே அடங்கிடு, அதெல்லாம் உங்களுக்கு வருத்தம். அவர் சொல்ற அப்படி இல்ல, வாந்தியை எடுத்துருங்க, ஒவ்வாததும் அந்த வழியில தள்ள நிக்குது அதனால எடுத்து வயிறு அதை எடுத்துருங்க. அதைத்தான் அவர் சொல்றேன். எடுக்காம நீங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு டேப்லெட்ட போட்டு வாந்தி வருது அதை நிப்பாட்டிக்கலாம். உடனே வாந்தி வருதுன்னு சொன்னோட நான் அந்த ஆரம்பிக்குதுன்றோடனே நானே எடுத்துருவேன். உண்மையிலேயே
1: என் கணவர் அப்படிதான்,
0: உடனே எடுத்துருவேன். இப்ப ரெண்டு நாளைக்கு
1: வயிறு போனா கூட லூஸ் மோஷன் போனா கூட நான் வந்து ஒரு அஞ்சு தரம் போகட்டும் விட்டுருவேன்.
0: போகமே உண்மையா இல்ல போகணும். சாதாரணமா நீங்க பால் குடிச்சா சில நேரம் கால நேரத்தில் நீங்க சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு போகும். மற்றது சில ஒவ்வாத சாப்பாடுகள் நீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வாஷ்ரூமுக்கு அடிக்கடி போகும் ரெண்டு மூணு தரம். அப்ப அது நாங்க என்னடா போகுதுன்னு பயப்படக்கூடாது. கிளியரா நீங்க போய் போகணும். நீங்க நடு போகுது என்று சொன்னா தான் உங்களுக்கு கஷ்டப்படணும். அதை என்னன்னு பாக்கணும். அது என்னடா சில நேரம் உங்களுக்குள்ள குடல் அமைப்புக்குள்ள உங்களுக்கு கேன்சர் இருந்தா கொலன் கேன்சர் அப்படி இருந்தா அப்படி உங்களுக்கு அடிக்கடி வயிற்றோட்டம் வருவது இயற்கை. அது வயிற்றோட்டம் போகும்போது கருப்பு கலர்ல போச்சு சரியா உங்களுக்கு அந்த தண்ணியா போகாது, பிளட் போகுதுன்ற அர்த்தம். அதுல எனக்கு அனுபவம் இருக்குன்னா என்னுடைய தாயாருக்கு இருந்தது அது அந்த சிம்டம் எல்லாம் இருந்து அதுல அவர்கள் பேருந்து ஆப்ரேட் பண்ணி அந்த கொலன் அந்த பீஸ் அப்படி கட் பண்ணி அவங்க செய்த அப்புறவு அது இல்லாம போயிருச்சு. அப்படி எல்லாம் இருக்குது. கவனமா அந்த அதெல்லாம் பார்த்து கொள்ளணும். மனிதன் தன்னையே தான் காப்பாற்று. இப்ப பாருங்க யாருமே வைத்தியசாலைக்கு போக இல்லையே, அது எப்படி இருக்கிறீங்க? அதுதான் கேக்குறேன். இப்ப வைத்தியர்ல காணவே இல்லை. இங்க வந்து எமர்ஜென்சிக்கு நாங்க தலையடி இயக்க முடியாது தலை வலி என்று சொல்லி இப்படி ஒரு நாள் போனா ஈவினிங் 6 போனா போய் அதுல இருந்த தலை வலி தாங்க முடியல. நான் அப்படியே ஒரு சேர்ல இருந்து மற்ற சேருக்கு மடிஞ்சு இருந்து கொண்டு தலையை பிடிச்சு கொண்டு
1: இருக்கிறேன்.
0: ஆனா டைலனால எல்லாம் போட்டு தான் போனா நிக்கவே இல்லை. டாக்டர் பார்த்தா தான் நிக்கும். அது என்னன்னு தெரியாண்டு இருக்கிறேன். 6 ஈவினிங் 6 போனா மார்னிங் 6 ஆச்சு. நான் அதுலயே குப்புறம் அப்படியே நித்திரியா போனேன். என்ன உண்மையிலேயே நல்லா கண்ணை மூடிக்கொண்டு அப்படி அதுக்குள்ள இருக்க நிறைய மக்களும் இருந்தாங்களா அப்பாவும் அப்படியே பார்த்து புக்கை வாட்சி கொண்டு இருந்தாரு. நானும் நல்ல நித்து எழுதி பார்த்தா 6 தலைவலி நின்றுடுச்சு. அது அது மட்டும் எங்களை உங்களுக்கு எடுக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. ஏன்னா அவ்வளவு மக்கள் தொகை மட்டும் இல்லை. டாக்டர்ஸ் வந்து நைட்ல கொஞ்சம் லீவ் எடுப்பாங்க. எங்களை இது வந்து கொஞ்சம் சிட்டி ஒரு சின்ன சிட்டி என்றபடியா பார்த்தேன். எனக்கு எல்லாம் நின்றுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன் நான் வீட்டை போறேன் நின்றுடுச்சு. என்ன இனி பார்த்து என்ன செய்யறது இவ்வளவு தூரம் 6 to 6 இருந்துட்டேன் நாங்க அங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அப்படியே சில இதுகளும் அப்படி நடக்கிறது. அப்ப அத நாங்க வீட்டிலேயே அப்படியே இருந்திருந்தா இல்லாம போயிருக்கோம் இல்ல அங்க போய் இருந்துட்டு. சரி நல்லதம்மா உங்களுடைய பாடல் நான் என்னுடைய ஒரு பாடலுக்கு பின்பாக எடுத்து வருகிறேன். சாந்தி அம்மா பெண்களை
1: காண என்னோட கருத்து ஒண்ணு
0: நான் சொல்லுங்க
1: இல்ல இந்த இந்த வானொலியில நீங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க, உங்களால எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் நீங்க சொல்லலாம், உங்களுக்காக ப்ரே பண்றதுக்கு நாங்க இருக்கோம் எல்லாரும். அத நான் சொல்றேன், நீங்க எதுவும் ஒளிவரும் மாதிரி இல்லாம சொல்லலாம்.
0: என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அப்பா அந்த வாழ்த்து
1: நீங்க சொல்லலாம்.
0: அப்பா ஒரு வாழ்த்து சொல்லி இருந்தாரோ எனக்கு தந்திருந்தாரோ என்னவோ தெரியல, சொல்லி இருந்தார் காட்டிலேயில எனக்கு பிறந்த நாளுக்கு. அதுல சொல்லி இருந்தார், வழிகள் என்ன வாழ்க்கையில் வழிகளையே முக்கியமாக அனுபவிச்சது நான் தான் என்று சொல்லியிருந்தேன். அதுல அதை கூட மறந்து வாழ்க்கையில் வழிகளே வாழ்க்கையாக இருக்கும் அவருக்கு உங்களுடைய துணையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய சிரிப்பும் என் அன்பு உறவுகளுடைய வருகையும் தான் அந்த வழிகளை எனக்கு மாற்றியது என்று சொல்லலாம். உங்களோட நான் மலியம் ரவி அவர்களுடைய மனைவியை சேர்த்து கொள்ள போகிறேன், பார்ப்போம். அவரை அமுதாவை சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு ஹாய் சொல்லி
1: விடைபெறட்டுமா? இருக்கட்டுமா,
0: ஒரு இருங்க, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லலாம். பெண்கள் பேசலாம், அவருக்கும் துணிவா இருக்கும் இல்ல. அட வந்து பேசுறாங்க, இப்ப எல்லாம் சமைச்சு வச்சிட்டு தான் போ சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்திருப்பார், சமைச்சிட்டு தான் வாரா கேட்கலாம் நாங்க. வாங்க அமுதா. வணக்கம் அமுதா. வணக்கம் அமுதா. வணக்கம் அமுதா.
2: நல்லா இருக்குங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறேன். உங்களோட பக்கத்துல நிக்கிறா சாந்தி அம்மா, அவர் வணக்கம் சொல்லிருங்க அவக்கு. சந்தோஷமா போயிரும் இல்லையா?
1: தெரியுது, புகைப்படம் தெரியுது.
0: அவருடைய மனைவி பாத்தீங்களா?
1: புகைப்படம் தெரியல இருக்கேங்க. அவங்களா?
0: அவங்கதான். அமுதா. வணக்கம் அமுதா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கு.
2: சொன்னாங்க
0: என்னண்டு
2: தேவலாமா?
0: என்னம்மா
2: உடம்பு சரியில்லைன்னு?
0: உடம்புதான் இந்த நேரம் சரியில்லாமல் வருது. இப்ப வருது வந்து உங்களுக்கு இந்த இதுல இருந்து நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இல்லாம போகுது. அப்படி எல்லாம் மாறி வந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப இப்ப இங்க சரியா 3:49 இங்கே காலை நேரம். உங்களுக்கு
2: 1:19
0: பகல் நேரம், இங்க இரவு நேரம். இங்க நீங்க சமைச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் அவர் சொன்னா இல்ல, சமைச்சு வச்சுட்டு தான் போகணும்ண்டு இல்ல? கவனமா இருக்கணும். என்னோட பேசி சாதம் தாங்க வடிக்கிறேன்னு கையில கையில ஊத்திடுறாங்க. கவனமா
1: இருக்கேன்.
0: அப்ப சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்தீங்க அமுதா? நீங்க
2: இன்னைக்கு வத்த குழம்பு வச்சு கேரட் பொரியல்.
0: சூப்பர். நீங்க சமைக்கிறது எல்லா சமையலும் அவருக்கு பிடிக்கும் இல்ல? உங்களோட கணவருக்கு
2: வத்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும்.
0: வத்த குழம்பு தான் பிடிக்கும். நீங்க வத்த குழம்புன்னு எதை சொல்றீங்க? எப்படி செய்யறது சொல்லுங்க.
2: புளிக்குழம்பு. புளிக்குழம்பு.
0: புளிக்குழம்புல என்ன எந்த இதுவும் போடலாம், காய்கறி அப்படித்தானே?
2: முருங்கைக்காய் போடுவோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம்.
0: பாருங்க அமுதா வந்து முருங்கைக்காய் தான் முதல் சொன்னா. சொல்லுங்க. தக்காளி, கத்திரிக்காய் போடலாம் இல்ல வத்த குழம்பு
2: போடலாம்.
0: கத்திரிக்காய்
2: போடலாம்.
0: வேற என்ன போடலாம்? எல்லா காய்கறியும் போடலாம் வத்த குழம்பு இல்ல?
2: ஆமா ஆமா. சுண்டைக்காய், அவரைக்காய், இதெல்லாம் போடக்கூடாது. புளி குழம்புனா அது
0: விதையும் போடலாமா தட்டிட்டு?
1: அதுலதான் உங்களுக்கு மருத்துவ குணமே இருக்கு.
0: அப்ப நான் அநேகமாக என்னுடைய அம்மா முந்தி சமைக்கும் போது பாத்திருக்கிறேன், அது அவங்க தட்டிட்டு கிளீன் பண்ணிடுறாங்க இல்ல உள்ளக்குள்ள எல்லாம்
2: அலசிட்டு தட்டிட்டு அப்படியே போட வேண்டியதான்.
0: அது சாப்பிடறதால ஒன்றும் இல்ல இல்ல, நல்லா அதை செய்ய
1: விலைய
2: கூட காப்பி துணோண்டு 50 ரூபா 100 ரூபாங்க.
1: எங்க வீட்லயே செடி இருக்கு
0: இருக்கு, அது எந்த நேரமும் காய்க்குமா சாந்தி அம்மா? அது வெயில் நாட்கள் காய்க்கும்,
1: படையில கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான். கிடைக்காத பொருள் இல்ல, வத்தல் போட்டு வச்சுக்கலாம்.
0: வத்தல நீங்க எப்படி போட்டு வைக்கிறீங்க? தனியா அதை எடுத்து வெயில காய வச்சு வைக்கிறீங்களா இல்ல உப்பு ஏதாவது?
1: மோர்ல மோர்ல ஊற வச்சு, மோர் உப்பு போட்டு ஊற வச்சு அப்புறம் காய வைக்கணும்.
0: சரி சரி. அமுதா உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: சொல்லுங்கம்மா.
0: பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு? உங்களுக்கு இப்ப எல்லாம் இன்றைக்கு மாணியர் மட்டும் அவங்களுக்கு தான் இன்றைக்கு.
2: நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற.
1: உங்களுக்கு பொருத்தமா பாடுறாங்க.
0: அதென்ன அமுதா, அமுதா எனக்கு பொருத்தமா இருக்கட்டும், அதென்ன அவர் வந்த காதல் பாட்டாவே கேக்குறார் மல்லியன் ரவி உங்களுடைய கணவர். நீங்க உங்களுடைய மல்லியன் ரவி வந்த காதல் பாட்டாவே கேக்குறாரு, நீங்க மட்டும் நல்ல நல்ல பாட்டு கேக்குறீங்களே, நீங்க நீங்க நல்லா இருக்கணும்.
2: அவங்களும் பழைய பாட்டு தானே கேட்பாங்க,
0: விட்டு கொடுக்க மாட்டா பாருங்க. பாருங்க சாந்தி அம்மா விட்டு கொடுக்காம சொல்றான் இல்ல இல்ல, அவங்களும் நல்ல நல்ல பாட்டை தான். நான் ஒருத்தான்
2: கேக்குறேன்ல
0: இல்ல விட்டு கொடுக்க மாட்டா, உண்மையே உண்மையிலே அமுதா விட்டு கொடுக்க மாட்டா மல்லியன் ரவிய. பாருங்க இல்ல இல்ல, அவங்களும் நல்ல நல்ல பாட்டை தானே கேட்பாங்க
1: சொல்றா.
0: அது உண்மை, நீங்க நல்லா இருக்கணும். இந்த பாட்டு உடனே இப்ப கிடைக்கும் உங்களுக்கு இரண்டு பேருக்கும், பெண்களுக்கு மட்டும் உடனே, ஆண்களுக்கு எல்லாம் அது அடுத்த நாள் ரெண்டாம் நாள். இப்ப எல்லாருக்கும் கோபம் வரும் பாருங்க. அன்றைக்கு யாரும் சொன்னாங்க அமுதா எங்க பாக்கலாம், நீங்க தனிய பெண்களை மட்டும் வச்சு நீங்க வானொலி நடத்துங்க பாக்கலாம், யார் வர்றாங்கன்னு இப்படி ஒருத்தர் சொல்லி, யார் மகாலிங்கம் தான் என்னோட சொல்லி இருந்தார், நீங்க பெண்களை மட்டும் வச்சு நீங்க வானொலி நடத்துங்க, எவ்வளவு நாளைக்கு வர்றாங்கன்னு பாப்போம், ஒருக்கா வருவாங்க இப்ப இந்த வர மாட்டாங்க
2: வேலைப்பழன்னு
0: தாங்க நாம ஆண்கள் தானா இப்படி விடாப்பிடியா வாரது, பெண்கள் வரமாட்டாங்களா ஒரு ரெண்டு நாள் வருவாங்களா நிப்பாட்டிடுவாங்க, அப்ப அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க யாரும் இல்லாமன்னு கேக்குறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க
2: கேக்குறாங்க.
0: அப்படிதான் பேசுவாங்க. நாங்க முழுசா நாங்க என்ன செய்யணும்னா கூடிய அவர் கூடிய மணித்தியாலங்கள் பெண்களுக்கு கொடுத்து ஆண்களுக்காக ரெண்டு மணித்தியாலம் மட்டும் கொடுக்கணும் இல்லையா அமுதா? அப்படிதான் செய்யணும். ஆமா
2: ஒட்டுமொத்த
0: உங்களையும் வரவனாம தடுக்க போறாங்க நீங்க ஒரு ரெண்டு மணித்தியாலம் நாங்கள் எடுத்து வந்து அத அதுக்கப்புறம் அப்பாட்ட கையில கொடுக்கலாம், அப்ப விடுமுறை விருப்பம் எடுத்து வர சரியா இருக்கும். உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் நம்மதான், நீங்க இப்ப சமையல்ல இருக்கிறீங்க சமையங்கோ அதை பாத்துக்கொண்டு பேர்ல ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் வரக்கூடாது, கவனமா வத்த குழம்பு போடைக்க சொல்லி போடுங்க அவருக்கு. என்ன சொல்லுங்க, உப்பு நல்லா நிறைய போடுவீங்களா நீங்க? உப்பு நல்லா போடுவீங்களா கறிக்கு?
2: என்ன
0: நீங்க குறைச்சு போட்டா பேசுவாரா உப்ப குறைச்சா? உப்ப குறைச்சு போட்டா பேசுவாரா அவர் உங்களை? ஏசுவாரா குறைஞ்சு போச்சாண்டு
2: உப்பு கொஞ்சமா குறைச்சலா இருக்க திட்டுவாங்க.
0: பாருங்க சூப்பர்,
2: நிறைய தான் போட்டு சாப்பிடுவோம்.
0: ஆனா நீங்க சீ சால்ட் அதாவது கடல் உப்பு தான் பாவிக்கிறீங்கல்ல, அதான் பாவிக்கணும் கல் உப்பு அதுதான் நீங்க பாவிக்கணும், அதான் நல்ல உடம்புக்கு. அது பண்ணமாட்டா கூட சரி. நீங்க அவர் கூப்பிடுறாரு பாத்தீங்களா
1: உங்களை?
0: நல்லது நல்லது நல்லது அமுதா நல்லது, சாந்தி அம்மா நல்லது. ஒரு நிமிஷம் அப்படியே நிக்க முடிந்தா நில்லுங்க, அல்லாட்டி விடைபெற்றுக் கொள்ளுங்க. நாங்க எங்களுடைய மெர்சி ராணி அவரை சந்திச்சு கொள்ளலாம், நீங்களும் சந்திக்கலாம், புதிய நிகழ்ச்சி வந்தாங்க இல்ல அவங்களோட பேசலாம். சாந்தி அம்மா நில்லுங்க, அமுதா நீங்க வேலை இருந்தா நீங்க விடைபெற்றுக் கொள்ளலாம் சரியா?
3: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம் மெர்சி ராணி.
3: வணக்கம் மெர்சி ராணிமா.
0: சாந்தி அம்மா பக்கத்துல நான் நல்லா இருக்கிறேன்.
1: நீங்க நிகழ்ச்சி நல்லா இருந்தது, உங்களோட நிகழ்ச்சி நல்லா இருந்தது
0: பாத்தீங்களா. மெஸ்ஸி ராணி, மெஸ்ஸி ராணி
3: அம்மா சொல்லுங்களா.
0: கேக்குதா அம்மா உங்களுக்கு?
3: சந்தோஷம்
0: உங்களுடைய ரெண்டு பேருடைய பேச்சு கேட்டு கொண்டிருக்க நல்லா இருக்குது. நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க அமுதா. அமுதா நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க எங்களுடைய மெர்சி ராணிக்கு. மெர்சி ராணி இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்கல்ல, சரியா கேட்டிருந்தீங்களா அமுதா?
4: ஹலோ.
0: நீங்க இன்னைக்கு மெர்சி ராணி அவங்க கிட்ட நிகழ்ச்சி கேட்டீங்களா? புதிய நிகழ்ச்சி கேக்கலையா?
2: என்னம்மா
0: புதிய நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்களா? புதிய அறிவிப்பாளர் மெர்சி ராணி கலைவாணனுடைய நிகழ்ச்சி.
2: வணக்கம், நன்றிமா.
0: சரி நீங்க நன்றி நன்றி நீங்க விட பெற்றுக் கொள்ள நன்றி நன்றி. அம்மா ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா, ரேவதி அம்மா வணக்கம். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம். எப்படி என்ன சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க, எப்படி அம்மா இருக்கிறீங்க? இரவு நேரத்துல காணையில உங்களை
3: இரவு நேரத்துல நான் பாத்துட்டு இருந்தேன், யாரும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. சரி இடையில ஜாயின் பண்ணலாம் பாத்தேன், நல்லா உறக்கம் வந்தது, போய் உறங்கிட்டேன்.
0: உறங்கிட்டீங்க, நல்ல நல்ல.
3: பத்து பத்து பாவம், அவர் அப்பா கூட சொல்லிட்டு இருந்தாரு தூக்கம் சரி வர இல்லன்னு.
0: நிச்சயமா அப்பாக்கும் தூக்கம் குறைஞ்சு போச்சு, நிகழ்ச்சிகள் தொகுத்து எடுத்து வர்றதுல அப்பாக்கு தூக்கம் குறைஞ்சதுல அப்பாக்கும் தலை சுத்துது அப்படி எல்லாம் வந்துச்சு.
3: அவர் இப்ப ரெகுலராவே அந்த இது குடுக்கறாரு, நேரடி நேயம்.
0: அது சரியான அவருக்கு அதிகாலை. அப்ப அதுக்கு அது மட்டும் இல்ல, அவர் தூங்குறது வந்து ரெண்டு ரெண்டரை மூணு மணி ஆகுதம்மா. இந்த நிகழ்ச்சிகள் அந்த இந்த கதம்ப நிகழ்ச்சிக்கு பாட்டு 20 பேருடைய பாட்டு வந்த அவளும் பதிவு செய்து எடுக்க, அதைத்தான் என்ன செய்யலாம்னு இப்ப எனக்கு தெரியல. கதம்பத்துல 20 பேருடைய பாடல் வருது, அவ்வளவும் பதிவு செய்த அதை விட நேர் நேரம் பதிவு இருக்குது, அதை விட நேரலை நிகழ்ச்சி அவர் எடுத்து வர்றார். அப்ப தன்னுடைய
3: கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி
0: பாருங்க,
3: கொஞ்சம்
0: அதுதான் இது முன்பு நான் செய்த மாதிரி அம்மா. பாட்டெல்லாம் எழுதிட்டு உடனே உங்களுக்கு கொடுக்கலாம், விழிச்சிருந்தா கைய உயர்த்துங்க, கை உயர்த்துற ஆக்களுக்கு மட்டும் பாட்டை கொடுத்துட்டு அப்படியே விட விட்டுருந்தேன். இது எப்படி
3: அம்மாங்களுக்கு
0: கொடுத்துடலாம் அத உடனே. அப்படித்தான் நான் இனி செய்ய போறேன். நீங்க இங்க மெர்சி ராணி வந்திருந்தா அவங்க அவருடைய நெட்ஒர்க் அவருடைய நெட்ஒர்க் சரியில்லாம போய்விட்டது.
3: சரியில்லை, நல்லா இருந்தது அவங்களோட கலை நிகழ்ச்சி.
0: அதுதான் அது அது நீங்களே அதை வாழ்த்திருங்க, ஏன்னா ஒரு கலைஞனுக்கு தேவை வாழ்த்துக்கள். அப்பதான் நாங்க மீண்டும் நிகழ்ச்சிகளை எடுத்து வர்றதுக்கு அவர்களுக்கு பிடிக்கும். இப்ப நான் நினைச்சு கொள்றேன் அம்மா. பாட்டை முதல் சொல்லுங்க அம்மா, முதல்ல பாட்டு சொல்லுங்க.
3: பாட்டு பாட்டு ஒரு பாட்டு காதல்
0: சரி. மெர்சி ராணி வந்திருக்கலாமா? அம்மா அவ நீங்க பேசுங்க அவையோட.
3: வணக்கம். வணக்கம் மெர்சி ராணி
5: அம்மா. வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன், நல்லா இருந்தது உங்களோட, உங்கள் இருவரின் தொகுப்பு நல்லா இருந்தது.
5: ரொம்ப நன்றிங்கம்மா.
3: கதினாரும்
5: போட்டிருந்தேன், ரொம்ப நன்றிங்கம்மா, எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்.
3: அந்த பணிவு தான் எல்லாத்தையும் கொண்டு வரும், அந்த பதினாறையும் கொண்டு வரும்.
0: சொல்லு மச்சி,
3: பேரனே அதை கேட்டு பாட ஆரம்பிச்சுட்டான். அது பாட்டியோட செல்போன் பா அப்படின்னா எங்க பையன், எங்கப்பா பாடுது எங்கப்பா பாடுதுன்னா, அது உங்க பாட்டியோட செல்போன்ல பாடுதுடா. அவன் சேர்ந்து பாட
0: ஆரம்பிச்சிட்டான். மரிசிராணி கூட பாட்டு சொல்லிருங்கம்மா, சென்னையில டக்குனு நெட்ஒர்க் போயிட்டாங்க. எங்க
5: எனக்கு மகளிர் மட்டும் படத்துல
0: என்னம்மா, அதுதான் அதுதான்
5: மகளிர் மகளிர் மகளிர் மட்டும் படம். அத வந்து தரவ மாடு மூணு கால மாடு ஒண்ணு இந்த அந்த பாட்டு கொடுங்கம்மா.
0: சூப்பர் பாட்டு அது. அவங்க பாலு மகேந்திராவுடைய மனைவி என்று நினைக்கிறேன். அப்படியா?
5: இன்னொரு
0: ரோஹிணி வந்து
3: இந்த இதுவா வருவாங்க, துப்புரவு பணியாளர் இதுல வருவாங்க இவங்க எல்லாம் பேங்க்ல வேலை செய்யும் போது அவங்க அந்த மாதிரி ரோல்ல வருவாங்க.
0: ஆமா, ரோஹிணி வந்து யாருடைய மனைவி?
5: படம் நல்லா இருக்கும்.
3: இவர் நேல்கை நேல்கை இவர் கட்டறது
5: மாஸ்டர்
0: இல்ல இல்ல இல்ல
3: இல்ல
0: இல்ல இல்ல
3: ரவி ரவி அந்த வில்லன் பேரு மேட
0: இல்ல இவரு அவருடைய பேரு தான்
3: ரகுவரன்.
0: இல்ல இல்ல ரகுவரன் இல்ல ரகுவரன் ரகுவரனுடைய மனைவி அம்மா ரகுவரன்.
3: ஆமா ஆமா நாசர்வா
0: ரகுவரனுடைய மனைவி அம்மா அது அவ.
3: ஆமா,
0: ரோஹிணி ரோஹிணி வந்து
3: கிடையாது, ரகுவரனோட மனைவி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கும். நல்லா
0: நாசரோட மனைவி எங்களோட சண்டை வரப்போறா மேர்சி. நீங்க ஒரு பக்கத்தால நீங்க ஒரு
3: பக்கத்தால குழப்பம் உண்டாக்கா
0: மகளிர்ல வந்து இப்ப சண்டை நடக்க போகுது. என்னுடைய என்னுடைய கணவரை இன்னொரு பேசி பேசிட்டீங்க நீங்க
3: சண்டை
0: அவரான கொஞ்சம் குறைஞ்ச வயதுலயே அவர்
3: கொஞ்சம் மது பழக்கத்துல
0: மது மட்டும் இல்ல, அவர் வந்து போதை பொருளுக்கு அடிமையாகி விட்டார்.
3: அதனால
0: அதனால அது
3: நல்ல நல்ல ஒரு நடிகர் வில்லன் நடிகனும்.
0: நிச்சயம் நிச்சயம் உண்மை, நல்ல நடிப்பும் நல்ல நடிப்பு. அவருடைய பேச்சு எல்லாம் நல்லா பிடிக்கும் எனக்கு.
3: சம்சாரம் அது மின்சாரம்லயும் விசுவோட பையனா விசு சாரோட
0: பையன் நிச்சயம்
3: கணக்கு கேட்டாரு. நான் ஒண்டிதானே இருக்கேன், ஏன் வந்து ரெண்டு பேர் இருந்தா தானே இவ்வளவு காசு கொடுக்கணும், இப்ப நான் வண்டி தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல நிகழ்கிற நிகழ்வா இருக்கும் அந்த படம்.
0: அம்மா, இந்த காதல் விளையாட கட்டிலிடு கண்ணே என்ன படம்?
3: நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு, போட்டு பாத்துட்டு இப்பயே படுத்துறீங்களா?
0: இல்ல இல்ல இல்ல நான் எடுத்து வர்றேன்.
3: மறந்து போயிடுறீங்க மேடம், முன்னாடி எல்லாம்
0: அது வந்து கண்மணி ராஜா படம். காதல் விளையாட
3: ஒரு பாட்டு கூட நல்லா இருக்கும்.
0: மெல்லிய அம்மா கேட்ட பாட்டு சூப்பர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மாடையும் நல்ல ஒரு பாட்டு. மற்றது எங்களுக்கு அமுதா அம்மாவும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. அமுதா அம்மா நல்ல பாட்டு எல்லாம் கேக்குறேன். எங்களுக்கு மல்லியம் ரவி வந்தா தான் காதல் பாட்டு கேக்குறேன். அதை நான் கேட்டோன்னு அவர் விட்டு கொடுத்தோம்.
3: அவர் நல்லா இருந்தா தானே அவரால் காதல் பாட்டு கேட்க முடியும்.
0: மனைவி சொல்றான், அவ அமுதா சொல்றான், இல்ல அவர் நல்ல பாட்டு எல்லாம் கேப்பாரு பழைய பாட்டு. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க கேளுங்க. விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்காம சூப்பர். இதுதான் தேவை.
3: எங்க நம்ம மோகன அம்மாவை காணும், மோகன அம்மாவை காணும்,
0: மோகன
3: கண்ணகி சகோதரரோட மல்லியம் மனைவி
0: மனைவிதான் அமுதா மல்லியம்.
3: அப்படியா? ரவி, அவரு பேரு ரவி.
0: ரவி மல்லியம் ரவி மகாலிங்கம் அவருடைய மனைவி வருவதில்ல. இவர் இப்ப கேட்டா சொல்லுவார் நாங்க கோயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லுவார். அவர் வர அவன் வர விடுறதில்ல சமைக்கணும். அந்த டைமுக்கு தனக்கு சமையல் வேணும்ன்ட்டு அவன் வர விடுறான்.
3: அதுக்குதான் நான் சொல்றேன், பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே. ஆண்கள் தான் அரைட்ட அடிக்க எவ்வளவு நேரம் வந்தாலும் உங்களுக்கு கூட இருந்து இருப்பாங்க.
0: அப்படி சொல்ல பெண்களை விடாம இருக்கிறது ஆண்கள். தங்களுக்கு இந்த நேரம் சமையல் வேணும் நீ போவேணாண்ட பாவம் வரமாட்டாங்க. அப்ப அதனால அவன் சமையல் எல்லாம் முடிச்சம்மா ஒரு 2 மணிக்கு தொடங்கினா நாங்க அப்படித்தானம்மா போன கிழமை போன வாரம் 2 மணிக்கு தொடங்கினா வந்து தூங்குறேன்னா எழும்ப முடியா போச்சு. எழும்பி இருந்துட்டுச்சால நான் பண்ண அப்ப அதனால எடுத்து வர முடியல. என்னட்டாம இந்த ஸ்கூலுக்கு போறது போல இருக்கம்மா. இப்ப அந்த இரவு நேரத்துல நிகழ்ச்சி எடுத்து வர்ற ஸ்கூலுக்கு போன புள்ள கல்ல மடிக்கும் அப்படி இருக்கு இப்ப. அதனால வராம விட்டு கொண்டு இருக்கிறோம். மெர்சியம்மா மினிட் போட்டீங்க வாங்க.
3: அம்மா என்ன இப்படி போயிட்டு கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணிட்டு வராங்களா?
0: இல்ல அவங்க அலட்டிக்காம நீங்க கூடிய அளவு நல்ல சாப்பாடுகள்
3: சாப்பிடுங்க.
0: அவங்களுக்கு மெர்சிக்கு நேற்று கேட்டீங்களா? நேற்று மெர்சிக்கு
5: சாப்பிட்டு வர சொல்லிருக்காங்க.
0: அவரை கடிச்சு சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு சுகர்
5: அவரை கடிச்சு சாப்பிட்டா தேல் வராதுமா, உப்பு தான் நிற்கும்.
0: அம்மா இது என்ன
3: வரை உள்ளளவும்
0: நிலை. அது இல்ல இப்ப அநேகமா அப்படித்தானே கண்ணே மணியே தேனே அப்படி என்ன கூப்பிடுவாங்க. இல்ல
3: மானே தேனே கட்டிப்பிடி
0: கட்டிப்பிடி ரெண்டு கூப்பிடுவாங்க. சரி இப்ப செல்வகுமாருடைய மனைவியை இணைச்சுக்கலாம் இன்றைக்கு. அவங்களையும் அவங்களும் வாராங்க எல்லாரையும் இப்பதாங்க
5: பயன். அம்மா நான் இதே பெற்று கொள்கிறேன்.
0: நல்லது நல்லது நல்லது மெர்சியம்மா நல்லது நல்லது நல்லது. நாங்க அம்மா செல்வகுமாருடைய மனைவியை இணைச்சுக்கலாம் உங்களோட சேர்த்து இணைச்சுக்கிறேன். அப்ப அவங்க பேசுறதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்ப
3: இணைங்க இணைங்க.
0: இப்ப ஆண்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வரைக்க. அதுதான் அவங்க அதே என்ன பெண்களுக்கு மகளிர் மட்டும் வந்து எங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. கண்ணன் பாருங்க, கண்ணன் கேட்டுக்கொண்டு வந்துட்டு ரகுவரன் மனைவி என்று போட்டிருக்காரு. ரோகிணி வந்து ரகுவரன் மனைவி என்று போட்டிருக்காரு. சரி இப்பொழுது வணக்கம் வணக்கம் வணக்கம் மோகனா மோகனா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மோகனா?
4: அம்மா போகுதா?
0: ஆ, நல்லா கேக்குது. எப்படி இருக்கிறீங்க மோகனா? எல்லாரும் அப்படித்தானம்மா?
4: பேர் ரொம்ப சந்தோஷம்.
0: மோகனா அனுப்பாவனமா விட்டு வரம்மா, நீ போக வேணாமா, மாலையில மட்டும்
4: கண்டிப்பா சொல்லிடுறேன்.
0: அம்மா சொல்லி
4: சொல்லக்கூடாது.
0: என்ன மோகனா? என்னம்மா?
4: மீராம்மாக்கு
0: மீராம்மா மாதிரி நானும் வயச சொல்ல மாட்டேன். அதுதான் முறை, யாருமே வயச சொல்லாதே.

0: அக்கா அக்காண்டு பேசினார். பேசாம அம்மா வந்து அதுக்கடையில என்ன செய்தான்டா, நான் என்ன உங்களுக்கு பெரியவங்க எனக்கு பேர பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா உடனே அம்மா செய்தது சொல்லக்கூடாது. சரி அப்ப மோகனா அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க
1: மோகனா என்ன டிஃபன் பண்ணாங்க?
0: அத கேளுங்க. லஞ்ச்
1: அம்மால தோசை தோசை தக்காளி சட்னி. இப்ப வந்து சௌசௌ கூட்டு, இது வெண்டைக்காய் பொரியல்,
0: ஜம்பு காய் மாதிரி
1: நீர்காய் தான். போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், கண்ணகி மாதிரி கண்ணகி போட்டு
0: அனுப்புறேன். அனுப்புங்க.
1: பருப்போட போட்டு வைக்கிறோம்மா, பச்சை பருப்பும் போடலாம் இல்ல தோரம் பருப்பும் போடலாம். பருப்பு வைக்கிற முறை வந்து வெங்காயம் தக்காளி சீரகம் நறுக்கி போட்டுறதுமா, அதுலயே
0: நறுக்கி போட்டு எண்ணெயில வதக்கணும். அப்படியா?
1: இல்ல இல்ல சாசி பருப்பு இல்லாட்டி தோரம் பருப்பு சேர்த்துக்கிறது, சேர்த்து ஒரு பொண்ணு ஊத்தி விசில் விட்டுறது, ஒரு மூணு விசில் போக விட்டலாம். பின்னாடி வடச்சட்டுல எண்ணெய் வச்சு தாளிச்சு கொட்டும் போது வந்து கடுகு பருப்பு சீரகம் வரமிளகா நல்லா ஒரு மூணு நாலு மிளகா நம்மளுக்கு காரத்துக்கு.
0: அம்மா அம்மா ஆண்கள குரல் கேட்க கூடாது இல்லையாம்மா, இல்லையாம்மா இது மகளிர் மட்டும், மகளிர் மட்டும் எங்களுக்கு ஆண்கள குரல் கேட்க கூடாது சொல்லிட்டான்.
1: காரத்துக்கு மறந்து வருண்டாரு, காரம் மறந்துட்டாங்க, காரத்துக்கு மிளகா தான்
0: போடலாம்.
1: ஏங்கம்மா
0: சொல்லுங்க, பச்சை மிளகாய் போடலாம் இல்ல
1: இல்ல இல்ல வரமிளகா நாலஞ்சு
0: போடலாம்,
1: போடலாம்
0: சின்னதா நறுக்கி எடுக்கணும்,
1: சின்னதா நறுக்கி தாளிக்கணுமா எண்ணெய், கடுகு சீரகம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு தொட்டி இது பண்ணலாம்.
0: வெள்ள பூசணி மாதிரி இருக்கும், அது பூசணிக்காக்கும் பருப்பு போட்டு மாட்டுவாங்கல்ல வெள்ள பூசணி, அது மாதிரி தான் இருக்கும். சூப்பர். உங்களோட பாட்ட சொல்லுங்க மோகனா, உங்களோட பாட்ட அங்கால கேட்டு சொல்லக்கூடாது, பாக்க கூடாது, இங்க இருந்து இங்க இருந்து இன்னைக்கு அங்க பாக்குறீங்க.
1: என்ன
0: பாட்டு?
1: காற்றுங்கீதம் காணாத
0: சூப்பர், நல்லா பாடலாம் இல்லையம்மா, எங்க எனக்கு பாடுங்க பாருங்க,
1: நல்லா பாடுங்க
0: பாடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க பாக்கலாம் மோகனா.
1: எனக்கு தெரிஞ்ச பாட்டுல பாடுவாங்கம்மா?
0: ஆ பாடுங்க பாடுங்க பாடுங்க.
1: காற்றினை கண்ணனோடு பாடு

0: சகலம் போனது மண்ணின் நிலையே கூட இளைய கண்ணின் சீராத கண் இங்கும் இங்கும் தேவையோ. கொஞ்சம் மறந்துருச்சிங்களா? சாரிங்களா
1: அம்மா, அந்த வருடம் எடுங்கம்மா.

0: யமுனையாற்றிலே இந்த காற்றிலே செல்வா இங்கே வந்து பாட. நீங்க செல்வகுமாரன், நீங்க செல்வகுமாரன் கட்டி வச்சுட்டு நீங்க வந்து பாடுங்க. நீங்க பயப்படாம நாங்க இருக்கோம் உங்களுக்கு.
1: என்ன
2: சொல்றீங்க?
0: அவருக்கு முதல் நீங்க வந்து பாடிருங்க, சரியா?
2: அப்புறம்
0: போயிடுறேன். நிச்சயம் நிச்சயம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஹேண்டோ பண்ணுங்க போன, சரியா? அம்மா எங்க கூட கூட்ட சொல்லுங்க அம்மா, சவு சவு கூட்டு.
2: நான் நினைச்சேன் அவங்க வேற கரெக்டா அதேதான் சொன்னாங்க. மேடம் எப்படின்னாக்கா, ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு மேடம், கொஞ்சம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுண்டு அதுலயே வந்து அரிய.
0: ஆமா, பைத்தம்பருப்பு தோல் நீக்கியது இல்ல, அந்த மஞ்சள் கலரா இருக்கு,
2: தோல் நீக்கியதான் பருப்பு. அது வந்து பயறு,
0: பயறு பைத்தம்பரம்
2: போட்டுட்டு அரிந்த சவுச்சுவையும் போட்டு சவுச்சுவை தோலை சீவிக்கணும்.
0: சீவிட்டு
2: பொடி பொடியா கட் பண்ணிட்டு ரொம்ப பெருசும் வேணா ரொம்ப குட்டியும் வேணா மீடியமா கட் பண்ணிட்டு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அந்த குக்கர்லயே தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், இத கொஞ்சம்னா எங்க வீட்டுல ஒண்ணு போறோம் நாங்க, ஜாஸ்தி காரம் சேர்த்துக்கறது இல்ல, இனிமையா, அதாவது ரொம்ப காரம் கிடையாது. ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இந்த குக்கர்லயே போட்டுடணும், தண்ணி ஊத்தி அந்த இதையும் விழுதியும் கலந்துட்டு
0: கலந்துட்டு
2: அடிச்சு கடுகு ஒரு வானொலி வச்சு வானா வச்சு எண்ணெய ஊத்தி கடுகு.
0: அம்மா
2: அம்மா,
0: அது வானதியா? வானதி இல்ல, வானொலியா? வானதியா?
2: வானொலினா ரேடி ஆயிடுது, வானொலினா ரேடி ஆயிடுது, ரேடியோ எல்லாம் வைக்க முடியாது.
0: இப்ப நீங்க ஏனம்மா ஏனம்மா வைக்க முடியாது, ரேடியோல ஏனம்மா வைக்க
2: முடியாது,
0: எண்ணெய
2: ஊத்தி கடுகு தாளித்து மிளகம்பருப்பு கருவேப்பிலையை பிச்சு அதுல போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சு அதே குக்கர்லயே கொட்டிடணும். கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான உப்ப போட்டுடணும். போட்டு இதுல வச்சிடணும், வச்சு மூணு நாலு சவுண்ட் வந்தவொடனே இறக்கிட்டோம்னா சூப்பரான சவு சவு கூட்டு ஓட்டல் மாதிரி நல்லா இருக்கும். கண்ணு குளிச்சிட்டு இருக்கோம், மத்ததெல்லாம் ஒன்னு கலந்திருக்கும், கடலையாக இருக்கும்.
0: கடலை பருப்பு என்ன செய்து கொண்டிருக்கோம்? கண் முழிச்சு கொண்டு
2: பாத்துருக்கோம்,
0: பாத்து கொண்டிருக்கோம், அது கரையாம பாத்து கொண்டிருக்கோம். சூப்பர், நல்ல நல்ல போயிடமா,
2: அழகா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும், மிருதுவா
0: நல்லா இருக்கு,
2: நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து இருக்கும்.
0: நிச்சயம் நிச்சயம், நல்லது,
2: அது சுவையா நல்லா இருக்கும். சப்பாத்தி, அப்புறமா சாதங்கள், வத்த குழம்பு, அப்புறமா நம்ம காரக்குழம்பு சொல்றீங்களா, வெத்த குழம்பு, இதுக்கு இந்த ரொம்ப நல்லா இருக்கும். ரசத்துக்கு கூட்டு நல்லா இருக்கும். சவுச்சவே ஒரு இனிமையான உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போடணும்.
0: போடணும், மருத்துவ குணம் உள்ளதாமா
2: தெரியல இப்போ நம்ம பூசணிக்காய்
0: அப்புறமா
2: இது பீர்க்கங்காய் சுரைக்காய் அந்த மாதிரி இதுவும் நீர்க்காய்
0: நீர்க்காய் சூப்பர் சூப்பர்
2: பொதுவாகவே நல்லது குளிர்மை
0: வருகிற வாரம் கொவ்வைக்காய பத்தி பேசலாமா கொவ்வைக்காய் கூடுதலாக
2: என்ன
0: வெட்டும் காயா கத்திரிக்காய்
2: சேனையுடன் உள்ள காய்
0: என்ன காய் என்ன
2: படைகளுடன் உள்ள காய் நானே சொல்லிட்டேன் படைகளுடன் உள்ள காய்
0: சேனக்காய் அத நாங்க கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்ல இல்லையம்மா
2: ரெண்டு மட்டும்தான்
0: கர்ணக்கிழங்கு அந்த கர்ணக்கிழங்கு சமைக்கும் போதம்மா அது சும்மா நாங்க சமைச்சா அது சுணைக்கும்னு சொல்லுவாருங்க நாக்குல என்ன
2: அது
0: அத எப்படி சமைப்பீங்க அத எப்படி சமைப்பீங்க
2: அத வந்து தோலி சீவிட்டு பண்ணிட்டு காய நறுக்கிட்டு தண்ணியில போட்டுட்டு கையில அப்படியே எடுக்க கூடாது கைய நம்ம கையோட ஏதாவது இந்த ஜல்லி கரண்டி இருக்கும் இல்லையா முறுக்கு அப்பளம்ல படிக்கணும் அந்த கரண்டியில எடுத்து தண்ணிய வடி விட்டு
0: போடணும் தண்ணியோடய
2: போடணும் இருக்கும் அப்படியே கைய அரிச்சதுன்னா நம்ம புளிய போட்டு கையால புளியோ இல்ல மோரையோ போட்டு கைய
0: கழுவிடும் அப்ப அந்த சுணைப்பு தன்மை அம்மா இப்ப நாங்க சமைச்ச அப்புறம் இருக்காதுன்னு சொல்றீங்க அப்படியா
2: இருக்காது ஆனா சில காய்களோட குணங்கள் குணம் வந்து சமைச்ச அப்புறம் நம்ம நாட்டுல லேசா நமைக்கிற மாதிரி இருக்கும் அது குழம்பு ரசத்தோட அதை சாப்பிடும்போது அவ்வளவா தெரியாது
0: எங்கட ஊர்ல அதாவது எங்கட மக்கள் எப்படி செய்வாங்கன்னா கர்ணக்கிழங்கு முதல்ல எண்ணெயில அதாவது பொரிச்சு எடுப்பாங்க கொஞ்சம் உப்பு போட்டு பொரிச்சு கழுவி உப்பு போட்டு சின்ன சின்ன ஸ்கொயரா வெட்டி அது மாதிரி வெட்டி அத உப்புல பிரட்டி நல்லா கழுவி உப்புல அத மிக்ஸ் பிரட்டி எடுத்து இந்த பொரியல் மாதிரி பொரிச்சு முதல்ல எடுத்துட்டு அந்த வத்த குழம்பு மாதிரி பிரட்டி வைப்பாங்க அது அப்படித்தான் வைப்பாங்க
2: அப்படிதான் செஞ்சு நான் பாத்துட்டேன் நாங்க செய்யறதுதான் இப்படி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரோஸ்ட் மாதிரியே நல்லா கலந்து பொரிச்சக்கல்ல போட்டு வாட்டி எடுப்பாங்க பொரிச்செடுப்பாங்க
0: பொரிச்செடுத்து வச்சு சைட்ல வச்சாலும் அதுவும் நல்லா இருக்கும் சில பேர்
2: அது வந்து வறுவல் மாதிரி சொல்லுவாங்க கருணை கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல்
0: வறுவல் சூப்பர் சூப்பர் எத்தனையோ விதம் இருக்குது சரியம்மா நான் பாடலை எடுத்து வர்றேன் உங்களோட பாடல் எல்லாரும் நன்றி அம்மா
2: நான் விடைபெறட்டுமா மேடம் நான் விடைபெறட்டுமா
0: சொல்லுங்க நன்றி நீங்கள் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட 5 பேர் இணைந்திருக்கிறீங்க வருகிற காலத்துல அதாவது நேரத்தை கூட்டிக் கொள்ளலாம் இப்ப இணைஞ்சால் பரவாயில்லை நான் முதல்ல இப்ப அம்மாவின் பாடலுக்கு முன்பாக எங்களுடைய சாந்தி அம்மா நீங்க கேட்ட பாடல் முதலில் வருகிறது அதை பார்க்கலாம் உள்ளத்தின் கதவுகள் கண்களிடா என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது

அந்த உறவுக்கு காரணம் ஆண்களிடாண்டும் பாடணும். அது என்ன பெண்களை மட்டும் சொல்றது? பெண்கள் அந்த பாட்டிலே தானாக சும்மா வழியில அழகா நடந்து போகும்போது ஆண்கள் தான் வந்து சைக்கிள் அப்படி இப்படி அப்படி ரவுண்ட் அடிச்சு அந்த ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்றது. சும்மாவே அப்படியே சுத்தி சுத்தி கொண்டு வருவாங்க. கேளுங்க பாக்கலாம், இது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி, அதனால ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க பேச மாட்டோம். பாடலை கேட்கலாம்.

மகளிர் மட்டும் நிகழ்ச்சி, அதுல பார்த்தா பிரகாஷ் சொல்லி இருக்காரு பாருங்க. இப்ப ஆண்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல எங்க பார்க்கலாம், நேரலையில் மகளிர் மட்டும். செல்வகுமார் நன்றி, ஒரு அறிவித்தல நீங்க கொடுத்ததுக்கு. ஆரம்பம் இதோ, மகளிர் மட்டும் நிகழ்ச்சி காட்டலையில் பிரகாஷ் சொல்லி இருக்கிறார். இன்று சனிக்கிழமை, அதனால் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி தயாராகுங்கள் சகோதரிகளை. நீங்க இதை போட்ட பண்ண பணியாத்தான் பிரகாஷ், நான் இந்த நிகழ்ச்சி எடுத்தோம். நான் இப்ப தூங்கி தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு, அது என்ன நீங்க போட்டிருக்கீங்கன்னு அப்பா வந்து சொன்னார், போட்டுட்டாங்க போய் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வாங்க. சரி, செல்வகுமார் நன்றி. மல்லியன் ரவி, நிகழ்ச்சி அந்த மேல அரவை போட மறந்துட்டீங்க பாருங்க. மனைவியா நீங்க நிகழ்ச்சிக்கு அனுப்புற யோசனை இல்ல, நிகழ்ச்சி மிகவும் அருமை என்று சொல்லியிருக்கிறார் மல்லியன் ரவி. மகாலிங்க என்ன சொல்லியிருக்காரு, மனைவி அனுப்பாம இவ்வளவு இன்னல் மத்தியில் எங்களிடம் சிரித்து உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து அள்ளி எங்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இருக்கிறதை பார்த்து வியப்பாக உள்ளது. வியப்பாக இருக்கட்டும், எங்க மனைவி அனுப்பலையே. அம்மா உடனடம் பெற்று எங்களுக்கு எப்பொழுதும் காற்றடைகள் வந்து மகள் வேண்டும். நன்றி. எங்க இதுல எழுதி போடுறீங்க, மனைவி அனுப்பல நீங்க? நானும் கோயிலுக்கு போயிட்டு சொல்லுவீங்கன்னு நினைச்சு நான் வீட்டுல இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறீங்க. கலாவை அனுப்ப மறந்துட்டீங்க பாருங்க. சரி, கண்ணன் கூட கேட்டுக்கொண்டு ராகவனுடைய மனைவி ரோஹிணி என்று சொல்லியிருக்க. மற்றது பிரகாஷ் பாருங்க, ஒரு குறிப்பு கொடுத்திருக்க பாருங்க. இந்த மகளிர் மட்டத்திலேயே அவர்கள் கேட்டுக்கொண்டு அதை கொடுக்கிறார்கள், அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர் பிரகாஷ், நீங்க திருமணம் செய்தா நீங்களே சமைச்சு கொடுப்பீங்க போல இருக்குது. அதாவது கருணை, காரக்கருணையை விளக்கெண்ணை விட்டு வதக்கினால் நமைச்சல் இருக்காது என்று சொல்லி இருக்கார். இது புது புது குறிப்பு, உண்மையா எங்களுக்கு தெரியாது, யாருக்காவது தெரியுமோ தெரியாது. அவர் சொல்லியிருக்கார், நினைக்கிறேன் அம்மா சமைக்கும் போது பார்த்திருக்கிறார். அவர் அம்மா கூட இருந்து அதை எப்படி எப்படி செய்யறேன்னு பாத்திருக்கேன், அதனால சொல்லியிருக்கிறார். சாந்தியம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட உள்ளத்தின் கதவு மீண்டும் வருது. எல்லாருடைய பாடலையும் முடித்து வரலாம்.

அட, இந்த பாட்டு வந்து ஆண்களுக்கு தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதாவது உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, ஒருத்தியை உயிராய் மதித்து விடு என்று சொல்லி இருக்கிறாங்க. அத நான் நினைச்சேன் இதுண்ட ஆண்களுக்கு சப்போர்ட்டா, உள்ளத்தின் கதவுகள் கண்களிடம் இந்த பெண்களை குறை சொல்லி வர்ற பாட்டுமா இருக்கேன்னு பார்த்தேன். நான் அதுல சொல்லப்படுகிறது என்ன, ஆண்களுக்கு ஒருத்திய நினைச்சு விடு, ஒருத்திய உயிராய் மதித்து விடு என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பாட்டுலதான் வருதுங்க, அது உங்களை பொறுத்தது. நீங்க ஒருத்திய மதிச்சாலும் சரி, பாக்கலாம். மிச்சது நாங்க நான் சொல்லல, நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். என் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற தமிழும் எனக்களித்த அறிவுகளையெல்லாம் பரவி இன்று காற்றலையில் வந்திருப்பதற்கு ஆளாக்கி வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி அவர்கள் தாழ் பணிந்து முகம் தெரிந்து தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக ஒன்று இணைத்துக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு கதம்பத்துக்கு.

இன்றைய கதம்பத்திலே எந்த நிகழ்ச்சி நான் ஆயத்தம் நீங்கள் ஆயத்தந்தானா என்று நான் கேட்டு எழுதிய போது அன்புடன் ஜெகவர் சாதிக் அவர்களும் அன்பு மகள் சியாமலாவும் வருக வருக வரவேற்க காத்திருக்கணும் நாங்கள் ஆயத்தம் என்று அன்போடு எழுதி நாங்கள் தயார் என்றதை கூறுவது போன்று கூறிய வேளையிலே ஏனையோரும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டு இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 4வது நாள் தென்னகத்திலும் தமிழகத்திலும் எங்கள் ஈழமணி திருநாட்டிலும் உலகளாவே இருக்கும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற வேளையிலே இந்த 4ஆம் தேதி ஒரு குழப்பமானதாக குதூகலமானதாக இரண்டும் கலந்த நாளாக இருக்கின்றது. காரணம் தென்னகத்து தேர்தல் முடிவுகள். குழப்பமும் குதூகலமும் நிறைந்து மக்கள் மத்தியிலே காணப்படும் இந்த வெகுவான வேளையிலே நாங்களும் காற்றலையில் ஓடி வந்து இன்றைய தினம் என்ன நிகழ்வை தரப்போகின்றோம் என்று எண்ணும் இந்த வேளையிலே தான் நாங்கள் அது 149வது பாட்டு சவாரி என்பதை உணர்கின்றோம்.

ஆனந்தமாக அப்பாவும் வந்துவிட்டார் என்று இன்னும் ஒரு தடவை போட்டு வாழ்த்து கூறும் என்பது மகளே, வணக்கம் வணக்கம், வந்துவிட்டேன். உங்கள் அனைவருடைய ஒற்றுமையோடும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் எங்கள் காற்றலையிலே பாட்டு சவாரி 149 கேட்டு எங்கள் தீர்ப்பினை வழங்குவோம் என்று தென்னகத்து தேர்தல் முடிந்து தீர்ப்பை தெரிந்து கொண்ட நாம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் வாரா வாரம் வரும் அந்த தேர்தலை சந்திக்கத்தானே வேண்டும். அந்த வகையிலே இன்று பாட்டு சவாரி தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இருப்பது 8 பாகை மேல்நிலையில் இருக்கும் வேளையில் அது 22 பாகையை தொடும் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கின்றார்கள். நீண்ட பகல், சூரிய ஒளி, காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. இங்கே கணுக்கள் எல்லாம் முகையை கொடுத்து மரங்கள் எல்லாம் அழகாக செலுத்து கொண்டு வருகின்றதை நான் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கின்றது. பறவைகள் பிராணிகள் எல்லாம் தங்கள் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எங்கள் வானொலியின் காற்றலை தரும் கலையகத்தின் வெளிப்பகுதியின் தாழ்வாரத்திலே உள்ளே ஒரு துவாரத்துக்குள்ளே வீடு சமைத்து அதற்குள்ளே அவர்கள் குடும்பம் அமைத்து தங்கள் ஜீவனோபாயத்தை நடத்துகின்றார்கள் 2 உறவுகள். அவர்களை கண்டதும் எங்கள் பழைய உறவுகள் வந்துவிட்டார்கள் என்ற குதூகலிப்போடு நான் இருக்கின்றேன். நீங்களும் இன்று மகிழ்வாக இருப்பீர்கள், ஒரு சிலர் நெகிழ்வாக இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் மாறி மாறி வருவது உலக நியதி. மாற்றம்தான் உலகத்திற்கு முக்கியமான ஒன்று. அது மாற்றம் வரும்பொழுது அது ஏமாற்றமாகவும் இருக்கும், நல்ல மாற்றமாகவும் இருக்கும். தடுமாற்றம் இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டும், நடப்பதை காண்போம். எங்கே இன்றைய பாட்டு சவாரி 149 வருவதற்கு முன்பு ஒரு சிறிய பரீட்சை. இன்று பாட்டு சவாரிக்கு வழமை போல 5 பாடல்கள் வந்திருக்கின்றன. அந்த 5 பாடல்களும் ஒன்றன் மீன் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒலிக்க இருக்கின்றன. அது என்ன பாடல் வரியாக இருக்கலாம் என்றதை கண்டுபிடிக்கும் வகையில் சில தரவுகளை நான் கொடுக்கும்போது யார் நான் கூறி முடித்து 1 நிமிடத்துக்குள்ளே இங்கே பதிவிடுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு பாடல் வெற்றி பாடல் என்று கொடுக்கப்படும். அவர் கண்டுபிடித்து விட்டார் கெட்டிக்காரன் என்று கூறிக்கொண்டு அதற்குரிய தரவுகளை தர இருக்கின்றேன் நண்பர்களே. அந்த தரவுகள் இன்று வரும் பாடல்கள் 5 ஒன்றன் மீன் ஒன்றாக ஒலிக்கும் வேளையிலே 2 எழுத்துக்களை கொண்ட பதம்தான் என்று கூடி வருகின்றது. 2 எழுத்துக்களில் வந்த அந்த பதத்திலே தான் 5 பாடல்களும் வருகின்றது. அதிலே 1 தடவை அந்த 2 எழுத்துக்களும் 2 தடவை அந்த எழுத்துக்களும் பெறக்கூடிய கிளவி என்ற இலக்கண முறையிலும் அந்த பாடல் அமைந்தது. அது உங்களுக்கு அதிலே நீங்கள் போகத்தவரை எல்லாம் 2 வரியிலே அமைந்த பாடல்கள். இந்த பாடல்கள் அந்த 2 வரியும் எதை கூறுகின்ற, நாங்கள் எங்களுடைய கணக்கு வழக்கு போக்கு வரத்து நாள் திகதி எல்லாம் பார்க்கும் பொழுது எண்களை உபயோகிக்கின்றோம். பொக்கிசத்து கூட உபயோகித்திருக்கின்றோம். பொக்கிசத்திலே 1 எண்ணிலிருந்து 20 எண்கள் வரைக்கும் இருக்கு. அதே போன்ற அந்த எண்களை குறிக்கின்ற பதம், இப்போ 2 எழுத்துக்கள்னா 1 என்ற பதமும் வருந்தானே, ஓ ரு 2 எழுத்துக்களை கொண்டது எண்கள். அதே போன்று இதுவும் எண்களை குறிக்கின்ற 2 பதம். அதிலே 5 பாடல்கள் அடுத்தடுத்து தரப்போகின்றேன். அந்த எண்கள் 2 அதிகூடிய தொகையை கூறுகின்ற எண்களாக இருக்கும். அதை கண்டுபிடியுங்கள். இதில் இப்பொழுதிலிருந்து 1 நிமிடத்துக்குள்ளே யார் எங்களுக்கு கூறுகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றியாளர்களாக பதிவு செய்து 1 பாடலை, அதாவது வந்து 2 எழுத்துக்கள் அது தொகையை குறிப்பது, அதி உயர்ந்த தொகையை குறிக்கும் பதமாக 2 எழுத்துக்களில் கூடிய பதத்திலே தான் இன்றைய பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. இங்கே தரப்பவர்கள் தாருங்கள் பார்க்கலாம், ஓடி வாருங்கள்.

0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: இருவர் வந்து வரவேற்பு தந்த வேளையில் அந்த இருவர்களே முதல் தந்தவர் ஷியாமலா அவர்கள் தந்திருக்கின்றீர்கள் மகளே ஒரு பதம் கோடி என்று. அதை தொடர்ந்து பின்னால் ஜெகபர் சாதிக் நீங்களும் தந்திருக்கின்றீர்கள் கோடி என்றுதான். ஆதலால் அந்த கோடி என்ற பதம் மிகவும் சரியான பதம். இருவரும் ஒரே நேரத்தில் தான் அழைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அழைப்பு ஒரே நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தபடியால் உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தருவதோடு கெட்டிக்காரர்கள் என்று இருவரையும் வாழ்த்தி கொண்டு உங்களுக்காக ஒவ்வொரு பாடல் காற்றலையை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது மூன்றியல் தமிழ் வானொலி. நீங்கள் வரும்போது உங்களுக்கான கண்டுபிடித்து வெற்றி பெற்றதுக்கான பாடலை கேட்கலாம். அதை விட நீங்கள் கலந்து கொள்வதற்கும் ஒரு பாடல் இருக்கின்றது. இன்றைக்கு உங்கள் இருவருக்கும் இரண்டு இரண்டு பாடல்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அருமையான ஒரு பாடலை இந்த ஆரம்ப இசை இடை இசைக்காக நாங்கள் புகுத்தி இருக்கின்றோம். பாட்டு சவாரியின் பாடலே சந்தோஷம் தரும் சவாரி போவோம் என்றும் பாடுகின்றது. நாங்கள் சந்தோஷமாக இன்றைய பாட்டு சவாரி நிகழ்ச்சி எடுத்துச் செல்வதற்காக கோடி என்ற பதத்தை தாங்கி ஐந்து பாடல்கள் கூடி வருகின்றன ஒன்றன் பின் ஒன்றாக. அது எங்களை நாடி உங்களை நாடி வரும்பொழுது நாங்கள் ஓடி வந்து தேடி வாக்களித்து அதை நாங்கள் வெற்றி பெறக்கூடி செய்வோம் என்ற வகையிலே உங்கள் அனுமதியோடு முதலாவது பாடலை ஒலிபரப்ப இருக்கின்றேன். அந்த முதலாவது பாடல் இன்று வந்த பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்கள். ஆனால் அடிக்கடி கேளாமல் இடைக்கடை கேட்டாலும் வித்தியாசமான இசையமைப்பாளர்கள் வித்தியாசமான பாடகர்களாக வருகின்றார்கள். இந்த பாடல் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஜீன் ரோல்டன் என்பவர் இசையமைத்த ஒரு பாடல். அந்த பாடலை பிரதீப் குமார் அவரோடு நித்யஸ்ரீயும் இணைந்து பாடிய உங்களுக்கு பழக்கமான பரிச்சயமான ஒரு மிகவும் சிறந்த பாடல் மெகண்டி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடலாக ஒலிக்க வருகின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போமா? பிரதீப் குமார் நித்யஸ்ரீ அவர்கள் பாட, ஜீன் ரோல்டன் அவர்கள் இசையமைத்த மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்து பாடல் இதுவோ.

சிறப்பான அந்த பாடல் மெகண்டி சர்க்கஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடியது. முதல் முதலில் நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்த பாடலை எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அறிமுகப்படுத்தியவர் எங்கள் வண்டிக்கீர் செல்வை சந்தன்ராஜ் அவர்கள். அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்களில் இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது முதல் என்பது எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. கோடி அருவி கொட்டுதே அடி என்னோடே என்ற அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை பிரதீப் குமார், நித்யஸ்ரீ இருவரும் பாட வேண்டும் என்று இந்த திரைப்படத்துக்காக இசையமைத்த ஜீன் ரோல்டன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். அங்கே முதலாவது பாடலை கேட்டுவிட்டோம் அல்லவா, தொடர்ந்து ஐந்து பாடலை கேட்கும் பாக்கியம் எங்கள் பாட்டு சவாரியில் இருக்கின்றதல்லவா. அந்த வகையிலே பாட்டு சவாரி 149 அலங்கரித்து இரண்டாவது பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இசைக்கோயில் ஜானகி அம்மாவும் பாட வேண்டும் என்று இசைஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து கோடி என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையிலே நின்று இப்படி பாடுகின்றது.

கோடி என்ற பதத்தை தாங்கி பாடிய இரண்டாவது பாடலை கேட்டோம். நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா மறைந்த எங்களுடைய டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலும் இசைக்குயில் ஜானகி அம்மாவின் குரலும் இணைந்து ஒலிக்க இசை ஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்த கோடி இன்பம் மேனி எங்கும் என்று ஆரம்பித்த பாடல். அப்படி என்றால் மூன்றாவது கோடி எப்படி இருக்கும் என்றால் அது கோடி கோடியாக வர இருக்கின்றது. காவலர் குடியிருப்பு என்ற ஒரு திரைப்படம் வந்ததல்லவா, அந்த திரைப்படத்திலே ஷரீத் அவர்களும் பிரியா ஹமேஷ் இருவரும் இணைந்து பாடிய பாடலாக ஜேம்ஸ் பசந்த் அவர்கள் இசையமைத்து கொடுத்த ஒரு பாடல் கோடி கோடியாக கொட்ட வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

கோடியில் ஆரம்பித்து கொடி கொடியாய் கொட்டி பாடி சென்றது மூன்றாவது பாடல். மூன்றாவது பாடலை மூன்றாவது வரிசையிலிருந்து பாடிய வேளையிலே அந்த பாடலை ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் பிரியா ஹமீஷ் ஷரீத் அவர்களை வைத்து காவலர் குடியிருப்பு என்ற திரைப்படத்துக்கு பாட வைத்திருக்கின்றார். அந்த வழியிலே ஆர்.பி. பட்நாத் என்ற இசையமைப்பாளர் விஜய் ஜேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒரு பாடலை பதிவு செய்து ஜெயம் என்ற திரைப்படத்தில் பாட வைத்திருந்தார். அந்த பாடல் இப்பொழுது கோடி கோடியாக பாட வருகின்றது. கேட்போமா நான்காவது பாடலையும்?

கோடியாக வந்து கோடி கோடியாக வந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நான்கு பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக, இறுதியாக ஒரு பாடல் கோடி கோடியாக கொட்டப் போகின்றதோ என்று எண்ணும் வேளையிலே பொன்னர் சங்கர் என்ற திரைப்படத்திலிருந்து ஹரிஷரன் அவர்களது குரலிலே இசைஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்து பாட வைக்கின்றார். பொன்னர் சங்கர் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் ஐந்தாவது கோடியை கொண்டு வருகின்றது. இந்த ஐந்து கோடிகளும் கூடி பாடி இன்றைய தேர்தலை அமர்களப்படுத்த இருக்கின்றன. கேட்போமா ஐந்தாவது பாடலை?

ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கோடி கோடியாக கொட்டி குவித்தன எங்கள் செவியோரம். இதயம் நிறைந்து மகிழ்ந்து கேட்ட அந்த பாடலை இப்பொழுது தீர்ப்பளிக்கும் நிலை வந்தவுடன் சற்று தடுமாற்றம் இருக்கின்றதா? எல்லாம் நல்ல பாடல்கள்தான். என்றோ கேட்டவையாக இருந்தாலும், இன்றே கேட்டதாக இருந்தாலும், எப்படி இதிலே தீர்மானிப்பது? அது நல்லதென்று பார்க்கும் பொழுது இது அதைவிட நல்லதாக இருக்கின்றது, இது நல்லதென்று பார்க்கும் பொழுது இல்லை இல்லை மற்றது நல்லதாக இருக்கின்றது, ஒரு குழப்பத்திலே இருக்கின்றீர்கள். தேர்தல் என்றால் அப்படித்தான். நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த, உங்களுக்கு சரி என்று படுகின்ற பாடலுக்கு வந்து நீங்கள் வாக்களிக்கலாம். என்பது உறவுகளே, 12:07 நண்பகலாக எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு இரவு நேரம் 9:36 என்று காட்டுகின்றது. இரவும் 37 என்று ஆகிவிட்டது. இரவும் பகலும் நிறைந்திருக்கும், இணைந்திருக்கும். இந்த வேளையில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே, தேர்தலிலே, பாட்டு சவாரி 149 கோடி என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்கள் கூடி வந்து பாடி சென்றனவல்லவா? நாடி வந்து நாங்கள் அதற்கு வாக்களித்து தேடி விடுவோம் வெற்றியை என்று எண்ணும் இந்த வேளையில் எங்களுக்காக சந்தர்ப்பம் தரப்படுகின்றது. நீங்கள் நன்றாக சிந்தித்து வரவேண்டியது 6478746415 என்ற எண்களோடு நீங்கள் அழுத்தி கைபேசியிலே எங்கிருந்தாலும் பேசி மகிழலாம். எந்த பணியில் நீங்கள் இருந்தாலும், எங்குதான் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக இணைந்து கொள்ளக்கூடிய தொலைபேசி, அதாவது கைபேசி எல்லோரும் உபயோகிக்கின்றீர்கள். அதிலே தான் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இணையதளத்திலே. அதனால் இணைவதற்கு சந்தர்ப்பம், இடம், ஏவல் பொருள் தேவையில்லை. எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம், நீங்கள் வாக்களிக்கலாம். இதற்கு 2 தேவையில்லை. 1 அழைத்து வந்து உடனே பேசிவிட்டு உடனே நீங்கள் வாக்களித்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லுங்கள். அவையும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல், கோடி இன்பம் மேனி எங்கும் என்ற பாடலோடு, கோடி கோடி ஆசைகள் என்ற பாடலும், கோடி கோடி மின்னல்கள் என்ற பாடலோடு, கோடி கொட்டி கொடுத்தாலும் என்ற மெகண்டி செக்கஸ், நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று, காவலர் குடியிருப்பு, ஜெயம், பொன்னர் சங்கர் ஆகிய திரைப்படங்களில் ஜீன் ரோல்டன், இசைஞானி ஜேம்ஸ் வசந்த், ஆர்.பி. பட்நாத் இவர்களுடைய இசையோடு ஒலித்த வித்தியாசமான பாடகர்களின் குரலோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்வுக்கு வந்திருக்க வேண்டும். வந்து வந்தவுடன் வாக்குச்சாவடி திறக்கப்பட்டிருக்கின்றது. வாருங்கள், வந்து இணையுங்கள், தாருங்கள் உங்கள் வாக்கினை. வாக்களிப்பது எங்கள் கடமை, எங்கள் உரிமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே வாருங்கள்.

ஒழித்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியிலே பாட்டு சவாரி 149. உங்களுடைய வாக்குக்காக வாக்குச்சாவடி சாவடி திறந்து உங்கள் வாக்குகளை பெறுவதற்கு காத்துக்கொண்டிருக்கின்றன. இரகசிய வாக்கெடுப்பு

0: ஐந்து பாடல்களை கேட்டுவிட்டு ஓடி வந்துவிட்டார் வாக்களிக்கிறதுக்கு முதல் நேயராக எங்கள் அன்பு உறவு அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: ஏதாவது நல்ல செய்தி மழையை பற்றி?
1: வீரவத்துலையோட கம்மியா கொஞ்சம் மழை பெஞ்சது. போட்டோ எடுத்து அப்பா
0: சொல்லிட்டு
1: பாக்குறேன்.
0: அப்படியா? சிறப்பான. நீங்க தானே பாடல்ல கேட்டீர்கள் வர சொல்லடி என்று ஒரு பாடலை கேட்டீர்கள். வந்து விட்டது பாத்தீர்களா? கொஞ்சமா பெருசோ வந்தது தானே. வாக்கு பலித்திருக்கின்றது.
1: கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்ச மாதிரி வச்சுட்டு
0: அது பொல்லாத மலையம்மா. இந்த வெப்ப காலத்துல, கடுமையான வெப்ப காலத்துல ஒரு துளி இரு துளி வெள்ளம் வந்து மழை துளி அது பட்டால் சில சமயம் உடல்நல குறைவாக வரலாம். ஆனா பாரியதாக இல்லை, கவனமாக இருக்கணும். வரும் வரும், வந்து காட்டி விட்டது தானே, அதெல்லாம் நிற்காது. வரும் வரும். எப்படி தேர்தல்கள் எல்லாம் அப்படி சென்றது? தேர்தல் முடிவுகள் கேட்டு எப்படி இருந்தீர்கள்?
1: நானே அது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல பாத்து.
0: ஆ, வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பு. வாரது வரட்டும், ஏதோ நடக்கும் தானே. என்னம்மா? சரி,
1: எப்படி இருந்தாலும் என் பிள்ளை சம்பாதிச்சா என்ன
0: காப்பாற்ற? அது போதும், அது போதும். பிள்ளை இருக்கிற நம்பிக்கையோட அம்மா இருக்கு. சரி, வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் அரசியலுக்கு ஆள் வைக்காம இப்பொழுது எங்களுடைய அரசியல், எங்களுடைய பாட்டு சவாரி. ஐந்திலே ஐந்து 149 வந்து ஐந்து பாடம் கோடி கோடியாக கொட்டி விட்டு போகின்றது. உங்களுக்கு விருப்பமானது எந்த கோடி தேவையோ அதை அள்ளிக்கொள்ளலாம். முதலில் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாட்டை உங்கள் ராசியான கையினாலே முதல் வாக்கினை தாருங்கள். செல்வம் பாருங்கள், அங்கே வாருங்கள்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் மகளோடு நல்லதோர் பாடலை தெரிவு செய்து தந்திருக்கிறீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன் முதல்வர். சரி, இப்பொழுது உங்களுக்கு இரண்டு பாடல்கள் இன்று கிடைக்க இருக்கிறது. ஒன்று வந்து உங்களுக்கான கண்டுபிடி, உடனே போட்டு விட்டீர்கள் கோடி என்ற பதத்தை வெற்றி பாடலாக உங்களுக்கு எந்த பாடல் வேண்டும்? ஒரு பாடல் தாருங்கள். முதல்
1: வெற்றி பாடல் வந்துப்பா தேவதை படம் பா.
0: தேவதை? ஆமாம். அதுல
1: ஜானகியம்மா பாடின கலீர் கலி என்று அப்படின்னு ஆரம்பிக்கல பாண்ட பாட்டுப்பா.
0: கலீர் கலீர் என்று பாடல், தேவதை
1: என்றே வானம்.
0: பெண்மணி
1: அவள் கண்மணி படத்துல மூங்கிலை காடுகளே முத்து மழை மேகங்களே அந்த பாட்டுப்பா.
0: என்ன காடுகள்
1: என்ன
0: பாடுகள் அம்மா? என்ன காடு?
1: மூங்கி பெண்மணி அவள் கண்மணி படம்ப்பா. மூங்கிலை காடுகளே முத்து மழை மேகங்களே அந்த பாட்டுப்பா.
0: அருமையான பாடல் இல்லவா?
1: அது ரெண்டு பாட்டு இருக்கும்பா.
0: மூங்கிலை
1: வாணிஜியராமம்மா பாடின ஒண்ணு, எஸ்பிபி பாடின பாட்டு.
0: உங்களுக்கு எது வேண்டும்?
1: எனக்கு வாணியம்மா பாடின பாட்டு.
0: வாணியம்மா
1: பாடின,
0: வாணியம்மா பாடிய பாடல் உங்களுக்கு வேண்டும். இது வந்து என்ன திரைப்படம் என்று சொன்னீர்கள்? கண்மணி
1: அவள் கண்மணிப்பா.
0: பெண்மணி அவள் கண்மணியா?
1: கண்மணி. ஆமா
0: ஆமா, கண்மணி அவள் பெண்மணியா அல்லது பெண்மணி அவள் கண்மணி?
1: பெண்மணி அவள் கண்மணி.
0: அப்படி வருகின்றது, பெண்மணி அவள் கண்மணி. அருமையான கருத்து. அதே நேரம் கண்மணி அவள் பெண்மணி என்று வந்தால் சின்ன பெண்ணை பெண்ணை குறிக்கும். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்து பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். நல்லதோர் பாடல் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இரண்டு பாடலும் சிறப்பான பாடல், கேட்பதற்கு மகிழ்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வலைத்தளத்திலே நீங்கள் இணையத்தை எங்களுக்கு நேயர் நேரம் விடுமுறை இருப்பதிலும் நல்ல நல்ல பாடல்கள் தருகின்றீர்கள். அற்புதமான பாடல்கள் அத்தனையும் அங்கே இருக்கின்றன. இடையிலே எனது தடை காரணமாக தராத நாள் பாடல்களும் அங்கே இருக்கின்றன. நான் சரியான நேரங்களிலே பார்த்து அவற்றை ஒளிபரப்புவேன், தவறவிட மாட்டேன். இந்த பாடல் நன்றி மகளே. இப்பொழுது உங்களுடைய பாடல்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம். நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி என்றும் 149வது பாட்டு சவாரியாக கோடி கோடியாக பாடலை தந்திருக்கின்றது. கோடிக்கணக்கான பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சியமல அவர்கள் வந்து வாக்களித்து சென்று விட்டார். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள். நேரம் சரியாக 12:20 ஆகிவிட்டது. உங்களுக்கும் 9:50 காட்டி கொண்டிருக்கின்றது. வாக்களிக்க வருபவர்கள் விரைவாக வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும்.

இனிமையான பாடல்கள் கோடி என்ற பதத்தை தாங்கி பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழைய இசையமைப்பாளர்கள் என்று இல்லாமல், புதிய பாடகர்கள் பழைய பாடகர்கள் என்று இல்லாமல், தமிழ் மொழி பாடகர்கள் வேற்றுமொழி பாடகர்கள் என்று இல்லாமல், இனிமையாக வரிகளை தாங்கி பதங்களை குறிப்பாடி கொண்டு செல்வதை கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது. முத்தமிழில் ஒன்றான இசை, அந்த இசை தரும் பாடல்களை நாங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்கும் பொழுது எங்களை அறியாது எங்கள் உள்ளங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றது. இசையால் வசமாகாத இதயம் எது? இந்த இதயத்தை தூண்டும் நேரத்திலே பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே முன்றில் தமிழ் வானொலியின் உறவுகளுக்குள் பலர் இன்றைய தென்னகத்து தேர்தல் முடிவுகளில் திளைத்திருக்கின்றார்கள், மகிழ்ந்திருக்கின்றார்கள், ஒரு சிலர் நெகிழ்ந்திருக்கின்றார்கள், துன்ப சாகரத்தில் இருக்கின்றார்கள், ஒரு சிலர் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நமக்கென்ன கவலை என்றும் இருக்கின்றீர்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி, எங்கள் வானொலி. எங்களுக்காக தினமும் எத்தனையோ பாடல்களை, கோடிக்கணக்கான பாடல்களை ஒலிபரப்பி கொண்டிருக்கும் வேளை நாங்களும் எங்கள் கவலைகளை மறந்து எங்கள் நினைவுகளை மீட்டி பார்த்து எல்லாம் வாழக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற வானொலி கடந்த 29 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதே எங்களோடு, எங்களால் வளர்க்கப்பட்ட வானொலி அல்லவா. இந்த வானொலியில் மட்டுமல்ல, எத்தனை வானொலிகளில், எத்தனை தொலைக்காட்சிகள், எத்தனை வானொலி பெட்டிகளுக்குள்ளால் எல்லாம் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றது. வலைத்தளங்களுக்குள்ளே எல்லாம் அத்தனை பாடல்களையும் நாங்கள் இந்த 2 செவியினாலையும் கேட்டு இதயத்திலே புகுத்தி நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் இருந்த வேளையிலே இன்று ஒரு சிறிய தேர்தலை பார்ப்போமா? இந்த பாடல் என்று ஒரு 5 பாடல்களை கொண்டு வந்து அந்த 5 பாடலுக்கும் இந்த 5 பாடலுக்குள்ளும் எந்த பாடல் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் தீர்மானித்து பாருங்கள். இந்த தேர்தல் உங்கள் மனச்சாட்சிக்கேற்பவாறு. ஆனால் நாங்கள் கண்டுகொண்ட பெரும் தேர்தல், அரசியல் தேர்தல் எனக்காக மட்டுமல்ல, உனக்காக மட்டுமல்ல, எங்களுக்காக என்று எண்ணி நாங்கள் வாக்களிக்க வேண்டிய நேரம். எங்களுக்காக என்று, இது எனக்காக மட்டும். உங்களுக்கு விரும்பின பாடலுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். உங்கள் தெரிவிலே வந்து நீங்கள் இரகசியமாக வாக்களிக்கும் பொழுது வெற்றி பெற்ற பாடலை தந்தவர்களை தந்து என்னைவருடைய பெயரும் குறிப்பிடப்பட மாட்டாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கம் உங்களை காத்து கொண்டிருக்கின்றது.

64784164615 என்பதுதான் மொன்றியல் தமிழ் வானொலியின் நேரொலிக்கான எண்கள். இந்த எண்களை இடையிடையே கூறி இந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது நேரொலி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். வேறு நிகழ்வுகளும் 24 மணி நேரங்களே ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும். அங்கே நேரங்கள் சில நிகழ்ச்சிகளில் குறிப்பிடப்பட மாட்டாது. குறிப்பிடும் பொழுது சில நிகழ்ச்சிகளிலே நேரங்கள் பிழையாக உங்களுக்கு தோன்றும். அவை வந்து மறு ஒலிபரப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அடிக்கடி நேரம் கூறி தமிழ் வானொலியின் பெயரையும் கூறிக்கொண்டு எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும். ஆனால் நேரங்கள் கூறும்பொழுது உங்கள் நேரத்தை பார்ப்பீர்களா இருந்தால் சரியாக இருக்கும். அதனால் அது ஒரு நேரொலி என்று நீங்கள் ஓடி வந்து உலகின் எந்த பக்கத்தில் இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம்.

0: ஹலோ
1: பாட்டு சவாரி 149. வாக்களிக்க வந்திருக்கும் அடுத்த உறவை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய ஆதார அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா வாக்களிக்க வரும்பொழுது?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் ஐயா.
1: அங்கே சரி பார்த்துக் கொள்வோம். சரியாக இருக்கின்றது. நீங்கள் தான் இந்த நபர் தீர்மானத்து. எப்படி இருக்கு, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில் தாக்கம் அதிகம்.
1: சரி, வெயில் தாக்கம் வெளியே உடலை வருத்துகின்றதா, உள்ளத்தை ஏதாவது வருத்துகின்றதா இன்றைய தேர்தல் முடிவுகள்?
2: உடலைத்தான்.
1: வாழ்த்துக்கள். மண்ணைத்தான், காய்ச்சித்தான், குடிக்கத்தான், எல்லாம் தான் வாழ்த்துக்கள் தான். சரி, இன்று உங்களுடைய காலநிலை இப்படி இருக்கு. எங்களுக்கு மிகவும் அற்புதமான காலநிலையாக இருக்கின்றது. இப்பொழுது எங்களுக்கு இன்று 8 பாகையில் ஆரம்பித்தது. அது படிப்படியாக வந்து 22 பாகையை காண இருக்கின்றது. சூரிய பகவானும் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் முன்பின்னாக நீண்ட பகலாக இருக்கப் போகின்றார் என்று தெரிய வருகிறது. மழை வருவதற்கு சான்றில்லை. இரவே லேசான துமி துமித்து விட்டது. இன்று நாங்கள் இப்பொழுது இதோ 16 பாகையை தொட்டு விட்டோம். அப்படியே 23 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து கொண்டு வரும் என்று கூறப்படுகின்றது. நல்லதோர் நாளிலே நாங்கள் இருக்கும் வழியில் இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அல்லவா? அங்கே தேர்தல் முடிந்த கலையோடு இந்த தேர்தலுக்கும் வந்துவிட்டீர்கள். நேற்று என்ன நடந்தது உங்களுக்கு? வீட்டில் இல்லையா?
2: வீட்டில் தான்
1: இருக்கேன். அப்ப நேற்று என்ன நடந்தது? ஊரில் இருந்தீர்களா, வேற எங்கேயா இருந்தீர்களா? அந்த சில்லற வேலையா பாருங்க, கொஞ்சம் பெரிய தாழ் வேலையா பாருங்க. உங்களை பார்த்து எதிர்பார்த்தார்கள் பல உறவினர்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இங்கே எனக்கு எழுத்து மூலம், கிருஷ்ணன் அவர்கள் வரவில்லையா, நலமாக இருக்கின்றாரா? கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை, நேற்றைய தினம் விசாரித்தீர்கள், இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கிருஷ்ணன் வந்திருக்கின்றார், நலமுடன் வந்திருக்கின்றார், உளம் உளம் மகிழ்வோடு வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் இப்போ 5 பாடலையும் கேட்டோம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம்.
1: செல்லத்தானே வேண்டும் என ஐயா வாக்களிக்க வந்துவிட்டு. சரி,
2: ஆமாம்.

0: வந்துவிட்டோம் காற்றடைக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் சிறந்த பாடலாக வர என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா?
1: கோடி கோடி இன்பம் பெறவே தேடி வந்த செல்வம்
0: ஆட வந்த தெய்வத்திலேயே ஐயா. இந்த பாடலும் தெரிவுக்கு வந்த பாடல்கள் ஒரு பாடல் தான். ஆனால் ஏதோ காரணங்களால் அவர் பின்னுக்கு நின்று விட்டார். அவர் அந்த சரியான புள்ளிகள் அவருக்கு கிடைக்கவில்லை. கோடி கோடி இன்பம் பெறவே என்ற பாடல், அது அதற்கு முன்பு இந்த பாடலுக்கு புள்ளிகளை கொடுத்து இதை தந்து விட்டார். ஒழியா குழுவினராலும் குழுவினருடைய என்னுடைய தயாரிப்பு என்னுடைய படைப்பு, இருப்பினும் குழுவினர் என்று ஒன்று இருக்கின்றதில் ஆலோசனைக்கு அவர்களையும் கேட்டுத்தான் செய்தோம். மகள் ஷியாமலாவும் இதை பற்றி கூறியிருந்தார். கோடி கோடி இன்பம் பெறவேன்னு தான் நினைத்தேனப்பா அந்த பாடல் வரவில்லை என்று. உங்களை நான் நீங்கள் ஜெகபிரசாதை போன்றவரை நினைத்தேன் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று. இருப்பினும் இந்த பாடல்களையும் தெரிவை பார்ப்போம். உங்கள் தெரிவு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள். உங்களுடைய இணையர் வந்திருக்கின்றாரா வரவில்லையா? சரி, அவர் படி நிமித்தம் இருக்கின்றார். ஒரு வாக்கங்களுக்கு குறைந்துவிட்டது, காரியமில்லை. நீங்கள் வந்து வாக்களித்ததற்கு பெருந்தன்மை. நலமாக இருக்கின்றீர்கள் என்று வந்து இணைந்து கொண்டதோடு எல்லோரும் மறந்திருப்பார்கள். வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம், மீண்டும் சந்திப்போம். விரைவில் உங்களுடைய பதிலை பார்ப்போம். நன்றி ஐயா. நன்றி நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி.

உண்மையான இந்த பாடல் கூட எங்களுக்கு கோடி கோடியான மகிழ்ச்சியை தந்து சென்ற வேளையிலே கோடி என்ற பதம் தாங்கி ஒலிக்கின்ற பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டு தேர்தலிலே குதித்திருக்கின்றன ஐந்து பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களும் சரியான பாடல் எதுவென்று உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை தந்து செல்ல வேண்டும்.

எந்த வழியானாலும் ஓடி வந்து விடுவார். என்னுடைய அன்பு ஜோர்ஜ் அவர்கள், வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம் ஜோர்ஜ், அழைத்தீர்கள், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் ஜோர்ஜ். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஜோர்ஜ் அவர்கள் இணைந்தார்கள், அவருடைய இணைப்பை காணவில்லை, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொள்வோம். ஒலிக்கின்றது பாடல்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மன்னவரே. வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: நலமாம் வளமாம் ஆயிடுச்சா? உங்க ஆசீர்வாதத்துல இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் உங்கள் அன்போடு மகிழ்வாக இருக்கின்றோம். பணியோடு இருக்கின்றீர்கள், பிஸியாக. அது வந்து நீங்கள் மிகவும் பழுவாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது ஜோர்ஜ், ஒரு தடவை கூறுங்கள். குவைத் நாட்டிலே
1: சூடாகத்தான் இருக்குது. வெப்பம் தொடங்கிவிட்டது.
0: வெப்பம் தொடங்கிவிட்டது. இந்த இந்த காலமா அந்த பேரிந்து பேரிந்து மரங்கள் பழம் தரும் காலமாயுது?
1: ஆமா, இப்பதான் கொஞ்சம் சின்ன சின்னதா
0: முகை வடித்து பிஞ்சுகள் பூக்களாக இருக்கு. சிறப்பு, சிறப்பு. சரி, நாங்கள் நலமாக இருக்கும் இந்த வேளையில ஒரு தடவை பாக்கிச்சாவடிக்கு போவோம். வாருங்கள்.

0: வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். நீங்கள் தெரிவித்த இந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்தும் இந்த வேளையில் எங்களோடு இணைந்து எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க எங்கிருந்தாலும் ஓடி வந்து எப்பொழுதும் ஓடி வந்து விடுவீர்கள். என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் ஜோர்ஜ்?
1: புது புது அர்த்தங்கள்லேருந்து கீழடி கண்மணி அந்த பாடலை.
0: அது இன்றைக்கு அந்த பாடல் வேண்டுமா உங்களுக்கு? கீழடி கண்மணி நல்ல பாடல்களை தருகின்றீர்கள். விடுமுறை விருப்ப நேரத்தில் விருப்பமான பாடல்கள் சிறப்பு. தொடருங்கள். வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள். மகிழ்வாக இருங்கள். பார்ப்போம் இறுதியிலே எந்த பாடல் வெற்றி பெறுகிறது. நன்றி
1: நன்றி நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே எந்த பணி இருந்தாலும் இங்குதான் அவர் இருந்தாலும் அவர் தமிழகத்தை விட்டு குவைத் நாட்டிலே வாழ்ந்தாலும் நீண்ட கால உறவு எங்கள் அன்பு ஜோர்ஜ் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து கொண்டிருப்பார். எங்கள் எல்லோரையும் நன்றாக நேசித்து கொண்டிருப்பார். எப்பொழுதும் அவர் காதலே அந்த எங்களுக்கு பாடலை தருகின்ற கருவியை மாட்டிக்கொண்டு பணிபுரியும் வேளையிலும் சிந்தனை இங்கே தான் இருக்கும். அவருக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து பேசும் பொழுது பாடல்களை கேட்கும் பொழுது நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது அவருக்கு தான் தமிழகத்திலே நாங்கள் எங்கள் உறவுகளோடு உறவு ஆடுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு இருக்குன்னு கூறுவார். மிகவும் சிறப்பாக வந்து இணைந்து பாடலை தந்துவிட்டு வாக்கை தந்துவிட்டு செல்கின்றார். தொடர்கின்றது பாடல். நேரம் சரியாக 12:45 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் 10:15 என்று ஈழத்தமிழ் மக்களோடு சேர்த்து காட்டி கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு வரும் பார உறவுகள் வாக்களிக்க வருபவர்கள் விரைவாக வர வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 இதுதான் எங்களுடைய எண்கள்.

பாட்டர் சவாரி 149 நாங்கள் வந்துவிட்டோம். கடந்த 148 பாட்டு பதங்களையும் கண்ட பாட்டு சவாரியை கண்ட எங்களுக்கு இன்று 149 பாட்டு சவாரியும் வந்துவிட்டதே. அதுவும் 5 பாடல்களோடு. இந்த 5 பாடல்களும் ஒரு பதத்தை முதல் பதமாக கோடி என்ற பதத்தை தாங்கி வந்து பாடி வரும் வேளையிலே கூடி வந்து வாக்களித்து செல்கின்றார்கள். அவர்கள் தேடி வந்து தரும் வாக்கு ஒன்றாகக்கூடிய எந்த பாடலை தெரிவு செய்யப் போகின்றது என்ற வினாவுக்கு விடை இன்னும் சில நிமிடங்களிலே கிடைக்க இருக்கின்றது. நேரம் சரியாக 12:48 நண்பகல் ஆக எங்களுக்கு காட்டுகின்றது. இதமான வெயில், பதமான காற்று, சுகமான ஒரு காலநிலையில் நாங்கள் காலடி எடுத்து வைத்து விட்டோம். புற்கள் எல்லாம் பச்சை பசையில் என்று நிறம் மாறி வரும் வேளையிலே எங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கின்ற எங்கள் இல்லது எங்கள் கலையகத்தை சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாம் அழகாக இக்கிளைகளை ஆட்டி அசைந்து பாடிக்கொண்டிருப்பது வசந்தம் பாடுவது போல இருக்கின்றது. இனிமையான மிகவும் கூட்டங்களும் அழகாக நீல நிறம் வெள்ளை நிறம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றன. சிறப்பான இந்த காலநிலை நாளை இருக்குமா என்றால் அப்படி என்று நாங்கள் கூற முடியாது. அங்கே அப்படியில் தொடர்ந்து வெயில் அல்லது மப்பு மாலை என்று கூறும். இங்கே எல்லா விதமான காலநிலையும் எங்களுக்கு கிடைக்கும். தொடர்வோம் நிகழ்ச்சியை. ஒலிக்கின்றது பாடல் 12:49 12:50 காண போகின்றோம் விரைவில் என்று கூறிக்கொண்டு இதோ தொடர்கின்றது பாடல்கள்.

இனிமையான பாடல்கள் ஒலித்து வரும் வேளையிலே எங்கள் நெஞ்சங்கள் கனிந்து செல்கின்றன. அதே வேளையிலே நெஞ்சங்கள் நிகழ்ந்து செல்லக்கூடிய பாடல்கள் கூட இந்த இசை கொடுக்கின்றது. இவற்றையெல்லாம் ஒன்றியால் தமிழ் வானொலி அல்லும் பகலும் எங்கள் காதோரம் ஒலிக்கச் செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பாட்டு சவாரி என்ற நிகழ்ச்சியை கதம்பத்திலே தருவதற்கு. ஒன்றாக கூடி மகிழ்ந்து நாங்கள் பேசிவிட்டு சரியான பாடல் உங்களுக்கு தெரிகிறது, எந்த பாடல் சரியென்று தெரிகிறதோ அந்த பாடலுக்கு உங்கள் பொன்னான வாக்கை தந்து நாங்கள் தெரிவு செய்வது வழக்கம். அந்த வகையில் இன்றும் இதுவரை நேரமும் வந்தவர்கள் ஷியாமலா, கே எஸ் கிருஷ்ணன், ஜோர்ஜ் மூவரும் வந்து தங்கள் வாக்கினை தந்து தங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்ட வகையிலே முதலாவது ஒரு வெற்றி பாடலையும் ஷியாமலா அவர்கள் கிடைக்கும் வகையிலே அவர் இன்று என்ன பதத்தில் பாடல்கள் வரப்போகின்றது என்பதை ஊகித்து பிடித்து தந்த வகையில் அவரோடு இணைந்து அன்பு ஜெகபிரசாதிக் அவர்களும் தந்திருந்தார். ஆனால் அவர் எங்கே அவரை காணவில்லை. அவருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் வருவார், அவருக்கு வர முடியாத சூழல் போல் தெரிகின்றது, வரவில்லை. இருப்பினும் இந்த பாட்டு சவாரி நீண்ட நேரம் பிடிப்பதோ அல்லது வரிசையிலே நின்று காப்பதோ இல்லை, எங்கு நின்றாலும் எந்த இடத்தில் நின்றாலும் ஒரு தடவை கைபேசியிலிருந்து எங்கள் எண்களான 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை அழுத்திவிட்டால் நேரடியாக இணைந்து உங்கள் வாக்கினை இரகசியமாக தந்து அமைதியாகவும் செல்லலாம், ஓடியும் செல்லலாம். ஆதலால் கூடி மகளும் இந்த வேளையிலே ஓடி வந்து நீங்கள் வாக்கினை தர வேண்டும். நேரம் சரியாக 12:53. இந்த நிகழ்ச்சியிலே அடிக்கடி நேரத்தை நான் கூறிக்கொள்ளுவேன், உங்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக, உங்களை அவதிப்படுத்துவதற்காக அல்ல, நிதானப்படுத்துவதற்காக. இன்னும் சில நிமிட நேரங்களில் வாக்குச்சாவடி அடைக்கும் ஒளி கிடைக்கப் போகின்றது போல் தெரிகின்றது. வர இருப்பவர்கள் ஓடி வர வேண்டும், வந்து வாக்கினை தந்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் பாடல்களை. பாட்டு சவாரி 149.

ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்த வேளையிலே மூன்று உறவினர்கள் வந்து வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். எந்த பாடல் முதலாவதாக வரப்போகின்றது என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே வாக்குச்சாவடியினர் எட்டி பார்ப்பது போல் எனக்கு தெரிகிறது. ஆனால் இன்னும் அவர்கள் ஒளி தரவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் தருவார்கள் என்று நம்பப்படுகின்றது. அன்பு உறவுகளே, 12:58 10:28 காட்டிக் கொண்டிருக்கின்றது நேரம் காட்டி கருவிகள். உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்கின்ற பாடல்கள் விரைவில் வருபவர்கள் வந்து உங்கள் வாக்கினை தந்து செல்லலாம்.

மகள்வாக வாக்குச்சாவடியினர் முதலாவது ஒளியை எங்களுக்கு காட்டுகின்றார்கள். முதலாவது வெளிச்சம் தெரிந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்வோம். வாருங்கள் வாக்குச்சாவடியைக்கு சென்று உங்கள் வாக்கினை பதிவதற்கு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே வெறும் பாட்டு சவாரி என்றும் 149வது பாட்டு சவாரியாக வந்து 5 பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பாடி காட்டி கேட்ட பாடல்கள் சிறந்த பாடல் எதுவென்று உங்கள் புள்ளடியை கேட்டிருக்கின்றது. அதன்படி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வந்து தங்கள் பொன்னான வாக்கினை தந்து சென்றிருக்கின்ற வேளையிலே வராதவர்கள் வர வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்களுக்கு பல முடைகள் இருக்கலாம், ஆதலால் வரவில்லையோ தெரியவில்லை. இதோ 2வது வெளிச்சத்தை தந்து விட்டார்கள். இன்னும் ஒரு வெளிச்சம்தான் இருக்கின்றது. அந்த இடைவேளைக்குள்ளே வந்தால் யாராவது புகுந்து வாக்கினை அளிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும். இல்லையே நாங்கள் நிறைவுக்குத்தான் கொண்டு வர வேண்டும். தேர்தல் நிறைவுக்கும் வந்துவிடும் அந்த உறவுகளே. ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. 148 வாரங்களாக நடந்த பாட்டு சவாரி இன்று 149வது வாரமாக 9வது தடவையாக இன்று ஒலிக்கின்றது 5 பாடல்களோடு.

இனிமையாக ஐந்து பாடல்கள் எங்கள் காதோரம் இனித்து தங்களுக்கு புள்ளிகளை கேட்டுச் சென்ற வேளையிலே மூன்று உறவினர்கள் வந்து இன்றைய பாட்டு சவாரியில் கலந்து வாக்குச்சாவடி மூடப்பட்டு இதோ மூன்றாவது ஒளி வந்து மூடப்படுகின்றது. அதுவரை வந்து வாக்களித்தவர்களிட மூன்று பேருடைய வாக்கினையும் பார்ப்போம். ஐந்து பாடல்கள் அல்லவா, மூன்று பேருடைய வாக்கு ஐந்து பாடலுக்கு ஒன்று ஒன்று போட்டால் காணாது தான். இருப்பினும் இந்த பாடலுக்கு இவர்கள் வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் வாக்குச்சாவடியிலிருந்து வரும்பொழுது தான் பார்க்க முடியும். இது ரகசிய வாக்கெடுப்பு அல்லவா. சரி, இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து இன்று பாடல்களை தந்த வேளையிலே வாக்குச்சாவடிக்கு இன்று வருகின்ற பாடல்கள் ஐந்தும் எது என்ற ஒரு பரீட்சை வைத்தோம். ஒரு நிமிட பரீட்சை, ஒரு நிமிடத்துக்குள்ளே அந்த பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தரவுகளை கொடுத்தவுடன் ஓடி வந்து இருவர் தந்திருந்தார்கள். அதில் ஒருவர் ஷியாமலா மகளே. ஷியாமலா வந்து வாக்குமளித்து சென்று விட்டார். அவரோடு இணைந்து வந்தவர் ஜெகவர் சாதிக் அவர்கள் என்றுதான் எண்ணுகின்றேன். ஜெகவர் சாதிக் அவர்கள் வரவேற்பும் தந்திருந்தார். பாடலும் எழுதியிருந்தது போல் இருக்கின்றது. அம்மாம் எழுதியிருக்கின்றார். ஆனால் அவர் காற்றலைக்கு வரவில்லை, ஏனென்று தெரியவில்லை. அவருக்கு வரக்கூடிய சூழல் இல்லை, அதனால் தான் அவர் வரவில்லை என்றதை மகள்வோடு நாங்கள் எண்ணிக்கொண்டு அவர் வந்ததாக நினைத்து கொண்டு. இப்பொழுது ஷியாமலா, நீங்கள் வெற்றி பாடலாக ஒரு பாடல் கேட்டீர்கள், தேவதை திரைப்படத்திலிருந்து அல்லவா, அந்த பாடலை கேட்போமா? இதுவும் அந்த பாடல் கலீர் கலீர் என்று பாட வருகின்றது.

ஒவ்வொருவரும் வந்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு தெரிவு செய்து வரிசைப்படுத்தி சென்றார்கள். ஆனால் எந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அந்த பாடல் வெற்றி பெற்றதா இல்லையா என்று தெரியாமல் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே இன்று வந்து இணைந்தவர்களுக்காக நேயர் நேரமாக அவர்களுடைய நேயர் நேரமாக ஒரு பாடலை கொடுப்பது வழக்கம்தானே. அந்த வகையில் ஷியாமலாவுக்கு இன்னும் ஒரு பாடல் கிடைக்க இருக்கின்றது. அந்த பாடலும் அவர் கேட்ட வண்ணம் ஒலிக்க இருக்கும் பாடலாக நாங்களும் கேட்டு மகிழ்வோம். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்தில் தான் அவர் கேட்டிருந்தார். அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் கேட்போமா? ஷியாமலா அவர்களே, உங்களோடு நாங்களும் இணைந்து அந்த பாடலை கேட்க இருக்கணும். அதற்கிடையிலே இந்த வியாபார முகவர்கள் விடமாட்டார்கள். எந்த தளத்துக்கு சென்றாலும் அவர்கள் முன்னின்று கொள்வார்கள் என்று விஞ்ஞான உலகம் அல்லவா அவர்கள் கரத்திலே தான் இருக்கின்றது எல்லாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் மூங்கில்லை காடுகளையே என்று நீங்கள் தந்த பாடல் இப்பொழுது பாட வருகின்றது. மகிழ்வாக கேட்போம் அந்த பாடலை. உடனே வந்துவிடும். எங்கே வலைத்தளம் திறக்கின்றார்கள், எங்கே சமூக வலைத்தளம், எங்கே இணையதளம் திறக்குது என்று பார்த்து அந்த விளம்பரத்தை எவ்வளவு விரைவாக தர முடியுமோ அவ்வளவு விரைவாக குதர்க்கமாகவும் தந்து செல்வார்கள். சரி, இப்பொழுது பாடலை கேட்போமா?

இனிமையான இந்த பாடலும் பெண்மணி அவள் கண்மணியில் ஒலித்த பாடல். ஆனால் நீங்கள் விரும்பியது பெண்குரலில் அல்லவா? அதை புரிந்து கொண்டேன். முதலில் அந்த பாடலுக்கு நான் வழி செய்கின்றேன். அந்த பாடலையும் உங்களோடு கேட்டு நான் மகளலாம். அதற்கு முன்பு இன்றைய தேர்தல் முடிவுக்கு ஒரு தடவை செல்வோம். கையில் வந்துவிட்டது. இன்றைய தேர்தல் முடிவு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு முடிவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தலுக்கு வாக்களிக்க வந்தவர்கள் குறைந்தாலும் சரியான வாக்குகளை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தந்த வகையிலே ஷியாமலா அவர்கள், கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், ஜோஜ் மூவரும் வந்து 5 பாடல்களுக்கும் தங்கள் வாக்குகளை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மூவரும் நினைப்பார்கள், என்னுடைய பாடல் வந்திருக்குமா, என்னுடைய பாடல் வந்திருக்குமா, என்னுடைய பாடல் வந்திருக்குமா என்று. நீங்கள் உணரக்கூடிய வகையில் சொல்லுகின்றேன், நீங்கள் எந்த பாடலை சிறந்த பாடல் என்று வாக்களித்தீர்களோ அந்த பாடல் தான் கிடைத்திருக்கின்றது உங்கள் அனைவருக்கும். அந்த வகையிலே 2, 3, 4, 5 இலக்கங்களில் வரிகளிலே வந்து பாடிய 4 பாடல்களும் எந்த புள்ளிகளையும் பெறாமல் நீங்கள் மூவரும் ஒருமித்து முதலாவது வரியிலே நின்று பாடிய கோடி அருவி கொட்டுதே என்ற மிகன்றி சர்க்கஸ் பாடலுக்கு வாக்களித்து அந்த பாடலை 3 புள்ளிகளையும் பெற்று வெற்றி பெற வைத்திருக்கின்றீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த வேளையில் நான் உங்களுக்கு தெரிய தருகின்றேன். மகிழ்ச்சி தானே உங்கள் மூவருக்கும். வந்த மூவரும் மகிழக்கூடிய வகையிலே நீங்கள் மூவரும் இணைந்து நல்லதோர் உங்களுடைய ரசிகத்தன்மையை காட்டியிருக்கின்றீர்கள். சிறப்பான அந்த பாடல் இன்று வெற்றி பெற்றமைக்க அந்த பாடலை தயாரித்த குழுவினர்களுக்கும் நாங்கள் நன்றியை செய்து பதிவு செய்து கொள்வோம். இப்பொழுது மகிழ்வோடு இருக்கும் உங்களுக்கு ஷியாமலா உங்களுடைய பாடல் மீண்டும் நான் தர முயல்கின்றேன். உங்களுடைய பாடல் பெண்மணி அவள் கண்மணியில் பெண் குரலில் வந்த பாடல்.

உள்ளங்கள் எல்லாவற்றையும் துளைக்கும் கூர்மையான வாழ் போன்ற பாடல். இனிமையான அந்த பாடலை குறித்து விட்டீர்கள், வாணியம்மாவின் பாடல் என்று நான் இங்கே பதிந்திருந்தேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் வந்த இரண்டு பாடலும் ஒரே நேரத்தில் வரும்பொழுது அதை தொட்டு விட்டேன். அதனால் இருகுரலும் அந்த பாடலை கேட்டு கருத்துக்களையும் களங்களையும் அறியக்கூடியதாக இருந்தது. மகளே, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 149 பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

நெஞ்சம் உண்டு நேரம் நேரம் உண்டு ஓடு ராஜா என்று ஓடி முடித்து விடுமறை எங்கள் விவரம் தெரியும் வரை விடை தெரியும் வரை காத்து கொண்டிருந்த அன்பு உறவுகள் ஷியமலா கிருஷ்ணன் ஜோஜ். நீங்கள் மூவரும் ஒருமித்த முகத்துடன் ஒரே பாடலை தெரிவு செய்து இன்று ஒரு வித்தியாசமான சாதனையை பிறந்திருக்கின்றீர்கள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்காக வரும் பாடல்கள் அடுத்த பாடலை அன்பு கிருஷ்ணன் அவர்கள், நீங்கள் எதிர்பார்த்த பாடல் வரவில்லையே என்று நீங்கள் எண்ணியிருப்பீர்கள் நான் கற்பனையோடு கூறிய பொழுது நீங்கள் கூறுகிறீர்களாம், அந்த பாடலை காணவில்லை என்று. ஆனால் அந்த பாடல் எங்கள் குழுவின் தெருவிலே கிடைக்காமல் இந்த பாடல்கள் வந்தது. அது எந்த பாடல் கிருஷ்ணா? நீங்கள் கேட்ட அந்த பாடல் முழுமையாக தருகின்றேன். இயல் இசை நடனம் மூன்றும் அமைந்த பாடலாக கேட்போமா அந்த பாடலை? ஆட வந்த தெய்வம் திரைப்படத்தில் வந்த பாடல்தான் இந்த கோடி கோடியான பாடல்.

முத்தமிழும் கொண்ட அற்புதமான அந்த பாடல் ஆடவந்து தெய்வம் திரைப்படத்தில் வந்தது. ஆனால் இந்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் எதிர்பார்த்து கேட்ட பாடல் இது அல்ல என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை இந்த பாடலை முழுமையாக கேட்க வேண்டும் என்று என் மனமும் துடித்தது. உண்மையிலே இசை உலகத்தில் எங்கள் தென்னகத்து திரையுலகம் படைத்த சாதனை இதுவரை யாரும் படைக்கவில்லை அப்பா. ஆண்டுகள் பல கடந்தாலும் தத்ரூபமான பாடல்கள் முத்தமிழையும் தாங்கி வந்த அந்த பாடல் தந்த ஆடவந்த தெய்வம் திரைப்படத்தில் எங்களுடைய கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் திரை இசை திலகம் பிரபல பின்னணி பாடகி பி லீலா அம்மாவும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து தரும் குரலில் கேட்டு மகிழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை பொன்றியால் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி தந்ததென்றால் நன்றி கூறியே ஆக வேண்டும். எங்கே என்னான் கேட்ட பாடல் அது இல்லையே, இந்த பாடலை தந்துவிட்டாரே. ஆனாலும் நீங்கள் எங்களுடைய நேர் நேரம் விடுமுறை விருப்பத்தில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கீங்களோ ஒரு பாடல் இரண்டு தடவை வருவதெல்லாம் ஒப்பிடு செய்து பார்க்கும் வண்ணம். அதனால் இப்பொழுதும் ஒப்பிடு பார்ப்போம். ஒரு தடவை இசை தமிழ் மன்னன் எங்களுடைய ஈடு இணையற்ற குரலாளன் டி ஆர் மகாலிங்கம் ஐயாவின் குரலையும் கேட்டு பார்ப்போமா? அது இங்கே எனக்கு மகள் கூறிவிட்டார். சியாமலா கிருஷ்ணன் ஐயாவுக்கும் இரண்டு பாடல்களான்னு சொல்லாமல் சொல்லிவிட்டார். அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம் ஒரு தடவை, அது எப்படி இருக்கின்றது என்று. அந்த பாடலை நான் தேடித்தர வேண்டும். அந்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை இப்பொழுது டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்க இருக்கின்றது, கேட்டு பார்ப்போம்.

இவர்கள் பிறவிக் கலைஞர்கள், கலைக்காக பிறந்தவர்கள். கடவுளால் பூமிக்கு அனுப்பி இசை வெள்ளத்தில் எங்களை நினைக்க வேண்டும் என்று கொல்லும் புலியும் கொடுபிசம் கொண்ட பாம்பும் மதம் கொண்ட யானையும் மரமும் செடியும் பிராணியும் பூச்சியும் பல்லியும் அனைத்து உயிரினங்களும் இசையால் மயங்காமல் இல்லை. அந்த இசையால் எங்களை மகிழ வைக்க வேண்டும் என்று இந்த சொர்க்க உரிக்கு அனுப்பி வைத்த இறைவனுக்கு இருகரம் கூப்பி நன்றி கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த கலைஞர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர்கள் கலைக்காக வாழ்ந்தவர்கள், கலையை வளர்க்க வாழ்ந்தவர்கள், கலைக்கு முத்திரை பதித்து அதை மெருகேற்றி அதை மகுடம் சூடி சென்றவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த படைப்புகளை நாங்கள் இன்றும் கேட்கிறதுக்கு அறிவியல் உலகம் எங்களுக்கு தந்த சாதனங்களும் எங்களுக்கு உதவி புரிகின்றது. அந்த வழியிலே எல்லாவற்றையும் விட சிறந்த எங்கள் ஞாபகம் மன எங்களோட மனம் ஞாபக சக்திகள் எங்களை எப்படியெல்லாம் முந்தி கொண்டு வரும். இந்த பாடலை கேட்டு தலையாட்டாதவர்களும் கண்ணை மூடி ரசிக்காதவர்களும் இருக்க முடியாது. அற்புதமான ஒரு பாடல். அதைத்தான் இங்கே குறிப்பாக மகள் சியாமலா எழுதியிருக்கால், இந்த கொடி அது தனி கொடி அப்பா, உண்மைதான். கோடான கோடி கொட்டி குடித்தாலும் இந்த கோடிகள் இந்த கோடி இன்பத்தை பெற எங்களால் முடியாது தானே. வாழ்த்துக்கள். இங்கே கிருஷ்ணன் அழகாக மகிழ்ந்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்ட பின்புதான் இங்கே பதில் போட்டிருக்கின்றார். முதலில் கேட்ட பாடலை விட எனக்கும் இந்த இரண்டு பாடலையும் ஒப்பீடு செய்வது எவ்வளோ அழகாக இருந்தது மகளே. இன்றைய நாள் வந்து வாக்களித்த உங்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். மீண்டும் மீண்டும் உங்கள் பாடலை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வகையில் ஒலிக்கின்றது பாடல்கள். இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. காலம் செல்வது அறியாமல் நாங்கள் கோடி கோடியான இன்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த பாடல்களே. சரி, இப்பொழுது அடுத்து யார் தரும் பாடலாக இருக்கலாம்? அதற்கு முன்பு

மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களுள் இன்னமொரு பாடல் ஒலித்து இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை மகள்வோடு நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய பாட்டு சவாரி 149. அதற்காக அந்த பாடலை அல்லும் பகலும் பணியோடும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் நீண்ட கால உறவு அவல நிலை காலத்திலும் அமைதியாக இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு எங்களோடு இணைந்து கொண்டு சுகம் கூறி நலம் கூறி எங்களை மகள வைத்த ஜோர்ஜ், நீண்ட கால உறவு, நீங்கள் எந்த பணி இருந்தாலும் எந்த சுமை இருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது எனது கடமை உரிமை என்று பிடித்தமான வகையிலே வந்து வாக்களித்து செல்வதற்கு கோடி நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள். இந்த பாடல்களை எல்லாம் கேளுங்கள் என்று கூறுப்பது போன்று புது புது அர்த்தங்கள் திரைப்படுத்த பாடலை கேளடி கண்மணி என்று கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சிறந்த பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்று பாட்டு சவாரி 149 நிகழ்ச்சிக்கு வந்த உறவுகளாக ஷியாமலா, கிருஷ்ணன், ஜோர்ஜ், நீங்கள் சிறந்த பாடல்களை கேட்டு எங்களை மகிழ வைத்திருக்கின்றீர்கள். தேர்தலில் வாக்கை போட்டு சிறந்த பாடலை தெரிவு செய்தது மட்டுமல்லாமல் சிறந்த பாடலை கேட்டு எங்களை மெய்மறக்க செய்திருக்கின்றீர்கள் என்று ஒரு அன்பு உறவினுடைய கருத்தினை உங்களுக்கு தெரிய தருகின்றேன். சிறப்பான நிகழ்ச்சி என்று மூவர் வந்தாலும் மிகவும் சிறப்பாக நடந்த இந்த நிகழ்ச்சியை நானும் பெருமையோடு கருதி கொண்டு முன்னேறு தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் தினமும் வந்து வித்தியாசமான முறைகளிலே நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் பாட்டு சவாரி 149 வந்த கோடி என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்களுக்கும் சிறந்த பாடலாக கோடி அருவி கொட்டுதே என்ற மெகண்டி சர்க்கஸ் திரைப்படுத்த பாடலை நீங்கள் மூவரும் ஒருமித்த முகமாக ஒரே முகத்தில் ஏகமனதாக என்று கூறுவது தெரிவித்து வெற்றியடைய செய்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த இந்த நிகழ்ச்சியை இனிது நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக எல்லாம் அல்ல இறைவன் தந்த அந்த அருளை வேண்டிக் கொண்டு மீண்டும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் என்று கூறி இன்று உண்மையிலே முழு நிறைவோடு செல்லுகின்ற ஒரு நிகழ்வு உங்கள் மூவருக்கும் வெற்றி கிண்ணமும் கிடைக்கின்றது. அதை இங்கே பகிர்ந்திருக்கின்றேன். இந்த பாடல் சிறந்த பாடல் என்று நாங்கள் திரையுலகத்தில் உள்ள குழுவினர்களுக்கு நான் தெரியப்படுத்துவது வழக்கம். அந்த இசைக்குழு வர்க்கத்திற்கு எங்களுடைய நன்றியை உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல நான் இன்றும் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் எமக்கு அளித்த அன்னை தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருக்கும் மூலத்திற்கும் மூலமான மெய்ப்பொருளான எம்பெருமான் இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் எல்லோருடைய தாழ் பணிந்து வணங்கி உங்களோடு நான் இணைந்து அறம் தலைக்க வேண்டும், மனிதநேயம் நிலைக்க வேண்டும் என்று ஜீவகாருண்யம் காக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் அதை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இறைவரிடம் கூறி உங்களுக்கும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அன்பு உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 மாதத்தின் 4வது மாதத்தின் பாட்டு சவாரி 149 நிறைவுக்கு வருகின்றது.

0: கதவு.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி வெங்கட்ராமன் சாந்தி அவர்கள் கேட்ட பாடல். காட்டலைக்கு வந்தது மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல், நல்ல இனிமையான பாடல் ஒன்றை கேட்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அனந்தராமன் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, உங்களுடைய எழுத்து, அதாவது கையெழுத்து நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்குது. அவர் எழுதி போட்ட உடனே எல்லாரும் இந்த போன் இருக்கிறாங்க, டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிடுறாரு பாருங்க. நிகழ்ச்சி நன்றாக உள்ளது, சிறப்பு, மனைவி வேலைக்கு சென்று உள்ளார். அனந்தராமன் போட்டிருக்கார். வணக்கம் அனந்தராமன், அன்றைக்கு வந்து ஒரு முறை பேசினதோடு பேருந்து உங்களை காண இல்லை, இருந்தாலும் நீங்க மற்ற நிகழ்ச்சியில பேருந்து பங்கு எடுத்துக்கொள்ளவனும் அப்படி சொல்லிக்கொண்டு பரவாயில்லை. இனி நாங்கள் கொஞ்சம் நேரத்தை மாற்றி வைக்கலாம், எல்லாரும் வேலையால வந்தா பிறகு எல்லாரும் சமையல் எல்லாம் செய்தா பிறகு எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். உங்களையும் நான் எங்களுடைய குரூப்புகளை சேர்த்துறேன், அதுல உங்க விருப்ப பாடலை நீங்க அதுல எழுதலாம், உங்களை சேர்த்துக்கிறேன் நான் அதுல. இன்றைக்கு ஒரு சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு நான் சேர்த்துக் கொள்கிறேன். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய அமுதா அம்மா கேட்ட பாடல். எங்களுடைய மலியம் ரவி அவர்களுடைய அன்பு மனைவி அமுதா, திருமதி மலியம் ரவி அவர்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது. நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற பாடல் காட்டலையில்.

கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளனா

நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி மல்லியம் ரவி அவர்கள் அமுதா. திருமதி மல்லியம் ரவி அமுதா அவர்கள் கேட்டிருந்தார்கள். நல்ல இனிமையான பாடல். அந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய பிரகாஷ் பாருங்க. இன்று சனிக்கிழமை இந்த பாடல் வந்து அவர் சொல்லிக்கிறார். மல்லியம் ரவி ரவி அண்ணாவின் மனைவி அமுதா அவர்கள் சொன்னது உங்களைத்தான் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிற ஒரு ஐசொண்டு வைக்கிறார் பாருங்க. சரி, இனி ஏண்டா உங்களுக்கு ஆண்களுக்கு இன்றைக்கு நிகழ்ச்சி இல்லை. நான் இப்போ என்னை முடிச்சு, அதாவது பெண்கள் இந்த மகளிர் மட்டமோட முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். நான் தூங்கினதான் வந்து இரவு நேரத்தில் வரலாம். சரி, அடுத்து இன்னொன்று எழுதியிருக்கிறார். இந்த சனிக்கிழமை ஆதலால் மகளிர் மட்ட நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள் சகோதரிகள் என்று சொல்லி, மங்கையராய் பிறப்பது மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று சொல்லியிருக்கிறார். அதெண்டா உண்மைதான். ஏனென்றால் எல்லா இந்நிலையும் தாங்கி கொண்டு, இன்ப துன்பத்தை எல்லாம் தாங்கி கொண்டு பொறுமையாக வாழக்கூடியவள் பெண் என்றதுதான். அதாவது பொறுமை என்ற நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்று சொல்வார்கள். எல்லாத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் கூடிய அளவு பொறுமை என்பது பெண்களிடம்தான் இருக்கிறது என்பது அந்த காலத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் சொல்லக்கூடிய அளவு பெண்கள் இருக்கிறார்களா என்பதுதான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த பாட்டு எங்களுடைய ரேவதி அம்மா. எங்களுடைய ரேவதி அம்மா நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். காதல் விளையாட கட்டிலிடு கண்ணாவோ கண்ணே, ரெண்டு பேரும் மாறி மாறி பாடுவாங்க. ஆனா அது என்ன கட்டிலன்னு மட்டும் சொல்லல, கட்டில பல விதம் இருக்குது. அந்த மடிச்சு வைக்கிறது சாக்கு கட்டில் மாதிரி ஒன்று இருக்குது, மற்றது எல்லா விதமான கட்டிலும் இருக்குது. எந்த கட்டிலன்னு அம்மா சொல்லியாம சொல்லாமலே போயிட்டீங்கம்மா. இது கண்மணி ராஜா திரைப்படத்தில் இருந்து எங்களுடைய ரேவதி அம்மா கேட்டு அழகிய இனிய பாடலை கேட்கலாம். அழகிய பாடல்னு சொல்லக்கூடாது, இனிமையான பாடலை கேட்கலாம் என்று சொல்லிக்கணும். ஏன்னா அது கண்ணால் பார்க்கறது இல்லை, இல்லை பாடலை கேட்கறது மட்டும்தானே. சரி, கேட்போம் பாடலை.

பாடலை எங்களுடைய ரேவதி அம்மா கேட்டிருந்தீர்கள். இனிமையான பாடல் கண்மணி ராஜா திரைப்படத்தில் இருந்து அருமை, அதாவது அந்த நடிப்பு பாடல் பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும் கருப்பு வெள்ளை படமாக இருந்தாலும் பார்க்க ரசிக்க நன்றாக இருந்தது. அந்த காலத்து நடிகர்களுடைய அந்த நடிப்பும் பக்குவமும் அந்த நடிப்பின் திறமையும் நன்றாகவே இருந்தது. அதாவது அந்த காலத்துல ஒரு பாட்டுக்கு கதாநாயனும் கதாநாயகியும் மட்டும்தான் ஆடுவார்கள். இப்ப அப்படி இல்லையே, எடுத்தோடனே சும்மா அது எது அது ரோட்லயா இருக்கலாம், வீட்லயா இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், உடனே ஒரு கூட்டம் வந்துடும். கூட்டம் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஆடவே மாட்டாங்க. மற்றது அவர்களுடைய முக பாவனையெல்லாம், உடல் அசைவு முக பாவனையெல்லாம் கிட்ட எடுத்து காட்டுவார்கள், அதுல அதே பேசும். ஆனா இப்ப அப்படி இல்லை, தூரத்துல எங்கேயோ ஒரு மங்கல்ல வச்சு காட்டுவாங்க. அது எங்களுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்காது. அதனாலதான் அந்த காலத்து எல்லாமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்கும் ரசிக்கவும் காரணம் அதுதான். எல்லாம் தத்ரூபமாக கிட்ட கிட்ட காட்டுவாங்க. அந்த நடிப்பு முக பாவனை, கண்ணே நடிக்கும், உதடு நடிக்கும் என்று சொல்லுவார்கள். சரி, என்ன செய்யறோம், அந்த காலத்துல நாங்க புறக்காம போயிட்டோமேன்ற ஒரு கவலையா இருக்கு. இப்படியும் ஒன்று போட்டுடலாம். சரி, அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் யாருடைய பாடலண்டா, எங்களுடைய மேசி ராணி கேட்டிருந்தா பாருங்க. கறவை மாடு மூன்று, காளை மாடு ஒன்று. சரி, அந்த பாடலை கேட்கலாம்.

இந்த பாடலை மெர்சி ராணி நீங்க விரும்பி கேட்டிருந்தீர்கள். கலைவாணன் மெர்சி ராணி, திருமதி கலைவாணன் மெர்சி ராணி கேட்ட பாடல் இது. அருமையான பாடல், நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பார்க்கலாம். எங்களுடைய செல்வகுமார், செல்வகுமார், திருமதி செல்வகுமார் மோகனா இவர்களுடைய பாடல், இனிமையான ஜானி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி செல்வகுமார் மோகனா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். இப்பொழுது என் விருப்பத்தில் ஓரிரு பாடல் காட்சிக்கு வரப்போகிறது மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில். எனக்கு பிடித்தமான பாடல். இப்பொழுது முதல் பாடலை பார்க்கலாம். இது ஒரு பழைய பாடல். இந்த பாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது பெண்கள் மாட்டு வண்டியில் ஓட்டி கொண்டு போனால் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கும் இல்லை? அந்த காலத்திலேயே இப்படி படத்தை எடுத்திருக்கிறார்கள். சரோஜா தேவியர்கள் ஓடி செல்லும் அந்த ஜல் ஜல் ஜல் என்ன சலங்கை ஒளி அந்த காட்சி அமைப்பு, இது வந்து எங்களுடைய ஜானகி அம்மா இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவ்வளவு தெளிவாக கேட்கறதுக்கு அருமையாக இருக்கிறது. கேட்போம் அந்த பாடலை. முதலில் இதில் என் விருப்பத்தில் இணைகிறது.

இந்த பாடலை கண்ண மூடிக்கொண்டு நீங்க கேட்டு பாருங்க. அந்த சலங்கை சத்தமும் அந்த வண்டில் ஓடுற சத்தமும் ஒரு பாடுற சத்தமும் நல்லா இருக்கும். ஏறக்கூடியவங்க அந்த வண்டில ஏறிக்குங்கப்பா, எங்கேயாவது போகணுமெண்டா கொண்டை விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். பெண்களுக்கு அவ்வளவு தாராள மனசு, ஏறக்கூடியவங்க ஏறிவிங்க அந்த வண்டில, சரியா, வண்டியில. ஆ சரி.

இந்த பாடல் என் விருப்பமாக காட்டலையில் வந்தது. நல்ல ஒரு பாடல், மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் என் விருப்பத்தை நீங்கள் கேட்டீர்கள். இன்னும் ஒரு பாடல் என் விருப்பமாக வருகிறது, அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மகளிர் மட்டும். இப்ப எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க, எங்க நாங்க பேசலாமா, நிகழ்ச்சி இருக்குதாண்டு, ஆண்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா, அங்க கையை உயர்த்துங்க பாக்கலாம். ஆனா இன்றைக்கு நிகழ்ச்சி இல்ல, பாக்கலாம், அதை எதிர்பார்த்து எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பாக்கலாம். அனந்தராமன் நன்றி சொல்லி இருக்கிறீங்க, நன்றி. மற்ற நிகழ்ச்சியில வந்து நீங்க பங்கெடுத்துக் கொள்ளுங்க அனந்தராமன். சந்திரராஜ் மாமா, மாமா உங்களுக்கு வணக்கம் மாமா. நீங்களும் மகளிர் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அன்றைக்கு ராணி அம்மாவை காணையில வேலை பழுவாக இருக்கலாம். எனக்கு பிடித்தமான இன்னும் ஒரு பாடல், மழலை பட்டாளமன்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் அர்த்தநாதீஸ்வரர். அதாவது ஆண் பெண் இருவரும் பாதி பாதியே என்று சொல்லியது போல இந்த பாடலில் இருக்கிற அத்தனை கருத்தும் ஆண் பெண் இருவரும் இணைந்தே இருக்க வேண்டும் என்பது போல மட்டுமில்லை, இந்த பாடலில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்கிறது. வரிகளை கேட்கலாம். கௌரி மனோகரியை கண்டேன் உன் ஆடவ வடிவத்திலே என்று சொல்லி அவர் பாடி வந்த பாடும் தன்மை, இதை நாங்கள் இந்த பாடலில் எப்போ பார்த்தாலும் இந்த பாடல் என் மனதை கொள்ளை கொண்ட ஒரு பாடல். அதில் வருகிற ஒவ்வொரு வரிகளும் எனக்கு பிடிக்கும். இது நிறைவாக இந்த பாடல் என் விருப்பத்தில் இணைகிறது. அதைத் தொடர்ந்து உங்களுடைய விடுமுறை விருப்பம் காற்றலைக்கு வர இருக்கிறது. எத்தனை பேர் கை உயர்த்துறீங்க என்று பார்க்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் சரி, எல்லாரும் விட்டு கொடுத்துட்டீங்க பெண்களுக்குன்னு நினைக்கிறேன். வருகிற வாரத்தில் பெண்கள் நீங்கள், நாங்கள் சற்று நேரத்தை மாற்றி எடுத்து வரலாம். அதன் பிறகு கூடிய உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இளவரசு கை அதில் சூப்பர் ரெண்டு போட்டுக்கீங்க இளவரசு, சூப்பர், நல்லது. நான் எனது விருப்பத்தில் வருகிற இந்த பாடலை கேட்கலாம். அது என்ன கண்ணன் மீது கை உயர்த்திருக்கிறது, எங்க உயர்த்திருக்கிற கண்ணன் உயர்த்துங்கன்னு சொன்னோடனே உடனே கண்ணன் உயர்த்தி கொள்றீங்க. சரியா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு ஒரு பதில நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய பாடல் யாரடியாவது ஒரு பாடல் உண்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது என்னுடைய இந்த பாடல் முடிந்த உடனே நான் உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். சரி, இப்பவே கேட்கிறேன், அந்த பாடலுக்கு யார் நீங்கள் சரியான பதில சொல்றீங்களோ உங்களுக்கு, அதாவது நீங்க எழுத்துல போடலாம் சொல்றீங்களோ உங்களுக்கு நான் ஒரு பாடல் தருவதாக இருக்கிறேன். எல்லாரும் உடனடியா ஒட்டு மொத்தமா சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு பாடல் தான் கொடுக்கலாம். சரி, நான் கேட்ட இந்த இன்று வந்து இணைந்து பேசியிருந்த வர்கள் எத்தனை பேர், அது முதலாவது கேள்வி. இன்று வந்து பேசியவர்கள் எத்தனை பேர் பெண்கள்ல, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்கள் எத்தனை பெண்கள், இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ரேவதி அம்மா கேட்ட பாடல் என்ன, படம் என்ன, இந்த மூன்றுக்கும் நீங்க பதில் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கப்படும், இதுல எழுதி விடுங்க, என்னுடைய பாடலை கேட்கலாம். இனிமையான இந்த பாடல், இந்த பாடலை எல்லாரும் கண்ணை மூடி ஒவ்வொரு வரியையும் ரசிக்க வேணும். அருமையான பாடல் கேட்போம்.

திரும்பவும் என்னுடைய கேள்விகளை மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ரேமதி அம்மாவுடைய பாடல் என்ன, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, முதலாவது கேள்வி. இரண்டாவது, எத்தனை பெண்கள் இன்று காட்டலையில் இணைந்து சிறப்பித்தார்கள் என்பது இரண்டாவது. மூன்றாவது, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட பெண்களின் தொகை எத்தனை என்பது மூன்றாவது கேள்வி. அது எல்லாத்துக்கும் நீங்க சரியான பதில் கொடுக்கணும். யார் சரியா கொடுக்கறீங்களோ உங்களுக்கு பாடல் கிடைக்கும், பாடலையும் எழுதிடுங்கோ அதுல. சரியா, எனது பாடலை கேட்கலாம். அந்த பாடலை நிறுத்தி விட்டே நான் மீண்டும் கேட்கலாம். அந்த பாடலை நீங்கள் எங்கேயே சரியா எழுதுங்க பார்க்கலாம்.

திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பதில் எழுதுறீங்க, ஒன்றொண்டா போடுறீங்க, ஒரே இடத்துல ஒரடியா எழுதுங்க. அதாவது திரும்ப அந்த கேள்வியை காணவில்லை, அதாவது பங்கெடுத்த பெண்கள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்த இருக்கிற, அதாவது இருக்கிற பெண்கள் இருந்த பெண்கள் எத்தனை, அது ரெண்டு நீங்க சரியா சொல்லிக்கிறீங்க. அதாவது ரேவதி அம்மாவுடைய படம், பாடல் இடம்பெற்ற படம், அந்த பாடல் வரி என்ன பாடலை கேட்டிருந்தார் என்பதையும் எழுத வேணும். நீங்க எங்க கேட்டிக்காரர் பார்க்கலாம், எங்க என்ன பிரகாஷ் இப்பொழுது நீங்க அதை எழுதியிருக்கிறீங்க, ஆனா பாடல் வரி எழுதவில்லை. சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒருமிக்க நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு பாட்டு, உங்களுக்கு பாட்டு கிடைக்கும், அந்த பாடலையும் எழுதிருங்க. அதாவது அஞ்சு ஆறு என்றது கண்ணனும் போட்டிருக்கீங்க, அது சரி. பாடல் இடம்பெற்ற படம் போட்டிருக்கீங்க, ஆனா படத்துல அந்த பாடல் என்ன என்று நீங்க எழுதவில்லை. அப்ப அதுலயும் நீங்க தோத்து போறீங்க, அதனால பாடலையும் சேர்த்து எழுதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாடல் கிடைக்கும். எங்கே பார்க்கலாம், இடம்பெற்ற திரைப்படம், பாடல், மற்றது எத்தனை பெண்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள், எத்தனை பெண்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் இருந்தார்கள் என்பது நீங்கள் சரியாக தர வேண்டும். உங்களுடைய பாடலையும் எழுதி வைங்கோ. எங்க பாக்கலாம், உடனடியாக நீங்க எழுதியது போல ஒரே குளத்துல நீங்க எழுத வேணும், ஒரே குளத்தில் எழுத வேணும், ஒன்றொன்றா எழுதிக்கணும். அஞ்சு ஆறு அப்படி போடணும். கண்ணன் நீங்க புரிம புரியுமா போட்டீங்க, உடனடியாவே மூன்று கல்விக்கும் ஒரு ஒரு தடவையாக நீங்க பதிலை கொடுங்க, உங்களுக்கு பாடல் வரும், பாடலையும் அதுல எழுதுங்க.

எல்லாரும் நீங்க பாருங்க, சரியான கேள்விக்கு சரியா பதில் வேற இல்ல. இப்ப அந்த பாட்டு என்னன்னு தெரியவில்லை, கேள்வி நீண்டு கொண்டு போவதுன்னு சொல்றீங்களே. இல்ல நீல முதலும் அப்படித்தான் கேட்டிருந்தேன், பாடலும் படத்தையும் கேட்டிருந்தேன். இப்ப மாமாவை பாருங்க, எல்லாருடைய பேரையும் அதான் ஒருவருடைய பேரை சொல்ல இல்லை நீங்க, ஆனா பேர் என்றுதான் சொல்லி நான் சொல்லல, எத்தனை பேருன்னுதான் கேட்டிருந்தேன். அந்த பேர் நீங்க அஞ்சு பேர் அதை என்னையும் சேர்த்திருக்கீங்க, சரி அது சரி பதில். ஆனா அந்த படம் பாடல் ரெண்டும் நீங்க சொல்லல. எங்க நாகப்பன் சொல்லியிருக்கிறார் பாக்கலாம், சூப்பர். இப்ப நாகப்பன் உங்களுக்கு தான் பாட்டு, அதாவது எத்தனை பேர், அஞ்சு ஆறு, அடுத்தது வந்து பாத்துக்கலாம் பிரகாஷ். ஆனா நீங்க எழுதி இருக்கிறீங்க முதல் எழுதுனது சரி, அந்த பாட்டு எழுதியிருந்தா உங்களுக்கு அந்த பரிசு கிடைச்சிருக்கும் இல்ல, அந்த பாட்டு நீங்க எழுதாம போயிட்டீங்க பாருங்க. எது பொருத்தமானதோ அஞ்சு ஆறு பாட்டை வேணும், பாட்டே வேண்டாம் கேள்வி நீண்டு கொண்டிருக்கேன் அவருக்கு அழுத்து போனாரு. சரி இப்ப பாக்கலாம். இப்ப இளவரசன்டா நேரலை நீண்டு கொண்டு நாங்க நேரலை எடுத்து வந்தால் அப்பாவுடைய நிகழ்ச்சி வருகிறது. அதுல நான் இப்ப உங்களுக்கு இன்றைய புதிய விடுமுறை விருப்பம் அது பதிவில் இருக்குது, அதை எடுத்து வந்து அதுல அப்பா இணைஞ்சு கொள்ளுவார். அதனால நான் மீண்டும் உங்களிடம் நான் கதம்பத்தில் இணைந்து கொள்கிறேன். நாகப்பன் நீங்கள் சொன்னது சரி, உங்களுடைய பாடலை நீங்க எழுதி விடுங்க. அதாவது கண்மணி ராஜா படத்துல காதல் விளையாட கட்டிலெடு கண்ணே பாடல் சரி, மற்ற ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லிக்க, உங்களுக்கு தான் பாடல். அதனால தயவு செய்து நாகப்பனுடைய தான் சரி, சூப்பர். உண்மையிலேயே உங்களுடைய பாடலை எழுதுங்க நாகப்பன், உடனே அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். என் விருப்பமாக ஒரு பாடல் இணைகிறது, அந்த பாடலை கேட்ட வண்ணம் உங்கள் பாடல் காட்டிலைக்கு வர இருக்கிறது, எழுதி விடுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நேரம் சரியாக இந்திய இலங்கை நேரம் 2:54, அது பகல் நேரம். இங்கு கனடிய நேரம் சரியாக 5:23. இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் இந்த பாடல், இது நாகப்பனுக்கு பரிசாக வருகிறது. வாழ்த்துக்கள் நாகப்பன், நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. நல்ல எல்லாருக்கும் பாட்டு கிடைக்கல என்று ஒரு ஏதாவது ஒரு வயிறு புகையிறது தெரிகிறது. இருந்தாலும் பதிலை பாருங்க, உன்னிப்பா கேட்டுட்டு நீங்க பதிலை எழுதியிருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கவே இல்லை. உமையா கட்டிக்காரன் நாகப்பன், நீங்க உன்னிப்பா கேட்டிருக்கிறீங்க. இளவரசு அப்பாவுடைய நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் வந்துடும், அதனால நீங்கள் விடுமுறை விருப்பம், அது பதிவு செய்யப்பட்ட புதிய பாடல்கள் நீங்கள் எழுதியிருந்த அந்த பகுதியில் இருந்து வருகிறது, அதனால அதை நீங்க கேளுங்க. அதுவும் இடையில நிறுத்தப்பட்டு தான் அப்பா எடுத்து வருவார் நினைக்கிறேன். 2:00 நேரம் நினைக்கிறேன். பின்பு இரவு நேரத்தில் நான் உங்களை சந்தித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் அது நிகழ்ச்சி நடத்துவது உங்களுக்கு பிடித்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் சற்று நான் தூங்கி எழுந்தால்தான் கதம்ப நிகழ்ச்சி 8:00 இன்றைக்கு எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன், பார்க்கிறேன். எல்லாருக்கும் அன்பையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்ட கேள்விக்கு 3 சரியாக விடை சொல்லி பரிசை பெற்றுக் கொண்டவர் எங்களுடைய நாகப்பன், கோயம்புத்தூரிலிருந்து நாகப்பன். உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது, புதிய பூ இது பூத்தது. இந்த பாடலோடு நீங்கள் தொடர்ச்சியாக விடுமுறை விருப்பம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நகைச்சுவை சிறு சிறு நிகழ்ச்சி கேட்கலாம். அதன் பின்பு அப்பாவுடைய நேரலை நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம், நீங்கள் நேரடியாக இணைந்து பாடல் கேட்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். அதன் பின்பு ரேவதி அம்மாவுடைய முத்துச்சிதறல் நிகழ்ச்சி, அதன் பின்பு கதை நேரம். கதை நேரத்தை தொடர்ந்து கதம்ப நிகழ்ச்சி காட்டிலையில் வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய பரிசு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இளவரசு இன்று மாலை 4:00 நேரலை நிகழ்ச்சி இருக்கு, விடுமுறை விருப்பம் அல்ல, விடுமுறை விருப்பம். சரி, கட்டிக்காரன் கட்டிக்காரன், சூப்பர் சூப்பர், நல்லது, நன்றி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இது நாகப்பனின் பாடல்.

0: ஆலோசனையில் நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். இருந்தாலும் ராணி அம்மா ஓடி வந்திருக்கிறான், அவ ஏமாற்ற வேண்டாம். எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்கே இந்த வானிலையில உறவுகளுக்குத்தான் முதலிடம் என்று சொல்லிக்கொண்டு. வணக்கம் ராணி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம் ஈராட்டா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு. இன்னைக்கு லேட்டா வந்துட்டீங்க போல இருக்குது நீங்க. சரி, உங்களுக்கு பாடல் என்ன ராணியம்மாக்கு? ராணியம்மா
1: என்ன
0: பாட்டு
1: உங்களுக்கு? சின்ன பாட்டு
0: சின்ன பாடுங்க பாக்கலாம். சின்ன
1: சின்ன நான் வரும்போது இந்த பாட்டு இன்னைக்கு நைட்டு கேக்கும் நினைச்சிட்டே வந்தேன்.
0: அப்ப அந்த பாட்டு உடனே கிடைக்குது.
1: அதனால உடனே இந்த பாட்டு தான் ஞாபகம் சொல்லிட்டேன்.
0: ஆஹா, உங்களுக்கு அதை எடுத்து வருகிறேன். இன்னைக்கு என்ன சமைச்சீங்க நீங்க? இன்னைக்கு என்ன சமைச்சீங்க?
1: இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு, கேரட் பொரியல்.
0: கரெக்ட் பொரியல். சரி, இன்னைக்கு என்ன கலர் சாரி எடுத்துருக்கீங்க நீங்க? சேல சேல.
1: நானா வெந்தய கலர்.
0: வெந்தய கலர். அண்டா அது ஒரு லைட் பிரவுன். அப்படியா?
1: எல்லாம் பிரவுன் ஒரு கலர் வரும்.
0: மாமா என்ன கலர், என்ன கலர் வெட்டி எடுத்துருக்க? என்ன கேட்டீங்க நீங்க? மாமாவை கேட்கலன்னு நீங்க கோவிக்கலாம் இல்ல, அதனால கேட்டேன். பிரிச்சு பேச
1: கேட்கலாம்
0: இல்லாம. அடையப்பா குளரப்பா, சூப்பர் சூப்பர். இப்படித்தான் இப்படித்தான் மாமியண்டா இருக்கன, அத்தையண்டா இப்படித்தான் இருக்கன. சூப்பர். சரி, உங்களுடைய பாடல் இப்பொழுது வெற்றி பெற்ற நாகராஜனின், மன்னிக்கணும், நாகப்பனின் பாடலுக்கு பின்பாக. கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பன் வெற்றி பெற்றுட்டா நான் கேட்ட கேள்விக்கு இப்ப கேள்வி மாற போதுன்னு இப்ப எழுத போறாங்க பாருங்க. எல்லாரும் இப்ப கேள்வியில புழைக்க போதேன் இன்னைக்கு என்ன பேர் சொல்ல போறாங்க. ஐயோ பரவாயில்ல. இது ராணியம்மா இப்பதானே வந்திருந்தா, நிகழ்ச்சி முடியும் போதே இல்ல தானே? இப்ப அதுக்காண்டி திரும்ப கேள்விய சரியா கேளுங்க, அப்பதான் நாங்க பதில் சொல்லுவோம்னு நீங்க நாண்டு பிடிக்க கூடாது. ராணியம்மா நீங்க இப்ப இணைஞ்ச வடிவா கேள்வி கேள்விக்கு பதில் பிள்ளைன்னு சொல்ல போறாங்க. இப்ப பாருங்க, கேள்வி கேட்டேன். அதுல இப்ப அஞ்சு பேர் தான் இணைஞ்சேன்னு பதில் வந்திருந்தது. இப்ப நீங்களும் இணைஞ்சிருக்கீங்கல்ல, இப்ப சொல்ல போறாங்க பதில் புள்ள. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னொருக்கா கேளுங்கன்னு சொல்ல
1: போறாங்க. என்ன கேள்வி கேட்டீங்க?
0: அது நான் கேட்டது என்னன்னா, எத்தனை பெண்கள் இணைந்தார்கள், எத்தனை பெண்கள் இதில் பங்கெடுத்து கொண்டார்கள். மற்றது அம்மாவுடைய பாடலின் படம் என்ன, பாடல் என்னன்னு கேட்டிருந்தேன். நாகப்பன் தான், கோயம்புத்தூரில் இருந்து நாகப்பன் தான் அதுக்கு சரியான பதில். சொல்லுங்கம்மா
1: என்னது? ஆண்களுக்கு அப்படிதான்,
0: ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு இல்ல. இந்த பெண்கள் தான் பங்கெடுத்து கொண்டது. இவ்வளவு நேரம் கேட்டு கொண்டு வந்தார்கள் இல்ல, அதனால அதனால நல்ல ஆண்கள் பங்கெடுக்கவும் முடியாது இதுல. மற்றது இதுல எழுதி விடலாம் அந்த, அதாவது நிகழ்ச்சிய முழுமையா.
1: வீட்டுலதான் ஆண்கள் வந்து மனைவி சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வானொலி மூலமாக்கு ஒரு பெண்கள் சொல்றது ஒரு ஆண்கள் கேட்டுட்டு
0: கேட்டுட்டு போட்டுமே. அதனாலதான் இது இன்றைக்கு நேரம் காணாது. வருகிற வாரத்தில இருந்து கொஞ்சம் பெண்களுக்குரிய நேரத்தை நாங்க ரெண்டு மணில இருந்து, ரெண்டு மணித்தியாலும் கொண்டு வரலாம், ரெண்டு மணில இருந்து நாலு மணி வரையும் கொண்டு வரலாம் இருக்கிறோம். அப்படி என்றா ஏனென்றால் இப்ப சமைச்சு கொண்டு இருக்கிறவங்க வேற இல்லை, நீங்க பாருங்க பாவம் இல்ல. அதனாலதான் நிறைய பேர் வரலாம். நல்லது, நான் உங்க பாடலை எடுத்து வர்றேன் அம்மா. இந்த இந்த பாடல் நன்றி நன்றி நன்றி. இரவுக்கு சந்திக்கலாம் உங்களை, சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ராணியம்மா வந்ததுனால் உறவுகளுக்கு முதலிடம், அதனால யாரும் குறை விளங்க மாட்டீர்கள்னு எனக்கு தெரியும். இந்த வானொலியில் உறவுகள் வந்து ஏமாண்டு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய நினைப்பு. அதனால ராணியம்மாவை இணைத்துக் கொண்டேன். செல்வகுமார் அழைக்கிறார். மீரா அம்மா வணக்கம். கேள்விகளை இன்னொரு தடவை கேளுங்க, சரியா கேட்க. நினைச்சேன் புத்திசாலி பையங்கள்லாம் இப்படி எல்லாம் கேப்பீங்க. என்னைத்தான் சொல்றாங்க போல, என்ன பாப்போம், என்னைத்தான் சொல்றீங்களா அக்கா? அட சின்ன சின்ன ரோஜாண்டு தன்னை சொல்றீங்களாண்டு இளவரசு கேட்டுக்காரு. இளவரசு உங்களுக்கும் ஒரு நினைப்பு தான். சரி, மற்றது எங்களுடைய பாலு அண்ணா அழைக்கிறார் என்று மலர்ந்த புதிய படைப்பு. யார் யாருடையது? அது எங்களுடைய பல கோடி நன்றி என்று போட்டிருக்கீங்கள். எது புதியமா இது? ரெண்டாவது போன தடவை போன வாரம் எடுத்து வர முடியவில்லை பாலுவண்ணா, இது ரெண்டாவது கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு சரி பாடலை கேட்போம். நாகப்பன் மன்னிச்சு கொள்ளுவோங்கோ, ஏனென்றால் நான் இடையில் நிறுத்தி அந்த ராணியம்மாவை எடுத்திருந்தேன். உங்களுடைய புதிய பூவை மீண்டும் தொடரலாம் நாங்கள். அதுக்குள்ள இடையில ஒரு ஐ லவ் யூ வந்தது பாருங்க. சே, எல்லாரும் எப்படி பாடல நீங்க எல்லாம் உன்னிப்பா கேட்டுட்டு பாடல் எடுத்து வர்றீங்கன்னு பாருங்க. ஆனா ஆண்களுக்கு இப்ப இடம் இல்லை. ஆண்களோட குரல் கேட்க கூடாது. எடுத்து இளவரசு உங்களோட குரல் கேட்க கூடாது, நிவேதாட குரல் கேட்கலாம். எங்க வணக்கம் நிவேதா. வணக்கம்.
2: இல்லம்மா நிவேதா வரல, இளவரசு வந்திருக்கம்மா.
0: இளவரசு நான் இதுல எடுக்க மாட்டேன், இது மகளிர் மட்டும். நன்றி, வணக்கம். பாருங்க எப்படி அண்டு இளவரசு வந்திருக்கிறேன் பாத்தீங்களா, விதியை மீறுகிறாரு இளவரசு. இளவரசு உங்களுக்கு நாங்க டிக்கெட் கொடுக்க போறோம், விதியை மீறுறீங்க நீங்க. புலியான விதி இது, மகளிர் மட்டும்.

கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பன், நீங்கள் கேள்விகள் கேட்டு வெற்றி அடைந்தீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு அந்த பாடல் பரிசாக கிடைத்தது. அடுத்த பாடல் ராணியம்மா உங்களுடைய சின்ன சின்ன ரோஜா பூவே பாடல் காட்டிலைக்கு வருகிறது. கேட்போம் இந்த பாடலை விரும்பி கேட்டவர் திருமதி சந்தனராஜ் ராணி இவர்களுடைய பாடல்.

ராணியம்மா பிரகாஷ் எழுதியிருக்கிறார். அங்க குரூப்ல போடையில பயத்துல போடையில போல இருக்குது. ராணியம்மா லேட் இல்லையா? ரொம்ப லேட்டா பாருங்க. அந்த குரூப்ல போடாம அவர் இங்க எனக்கு எழுதுறாரு, ராணியம்மா லேட் மட்டும் சொல்லாங்கம்மா, ரொம்ப லேட்னு சொல்லுங்க. சூப்பர்.

இந்த பாடல் எங்களுடைய சந்தனராஜ் மாமா உடைய ராணி அம்மா கேட்ட பாடல். இந்த பாடல் நீங்கள் எல்லோரும் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இளவரசு பெண் குரல்ல பேச வரலன்னு சொன்னீங்க, அதை பற்றி கவலை இல்லை. இன்னும் இன்றைக்கு கண்ணகி எல்லாரும் வரையல, நல்லது. கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாங்க, என்ன வர்ற பெண்களை வழிவிட்டு இருந்துட்டீங்கன்னு சொல்லலாம். நல்லது, சந்தோஷம். நான் இப்ப விடைபெற்றுக் கொள்கிறேன், மீண்டும் நான் இணைந்து கொள்கிறேன். சங்கர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க போல இருக்குது. மற்றது எங்களுடைய ரமணி ராஜேஷ், முதல் ஆரம்பிக்கும் போதே வருக வருக அம்மானு போட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். மற்றது எங்களுடைய சங்கர் ஏதோ ஒரு பதில் எழுதியிருந்தீங்க, அது கண்ணுக்கு கொஞ்சம் பட்டுது, பேந்து இப்ப தேடுறன்னு தெரியல. ஏதோ ஒன்று எழுதியிருந்தீங்கல்ல, மலியம் ரவி நல்ல மனம் வாழ்கன்னு போட்டிருக்கீங்க. யாருடைய மனம்னு தெரியல, அதுதான் இப்போ நான் முழிச்சு கொண்டிருக்கிறேன். சங்கர் போட்டிருந்தா, ஐயோ பாவம் நாங்கள் என்று போட்டிருக்கீங்க. நீங்கள் பாவம் இல்லை, உங்களுக்கு தான் கூடி அவர்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆண்கள் மட்டும்தான் நிறைய நீங்கள் எத்தனை அவர்ஸாக இருந்து பேசுறீங்க, பெண்கள் பாவம் இல்லையா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ இன்னும் ஒரு சந்தர்ப்பம், சரியா, இன்னும் ஒரு சந்தர்ப்பம். யார் முதல்ல கை உயர்த்துறீங்களோ உயர்த்தினவங்க உடனே பாடல் எழுதணும். யார் முதல்ல கையை உயர்த்தி, அதுல நீங்க கை உயர்த்தி ஒரு பாடல் எழுதணும், எழுதுனா உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல தென்படுறது, அது உங்களுக்கு பார்க்கவே தெரியும். முதல்ல தாயாகி தாரமாகி தங்கையுமாகி பெண் தியாகி தான் தேய்வாள் நித்தமும் வாழ்வில் உணர்ந்திடுங்கள் நித்தமும் வாழ்வில் உணர்ந்திடுங்க. எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாம போயிடுச்சு. உத்தமரே ஆடவர் நீங்கள், ஆக ஆடவருக்கு அவர் சொல்லுகிறார். இன்றைக்காவது சொல்லிங்க இளவரசு, என்ன 4 மணி ஆகிடும். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து நான் இப்ப, யார் உடனே கை உயர்த்தி படமும் பாட்டும் எழுதுறீங்களோ உங்களுக்கு அந்த பாட்டு கிடைக்கும். உடனே கை உயர்த்தினதோடய அந்த கை, அதோட உயர்த்தின கையோட படமும் பாட்டும் எழுதணும். உங்கள் அன்பு கூடலில் பெண் வளர்ப்ப, யாரு இளவரசுதான் கடகண்டு எழுதுற மாதிரி தெரியுது. மகளிர் மட்டும் மிக சிறப்பு, நன்றி மகளிர் கௌரவிப்பது. இந்த MTR வானொலி ஒரு படி முன்னே என்று போட்டிருக்கீங்க. எப்பொழுதும் சில, அதாவது ஆண்களால் அமைய, அதாவது அனுபவிக்கப்படாத வேதனையே பெண் அனுபவிக்கிறாள் என்பது அது உண்மையான ஒன்று. சங்கர் நீங்க கையை உயர்த்தினது சரி சங்கர், ஆனா பாட்டு எழுதலையே. நீங்க இளவரசு ஒரு கும்பிடு போட்டீங்க, சந்தோஷம். மாமா கையை உயர்த்தினது சரி, பாட்டையும் படத்தையும் எழுதுன சரி, முதல் உயர்த்திட்டீங்க. அந்த கை உயர்த்தினது இப்ப இளவரசு கூட கும்பிடு போட்டீங்க, இளவரசு கை உயர்த்தல, அப்ப உங்களுக்கு பாட்டு இல்ல. இப்ப மாமா நீங்க உங்களோட பாட்டை எழுதுங்க. மாமா எங்க எழுதிங்க, உடனே இந்த கையை உயர்த்திட்டீங்க, பாட்டு எழுதிக்கிறேங்க, அப்ப உங்களோட பாட்டு கிடைக்கும். உடனே எழுதிடுங்க, நானே ராணி அம்மா தான் எழுதுறான்னு நினைக்கிறேன். சரி, பாட்டு எழுதுனா அந்த பாடலையும் கொடுத்து நான் விடைபெற்றுக் கொள்வேன். அந்த சொன்னதுக்காக, கையை யார் முதல் எழுதி பாட்டு கேட்கறீங்கன்னு பார்த்தேன், பாட்டு கிடைக்காத ஒன்றுமே என்று எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக இளவரசும் சந்தன்ராஜ் மாமாவும் சென்னை சங்கரும் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உடனடியா நண்டு படத்துல இருந்து இது அள்ளி தந்த மனம், இது தெரியுது எங்களுடைய ராணி அம்மா. நீங்க தான் அந்த நண்டு படத்துல நடுக அந்த பாட்டு கேக்குறது. சரி, எங்க பாக்கலாம். நண்டு படத்துல பாட்டு எங்க பாக்கலாம். நண்டு படத்துல உங்களுக்கு அள்ளி தந்த வானம், அந்த பாடல் நீங்க கேட்டுங்க. என்ன கைய, எல்லாரும் இப்படி கையத்துல முதலே அங்க மாமா போட்டுட்டார். மாமாட பாட்டு மட்டும்தான் ஆசை. நாங்க இப்ப எனக்கு இன்னும் ஆசை விட்டு போகல, ஒரு பாட்டு கேட்டதுக்கு அப்புறம். கேப்டன் பிரபாகரன்ல ஆட்டமா தேர் ஊட்டமா, முதல்ல மாமாவுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு. ஏன்னா அவருடனே கையை உயர்த்தி பாட்டு எழுதிட்டா. அள்ளி தந்த வானம் என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது, நண்டு திரைப்படத்தில் இருந்து. எங்கே பாடலை கேட்போம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

பாடுவோர் பாடலாம் முன்னிழ் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. அன்பு நீ நெஞ்சங்களை உலகளாக இருக்கும் நேயர்கள், 6478746415 என்ற கட்டணம் இல்லாத கட்டணம் அறவிடப்படாத தொலைபேசி இலக்கம், எங்கிருந்தாலும் நீங்கள் இந்த இலக்கத்தோடு அணைந்து வந்து பாடல்களை பாடி காட்டுங்கள், கவிதைகளை கூறி காட்டுங்கள். இந்த கதம்பத்திலே நீங்கள் கவிதைகள், கட்டுரைகள், பாடல்கள் அத்தனையும் உங்களுடைய திறமைகளை காட்டிக்கொள்ளலாம். முக்கியமாக பாடுவோர் பாடலாம் நிகழ்வுகளை பாட வேண்டும், காற்றலைக்கு வருபவர்கள் பாடி செல்ல வேண்டும், 4 வரியாவது பாடி காட்ட வேண்டும். உங்கள் திறமைகள் எல்லோருக்கும் ரசனை உண்டு, பாடும் திறமை உண்டு. அந்த திறமைகளை வளர்க்கும் நோக்கத்தோடு இளைமறை காயாக இருக்காமல் வெள்ளிடமலையாக வந்து உலகோடு இணைந்து கொள்ளுங்கள். உலகளாக இருந்து கேட்கும் அன்பு உறவுகளின் நிகழ்ச்சி இது ஒரு அற்புதமான ஜனரஞ்சகமான நிகழ்ச்சி. ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலோடு இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. நீங்களும் வந்து பாடலாம், ஆடிக்கொண்டும் பாடலாம், பாடிக்கொண்டும் ஆடலாம். வந்து பாடுங்கள், பாட்டுகளை பாடி காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பித்து விட்டது பாடுவோர் பாடலாம்.

ஆடலுடன் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையை கேட்க இருக்கின்றோம் உங்கள் குரலில் வரும் பாடல்களை. உங்கள் சொந்த குரலில் நீங்கள் பாடி வரலாம். பாடி வரும் பொழுது நீங்கள் தென்னகத்து திரைப்பட துறையில் வந்த பாடல்களை பாடி காட்டலாம், இல்லை நீங்கள் கானா பாட்டு பாடி காட்டலாம், நாட்டுப்புற பாடல் பாடி காட்டலாம், உங்கள் நீங்கள் இசையமைத்து நீங்கள் எழுதி வைத்திருக்கும் கவிதைகளை கொண்டு வந்து படிக்கலாம். அன்பு உறவுகளே, ஓடி வாருங்கள், வந்து சிறப்பியுங்கள். நிகழ்ச்சியை 3 மணி நேரத்துக்கு இருக்கின்றது, 12 மணி வரை இருக்கும் அன்பு உறவுகளை. இந்த நிகழ்வு நாங்கள் இங்கே இலை உதிர் காலத்தை கண்டுவிட்டோம், கால் பதைத்து விட்டோம், மிகவும் குளிர் எல்லாம் குறைந்து இருக்கின்றது, நல்ல சுகந்தமாக இருக்கின்றது, இதமாக இருக்கின்றது இந்த காலநிலை என்று கூறிக்கொண்டு காற்றலையில் பாடல்களை தொடர்கின்ற இந்த பாடல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாட விரும்புவர்கள் ஓடி வந்து பாடலாம்.

0: 9:04 இரவு நேரம் முதலாவது உறவு வருகின்றார். அங்கே அவரை அழைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே, யார் பேசுகிறீர்கள்? முகப்பு படத்தை மாற்றி விட்டீர்களா? அதனால எனக்கு அடையாளம் தெரியல. நலமா இருக்கின்றீர்களா காயத்ரி?
1: நான்
0: நலமா இருக்கின்றேன் மகளே. அன்போடு வந்து அப்பா வந்து அழைக்கும் பொழுது குரல் சரியா இருக்கின்றது. ஆனா உங்களுடைய படம் வந்து வேறு ஒரு படம் இருக்கு. அது நீங்களா சின்ன வயதுல இருந்தீர்களா அப்படி? அண்ணாவுடைய தொலைபேசி, அதனால் தான். சரி, நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு முதலாவது நீராக வந்து கலந்திருக்கின்றீர்கள். காற்றலையை சிறப்பித்து நீங்கள் என்ன பாடல் பாடப் போகின்றீர்களோ பாடலாம், பேசலாம். அதற்கு நலமாக இருக்கின்றீர்கள், வளமாக இருக்கின்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கின்றது உங்களுடைய இடம்? இரவு நேரமாக இருக்கின்றது இல்லையா? அப்ப அண்ணா வீட்டில் இருந்தா பேசுகிறீர்கள்? அண்ணா நீங்கள் எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றா? நல்லதம்மா. ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இந்த வேளையில என்ன பாடலை காற்றலையில் கலந்து எல்லோருக்கும் கேட்க வைக்க போகின்றீர்கள்? எங்கே உங்கள் செல்ல குரலில் பாடுங்கள். பாடுங்களம்மா, பாடுங்கள், கேட்போம். எல்லோரும் கேட்கின்றார்கள், நீங்கள் பாடி காட்டுங்கள்.

கடைத்தலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தையில்லை தாயும் இல்லை தெய்வம் என்றே யாரும் இல்லை. தந்தையில்லை தாயும் இல்லை தெய்வம் என்றே யாரும் இல்லை. கடவுளே

கலும் பொருத்தவன் அருளை பாடும் தந்தையில் தாயும் இல்லை.

0: யாரில்லை கடவுள்
1: சிறப்பான பாடலம்மா, அற்புதமாக பாடியிருக்கீங்கள், தரமாக பாடியிருக்கீங்கள். அந்த ராகத்தோடு அந்த சாயல் மாறாமல் சொற்களஞ்சியம் உங்களுக்கு சிறப்பாக இயங்குகிறது. அற்புதமான தமிழ் சொற்களை உச்சரிப்போடு வந்து பாடி எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்ந்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் கூற வேண்டும். நான் எதையும் மேம்படுத்தி கூறுபவன் அல்ல, உங்களுக்கு இந்த திறமையை தந்த இறைவனுக்கு நன்றி. அற்புதமான கருத்து அந்த பாடல்ல இருக்கின்றது. இறைவன் படைப்பில் வந்த ஜீவன் அத்தனையாலும் எல்லாம் வல்லமை உள்ள ஜீவனால் எங்களுக்கு தரப்பட்ட வல்லமை. நாங்கள் வல்லமையோடு மகிழ்வோடு எங்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் அல்லது எங்களுக்கு ஏதாவது சோகங்கள் அல்லது துன்பங்கள் வறுமைகள் வருவதென்று எண்ணாமல் எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு இறைவன் அருள் புரிகின்றார், காத்து வருகின்றார். அந்த இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறலாம் என்ற துணிவை கொடுக்கின்ற ஒரு பாடல், மனத்திடத்தை கொடுக்கின்ற ஒரு பாடல், சிறப்பாக உணர்வோடு பாடியிருக்கின்றீர்கள் காயத்ரி. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்கள் பாடலை, நன்றி மகளே, இந்த உங்களுடைய பாடலை உலகளாவ இருக்கும் மக்கள் கேட்டிருப்பார்கள். இப்ப நீங்கள் ஒரு மேடையிலே பாடினால் அந்த மேடைக்குள்ளே இருப்பவர்கள் தான் கேட்க முடியும். இது உங்களை வானலை என்பது முகம் தெரியாது, முகம் தெரியாமல் எத்தனையோ உறவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உலகளாவ எங்கள் வானொலியை 5 கண்டத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்ப காயத்ரி என்பவர் நாகப்பட்டினத்திலிருந்து பாடியிருக்கின்றார். நாகப்பட்டினத்தில் இருக்கும் காயத்ரி நல்லாக பாடுகிறார், நன்றாக பாடுவார். அவர் வந்து பாடுவதென்றால் நாங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை தூண்டக்கூடிய வகையில் அற்புதமாக பாடியிருக்கின்ற மகளே, இறைவன் உங்களுக்கு மேலும் மேலும் நற்கருணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. அப்ப இன்று பணி இல்லை, நாளைய தினம் பணி இருக்கின்றதா மகளே?
0: நீங்கள்
1: கூறினீர்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் ஒன்லைன்லயே கடமையாற்றுகிறதாக இல்லையா? எதிர்காலம் இருக்கின்றது உங்களுக்கு, அந்த வகையிலே நீங்கள் வளர்ச்சி அடையலாம். ஆனால் நீங்கள் வருவீர்கள், சிறப்பான குணாம்சம் உங்களுடைய திறமை இருக்கின்றது, ஊக்கம் இருக்கின்றது, செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கின்றபடியால். அழுகிற பிள்ளைகள் தானே பால் குடிக்கும், அழுகாத பிள்ளை குடிக்காது. அதுபோல உங்களுக்கும் விருப்பம் இருக்கின்றது, தேவை இருக்கின்றது, செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கின்றது. அதனால் நீங்கள் செய்வீர்கள், நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு அது சக்சஸ் ஆகிற வேண்டும் என்று நானும் இணைந்து கடவுளை வேண்டிக் கொள்கிறேன்.
0: கண்டிப்பா.
1: இன்னும் ஒரு பாடல் பாடுவீர்களா? ஒரு பாடல் தானே சார் எங்கே கேட்போம். உங்களுடைய குரலை கேட்க விருப்பமாக இருந்தது அப்பாவுக்கும். பாடுங்கள் இன்னும் ஒரு பாடல்.

என்னையும் கொடுத்தேன்.

பூக்கள் வெளுக்கிறே பூக்கள் வழக்கே.

0: கைதாட்டினேன் உங்களுக்கா. சிறப்பாக இருந்தேன். நீங்கள் நல்ல பாவத்தோட பாடுகின்றீர்கள் அம்மா. இந்த பாடம் ஏக்கத்தோடு பாடும் ஒரு பாடம். அதே போன்று அந்த அந்த அந்த இசையை கொண்டு வந்து ஏக்கத்தோடு பாடுவது போல, எதிர்பார்ப்போடு பாடுவது போல, அர்ப்பணிப்போடு பாடுவது போல பாடியிருந்தீர்கள். சிறப்பாக இருக்கு. உங்களோட வார்த்தை அலங்காரம். நீங்க சங்கீதம் படித்தீர்களா மகளே? ஆனால் இப்படி கேள்வி கேள்வி ஞானத்திலேதான் உங்களுக்கு இந்த திறமை வந்தது. இறைவன் உங்களுக்கு நல்ல அருள் பண்ணியிருக்க. அன்னை கலைவாணியின் கலை அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் இப்படி பாடிக்கொண்டு வந்தால் மேலும் மேலும் சிறப்பாக, இப்பொழுதும் சிறப்பாக இருக்கின்றது, மேலும் மேலும் சிறப்பாக நீங்கள் பாட முடியும் அம்மா. முன்னிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் இந்த இந்த களம் 24 வருடங்களாக என்னுடைய மகள் மீரா எங்களுடைய இயக்குநர் அவர்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை படைத்து தினம் ஒவ்வொரு வாரமும் கொடுத்து எத்தனையோ பாடகர்கள் வெளிவந்திருக்கின்றார்கள். இலைமறை காயாக இருப்பவர்கள் நல்லது ஒரு தளம் வெளி கொண்டு வருவதற்கு அவர்கள் கூறுங்கள். நீங்கள் ஏதோ கூற வந்தீர்கள், கூறுங்கள்.
1: உங்களுக்கு
0: புரியும். நீங்களாகவே உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தி அதை பாட வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று அதை கிரகித்து நன்றாக பதித்து மனதிலே பதித்து அப்படியே ஒப்படைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. வாழ்த்துக்கள், என்னுடைய அன்பு அந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்களோட பாடல் மீண்டும் முடிந்தால் மீண்டும் வரலாம். நீங்கள் எப்பொழுதும் எங்கள் வானொலிக்கு வரலாம் மகளே. இப்பொழுது உங்களை எல்லோருக்கும் கண்டுவிட்டார் எங்கள் முன்னிய தமிழ் வானொலி உறவுகள் மட்டுமல்ல உலகளாவை இருக்கும் நேயர்களும் உங்களை இனம் கண்டுகொண்டார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரிதானே அம்மா? வேற ஏதாவது கூற வேண்டுமா? நீங்கள் எதுவரையில் படித்திருக்கின்றீர்கள்? பள்ளியிலே நீங்கள் படிக்கும் காலத்திலே பாடல்களை பாடும் பொழுது பாராட்டுகளை நிறைய பெற்றிருப்பீர்கள் இல்லையா? பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்வதுண்டா? பேச்சு போட்டிகளிலே விருப்பமான ஒரு துறையாக இருக்கின்றது. அப்ப கவிதைகள் எழுதும் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறதா உங்களுக்கு?
1: கவிதைகள் வந்து எனக்கு பிடிக்கும், படிக்க பிடிக்கும், ஆனா எழுதுனதில்லை.
0: படிக்கும் போது பிடிக்கும் என்றால் நீங்கள் அதை எழுதும் போதும் அது சரிவரும். உங்களுக்கு எழுதி பார்க்கலாம், முயற்சி பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஏதாவது உங்களுக்கு படித்ததில் பிடித்த கவிதை ஒன்றை கூற முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஏன் நான் கவிதை எழுதக்கூடாது என்று ஒரு கற்பனை வளம் இருக்கும் பொழுது, இப்ப நீங்கள் நிலவை பார்க்கும் பொழுது, மலரை பார்க்கும் பொழுது, இன்னொருவரை பார்க்கும் போது, அம்மாவை பார்க்கும் போது, அண்ணாவை பார்க்கும் போது, உறவுகளை பார்க்கும் போது, நண்பர்களை பார்க்கும் போது, கல்வியை பற்றி நினைக்கும் போது, சங்கீதம் பற்றி நினைக்கும் போது சில எண்ணங்கள் உங்களை தோன்றும். அந்த எண்ணங்களை வார்த்தையாக பதங்களை அதில் கோர்த்து அதை வரிசைப்படுத்துவது தானியம்மா கவிதை. முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நேரம் அளிக்கும் பொழுது கவிதைகளையும் புனைந்து பாருங்கள். கற்பனை வரும், கற்பனை வளம் பெறும். உங்களுக்கு கவித்திறன் பாடல் திறன் இருக்கின்றபடியால் நிச்சயமாக கவிதை திறனும் இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன் என்னுடைய அனுபவத்தின்படி. சரியாமா? நன்றி மகளே. வந்து இணைந்து சிறப்பித்து காற்றலையை அலங்கரித்ததற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் விடைபெறுவோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி மகளே, நன்றி மகளே. இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இலைமய மறை காயாக இருக்கும் அன்புமைய நெஞ்சங்களே, உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வந்து உலகளாக உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு தளம் மொபைல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். வாருங்கள், பாடுங்கள்.

முன்னிறுத்தமிழ் வானொலி கனடா கழகம். கனடா கழகத்தின் நேரம் இப்பொழுது 11:52. ஈழத்திலும் பாரதத்திலும் இப்பொழுது நேரம் 9:22 காட்டுகின்றது, இரவு நேரம். குவைத் நாட்டிலே இப்பொழுது காட்டுவது 6:52 போல் தெரிகின்றது என்பவர்களே, அப்படித்தான் இருக்கும். சவுதி அரேபியாவிலும் அப்படித்தான் நேரம். ஆனால் மலேசியாவில் மட்டும் இப்பொழுது 11:52 இரவு, நள்ளிரவை தொடர்கின்றார்கள். உலகெங்கும் பறந்து வாழும் எங்களுக்கு நேரங்கள் காலங்கள் வித்தியாசமாயிருக்கலாம், ஆனால் வானமும் பூமியும் ஒன்று என்று அடிக்கடி நான் கூறிக்கொள்வேன். அது நித்தியமானது, நியமமானது. பூமியிலே வசித்துக் கொண்டிருக்கின்றோம். பூமியின் மேலும் வானத்தின் கீழும் வசித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு எல்லா வசதிகளையும் அமைத்து தந்த இறைவன் எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கின்றார். அந்த வல்லமையை நாங்கள் பெரிய உயித்து பார்க்க வேண்டும். அன்பு உறவுகளுக்கு அந்த திறமைகள் இருக்கின்றது. ஓடி வாருங்கள், பாடுங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். முன்னிறுத்தமிழ் வானொலியில்

உறவுகள் அனைவரும் தூக்கத்துக்கு சென்றிருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அங்கே இப்பொழுது கோடை காலம் ஆரம்பித்து விட்டது என்று ஒரு சிலர் கூறியிருந்தார்கள். வெப்பமாக இருக்கும், அந்த வெப்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ தெரியாது, வெளியே இருக்கின்றீர்களோ உள்ளே இருக்கின்றீர்களோ தெரியாது. நிச்சயமாக உள்ளே தான் இருப்பீர்கள் என்ற வெளியே இருக்கக்கூடிய சான்று இப்பொழுது இல்லை. எங்கே உங்கள் பாடல்களை வந்து பாடி காட்டுங்கள், சிறுவர்களும் வந்து பாடலாம். இந்த நிகழ்ச்சியிலே பாடல் விரும்பிய பாடல்களை பாடி செல்லலாம். மாலையிலே விடுமுறை விருப்பத்தில் வந்த உறவுகள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறும்போது நிச்சயமாக வருவோம், கண்டிப்பாக வருவோம் என்று கூறினார்கள். இப்பொழுது என்ன வேறு பணியில் இருக்கின்றார்களா, இல்லை இடையூறு இருக்கின்றதா, தொலைபேசி தொல்லை இருக்கின்றதா தெரியவில்லை. இருந்தால் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாருங்கள், வந்து பாடுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: ஐயா போனமா பேசுறேங்க.
0: எனக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அல்லவா என்பதற்கு ஒரு தடவை உங்கள் வாயால் அந்த பேரை கேட்டு. நலமா இருக்கின்றீர்களா போனம்மாள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய கடற்கரை எப்படி இருக்கின்றது? எனக்கு எனக்கு உங்கள் மீது போறாமல் நல்ல கடற்கரையிலே சுவாத்தியமான காற்றோடு நல்ல வெளிச்சத்தோடு நல்ல வெள்ள வெளியே ரெண்டு மணலோடு அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்பொழுதும் இல்லையா?
1: நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைங்கய்யா,
0: அத்தனை
1: உண்மை.
0: நான் அனுபவித்ததுதான் அது. என்னுடைய இளமை காலங்களிலே எங்கள் நாட்டிலே நான் அனுபவித்ததுதான். இங்கே அப்படி வசதி எங்களுக்கு இல்லை, அதனால தான் நல்லது. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நலமா இருக்கணும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்ப பாடுவோர் பாடலாம். உங்களுடைய நிகழ்ச்சி வந்து விட்டது. இப்ப காயத்ரி வந்து பாடி சென்றார்கள், கேட்டிருப்பீர்கள் என்று
1: எண்ணுகிறேன்.
0: எங்க இருக்கின்றீர்கள் நீங்கள் பாடலை
1: கேட்டு? இங்கதான் இருக்கேன், வீட்டுலதான் இருக்கேன். கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன்.
0: அதைத்தான் கேட்டேன், வீட்டுல என்றால் அடுக்கலையில் இருந்தீர்களா இல்ல
1: இரவு
0: உணவு? ஐயா எப்படி இருக்கின்றார், தூங்கி விட்டாரா?
1: ஐயா நலமா தூங்கிட்டாருங்க ஐயா. அவங்க இங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்தாங்க, வீட்டுன்னு அவரும் தூங்கிட்டு இருக்குங்க.
0: ஆரோக்கியமா இருக்கிறார் தானே?
1: நல்லா
0: இருக்காரு, நல்லா இருக்கேன். ஆரோக்கியமா இருக்கவன். பணிக்கு சென்று விட்டாரா இல்ல வீட்டுல தூங்கி விட்டாரா?
1: அவர் போறதுக்காக
0: ஆயத்தப்படுத்த. இப்பொழுது காற்றலையில் நீங்கள் வந்து விட்டீர்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் பவுனம்மாள் பாடலை. எங்கே பாடுங்கள். பாடுங்கள்.
1: என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் போயில் இல்லாத இறைவன். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோயில் இல்லாத இறைவன். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அவன் சோலையில் மலராயிருப்பான், அன்பு மாலையில் நிலவாய் சிரிப்பான். அவன் சோலையில் மலராயிருப்பான், அன்பு மாலையில் நிலவாய் சிரிப்பான். குளிர்வாடையில் அலையால் திரிவான், குளிர்வாடையில் அலையால் திரிவான். நல்ல கோடையில் குடையால் விரிவான் விரிவான். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அவன் சதைவனில் எத்தனை ஆட்டம், அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம். அவன் சதைவனில் எத்தனை ஆட்டம், அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம். அவன் கலைஞருக்கெல்லாம் வள்ளல், அவன் கலைஞருக்கெல்லாம் வள்ளல். நல்ல கலை
2: மாத்தி வரீங்க.
1: அவன் அவன் கலைஞர்களுக்கெல்லாம் மன்னன், அவன் கலைஞர்களுக்கெல்லாம் மன்னன். நல்ல கலைஞருக்கெல்லாம் வள்ளல் வள்ளல். என்னை பாட வைப்பவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அவன் தோட்டத்தில் மலராய் சிரிப்பான், அன்பு மாலையில் நிலவாயிருப்பான். அவன் தோட்டத்தில் மலராய் சிரிப்பான், அன்பு மாலையில் நிலவாயிருப்பான். குளிர்வாடையில் அலையால் திரிவான், குளிர்வாடையில் அலையால் திரிவான். வான் நல்ல கோடையில் குடலாய் வெறிவான் வெறிவான். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். ஒரு குற்ற

0: சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி பௌர்ணமால் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த ஓசை குறையாமல் இது அரச கட்டளை திரைப்படத்து பாடல் தானே? சிறப்பாக பாடினீர்கள். காயத்ரியும் வந்து இரண்டு பாடல்கள் பாடி காட்டியிருந்தார், சிறப்பாக இருந்தது அவருடைய பாடல்கள். நீங்களும் நன்றாக பாடி
1: சாயந்தரமா எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டுச்சுங்க ஐயா. நான் சொன்னேன் கண்டிப்பா போட்டி இது பாட்டு போட்டு இது இருக்குமா, நீங்க கலந்துக்கங்க, கரெக்டா 9 மணிக்கு எல்லாம் வாங்க அப்படின்னு
0: சொன்னேன். நானும் கரெக்டா 9 மணிக்கு வந்துவிட்டேன். எங்களுக்கு நேரம் மாற்றி விட்டார்கள். இப்பொழுது எங்களுக்கு இளவேனில் காலம் பிறந்து விட்டது. இனி இலைகள் எல்லாம் குளிர்த்து வந்து மரங்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் வளர்ற காலம், ஓரளவுக்கு குளிர்காலத்தை கடந்து விட்டோம். இன்று வந்து ஒரு 7 வகை செல்சியஸ் எப்படி இருக்கும், மைனஸ்கள் அப்படியான குளிர். ஆனால் சூரியனுடைய ஒளி நல்ல துல்லியமாக இருக்கின்றது. ஆனா வெப்பம் வந்து எங்களுக்கு சூடாது, வெளியே போனால் சுடமாட்டது. ஆனால் நாங்கள் இப்பொழுது வெளியே போவதென்றாலும் மேல் அங்கிகள் சரியாக அணிந்து கொண்டுதான் போகணும், குளிர்ச்சட்டைகள் பாவிக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த கடுமையான குளிரிலிருந்து நாங்கள் கடந்து விட்டோம். பனிப்பொழிவு 20-30 சென்டிமீட்டர் உயரத்துக்கு பனிப்பொழிவு, பனி புயல் எல்லாம் இருக்கின்றது, அவற்றையெல்லாம் கடந்து விட்டோம். இந்த வருடம் வெளியே சென்று நாங்கள் கஷ்டப்படவில்லை. நல்லது. அடுத்த ஒரு உறவு வருகின்றார், அவரை பாட வைத்து விடுவேன். நீங்கள் மீண்டும் பாருங்க, மீண்டும் வந்து பாட வேண்டும் நீங்கள், சரியா?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். நன்றாக பாடியிருக்கீங்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் பூனா என் மஜீத் அவர்களே.
2: வணக்கம் ஐயா, வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமா இருக்கணும், நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: வந்து விட்டீர்களா ஊருக்கு சென்று? எங்கோ செல்வதாக எழுதி நீங்கள் சென்று வந்து விட்டீர்களா? அதுதான் நலமாக அமைந்து விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கு பாடுவோர் பாடலா நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள் என்று?
2: இசை மரசு நாகூர் ஈயம் மணிப்பா பாடி ஒரு பாடலை பாடலாம் என்று நினைக்கிறேன்.
0: பாருங்கள், நினைத்தால் பாட வேண்டியதானே, இதுதானே உங்கள் தளம், பாடக்கூடிய பலம். வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது, மீடையும் கிடைக்காது பாடுவதற்கு. வேறு ஒளிவாங்கி தர மாட்டீர்கள். பாடுங்கள் பாடுங்கள், ஆலயத்திலும் இங்கும் தான் நீங்கள் பாட முடியும். பாருங்கள்.
2: இதோ பாடுகிறேன் ஐயா. வானகமும் வையகமும் யாவும் மறைந்துவிடும் ஆனதினால் மாறிடனே ஆண்டவனை நீ தொழுவாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை. மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை. பொன்னான செல்வரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிலைத்ததில்லை. பூதளத்தில் இந்த நிலை பொருந்திடாமல் பேசுகின்றாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? அல்லாவின் அருட்சுடராம் அண்ணல் தானவி எங்கே? அல்லாவின் அருட்சுடராம் அண்ணல் தானவி எங்கே? அஞ்சாத வீரம் கொண்ட அன்னை அணி யாரெங்கே? எல்லோரும் போற்றுகின்ற அன்னை பாத்திமா எங்கே? எல்லோரும் போற்றுகின்ற அன்னை பாத்திமா எங்கே? இணையில்லா தாகிகளாம் இமாம் ஹசன் ஹுசைன் எங்கே? இந்த நிலை உணர்ந்திடாமல் என்னென்னமோ பேசுகின்றாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்திடுவாய். நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்தூக்கு ஏறிடுவாய். நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்திடுவாய். நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்தூக்கு ஏறிடுவாய். அஞ்ஞான கபர்ஸ்தானில் நீ அடங்கி மண்ணாவாய். அறுதியில உனையெழுப்பும் இருது சியாமத்தாலும் வரும் அந்நாளை உணராமல் ஆணவத்தால் பேசுகின்றாய் மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா நன்மை தீமை செயல்கள் மீசானில் நிற்கப்படும் நன்மை தீமை செயல்கள் மீசானில் நிற்கப்படும் நன்மை தட்டு கனத்து விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்துவிடும் திண்மையை கூடிவிட்டால் தீய நரகம் வேண்டிருவாய் தீங்கான இந்த நிலை தோன்றிடாமல் தவித்திடுவாய் திருமறை நபி வழியில் தினமும் சென்று வாழ்ந்திடுவாய் மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா நன்றி ஐயா நன்றி
0: சிறப்பான ஒரு பாடல் மரணத்தை மரணம்தான் நிச்சயம் உலகத்திலே என்பதை மறந்து எத்தனை ஆட்டங்களை நாங்கள் போடுகிறோம் இப்படித்தான் இருந்தாலும் அப்படித்தான் போனாலும் நம் முன்னோர் வழிகாட்டி சென்ற அந்த வழிகளை மறந்து பிழையான வழியிலே செல்லும் மனிதா மரணம் தான் நிச்சயமானது ஏன் வீணாக அலைகிறா என்ற ஒரு அற்புதமான பாடல் அதுவும் ஹாஜியார் எம் ஹனீபா ஐயா அவர்களின் குரலே அவர்கள் இசை முரசு அல்லவா அவருடைய குரலில் அந்த பாடலை நீங்கள் பாடி காட்டி முதலில் வைத்தீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் வாருங்கள் இன்னும் ஒரு உறவு வருகின்றது அந்த உறவை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் வந்து பாடலாம் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம் இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம் நீங்கள் உங்கள் பெயரை கூறுங்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் நீங்கள் யார் என்று கூற முடியுமா தெரிந்து கொள்வோம்
3: வணக்கம் சார்
0: வணக்கம்மா வணக்கம் என்ன பெயர் கூறினீர்கள்
3: புவனேஸ்வரி
0: ஓ புவனேஸ்வரி எந்த இடத்தில் இருந்து பேசுகிறீர்கள் புவனேஸ்வரி எந்த
3: இடத்துல
0: நீங்கள் அப்பா லக்ஷ்மணன் நீங்கள் ராமன் பெரியப்பாவுடைய குழந்தையா புவனேஸ்வரி புவனேஸ்வரி இணைந்திருக்கின்றீர்கள் எனக்கு உங்களுடைய அப்பா லக்ஷ்மணன் என்பது புரியும் நீங்கள் உங்களுடைய பெரியப்பா வந்து ராமன் ராமன் பெரியப்பா சஞ்சய் சஞ்சனா சரி உங்களுடைய சகோதரியா சரி நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் ஆமா மணவையில் இருக்கின்றீர்களா வேறு ஊரில் இருக்கின்றீர்களா
3: அறந்தாங்கி
0: அறந்தாங்கியிலே இருக்கின்றீர்கள் அறந்தாங்கியிலிருந்து இன்று காலையில வெண்ணில் ஆண்டரு குளம் சகோதரி வந்து பாடியிருந்தார் சரி நல்லது நீங்கள் படிக்கின்றீர்களா வேலை பார்க்கிறீர்களா என்ன செய்கிறீர்கள் காத்தலைக்கு வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன பாடல் பாட முடியும் பாடி காட்டுங்கள் அந்த சாங் அந்த பாடலை பாடுங்கள் கேட்போம் இனிமையான மழலை குரலில் அன்பாக பழிவாக பாடுங்கள் அழகாக பாடுங்கள் பாடுங்கள்
3: தொலைபேசி

0: போலீஸ் வரி போலீஸ் மன்னிக்கவும் நான் தடை செய்வதற்கு உங்களுடைய குரல் அம்மா வெளியே வரவில்லை, உங்களுடைய இணையதளம் சரியாக இயங்கவில்லை, நீங்க நிற்கும் இடத்திலிருந்து திரும்பி நின்று பாடுங்க அல்லது ஒரு 2-3 அடி நகர்ந்து நின்று பாடுங்க, வலைத்தளம் சரியாக வரவில்லை, உங்களுடைய அற்புதமான குரலில் அழகாக பாடுகிறீர்கள், எங்களுக்கு அதை கேட்க விட்டுவிட்டு வருவது போல் தெரியுங்கள், சற்று மாறி நின்று இடம் மாறி நின்று பேசி கேட்போம். இல்லை, இன்னும் சற்று விலகி நில்லுங்கள், திசையை மாற்றுங்கள், பேசுங்கள். புவனேஸ்வரி, உங்களுடைய வலைத்தளம் சரியாக எங்களுக்கு தரவில்லை, உங்கள் குரல் அற்புதமான குரல் உங்களுக்கு சரியாக, நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள், குரல் எங்களுக்கு புரியவில்லை, திரும்பி நின்று பாடுங்கள். எங்கே இப்பொழுது பேசுங்கள், வரவில்லை, திரும்பி நின்று இல்லை, இன்னும் இன்னும் நீங்கள் விலகிவிட மூவ் பண்ணுங்கள், அப்பொழுது தெரியும் ஏதாவது ஒரு தளத்தில் சரியாக பிடிபடும். எங்கே அறைக்குள்ளே இருந்து பேசுகிறீர்களா, வீட்டின் உள்ளே என்ன ஓரம் என்று பேசி பாருங்கள், இல்லை ரீகனெக்டிங் காட்டுகின்றது மகளே, உங்களுக்குள்ள அழகான குரல் இனிமையாக இருந்தது கேட்கும் போது, ஆனால் விட்டு விட்டு தான் இந்த சொற்கள் வந்தது எங்களுக்கு.
1: ஹலோ,
0: இப்பொழுது கிளியராக தெளிவாக இருக்கும், எங்கே பாடுங்கள்.

0: ஹலோ,
1: நீங்க பாருங்க, பாடிக்கொண்டே இருங்க. மிகவியையும் பாருங்களேன் அம்மா. உங்களுக்கு ஓசை வரவில்லையே, அந்த இடத்தில் முதலில் நின்ற இடத்திலிருந்து பாடுங்கள். நன்றாக இருந்தது அந்த குரல். இல்லையம்மா, இப்ப ஹலோ மட்டும்தான் கேட்கின்றது. எங்க இப்ப வேசுங்கள் பார்ப்போம், மிகுதியையும் பாட வேண்டும் தானே. இல்லையடா, வரவில்லை, வரவில்லை அம்மா. மறுபக்கம் திரும்பி நில்லுங்கள், அல்லது ஒருபக்கம் திரும்பி நின்று பாருங்கள், அல்லது இரண்டு மூன்று அடி நகர்ந்து நின்று விலகி நின்று பாடலாம். நிற்கும் இடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ரீகனெக்ட் என்று தான் காட்டுகின்றது மகளே. நீங்க கேக்குதா என்று பாப்பா கொஞ்சம் தள்ளி, நீங்க கொஞ்சம் விலகி நின்று பேசி பாருங்கள். சரி, வரும் இணையதளம் உங்களுக்கு ஒத்து வருவதில்லை, தொழில் உதவி செய்யவில்லை. நன்றாக பாடுகின்றீர்கள், நன்றாக பாடுங்கள். ஒரு வரிதான் வருகின்றது அம்மா. இணையதளம் சரியாக உங்களுக்கு இணைந்து வருவதில்லை, உங்களுடைய வலைத்தளம். ஒரு தொலைபேசி தானா இருக்கின்றது, பக்கத்திலே வேறு யாரிடமும் இருக்கின்றதா? கேக்குதம்மா, பாடும் போது ஒரு விக்கல் பண்ணுவது போல நின்று நின்றுதான் வருகின்றது. முயற்சி பண்ணுங்கள், மீறி பாடலை.
0: இப்போ
1: பேசுங்கள். இப்போ என்பது கேட்டது, அதன் பின்பு ஒன்றும் கேட்கவில்லை.
2: பாடுங்க.
1: நேரடியாக தொலைபேசியில் தானே பேசி பாடுகிறீர்கள், வேறு ஏதாவது ஸ்பீக்கர் போன் ஹெட் போன் போட்டிருக்கீங்க? இல்லை, தனியா தொலைபேசியிலே தானே பேசுகிறீர்கள். இல்லையம்மா, நீங்க ஏதாவது ஒலி வாங்கியது ஹெட்போன் ஏதாவது போட்டு பாடுகிறீர்களா ஸ்பீக்கர் போனிலே? தனிய நீங்கள் தொலைபேசியில மட்டும்தானே வாய் வைத்து பேசுகிறீர்கள்? அப்படி பேசுங்கள், வேற ஒன்றும் தேவையில்லை. ஸ்பீக்கர் போன் அல்லது ஹெட்போன் போட்டு பாட வேண்டாம், தனிய தொலைபேசியிலே பாடுங்கள். இல்லை அம்மா, நெட்வொர்க் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கின்றது போல் இருக்கின்றது. நன்றாக பாடுகிறீர்கள், நல்ல பாடல், அந்த பாடல் இனிமையாக பாடினீர்கள். உங்கள் பாடல் முழுமையாக வெளியே வரவில்லை மகளே. அந்த வரி மட்டும்தான் வந்தது. நான் நினைக்கின்றேன் நீங்கள் ஒரு தடவை உங்கள் தொலைபேசியை ரீஸ்டார்ட் பண்ணி அழையுங்கள். உங்களுடைய தொலைபேசியை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னம்மா, நீங்கள் ஒரு தடவை உங்கள் போனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். சில போல சரியா வரலாம். சில நேரம் இல்லையா, நீங்கள் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி அதை திருப்பி ஓன் பண்ணி வந்த பின் அழைங்கள். 12 மணி வரை இந்த நிகழ்வு இருக்கின்றது, நீங்கள் எப்பொழுது வரலாம். உங்களுக்கு ரீகனெக்டிங் காட்டுகின்றபடியால் நீங்கள் நேரம் பேச முடியாமல் இருக்கின்றீர்கள், பாட முடியாமல் இருக்கின்றீர்கள். மீண்டும் அழையுங்கள், ஒரு தடவை மீண்டும் அழைத்து வாருங்கள். இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. அறந்தாங்கியிலிருந்து அன்பு பேர்த்தி புவனேஸ்வரி வந்து இணைந்திருந்தார். புவனேஸ்வரி பாடும் பொழுது அழகாக அற்புதமாக நல்ல சிறப்பான குரல் துல்லியமாக வந்து பல்லவி முடிந்தவுடன் பின்பு கேட்க முடியாமல் இருக்கிறது. அவர் பாடுகிறார், அவர் டைமை கொடுத்து அழகாக சக்தியை எடுத்து பாடும் பொழுது அந்த பாடம் எங்களுக்கு வந்து காற்றலைக்கு சேருவதில்லை. காரணம், அவருடைய வலைத்தளத்திலே ஏதோ பிழை இருக்குது. அவர் இந்த இடத்தை விட்டு விலகி வேறு இடம் நின்று அழைக்கலாம், அல்லது அந்த ஒரு தடவை அந்த தொலைபேசியை திருப்பி நூர்த்து ஒன் பண்ணி வந்தால் வரலாம். வந்துவிட்டார். வணக்கம் புவனேஸ்வரி. வணக்கம் புவனேஸ்வரி. வணக்கம் பேர்த்தி. நன்றா இருக்கின்றதா பேர குழந்தை? ரீஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்களா?
0: இல்ல சார்.
1: அது ஒரு தடவை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணினால் சில சமயம் அந்த இயக்கம் சரியாக வரலாம் தொடர்பு என்று நினைக்கின்றேன். மற்றது நீங்க ஹெட்போன்கள் ஒன்றும் போடக்கூடாது, தனியா தொலைபேசியைத்தான் பேசணும். கொஞ்சம் ஆகலும் வாய்க்கு கிட்ட வைக்காமல் கொஞ்சம் தூரம் வைங்க. அந்த சென்சஸ் உள்ள தொலைபேசியை சில போல அப்படித்தான் குரல் வைக்கிறோம். இப்ப பாருங்கள், இப்ப முயற்சி பண்ணி பாருங்கள் பேத்தி. மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இன்று முதல் முதலாக இணைந்த எங்கள் அன்பு குழந்தை புவனேஸ்வரியை அன்போடு வரவேற்றோம். அவர் எங்களுக்கு ஒரு பாடலை தருவோம் தன்னுடைய இனிய குரலினால் என்று முயற்சி பண்ணிய பொழுது அந்த வலைத்தளம் அவருக்கு சரியாக உதவவில்லை. அது அவருக்கு அந்த பகிர்வு காணாமல் இருக்கின்றது போல் இருக்கின்றது. ஆமா, அப்படி இடம் மாறி நின்று பாருங்கள் அம்மா. சரி, அப்படியே கொண்டு போங்கள், பேசிக்கொண்டே போங்கள். மேலே பேசிக்கொண்டு இடத்தை மாறி பாருங்கள். எங்கே சரியாக ஒளி வரலோ நான் கூறுவேன், நின்று போய் பாடலாம். எங்கே பேசிக்கொண்டு போங்கள். இல்லை, இங்கே எல்லாம் சரியாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய தொலைபேசியிலே தான் அந்த இணைப்பிலே. எங்கே பேசி பாருங்கள். நீங்கள் பேசுவது கேட்கின்றது, அதே மாதிரி அவன் பேசினா நன்றாக இருக்கும். வாயை கிட்ட வைக்க வேண்டாம், கொஞ்சம் கேட்கின்றது. எங்க பேசுங்கள். எங்க மேலே வந்திருக்கின்றீர்களா மாடிப்படியிலே? இரவு நேரம் தானே. இப்பொழுது பாடங்கள் கேட்போம். இப்பொழுது கேட்கின்றது நன்றாக. பாடங்கள் பரமேஸ்வரி. மீண்டும் உங்களுடைய தொடர்பு கணக்கு காட்டுகின்றது, இணைப்பு சரியாக இல்லை உங்களுக்கு. பேசி பாருங்கள். இப்ப கேட்கிறது. இதுல ரெண்டு பாடங்கள் கேட்போம். அவ்வளவுதானே, பின்பு வரவில்லை. உங்களோட தொலைபேசியை ரீஸ்டார்ட் பண்ணினீர்களா? இல்லை அம்மா, வரவில்லை. நீங்க வாயை கிட்ட வைக்கிறீர்கள் போல் இருக்க. கொஞ்சம் தூரத்தில் வச்சு போய் பாடி பாருங்கள். சென்சார் வேலை செய்கிறது.
0: குழலாயோ இல்லப்பாரை சொல்லி தந்தாரோ குருலா
1: இல்லை வரவில்லை மகளே உங்கள் பாடல் மீண்டும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி செய்து விட்டு
2: பாருங்க
1: ஐயோ நேரம் வெறுமனே இருக்கிறது காட்டில் இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் இணைந்து கொண்டிருக்கோம் இணைந்து பார்த்திருந்தால் அவருடைய தொலைபேசி எங்களுக்கு சரியாக எங்களுக்கு விநியோகம் கிடைக்காமல் அவர் தடைப்படுகின்றார் மீண்டும் ரீகனெக்டிங் காட்டுகின்றதை பேர்த்தி சற்று தாமதித்தும் வரலாம் நீங்கள் குரலை நாங்கள் கேட்டதற்கு ஆவலோடு இருக்கின்றோம் நேரத்தை தந்திருக்கின்றோம் மற்றவர்களை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் அங்கே இப்பொழுது பாடுங்கள் வந்துவிட்டீர்களா மொட்டை மாடிக்கு பாடுங்கள் இல்லை இல்லை மகளே உங்களுடைய நீங்கள் சென்று ரீஸ்டார்ட் பண்ணி சிறிது நேரம் தாமதித்து வாருங்கள் இப்பொழுது உங்களுடைய நேர அலை உங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை தொலைபேசி ஒரு தடவை ரீஸ்டார்ட் என்று பண்ணிவிட்டால் அது ஓஃப் ஆகி திரும்ப ஓனாகி எல்லாம் சரி வரும் சரியா மீண்டும் வாருங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை என்று புதிதாக வந்து இணைந்தார் அறந்தாஞ்சியிலிருந்து புவனேஸ்வரி அவர்கள் என்னுடைய மனைவி ராமனுடைய உறவினர் சஞ்சனா சுரியனுடைய சகோதரியாக இருந்தவர் எங்கே அழைக்கின்றார் மீண்டும் கேட்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம் இந்த ஒரு நாள் யாரோ அந்த பாடலை கேட்க ஆசையாக இருக்கின்றது உங்களிடம் இருந்து உங்களுடைய தொலைபேசி சரியாக அதில்லை இப்ப பாடங்கள் கேட்போம் அந்த தொலைபேசிக்கு வலு கிடைக்கவில்லை மகளு பேத்தி பனேசரி
0: ஹலோ சார்
1: நீங்க காதல ஹெட்போன் போட்டிருக்கீங்களா
0: இல்ல சார் போன்ல தான் பாடுற
1: சார் உங்களோட ஹெட்போன் இருக்குங்களா அதை போட்டு பாடி பாருங்க இருக்குங்களா போட்டு பாருங்க பார்ப்போம் பாருங்கள் நான் பேசுவது கேட்கின்றதா நான் பேசுவது கேட்கின்றதா புவனேஸ்வரி கேட்கின்றதா பேத்தி இயே போனை போட்டு பேசுங்க பாருங்கள் பார்ப்போம் கதவு கேட்கின்றது ஒரு நாள் யாரோ கேட்கின்றது மோடி கேட்கவில்லை அடுத்த உறவுகள் தாமதித்துக்
0: கொண்டிருக்கின்றார்
1: நீங்கள் அதை சரி பண்ணிக்கொண்டு மீண்டும் பாருங்கள் அடுத்த உறவுடன் நான் சொல்கின்றேன் நன்றி அம்மா இணைந்து வைக்க மீண்டும் பாருங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன் நலமா இருக்கின்றீர்களா கண்ணன் தூக்க குரல் போல் தெரிகிறது கண்ணன் நல்லா இருக்கு எங்கே பாடுங்கள் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் என்று
3: அப்பா இன்னைக்கு வந்து அண்ணன் என்ன தம்பி என்ன
1: ஆட்ரா சாக்கியா எங்கே பாடுங்கள் கேட்போம் அண்ணன் என்ன தம்பி என்ன எங்கே பாடுங்கள்
3: அது நம்ம நம்ம இதுல என்ன தெரியுங்க வெங்கடேஷ் அவரோட நண்பர் அரிக்காரம்பாளையம் அவருக்காக இந்த பாட்டு நான் பாடுறேங்க
1: அவருக்காக சரி எங்க பாடுங்க
3: ஆமாங்கப்பா
1: பாடுங்க
3: அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை நன்றி கொண்ட உள்ளங்களை கண்டி கண்டி வென்ற துண்டும் சொன்னடி எனக்கு வேலை நம்பி நம்பி வெந்தி வெந்தி ஒன்றும் இல்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை சொன்னவன் ஞானி அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன ஆசையில் நான் வைத்த வேஷத்தில் நேசத்தில் பிறந்தது இங்கு கொஞ்சம் அல்ல நெஞ்சம் இல்லடி இந்த நெஞ்சம் இன்று நெஞ்சம் இல்லடி ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்தது இங்கு வேதனையும் சோதனையும் தான் நெஞ்சம் தவறி சோகத்திலும் தான் பாம்புக்கு பால் வைத்து நான் செய்த பாவத்தில் வந்தது இங்கு கொஞ்சம் அல்ல நெஞ்சம் அல்லடி இன்று நெஞ்சம் இன்று நெஞ்சம் அல்லடி காருக்கும் தேருக்கும் தேருக்கும் ஆசை என்ன நேருக்கு நேர் இன்று ஏற்றிடும் மோசம் என்ன ஊருக்கு நியாயங்கள் சொல்லிடும் தேசம் என்ன உண்மையை கொன்ற பின் நெஞ்சுக்கு நீதி என்ன போகும் பாதை தவறானார் ஓடும் கணக்கும் தவறாகும் அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை நன்றி கொண்ட உள்ளங்களை கண்டு கண்டு வந்த பின்பு என்னடி எனக்கு வேலை நம்பி நம்பி வெந்தி வெந்தி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி நம்பி நம்பி வெந்தி வெந்தி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன தந்தையின் சொல் என்று மந்திரம் தான் என்று கண்டது அடிப்பில்லை எந்த முன்னு உள்ளமே எந்த முள்ளம் என்று மந்து உள்ளமே சொந்தத்தில் பந்தத்தில் மோசத்தில் சோகத்தில் வந்து உந்தவன உண்மைவனை என்று உணர்ந்தே இதை கண்டு கண்டு என்று தெரிந்தேன் பட்டது பட்டது என்னும் பட்டதடி சுட்டது சுட்டது சட்டிகள் சுட்டதடி விட்டது விட்டது கைகளும் விட்டதடி கொட்டுது கொட்டுது ஞானமும் கொட்டுதடி வானம் பார்த்து பறக்காதே பூமியில் பிறந்தாய் மறக்காதே அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லது எனக்கு பதிலை நன்றி கொண்டு உள்ளங்களை கண்டு கண்டு வென்ற பின்பு என்னது எனக்கு வேலை நம்பி நம்பி வெந்து வெந்து ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போரி இந்த உண்மையை கண்டவன் ஞானி அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன
1: வாழ்த்துக்கள் சிறப்பான ஒரு தத்துவம் சிறப்பாக பாடி முழுமையாக பாடி சொற்பிரயோகம் நன்றாக இருந்தது. இது உங்கள் நண்பர் வெங்கடேஷுக்கு அவருக்காக பாடுங்களா?
3: ஆமாங்க நண்பன் வெங்கடேஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடிச்சாருங்களுக்கு அவர் இதை பாடுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம நிகழ்ச்சியை கேட்டு எனக்காக போய் பாடுங்க
1: அப்படின்னா நல்ல பாடலை பாடியிருக்கேன். நல்ல பாடலை எடுத்து வந்தீர்கள். நல்ல கருத்தோடு உள்ள பாடல் இன்றைய உலகத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை தாங்கி வந்த பாடல். நல்லது கண்ணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் பாருங்கள் அடுத்த
3: உறவுடன்.
1: காலையில மாலையில வந்திருந்தார் எங்களுடைய செல்வகுமார். நல்லது பாடல் நல்லா பாடி இருக்கின்ற அடுத்த உறவுடன் செல்கின்றேன். மீண்டும் பாருங்கள் மகனே.
3: நன்றி.
1: வணக்கம் வணக்கம். மீண்டும் எங்கே வணக்கம்.
2: ஹலோ சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் புவனேஸ்வரி. வாருங்கள் எங்க இப்ப வந்து பாடங்கள் இப்ப கேட்போம்.
2: ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ கண்ணுக்குள் ராகம்

அந்த பாடலும் பாடல் சொல்ல நல்ல திறந்தது கடவு என்னை வாழ சொன்னது உறவு நல்ல திறந்தது கடவு என்னை வாழ சொன்னது உறவு இல்லடி என்றது நாளம் விட்டு செல்லடி என்றது ஆசை ஒரு யாரோ என்ன பாட சொல்லி தந்தாரோ கண்ணுக்குடா.

நீங்கள் கொஞ்சம் வழுத்தன செய்கிறார்கள். சக்கச்சி வந்தன

0: சிறப்பு
1: சிறப்பு சிறப்பாக பாடியிருந்தேன். இந்த பாடலை கேட்க முடியாமல் போய்விடுமோ என்று எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. எனக்கு மட்டுமல்ல, வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக பாடியிருந்தீர்கள் புவனேஸ்வரி. நீங்கள் சங்கீத வகுப்பு எடுக்கின்றீர்களா? நீங்களே பாடி பாடி பழகுகின்றீர்கள் என் பேத்தி. நீங்கள் சஞ்சனா சிறைக்கு அக்காவா தங்கையா? அக்கா.
0: அக்கா அக்கா தாத்தா.
1: அந்த பிறந்த நாள் வாழ்த்து, அவளுடைய பிறந்த நாள் வாழ்த்துலேயே உங்களோட பெயர் வந்தது. உங்களோட பெயரும் நான் படித்தேன், கேட்டதா புவனேஸ்வரி? என்ன என்னோட பேத்தி சஞ்சனா சிறை தான் உங்கள் எல்லோரையும் எங்கள் முன்னிலை தமிழ் வானொலிக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்ற, அவர் வந்த பின்புதான் எல்லோரும் வருகின்றீர்கள், அப்படித்தானே? மனவை நீங்கள் இருப்பது அறந்தாங்க, இவ்வளவு தூரமா அந்த இடம் உங்களை இதுவருடைய இடத்துக்கும் தூரமா? அவ்வளவு தூரம் இருக்கும்?

0: வந்திருக்கின்றீங்களோ செல்லம். அப்ப உங்களோட சகோதரியை பிரிந்து போனது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? ஐ மிஸ் யூ என்று கூறிக்கொள்வீர்களா இருவரும்? அதுக்கடி பேசிக் கொள்வீர்களா? தொலைபேசியிலே பேசிக் கொள்ள. அற்புதமான தமிழ் பேசுகின்றீர்கள் அம்மா, நன்றாக இருக்கின்றது உங்களோட தமிழை கேட்கும் பொழுது. அறந்தாங்கிலே எங்களுக்கு வேறு உறவு நேயர்களும் இருக்கின்றார்கள் தான். சரி, எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த வானொலியை கேட்கின்றீர்கள்?
1: இப்போ இன்றுதான் தாத்தா.
0: இன்றுதான் முதல் தடவை வந்தீர்கள். முதல் தடவை வந்தீர்கள், உங்களை வருக வருக என்று வரவேற்றேன். இன்றுதான் வானொலியும் கேட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பாடிய பாடல் அற்புதமான ஒரு சிறப்பான பாடல். அதுவும் வானலையில் காற்றலையில் வந்து நீங்கள் வடிவாக பாடி காட்டும் பொழுது உலகளாவ இருக்கின்ற உள்ளங்கள் எல்லாம் கேட்டு மகிழ்கின்றார்கள். இது ஒரு பிரபல்யமான வானொலி. 24 மணி நேர தமிழ் சேவை 24 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பேச்சு. நீங்கள் பிறக்க முந்தையே இந்த காற்றலை வந்துவிட்டது, சரியா?
1: சரி தாத்தா.
0: இன்று நீங்கள் வருவீர்கள் என்று உங்களுடைய அங்கிள் கூறியிருந்தார் ராமன் அவர்கள், சஞ்சனாவோட அம்மா அப்பா. அவர் உங்களுக்கு பெரியப்பாவா சித்தப்பாவா?
1: பெரியப்பா.
0: பெரியப்பா, உங்களுடைய பெரியப்பா. நீங்கள் உங்களுடைய அப்பாவின் பேர் லக்ஷ்மணன், அப்படித்தானே? பார்த்தீர்களா, எனக்கு எல்லாம் தெரியுது. நீங்கள் என்னுடைய பேர குழந்தை என்றால் உங்களை பற்றி எனக்கு தெரியத்தானே வேண்டும், சரியா? சரி, காற்றலையில் இணைந்து நீங்கள் பேசுவது உங்களுக்கு விருப்பம், அப்படித்தானே?
1: விருப்பம் தாத்தா.
0: நல்லது. அப்ப உங்களோட பக்கத்திலே அம்மா இருந்து உங்களை வழி நடத்துகிறார் போல் தெரியும். அவரும் பேசுவார் தானே, பாடுவார் தானே?
1: பாடமாட்டாங்களா?
0: கேட்பாங்க, குழந்தை பாடுறது எல்லோரையும் பாடலை. நல்ல ரசிகர்னா பாடலை கேட்டு ரசித்து பாட முடியும், முயற்சி பண்ண சொல்லுங்க. பேசுவாங்களா அவங்க? இப்பொழுது அப்பா இருக்கின்றாரா?
1: அப்பா இல்ல தாத்தா, அங்க ஊர்ல இருக்காங்க.
0: அப்பா ஊர்ல இருக்கின்றார். அப்பா அப்பா பாடுவாரா?
1: இல்லை தாத்தா.
0: அப்ப இங்கிட்டு புவனேஸ்வரி மட்டும்தான் பாடுவீர்களா? நீங்கள் ஒருவர் தானா, வேறு சகோதரிகள் இருக்கின்றார்களா?
1: சகோதரன் ஒருவன் இருக்கிறான் தாத்தா.
0: சகோதரன் ஒருவன் இருக்கின்றான். என்ன பேர் அவருக்கு?
1: ஸ்ரீநீவி.
0: ஸ்ரீநீவி தான். அவர் என்ன ஆண்டு படிக்கின்றார்?
1: 8ஆம் வகுப்பு.
0: உங்களுக்கு இளையவர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நல்லதொரு குடும்பமாக இருக்க வேண்டும், அன்பான குடும்பங்கள். நீங்கள் எல்லோரும் வந்து இணையும் பொழுது மகிழ்வாக அன்பாக சிறப்பாக பேசுகிறீர்கள், எனக்கு நன்றாக பிடித்து விட்டது. நீங்கள் வந்து எங்களுடைய வெள்ளிக்கிழமைகளில், உங்களுடைய வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு சிறுவர் பூங்கா என்ற ஒரு நிகழ்வு இருக்கு. அதிலே என் பெயர்த்தி சஞ்சனா சிறையில் இணைந்து கொள்வார். நீங்களும் அதிலே வந்து பாடலாம். உங்களோட திறமைகள், பாடசாலை அறிவுகள் எல்லாம் வளர்வதற்கு நல்ல ஆளுமை அதில் வந்து பேச்சு திறமைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். தனியாக வானொலியிலே வந்து பேசி பழகி கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு சிறப்பான தகமை கிடைக்கும். அதில் நீங்கள் சிறப்பிட்டு வருவீர்கள், சரியா? முடிந்தால் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நேரம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் அம்மா. இப்பொழுது இணைந்து இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் எப்படியும் நான் வானொலியில் பாட வேண்டும் என்ற அந்த அந்த பிடிவாதத்தோடு உங்கள் இப்பொழுது எப்படி உங்களுக்கு அந்த நேரலை கிடைத்தது? ஹெட்போன் அல்லது இயர்போன் போட்டிருக்கீங்களா? மொட்டை மாடிக்கு பாத்தீங்களா? மொட்டை மாடி எவ்வளவு உதவி செய்ய. இப்ப இரவு நேரத்தில் மொட்டை மாடியில இருக்கு, பயம் இல்லையா உங்களுக்கு? அம்மா இருக்கிறார் பக்கத்திலே, அதனால் பயம் இல்லை. ஆனால் இருட்டாக இருக்கின்றதா வெளிச்சம், மின் வெளிச்சம் எல்லாம் இருக்கின்றதா? நீங்க மின்னொளியில் தானே இருக்கின்றீர்கள், வெளியே வெளிச்சங்கள் இருக்கின்றது. நல்லது. மின்னொளியில் இருக்கின்றீர்களோடா? நல்லது. மற்ற எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளிலே இல்ல வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே வந்து தமிழில் பேசுவோம் தமிழை என்ற ஒரு நிகழ்வும் இருக்கின்றது. அதிலே உங்களுடைய என்னுடைய சிறுவர் பூங்காக்கு வர ஜெயசூர்யா எல்லாம் வந்து பேசுவார். நீங்களும் வந்து 5 நிமிடம் தமிழிலே உரையாற்ற வேண்டும். நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், வந்து வெற்றி பெற்று போகலாம், சரியா? சஞ்சனா சிறை வந்து போட்டி நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ள அவரோடு பேசி பாருங்கள், அவர் கூறுவார் உங்களுக்கு. நல்லது.
1: சரி தாத்தா.
0: நல்லது. என் பேத்தி ரெண்டாவது பேத்தியும் காட்டிவிட்டால் புவனேஸ்வரி என்ற பேத்தியும், எனக்கு விருப்பமான பெயர் புவனேஸ்வரி என்ற பெயர், எனக்கு விருப்பமான பெயரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து சிறப்பித்து சிறப்பான ஒரு குரல், உங்களோட அற்புதமான குரல், உங்களோட குரல் நல்ல குரல், நல்ல குரலோடு வந்து பாடுகிறீர்கள். தொடர்ந்து இந்த பாடலை பாடி பாடி

0: பாடி பயிற்சி பெற்றுக் கொண்டு வாருங்கள். இன்று நீங்கள் விரும்பினால் மீண்டும் வந்து இணைந்து பாடி காட்டலாம். சரிதானே?
1: சரி தாத்தா.
0: அப்போ நாங்கள் விடைபெறுவோமா? அம்மாவுக்கும் நன்றி, உதவியாக இருந்த அம்மாவுக்கும் நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி உங்களை இன்று சென்று இங்கே இணைய சொல்லிவிட்ட பெரியப்பாவுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். சரியா?
1: சரி தாத்தா.
0: நன்றி, சென்று மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் பேத்தி, வாழ்த்துக்கள். எங்கே வருகின்றார் எங்கள் முகமது அலி அவர்கள். வணக்கம் முகமது அலி அவர்களே.
2: இரண்டாவது
0: பாடல் ஒளிபரப்பு இந்தியன் கேட்டீர்களா? முதல் பாடல் சரியாக வரவில்லை என்று எழுதியிருந்தீர்கள்.
2: இரண்டாவது நிலையத்தில் வானொலி ஒளியளவு கிடைக்கவில்லை ஐயா.
0: அதுதான் சில தடைகள் ஏற்பட்டுவிட்டது போலும். மீண்டும் நான் உங்கள் மூவர் பாடலும் ஒளிபரப்பியிருந்து மீண்டும் அவருடைய பாடல், முகமது ராஃபிக்கினுடைய பாடல், உங்கள் பாடல் ஒளிபரப்பி இருந்தேன். மீண்டும்
2: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: திருப்பி நான் ஒளிபரப்பி இருந்தேன் மூன்று பேருடைய பாடலும். இப்பொழுது என்ன பாடலை பாட போகின்றீர்கள்
2: ஐயா? வந்து படம் வந்து வைதேகி காத்திருந்தால்.
0: அதுல என்ன பாடல்?
2: அதுல வந்து ராசாத்தி உண்ணங்கள் பாடல் பாடுறேன்.
0: நல்ல பாடல் ராசாத்தி உண்ணங்கள். பாடுங்கள் கேட்போம், நானும் இணைந்து கேட்கின்றேன். பாடுங்கள் பாடுங்கள்.
2: ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுதே, பொழுதாகி போச்சு விளக்கே தீயாச்சு, பொன்மான தேடுது ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சி காத்தாடி போராடுது. தன்னுக்குருவன் அக்கிளி காடு கொருவான குரு நெஞ்சி குருவஞ்சி குறிந்தானம்மா, சத்தித்தவளும் தங்க சத்தித்தவளும் தங்கச்சி மிலே பொங்கி பெருகும் சங்கத்து மிலே, முற்றம் தர முற்றம் ஒரு நட்சத்திரம் யாரோடு யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதான கண்ணே நான் வாங்கு மூக்கி வாழ்ந்தாக வேண்டும் வாழா கண்ணி, ராசாத்தி உண்மை காணாத நஞ்சி காத்தாடி போராடுது.
0: அவ்வளவுதான், கெட்டிக்காரன். அவ்வளவு தூரம் ராசாத்தி உண்மை காணாத நஞ்சு காற்றாடி போராடு. ஆஹா, இவ்வளவு ரசனையாக ரசித்து பாடுகிறீர்கள். உண்மையான பாடலாக வாழ்த்துக்கள்.
2: அதாவதுயா, அந்த பாடல வந்து இளையராஜா அவர் இசையில வந்தது. அதை வந்து அதாவது ஜெயச்சந்திரன் பாடியிருக்காங்க. ஆனா அந்த பாடலை வந்து பாடலாவே, அதாவது எப்படி ராகத்தோட பண்ணாதான் அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை
0: ஐயா. எங்களுக்கு ஜெயச்சந்திரன் பாடல் இசைஞான இளையராஜா இசையமைச்சாலும் பல முறை கேட்டு விட்டோம். என்னுடைய அன்பு
2: நீங்க
0: முகமது அலி பாடுகின்றார் தன்னுடைய சொந்த குரலுன்னு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றாக பாடுகின்றீர்கள், நன்றாக பாடுகின்றீர்கள். தொடர்ந்து முழுமையான பாடலை எடுத்து பாருங்கள். பாடலை கொண்டு வந்தது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தியும் ஆசிகளும். நல்லவர்கள் புரியட்டும். வாழ்த்துக்கள் முகமது அலி.
2: கண்டிப்பா, நன்றி, நன்றி.
0: இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு மகள் ரேவதி, செல்வகுமார் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வர வேண்டும் காற்றலைக்கு மற்றவர்கள் பாடிக்கொண்டிருந்தபடியால் உங்களை இணைக்க முடியவில்லை. முன்னிய தமிழ் வானொலியின் பாடுவோர் பாட நிகழ்வுகளை இணைந்து வந்து பாடிக்கொண்டிருப்பவர்கள் அற்புதமான பாடல்களை அருமையாக பாடுகின்றார்கள். ஒவ்வொருத்தருடைய குரல் வண்ணத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த உறவு உடனடியாக வரலாம், வந்து பாடலாம். வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பட்டினம் முகமது ராஃபிக் அவர்கள். வணக்கம் ராஃபிக்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம். இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் என்னுடைய பகல் வணக்கத்தை தருகின்றேன். நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கிறேன் ஐயா, நலமா இருக்கிறேன்.
0: நான் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பாடலை என்று பாடுவோர் பாட நிகழ்வே பாடப்போகின்றீர்கள், பாடி காட்டுங்கள்.
3: பகலில் ஒரு இரவு படம். பாடல் வந்து இளமையும் பூங்காற்று பாடியதே ஒரு பாட்டு,
2: ஒரு பொழுது ஆசை சுகம் சுகம் அதுவே வேண்டும். இளமையுமும் பூங்காற்று பாடியது ஒரு பாட்டு. ஒரு பொழுது ஆசை சுகம் சுகம் அது வேண்டும். ஒரே கீதம் ஒரே ராகம் தன்னை மறந்து நன்னை விழுந்து இளமை மலையும் ஏதி கண்ணே இருந்த வந்து தேக சுகத்தின் கவனம் காட்டு வட்டியில் பயணம்

தங்கை அங்கம் முழுவதும் தொங்கும் நிலைமை இன்பம் தோன்ற அள்ளி குடிக்க கையும் ஏக்கே நினைத்தால் மறந்தால் கேளுந்தால் என்ன எழுதும் எந்த வருமோ.

0: நீங்கள் கண்ட கனியே இந்த நிலைத்தான் என்ன நிலையோ உலமையிலும் பின்வந்தாற்றி பாடியதே பாட்டே உற்பொழுதே புறாசை சிவம் சிவம் அது வேண்டும். அதான் படையா
1: வாழ்த்துக்கள் ராபிக் அவர்களே, உங்களுடைய முழுமையான பாடலை கேட்டு நன்றாக இருந்தது. நீங்கள் பாடுகிறீர்கள், இன்னும் பயிற்சி பெறத்தான் வேண்டும். ஆனாலும் தொலைபேசியிலே வந்து பாடுவது சாதாரணமானதல்ல. நீங்கள் ஒரு தொலைபேசியின் மூலம் வேறு எந்த உதவியும் இல்லாமல் அனுசரணைகள் இல்லாமல் நீங்களாக பாடியது எவ்வளவு சிறப்பு. அப்படி உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கின்றது, அதை வெளியே கொண்டுவதற்கு இது நல்ல தளம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பாடி பாடி பாடலை மனனம் செய்து அதாவது பாடமாக்கி வச்சு படித்து 10 தடவை 20 தடவை கேட்டு கேட்டு நீங்கள் நன்றாக பாடலாம். உங்களுக்கு அந்த தன்மை இருக்கின்றது. சந்தர்ப்பம் வானொலியில் வந்து பாடியிருக்க உலகளாவ கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் மகனே செல்வகுமார். செல்வகுமார் அங்கே செல்வா வந்துவிட்டு சென்றுவிட்டீர்கள். அடுத்தது யார் வருகின்றார்? இன்னொரு வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் உங்களுடைய பெயர் கூறுகிறது எனக்கு புரியவில்லை. உங்களுடைய வலைத்தளம் சரியாக வேலை செய்யவில்லை மகளே. எங்கே யார் பேசுகிறீர்கள்? அக்ஷயா பேசுறீங்களா? தஞ்சாவூரில் இருந்து வாழ்த்துக்கள் வர வேண்டும். இன்றுதான் முதல் தடவை வருகின்றீர்களா? முன்பு ஒரு முறை வந்திருக்கின்றீர்களா அக்ஷயா? இல்ல என்னிடம் வந்திருக்கின்றீர்களா அக்ஷயா? மட்டுதான். ஓகே, நல்லது அக்ஷயா. நீங்கள் தஞ்சாவூர் வருகிறீங்க. உங்களை யார் இந்த மொழியல் தமிழ் வானொலிக்கு அறிமுகம் செய்து வைத்த அன்பு உறவு?
2: எங்க அப்பா தான் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. பேசு அப்படின்னு சொன்னாங்க.
1: அப்பா யாரு?
2: கேட்பேன் டெய்லியும். அப்பா பேரு அருணாஜித்யன்.
1: அருணாஜித்யன், அவருக்கு எப்படி தெரியும் தஞ்சாவூர்? சரி, உங்களுக்கு யாரும் அன்பு உறவுகள் தந்திருக்கின்றார்கள். அப்பா அதை தெரிந்து நம்பரை உங்களுக்கு தந்திருக்கின்றார், அழைத்திருக்கீங்க. வருக வருக என்று அக்ஷயாக வருவேன்.
2: அப்பா டெய்லியும் கேட்பாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா உட்காந்து கொஞ்ச நேரம்
1: நீங்களும் கேட்பீர்களா? நீங்க என்ன படிக்கிறீர்கள்? என்ன படிக்கின்றீர்களா? பணி பெறுகின்றீர்களா?
2: படிக்கிறேன் சார்.
1: என்ன? வாழ்த்துக்கள் சிறப்பாக வர வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல சேவை ஒன்றை தெரிந்தெடுத்து அதிலே நீங்கள் பயிற்சி பெற்று பிரத்யேகமாக பட்டம் பெற்று பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கணும் அக்ஷயா. சரி, இன்று அக்ஷயா முரணை கேட்போம். நாங்கள் உங்களை வருக வருக என்று வரவேற்று விட்டோம். எல்லோரும் உங்களோடு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பார்கள். இந்த தொலைபேசி இலக்கத்தில் நேரலையில் நீங்கள் எப்பொழுதும் வந்து அன்போடு பேசிக் கொள்ளலாம். இப்பொழுது உங்கள் பாடலை கேட்க விரும்புகிறார்கள். என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்? பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே.
2: பாட்டு டக்குன்னு வரமாட்டேங்க சார்.
1: அப்படிங்களா? அப்ப என்ன பேச வந்தீர்கள்? சரி, அப்ப என்ன
2: பேசுவதாரு?
1: என்ன பேச போகிறீர்கள்? பேசு. நான் தானே பேசிக் கொண்டிருக்கின்றேன் இவ்வளவு நேரம். சரி, நீங்கள் பேசுங்கள். என்னத்தை பற்றி பேச போகின்றீர்கள்? குறுங்கள், கேட்கலாம். கேள்விகளை கேட்கலாம். என்ன விருப்பம் உங்களுக்கு?
2: ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு சார் உங்களோட பேசுறது. ரொம்ப கை காலம் வளருது பேசுறது. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
1: நீங்கள் பட்டம் பெற்ற பின்பு என்ன செய்வதாக உத்தேசம் உங்களுக்கு? இப்போ படித்துக்
2: கொண்டிருக்கீங்க.
1: படித்து முடிச்சு என்ன செய்ய போகிறீர்கள்?
2: படித்து முடிச்சுட்டு எங்க சொந்த ஊர் வந்து கேரளா சார். மை நேட்டிவ் வந்து கேரளா தான் சார்.
1: கேரளா மலையாளமா?
2: நான் மலையாளி தான் சார்.
1: எங்களுக்கு மலையாள நண்பர்கள் உறவுகள் எங்களுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். கேட்க வானொலியை கேட்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள். கூறுங்கள் அம்மா, அதன் பின்பு சேவையில் ஈடுபடுவீர், மக்களுக்கு சேவை செய்ய போகிறீர்கள். அப்படித்தானே வைத்திய துறையிலே? அப்படித்தானே? உங்களுக்கு இந்த வைத்திய துறையிலே சேவை செய்யணும் மக்களுக்கு என்ற எண்ணம் எப்படி ஏற்பட்டது?
2: அது சின்ன வயசுலயே இருக்கு சார். எனக்கு எனக்கு வந்து முதல்ல டாக்டர் ஒண்ணு சார் ஆசை. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன் கொஞ்சம் நான் விட்டு கொடுத்துட்டு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து படிச்சுட்டு
1: இருக்கேன். எப்படியும் வைத்திய துறைகளே வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஆதங்கம். நல்லது. அது நீங்கள் பயிற்சி முடித்த பின்பு, பட்டம் பெற்ற பின்பு உங்களுக்கு வேலை கிடைக்குமா? அந்த துறையிலே உங்களுக்கு பணி கிடைக்குமா?
2: கண்டிப்பா கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும்.
1: சரி, பணி கிடைத்தால் நீங்கள் தஞ்சாவூரில் கடமையாற்றுவீர்களா, கேரளாவுக்கு சென்று கடமையாற்றுவீர்களா?
2: என்ன சார் சொல்றது, நான் படிச்ச இடம் எல்லாம் இங்கதான் சார். கண்டிப்பா செட்டில் ஆகணும்னா கேரளாவுக்கு தான் போகணும். பட் நான் இங்க இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற மண்
1: உங்களுக்கு தமிழ் நன்றாக பேசுகிறீர்கள். கேரளாவுக்கு போனா மலையாளம் சரளமாக பேச, மலையாளம் முழு முற்றாக பேச முடியுமா? மலையாள மொழி
2: பேசுவேன், நல்லா பேசுவேன். ஆனா ஒரு ரெண்டு நாள் தடுப்போம், தமிழே பேசிட்டு அங்க போயிட்டு டக்குன்னு
1: வராது. இப்போ என்ன, இப்போ
2: அப்பாவோட மலையாளம் தான் பேசிக்குவோம்.
1: மலையாளம் தான் பேசிக்குவீங்களா? நல்லதம்மா. இப்ப இப்பொழுது நீங்கள் என்னோடு பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது பாடல் ஒன்று உங்கள் மனதுக்கு வந்திருக்க வேண்டும். என்ன பாடல் பாடி காட்ட போகின்றீர்கள்? உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: பாடல் வந்து
1: உங்களுக்கு முடிந்ததை பாடுங்கள், உங்களுக்கு விரும்பியதை பாடுங்கள். இது நல்ல தளம். இலை மறை காயாக இருக்காமல் நீங்கள் வெளியே வருவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
2: ஓகே சார். உயிரின் நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன், நீரை வாரி உதவி இருக்கும் முழுவதும் நேர்கின்றேன்.
1: நன்றாக பாடுகிறேன். உங்கள் பாடும் தன்மை, பாடும் திறமை இருக்கின்றது. இந்த இரண்டு வரியிலேயே நாங்கள் பார்த்துக் கொண்டோம். நல்லது. அகலும் நீங்கள் மகிழ்ச்சி படாமல் மீண்டும் நீங்கள் அழைத்துக் கொண்டு பாடலாம். சரி, அப்ப மலையாள பாடு, மலையாளம் பாட, மலையாளத்திலே ஒரு பாடல் பாட முடியுமா? மலையாள பாடல்கள் அது உங்களுக்கு வீட்டுல பேசுற மொழிதானே? வீட்டுல நீங்கள் பேசி அம்மாவோட பாடி காட்டுவீர்கள், அப்பா பாடுவார். இங்கே பாடுங்கள் ஒரு மலையாளம் பாடல்.
2: மலையாள பாட்டா சார்?
1: வரது இல்லையா,
2: டக்குன்னு
1: வரமாட்டேங்குது. நீங்கள் முடிந்தால் மீண்டும் வந்து ஒரு தடவை ஒரு பாடலை நினைத்து கொண்டு வந்து பாடி காட்டலாம். அடுத்து உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய கல்வித்துறையிலே நீங்கள் வளர்ந்து உயர்ந்து வர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மனதார வாழ்த்துக்கிறேன் மகளே. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் அகல்யா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி மகளே. மன்னிக்கணும், அக்ஷயா, அக்ஷயா. நன்றி மகளே, நன்றி. பார்த்தீங்களா, திடீரென்று பேரை மாற்றி விட்டார் பாத்தியரா. அக்ஷயா, நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் செல்வகுமார். வணக்கம். வணக்கம், வணக்கம்
2: அப்பா. வணக்கம்.
1: வணக்கம். மோகனா செல்வகுமார் பேசுகிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, நீண்ட நாள் உங்களுடன் பேசவில்லை, இன்று வந்துவிட்டீர்கள். எப்படி நலமா இருக்கின்றீர்கள் அம்மா?
2: நலமா இருக்கேன்.
1: நலமா இருக்கணும். செல்ல குட்டிகள் தூங்கி விட்டார்களா?
2: இன்னும்
1: விளையாட்டு. சரி, அம்மாவின் பாடலை கேட்க அவர்களும் ஆர்வமா இருக்கின்றார். இங்கே என்ன பாடலோடு வாங்க, பாடலை பாடுவோமா? பாருங்கள்.
3: தேனீக்கும் பாண்டினி இசைத்தேனி இசைத்தேனி, தேனீக்கும் பாண்டினி இசைத்தேனி.

கொஞ்சம் மாறி போனால் வாசமிட்டு போகுமா? தாளம் பூவை தூர வைத்தால் வாசமிட்டு போகுமா?

0: வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக முழுமையான ஒரு பாடலை பாடியிருந்தேன். இப்ப இந்த பாடலை கேட்டுவிட்டு என் சின்ன பேராண்டி தூங்கி விட்டாரோ தெரியவில்லை. இப்படித்தானே தூங்க திருத்து கொண்டிருக்காரா? நல்லதம்மா, நன்றாக பாடுவீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றாக ஆயத்தப்படுத்தி வந்து பாடுங்க. கடந்த வாரம் நீங்கள் வரவில்லை, உடனே மகளிடம் கேட்டு நீங்கள் வந்தீர்களாண்டு வரவில்லைன்னு. நல்லம்மா, நல்லது என்று வந்து நீங்கள் சிறப்பித்திருக்கிறீர்கள், அலங்கரித்து வர வர நீங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள், சிறப்பாக பாடியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி மகளே, நன்றி மகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம். காத்தலை வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: நான் புவனேஸ்வரி வந்திருக்கேன்.
0: மீண்டும் புவனேஸ்வரி வந்திருக்கின்றீர்களா? இங்க என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீர்கள் புவனேஸ்வரி?
1: கண்ணே கலைமானி.
0: எங்கே பாடுங்கள் புவனேஸ்வரி, கேட்போம்.

பகலும் நான் பார்க்கிறேன், அந்த வலையிலைத்தான் கேட்கிறேன். ராரி ராரோ ஓ ராரிரோ, ராரி ராரோ ஓ ராரிரோ, கண்ணே கலைமானே கண்ணே.

0: இதைத்தான் கேட்கிறேன். நன்றி தாத்தா.
1: சிறப்பாக பாடியிருக்காள் என் பெயர் தி. புவனேஸ்வரி அவர்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து இப்பொழுது தெளிவாக பாடியதற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்த உறவுகளுடன் செல்ல இருக்கின்றேன், மீண்டும் சந்திக்கலாம் பேசி. வாழ்த்துக்கள் புவனேஸ்வரி, வாழ்த்துக்கள், நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அழைத்திருந்த அடுத்த அன்பு உறவுகள் வர வேண்டும். ஜார்ஜ் வந்திருந்தார், அழைத்திருக்கின்றார். இங்கே தேவா, நீங்களும் அழைத்திருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. ரேவதி, எங்கே உங்களுடைய அழைப்பு, ஓடி வாருங்கள். இது சந்தர்ப்பம் உங்களுக்கு, ஓடி வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இணைந்து பாடல்களை தருகின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பங்கு பெற்றுங்கள், ஓடி வாருங்கள்.

0: வந்துவிட்டார் ரேவதி அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி. மகளே ரேவதி வணக்கம்.
1: அப்பா
0: வணக்கம். மகளே
1: வணக்கம். அப்பா
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கேன் அப்பா.
0: நன்றி நன்றி. அன்பு மகளின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இங்கே வாருங்கள். சரி, எப்படி நலமாக இருக்கின்றீர்கள்? வளமாக இருக்கின்றீர்கள். அப்ப என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அசத்தி விடுவதற்கு. இங்கே ஓடி வாருங்கள். பாடுவதற்கு வந்து விட்டீர்களா? இங்கே பாடுங்கள்.
1: என்னிடம் சொல்லி என்னை விட்டு வேறு யாரை உண்மை தோடுவார், என்னை விட்டு வேறு யாரை உண்மை தோடுவார். இரண்டு ஒன்றே நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறு யாரும் உண்மை தோடுவார். பாலுக்குள்ளே தன்னை உண்டு நான் அறிவேன், பாவைக்குள்ளே ரெண்டும் உண்டு நீ அறிவாள். மாலுக்குள்ளே ரெண்டும் உண்டு ஒன்று உண்டு, உன் நாடகத்தில் காதல் உண்டு நான் உண்டு. திறந்த கண்ணியை பெண் அறைந்து கொண்டான், தன்னுள்ளே போன என் நம் பறந்து போகாதே. என்னை விட்டு வேறு யாரோ உன்னை தேடுவார், என்னை விட்டு வேறு யாரோ உன்னை தேடுவார். தாய் போட்டு ஓடிக்கொண்டால் தாகம் தீராது, முந்தானை போட்டு ஓடிக்கொண்டால் மோகம் தீராது. வானை விட்டு வேறு எங்கும் மோகம் போகாது, உன் வண்ணம் தொட்டு தன்னம் கொஞ்ச நேரம் ஆகாது. என்னை விட்டு வேறு யாரும் மெட்டை போடும் தேவன் என்று என்னை சொல்லம்மா, உன் அப்பை பெற்ற பிள்ளை என்று என்னை கொல்லம்மா. வித்தை ஒன்றை கற்றுக்கொள்ள வாத்தியாரம்மா, நீ கற்றுக்கொள்ள என்னை விட்டால் வேறு யாரம்மா. இணைந்து கொள்ளே நீ அணைந்து கொள்ளே, நான் எங்கே போவேன் நான் வேலையெல்லாம் உன்னை எடுத்தேன். என்னை விட்டு வேறு யாரும் உன்னை கூடுவ. இரண்டு உண்டே நீ என்னிடம் சொல்லே, என்னை விட்டு வேறு யாரும் உன்னை தூடுவார், என்னை விட்டு வேறு யாரும் உன்னை தூடுவார்.
0: சிறப்பு சிறப்பான பாடல் மகளே. அதிகம் நாங்கள் கேட்டிராத ஒரு பாடல் இது. ராஜா என்ற திரைப்படத்து பாடல். இரு குரலில் வந்து பாடு. இரு குரலில் பாடியிருக்கும் கெட்டி காரி. ராஜா என்ற திரைப்படத்தில் அற்புதமான பாடல். அற்புதமான ஒரு பாடல். நீண்ட நாள் நாங்கள் வானொலிக்கு வராத பாடலை பாடிக்கொண்டு முழுமையாக சிறப்பாக பாடியிருக்கீங்க மகளே. அதுவும் இருமுறையில் கொண்டு வந்து பாடுவதை நீங்கள் வல்லவர். இருமுறையில் பாடுவீர்கள் அழகாக இல்லையா? நன்றாக இருக்கின்றது மகளை கேட்க. நீங்கள்
1: பாடுவீர்கள்
0: பாடினார்கள். எனக்கு இப்பொழுது எங்கள் வானொலிக்கு இளைய தலைமுறைகள் தலை காட்டுகின்றார்கள். வரவேற்கின்றோம். அவர்கள் தான் எங்களுக்கு தேவை. அதுக்காக பழையவர்கள் அனுபவசாலிகள் இளைய தலைமுறைகளை நாங்கள் இந்த வழியில் கொண்டு தமிழை புகுத்தி தமிழ் பாடல்களை தெரிய வைத்து தமிழ் கலாச்சாரங்களை புகுத்த வேண்டும். அது எங்களுடைய கடமை. அந்த வகையில் இளைய
1: தலைமுறை
0: அவர்கள் சங்கீதம் படித்தவர்கள் அல்ல, தாங்களாக வந்து படிக்கின்றார்கள். வந்து புவனேஸ்வரி அக்ஷயா எல்லோரும் காயத்ரி எல்லோரும் நன்றாக பாடியிருக்கின்றார்கள். இளைய தலைமுறைகள் இளைய தலைமுறையில் அவர்கள் எங்களுக்கு தேவை. சரியா? நல்லது. அவர்களை ஊக்குவிப்போம்.
1: வாழ்த்துக்கள். பாடல் வருகிறேன்.
0: வாழ்த்துகள் மகளே, மீண்டும் பாருங்கள். இப்பொழுது நான் இன்னொரு உறவுடன் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவா.
2: ஐயா
0: வணக்கம் தேவா.
2: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: நலமா இருக்கின்றீர்களா? அம்மா நலமா
2: இருக்கின்றார்கள்.
0: நல்லது நல்லது,
2: எல்லாரும் நலமா இருக்காங்க.
0: கார்த்தி வந்திருந்தார். எங்களுடைய அந்த ரவி காமாட்சி, நாச்சியார் கோவில் ரவி இருந்தார்கள், ரவி காமாட்சி அவர்கள் எப்படி நலமாக இருக்கின்றார்களா?
2: நலமோடு வளமோடு எல்லாம் இருக்காங்க ஐயா. வீடு மாறி இருக்காங்க.
0: ஓ, அதனாலே தொலைபேசி இலக்கம் மாறி விட்டதோ? மகிழ்ச்சி ஐயா. மற்றது உங்களுடைய பணியகத்தில் இப்பொழுதும் அந்த கார்த்தி குருவரை நீங்கள் கூறு அந்த பெரிய ஸ்பீக்கரே கேட்கிறீர்களா பாடல்களை?
2: ஆமாயா, அதான் போட்டுதான் கேட்டு இருந்தோம். அதுக்குதான் நான் கட் பண்ணிட்டு நான் என் பாட்டு கேட்டுதான் கொடுப்பேன்னு சொல்லி செல்ல கொடுத்தேன். செல்ல இது பண்ணி இது பண்ணுவோம்.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல, எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். இப்ப என்ன பாடலை பாடி காட்ட போகிறீர்கள் தேவா?
2: ஐயா, இது எல்லாருக்கும் சிறப்பு. எல்லாரும் நோயும் தீர்க்கிற எல்லாருக்கும் புண்ணியம் வந்து சேரும். இந்த பாடலை பாடினவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நன்றி, வாழ்த்துக்களை. இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை பாட போகின்றீர்கள்?
2: ஐயா, நான் பாடுறேன். நாலு அடி பதிவு
0: பாடுறேன். பாடுங்கள் பாடுங்கள், கட்டிக்காரன் பாடுங்கள்.
2: என்ன பண்ணல்லவா என் தாயும் அல்லவா, என்ன பண்ணல்லவா என் தாயும் அல்லவா, பொன்ன பண்ணல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பலத்தவா பொன்னம்பலத்தவா, என்ன பண்ணல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்ன பண்ணல்லவா என் தாயும் அல்லவா, சொப்பனமே எந்தன் அப்பன் திருவருள், எங்க ஐயா திருவருள், எல்லாருக்கும் சேர்ந்து கிடைக்கணும் எங்க மீராம்மா நிகழ்ச்சிகள், எல்லாரையும் போய் சேர்ந்துடணும், எல்லாருக்கும் நன்மைகள் பயக்கணும்யா.
0: வாழ்ந்து பாடலோட கவிதையும் வந்து விட்டது தேவா. எப்பொழுது கவிதை பாடத்து நீங்க நந்தனார் படத்திலே வந்த திரைப்படத்திலே வந்த பாடல் உங்கள் குரலுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். நன்றாக பாடினீர்கள் தேவா, சிறப்பாக இருக்கின்றது. என்னப்ப நல்லவா எந்த நல்ல பாடல் அந்த பாடல் என்ன விருப்பமான பாடல்
2: பாடும். ஐயா நீங்க தயா
0: ஐயா,
2: எல்லாருக்கும்
0: வாழ்த்துக்கள்.
2: அருமையா இருக்கியா குழந்தை இல்லாம. பழைய காலத்து நட்சத்திர நாடகம் அந்த இது நாடகம் பாக்குற மாதிரி இப்ப ரொம்ப ரொம்ப பேரு இல்ல, நான் மட்டும்தான் கேக்குறேன். இது ரொம்ப நான் மட்டும் கேட்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு
0: செல்வங்கள் வந்து பாடுவது, குழந்தை செல்வங்கள் வந்து பாடுவது சிறப்பாக இருக்கின்றது. பெரியோர்களும் வந்து பாடுவது சிறப்பாக, காற்றலை சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் தேவா, மீண்டும் சந்திப்போம். நல்ல பாடலை பாடியிருக்கின்றீர்கள், அதோட கவிதையும் சேர்த்து விட்டீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள். மண்ணின் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இணைந்து சிறப்பிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த உறவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இது பாடுவோர் பாடலாம்.

0: மஜித் அவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். வாருங்கள் மஜித், வணக்கம். வணக்கம் மஜித்.
1: வணக்கம் வணக்கம்.
0: வாருங்கள், அங்கே உங்களுடைய இரண்டாவது பாடலை தாருங்கள். வாருங்கள்.
1: இதோ வந்து விட்டேன் ஐயா.
0: இது மதுரை தமிழ் வானொலி. இணைந்து வந்து சிறப்பிக்கின்றார்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை. நீண்ட காலமாக இவர்கள் எங்களோடு இணைந்திருந்து எங்கள் வானொலியை வானொலியிலிருந்து தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். பாடுங்கள், உங்களுக்காக நானும் இருக்க சருமியுடைய இந்த குரல் வழியை வெளிப்படுத்தி விடுவோம். கொண்டு வாருங்கள்.
1: மோகம் பிறந்ததம்மா முந்தானால் பார்க்கையிலே, நேசம் பிறந்ததம்மா நேற்று நீ நடக்கையிலே, ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே, இன்பம் பிறக்குமம்மா நாளை இந்த வேளையிலே, ஒரு நாள் குத்துக்கும் இசைய வச்ச மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜடையிலே, ஒரு நாள் குத்துக்கும் இசைய வச்சாம் மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜாடையிலே, ஆ மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜாடையிலே, குண்டு விழி மண்டு மொழி செண்டு மொழி நண்டு மொழி போட்டாம் பாரம்மா, கட்டு விழி முத்துமொழி சித்திரத்தில் உத்தரவை கேட்டாம் பாரம்மா, ஒரு நாள் குத்துக்கும் இசைய வச்சாம் மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜாடையிலே, ராணியம்மா ஆசைப்பட்டா ஆட சொல்லி ஆணையிட்டா, மறுப்பே சென்ன மோ சென்ன வந்தேனே என்றான், அவன் யார் என்று சொல்லிக் கொண்டு நெஞ்சோடு நின்றான், அவன் யார் என்று சொல்லி நெஞ்சோடு நின்றான், சுற்றத்தாரின் மத்தியிலே கத்து வச்ச வித்தைகள் படிச்சாம்பாரம்மா, பொம்பளைய தொக்க வச்சு பக்கத்துல நிக்க வச்சு சிரிச்சாம்பாரம்மா, ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சா மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜாடையிலே, பாட்டுக்கெல்லாம் தலையசைச்சாம் பாக்குறவன் அதிசயிச்சாம், அவன் ஆட்டத்தில் மோகத்தை உண்டாக்கி வச்சான், இந்த கூட்டத்தில் நோட்டத்தை உன்மேல வச்சான், இந்த கூட்டத்தில் நோட்டத்தை உன்மேல வச்சான், புன்னகையும் பொன்னகையும் மின்னலொரு அன்னமகள் உசிரா நினைச்சானே, சொல்லியதை சொன்னபடி எண்ணியதை என்னபடி நினைச்சா முடிப்பானே, ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சான் மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே, புலிவேஷம் போட்ட வந்தான் பூனையை போல் மாறி வந்தான், எலிவேட்டைக்கு நாள் வைத்து போராட வந்தான், வெளிவேஷத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான், வெளிவேஷத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான், கம்பு சண்டை வம்பு சண்டை கத்து சண்டை குத்து சண்டை போட்டான் தனியாக, பத்து பேர் மத்தியில் ஒத்தனாக சுத்தி வந்து ஜெயிச்சா முடிவாக, ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சா மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜாடையிலே, ஆ மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜாடையிலே. தந்தையா எங்கள் தங்கப்படத்தின் பாடல்,
0: எங்கள் தங்கம் திரைப்படுத்த பாடலை, எங்கள் தங்கமான அந்த பாடலை வந்து பாடி காட்டிய உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையா. இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள், நல்ல கருத்தாளமுள்ள ஒரு பாடல். ஒரு நாள் கூத்துக்கும் மீசையை வைத்தான் என்ற பாடலே பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அந்த பாடலை வந்து பாடியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேரிடம் செல்ல வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள் இரண்டாவது பாடலையும் தந்தமைக்கு மஜித் ஐயா அவர்களே. நன்றிகள், நன்றிகள்,
1: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி. வணக்கம், வணக்கம் மகனே கலைவாணன். வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம் மகனே, நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கப்பா, உற்சாகமா இருக்கேன், மகிழ்ச்சியோட இருக்கேன், சந்தோஷமா இருக்கப்பா.
0: சந்தோஷம்.
2: நீங்க எப்படி, நீங்க எப்படி பாருங்க?
0: அதே போன்று இருக்கின்றேன் நானும், அதே
2: போன்று.
0: வணக்கம், நல்லா இருக்கின்றேன், நீங்கள் நல்லா இருப்பது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது எல்லாம் பூர்ணமாகி விட்டீர்கள் கூறியது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. இங்கே என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்? பாடுபோர் பாடலாம் நிகழ்வுக்கு கொண்டு பாருங்கள்.
2: அப்பா நீங்க வந்துப்பா, நாங்க வந்து ஜோடி குயில்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலான் இருக்கப்பா.
0: நல்லது நல்லது, ஜோடி குயில்கள் கேம் கொண்டா பேசினானு இருவரும் பாடுவது என்றால் நலமாக இருக்கும். இங்கே பாடுங்கள் இருவரும். வணக்கம் மகளே, வணக்கம் மகளே, நலமா இருக்கேன். நீங்க நலமா?
3: நலமா இருக்கேன்ப்பா. நான் பேசி ரொம்ப நாளா,
0: ரொம்ப நாளா போச்சு. மகள் பேசி, மகள் பேசி ரொம்ப நாளா,
4: தவறே கிடைக்க மாட்டேங்குதுப்பா.
2: ஒரு ஒரு அரை மணி நேரமா தொடர்பு கொண்டுப்பா, இணையதளம் வந்து எதுவுமே கிடைக்கலப்பா.
0: தவறே கிடைக்கவில்லைன்னா அது தவறே இல்லையம்மா, கவலைப்படாதீர்கள். அதுதான் காரணம் என்றால் தவறே இல்லை. எங்க இருவருடைய இனிமையான குயில்கள், இரண்டு குயில்களும் ஜோடி குயிலாக வந்து பாடப்போவீர்கள். கேட்போம், எல்லோரும் அவளோடு எதிர்பார்க்கின்றார்கள் இந்த ஜோடி குயில்களின் குரலை நேரலையில் கேட்பதற்கு. எங்க பாடுங்கள், கொண்டு பாருங்கள்.
4: பாருங்க, நேத்து தானே பூத்தது, அட பூத்தது யாரத பார்த்தது, தொட்டி போடுவீ பூஜை கேத்த பூவிவு, நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது, பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சிக்குள்ள ஏதோ அச்சம், போகாம பத்து குட்ட வேறென்ன மிச்சம், கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சா, அச்சு வல்ல பேச்சில ஆள தூக்குறேன், கொஞ்ச நேரம் பாரு என்ன புள்ளி கேட்கிறேன், புள்ளி போகும் புள்ளி மான மல்லு வீட்டி இருக்குது, மாம பேச்ச கேட்டு கேட்டு வேப்பங்குச்சி நிக்குது,
2: மூச்சை கேட்ட பூவிது, நேத்து தானே பூத்தது,

0: யாரும் இல்ல தூது செல்ல
1: வாய் வார்த்தை பொம்பளைக்கு போடாது புள்ள கஞ்சாட போல ஒரு பாசம் இல்ல
0: சுத்தி சுத்தி வந்த நீ சோப்பு போடுற கொட்டி போன குருமிக்கு சோப்பு
1: என்ன பார்த்து என்ன கேட்டி ஏண்டி ஏண்டி மாத்திரே கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்திரே.

0: பூஜைக்கு தப்போவிது நேத்துதானே பூத்தது பூத்தது யாரவ பார்த்தது.
1: சிறப்பு ஜோடி கோயில் அந்த பெண் கோயில் சற்று ஓய்வாக சோர்வடைய பார்க்கறது சக்தி வேணும் நல்லா சாப்பிடணும்
2: இல்லப்பா. அப்பா அப்பா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், ஆனா இருந்தாலும் அப்பாட்ட இன்னைக்கு வந்து பாடணும் அப்படிங்கறது ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணுங்கிறதப்பா.
1: விட்டு கொடுக்க மாட்டாங்களான மனைவியா, பாவாடை கட்டைக்கே மச்சத்தை பாத்துட்டான் தானே, இவர் சுத்தி சுத்தி வந்து சோப்பு போட்டு வரலவா, அப்ப அந்த பாடலே கூற விட்டாங்க. நல்லதம்மா, சிறப்பா இருவரும் வந்து டைமிங்
2: அனைத்து அன்பு உள்ளங்கள் லைன்ல இருக்கிற அனைவருக்கும் நன்றிப்பா. மீண்டும் வருவோம்ப்பா, ஒரு பாடலுக்கு மீண்டும் வருவோம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த டைமிங் நன்றாக இருந்தது, உங்களுடைய டைமிங் நன்றாக பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். ஜோடி கோயில்களிலோ பாடி பறந்து வந்து செல்கிறீர்கள், வாழ்த்துக்கள் வணக்கங்கள். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்களை பாடி தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில மீண்டும் ஒரு அழைப்பு வருகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: அப்பா. வணக்கம் பா.
1: வணக்கம் மகனே செல்வகுமார், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமாக மகள்வாக இருக்கிறேன். அதிலே நீங்கள் மகன் வந்துவிட்டால் மேலும் குதூகலம் தானே. அங்கே என்ன பாடலை என்று பாட போகின்றீர்கள், பாடுங்கள்.
2: அப்பா ஒரு நிமிஷம்
1: பாருங்கள். ஆயத்தம் ஆரம்பம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:52 தான் ஆகின்றது. இன்னும் 11 ஆகவில்லை. எங்களுக்கு இங்கே 1:23 என்று காட்டுகின்றது. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம். உங்கள் நேரம் தான் ஈழத்தமிழ்நாட்டிலும் காட்டுகின்றது அதே நேரம். கோயத்துல இப்பொழுது வந்து 6:23 குவைத் நாட்டிலே, சவுதி அரேபியாவிலும் அதே நேரம் தான். அவர்களும் வந்து பாட வேண்டும். பாருங்கள்.
2: அப்பாரம்பா அண்ணன் காட்டிய வழியம் இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணே இணையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா.

நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும், தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். அண்ணில் காட்டிய வழியம்மா அடைக்கலம் என்று நினைத்திருந்தேன், அனைத்தவனே நெஞ்சை எரித்து விட்டான், கொடுத்தருவாய் என்று வேண்டி நின்றேன், குடித்த கைகளை முறித்து விட்டான். அண்ணன் காட்டிய வழியம்மா அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் இத்தனை செய்து நான் வெறுக்கவில்லை. அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணை இணையே கெடுத்ததம்மா.

0: நன்றியப்பா.
1: வாழ்த்துக்கள் செல்வகுமார், சிறப்பாக முழுமையாக பாடியிருக்கு. அண்ணன் தம்பி பாசத்துக்குள்ள உள்ள ஒரு பாடல், படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் வந்து வந்த பாடல். அண்ணன் எவ்வளவு துன்பம் செய்தாலும் தம்பி அதை பொறுத்து கொண்டு வாழ்கின்றான், வாழ்வான், அவனுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும், வாழ்வில் சுபோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டும் பாடல். இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை, என் கண்ணை குத்தினது அண்ணா, அண்ணன் காட்டிய வழியிலே சென்று எனக்கு இவ்வளவு துன்பத்தை அவர் ஏற்படுத்தினாலும் அவர் அண்ணா அண்ணாதான் என்று சொல்லி அண்ணனுடைய பாசத்தை குறைவில்லாமல் இருந்தால், அவர் காட்டியதை எப்பொழுதும் நாங்கள் நேர்மறையாக எடுத்துக் கொள்ளவனும் எதிர்மறையாக எடுக்காமல் இருந்தால் வாழ்வில் எங்களுக்கு சுபூட்சம் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தரும் பாடலை தந்திருக்கின்றீர்கள், பாசத்துக்குள்ளே உள்ள பாடல். வாழ்த்துக்கள் செல்வகுமார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்த அன்பு உறவு வந்திருக்கின்ற, வணக்கம்.
2: வணக்கம் அப்பா, ஜெயம் நோகரி பேசுறேன்.
1: நலமாக இருக்கின்றேன் மகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கும்பா,
1: நல்லா இருக்கேன். பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? அன்பு உறவுகள் வந்து பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில புவனேஸ்வரியும் வந்து அற்புதமா பாடியிருந்தார். சிரமத்தின் மத்தியில சிரமம் இருந்தும் அந்த சிரமத்துக்களால நீந்தி வந்து விட வேண்டும் என்று உற்சாகத்தோட வந்து இரண்டு பாடல்கள் பாடிக்கின்றார்கள். சார், எங்க நீங்க என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீங்க? ஜெயமனோகரி என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: நான் ஜோடி படத்துல இருந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அந்த பாட்டுங்க
1: நல்ல பாடலம்மா. அந்த பாடல் எங்க பாடுங்களா கேட்போம் மகளே.

0: ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான்தான் என்று அந்த சொல்லேன். பூக்களினால் சத்தம் அடிமூலதி உன்னால் இதை தாங்குமாயிருஞ்சம், இதை தாங்குமா.
1: அம்மா, உங்களோட வலை தலை ஒத்து வரவில்லையடா ஜெயமனோரி. சிறப்பாக பாடுகின்றீர்கள், உங்களோட வலைத்தளம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை. சற்று திரும்பி நின்று பாடுங்கள், அல்லது வேறிடம் நகர்ந்து நின்று பாடுங்கள் அம்மா. இந்த நீங்கள் நிக்கிற
2: இடத்துல
1: சரியாக கிடைக்கவில்லையடா. நீங்கள் நின்ற இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்கள் மகளே, அல்லது வேறு இடத்துக்கு மாறி நில்லுங்கள் அம்மா. கேட்கின்றதா? நீங்க தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் போது நீங்க ஹெட்போன் பாவிக்கின்றோன் பாவிக்கின்றீர்களா? சில பேர் அதை போட்டு பாடினாலும் சரி வரலாம். அங்கே பாடுங்கள், தொடர்ந்து பாரு, கேட்போம்.
2: அதை எடுத்துட்டு நான் ஹெட்செட் எடுத்துட்டேன்.
1: சரி அம்மா, அது இருந்தா சில பேரே அது வேலை செய்யும் உங்களுக்கு. சில பேர வேலை செய்ய சில செய்யாது. பாருங்கள், இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அற்புதமாக வந்து அன்பாக மகிழ்வாக பாடிக்கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேயர்கள். என்னுடைய தளம் வந்து அந்த வலைத்தளம், இணையதளம், நெட்ஒர்க் தொடர்வலை சரியாக இயங்கவில்லை, கிடைக்கவில்லை அவர்களுக்கு. சில வேளை அந்த நிற்கின்ற நிலைக்கு அந்த அலைவரிசை வந்து தட்டாது அங்கிருந்து இங்கே கனடாவுக்கு வருவதற்கு. அங்கே அவர் எடுத்து அதை போட்டு பார்க்கட்டும், பார்த்தால் சில சமயம் அது பொருத்தப்பாடாக இருந்ததுன்னால் எங்களுக்கு ஒரு கருமன் பொருளே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை, பாடுவோர் பாடலாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம்.

0: வணக்கம் பவனம்மா. பவனம்மா வணக்கம்.
1: வணக்கம் ஐயர்.
0: பாடல் வந்திருக்கு, நிலங்களை கொண்டு வாருங்கள், பாடலை கேட்போம்.
1: தங்கமலை ரகசியத்துல சுசிலம்மா பண்ண அமுதை பொழில் நிலவு
0: அற்புதமான பாடல், எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள்.

0: மாமுதையை பொழியும் நிலவி நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. இதயம் மேவிய காதலினால ஏன் இடைய பாராய், இதயம் மேவிய காதலினால ஏன் இடைய பாராய். புதுமலர் நீனை ஓடிவிடாமல், புதுமலர் நீனை ஓடிவிடாமல், மாறுதல் கூற அருகே வராததேனோ, அருகே வராததேனோ. அமுதே பொழியும் நிலவே நீ அருகே வராததேனோ, அருகே வராததேனோ. மனதில் வாசை மூட்டிய பின்னே மறைந்தே ஓடிடலாமா, மனதில் வாசை மூட்டிய பின்னே மறைந்தே ஓடிடலாமா. இனிமை நினைவும் இளமை வளமும், இனிமை நினைவும் இளமை வளமும், கனவாய் கதையாய் முடியும் உன்னை அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதே பொழியும்லவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ.
1: சிறப்பான பாடல் அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அற்புதமாக பாடியிருக்கிறீர்கள். அந்த பாடலோடு இசையோடு வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இசை இல்லாமலே நீங்கள் இவ்வளவு அற்புதமாக பாடினீர்கள். இரண்டாவதாக வந்து பாடல் தந்த உங்களுக்கு எங்களுடைய மனங்கறிந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்த உறவிடம்
2: செல்கின்றேன்.
1: நன்றி. சிறப்பாக பாடியிருந்தீங்க அந்த பாடல். எல்லோரும் அன்றும் இன்றும் என்றும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு உற்சாகமும் ஒரு விருப்பமும் வருவது உண்டு. அதை கேட்க கேட்க மீண்டும் கேட்கப்படும் போல் இருந்தது. அற்புதமான பாடல். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப உன மாழ்வந்து வாழ்த்தியது. இங்கே எங்கள் மகள் உடையாருங்கள் செஞ்சனா வந்து ஜீவனூர் வந்தீர்கள், சென்றப்பட்டீர்கள். பாருங்கள் மீண்டும் எளிமையான பாடலை தந்துவிட்டு செல்கின்றார் கவனமால. அந்த இடைவெளியிலே இங்கே இப்பொழுது உங்களுடைய நேரம் வந்துவிட்டது. ஓடி பெற வேண்டும். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சாவை பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். தொலைபேசியை மாத்தி வந்தீர்களா? பாருங்கள். வணக்கம்.
3: இல்ல சார், அதே போன்ல தான் சார் வந்திருக்கேன்.
1: யார் யார் வந்திருக்கிறது?
3: அக்ஷயா.
1: அக்ஷயா மேடம் வந்து வாழ்த்துக்கள். அக்ஷயா, எங்கே பாடல் பாட முடியுமா உங்களுக்கு?
3: பாடுறேன் சார்.
1: கொண்டு வாருங்கள் அக்ஷயா, கொண்டு வாருங்கள்.

0: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் நீளம்தான் அன்று காதல் தேரோட்டம் ஒரு காதல் கடிதம் வேலி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் போவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணியின் கண் பட்ட காயம் கை வைத்த தானாகும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் காற்றும் சில நேரம் சில சில திருவன திரு இருள் படப்பட துடிக்கிறது எங்கும் தேவம் பூசுது உன்னை காணாதுருகும் நாடு நேரம் பல மாதம் வருடம் மாறும் நீங்காதோரிங்காரம் நான்தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே ராகங்கள் தாளங்கள் ராஜா உன் பேரை
1: வாழ்த்துக்கள் அக்ஷயா மீண்டும் முயற்சி செய்து வானொலியில் இணைந்து பாடியமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. நன்றாக இருந்தது நன்றாக இருந்தது நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகளே மீண்டும் சந்திப்போம். மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே ரேவதி நீங்கள் அழைத்திருந்தீர்கள். மீண்டும் பாடுவதற்காக ஓடி வாருங்கள் ரேவதி வர வேண்டும். வர வேண்டும் பாடலை கேட்டுக்கொண்டு

0: எங்கே அழைப்பை காணவில்லை, வந்து விட்டார் ரேவதி அம்மா. வாருங்கள் வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே, வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரியும். பாடலை பாட வந்திருக்கின்ற புரியும். எங்கே எடுத்து வந்த பாடலை அந்த உணர்வோடையே பாடுங்கள்.
1: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இளமென்றும் படதாகும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இதுவெல்லாம் நதியாக ஓடும். அதிலமெஞ்சம் படதாக ஆடும் நாளும் வாழும் தோடி போம் கண்ணம். தாயம் போரில் காணும் பொன் வண்ணம், நாளும் வாழும் தோகை பூம் கண்ணம். எங்கே நான் இங்கு தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த. எங்கே நான் இங்கு தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த. அவள் எங்கள் மனமேடை தவழ்கின்ற பணிவாடை, காலமும் கொண்டாடும் கவிதை மகளே, கவிதை மகளே. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இதை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநிங்கம் படகாக ஆடும். மாதத்தோடு கீதம் உண்டாக

0: பாதம் தள்ளாடு காலத்தோடு பாதம் தள்ளாடு வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை வாராவிருந்தாலோ தனிமை வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை வாராவிருந்தாலோ தனிமை நீயல் போல குடலாட தலைமேனை எழுந்தாட அழகே உன் பின்னால் அண்ணம் வரும் அண்ணம் வரும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும்
1: சிறப்பு சிறப்பு அம்மா. நான் ஏன் பிறந்தேன் திரைப்படுத்த பாடல் ஆண் குரலில் வந்த பாடலை நீங்கள் அழகாக எடுத்து பாடியிருக்கின்றீர்கள். அமைதியாக வந்து இனிமையாக பாடி சென்ற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தருகின்றோம். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இது மண்ணின் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. ஜோர்ஜ் குவைத்திலிருந்து அழைத்திருந்தார். அவருக்கு நேரம் கிடைப்பதை அறிந்து இருப்பினும் பாட வந்தவர் உடனே வருவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். இது மண்ணின் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் அன்பு செல்வங்கள். அவர்கள் அனைவரும் சிறப்பான பாடல்கள் நீண்ட நாள் எங்கள் வானொலியோடு இணைந்து இந்த காற்றலையை சிறப்பிக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரும். இப்பொழுது ஜோர்ஜ் அவர்கள் அழைக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அவர் வந்து பாடுவாரோ தெரியவில்லை. பாடத்தானே வேண்டும் வருவார் என்றுதான் எண்ணுகின்றேன். முன்னிறுத்தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் என் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பாட

0: பாடுங்கள் பாட்டு பாடுங்கள் என்றவுடன் வந்துவிட்டார் ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
1: வணக்கம் ஐயா.
0: பாடுங்கள் ஐயா. வந்துவிட்டார் மன்னர் ஜோஜ் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் ஜோஜ் உங்களுக்கு.
1: வணக்கங்கள்.
0: நன்றி ஐயா. நலமா இருக்குங்களா? பணி முடிந்து விட்டதா ஐயா? சரி பாடுங்கள். ஓடு பாருங்க, அங்கே பாடுங்க. நீ மூடுல வந்திருக்கீங்க, அந்த பாடக மூட்டோட வந்திருக்க, அந்த மூட்டோடய பூட்டிலாம் பாடுங்கள்.
1: சரி ஒரு நிமிஷம்.
0: ஒரு நிமிஷம் வேண்டுமா? பக்க வாத்தியங்கள்லாம் சரிப்படுத்தி, வாயில்கள் எல்லாம் சீமா பண்ணி, பீணை எல்லாம் தட்டி, மருதங்கன் தபோலா எல்லாத்தையும் டாங் டாங் டாங் தட்டி சரியா இருக்குன்னு சீனா பண்ணி கொண்டு
1: வரப்போங்க.
0: எல்லாம் சரி வந்து விட்டது. வாழ்த்துக்கள் வெற்றி.
1: எஜமான்
0: கொண்டு வாருங்கள். எஜமான் கொண்டு வாருங்கள்.
1: ஆலப்பூல் வேலப்பூல் ஆலம் வேது பூல் மாமன் நான் இருப்பேனே. நாலும் போல் ரெண்டும் போல் நாலும் பொழுது போல் நானும் இங்கு நின்றிருப்பேனே. பதில் கேளு அடிக்கண்ணம்மா, நல்ல நாளு கொஞ்சம் சொல்லம்மா, என்னம்மா கண்ணம்மா. ஆலம் போல் வேலம் போல் ஆலம் வேது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. என் மனச மாமனுக்கு பத்திரமா கொண்டு செல்லு, இன்னும் என்ன வேணும்னு உத்தரவு போட சொல்லு. குத்தும் மஞ்சள் தான் அரைச்சி நித்தம் நீராட சொல்லு. மீனாட்சி குங்குமத்த நெத்தியில சூட சொல்லு. சொன்னத நானும் கேக்குறேன், சொன்னமே அங்க போய் கூறிடு. அஞ்சல மாலை போடுறேன், அன்னத்தின் காதுல ஓதிடு. மாம நினப்புத்தான் மாச கணக்குல பாடப்படுத்தது என்னையே. புது பூவா வெடிச்ச பெண்ணையே. ஆலப்போல் வேலம் போல் ஆலம் வீடு போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நாளும் போல் நின்றும் போல் நாளும் பொழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. வேளங்குச்சி நான் வளைச்சி வில்லை வண்டி செஞ்சுத்தாரு. வண்டியில வண்டியில மாமன் வந்தா வளைச்சி பிடிச்சி கொஞ்சம் வாரு. ஆலங்குச்சி நான் வளைச்சி பல்லக்குன்னு செஞ்சுத்தாரு. பல்லக்குல மாமன் வந்தா பகல் முடிஞ்சு கொஞ்சம் வாரு. வட்டமாய் காயும் வெண்ணிலா கொல்லுதே கொல்லுதே ராத்திரி. கட்டில் போடும் பாயத்தான் சுடுதே குத்துதே மாதிரி. ஊரும் ஓரங்கட்டும் ஓச அடங்கட்டும் காத்தா பறந்து வருவே. புது பாட்டா படிச்சு தருவேன். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் வீழது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே.
0: வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடியிருக்கீங்க ஜோஜ். எதிர்பார்க்கவில்லை நான் இந்த பாடல் கொண்டு வந்து பாடுவீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பயிற்சி பெற்று இன்று பாட வேண்டும் என்று முயற்சி எடுத்து வந்து முழு மூச்சாக ஒரே வீச்சிலே பாடி தந்த உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பாட்டு பாடுங்க ஜோஜ், பாட்டு பாடுங்க ஜோஜ். அதெல்லாம் எனக்கு சரிபட்டு வராத பாடு ஓடினார். இப்பொழுது முழுமையாக வந்து எஜமாந்திரை படுத்து பாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜோஜ், உங்கள் வளர்ச்சியை கண்டு.
1: நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி
1: நன்றி ஐயா. எத்தனை பேர் வந்து தேடி வந்து பாடுறாங்க ஐயா நம்ம வானொலி. அந்த அளவுக்கு ஒரு இது உற்சாகத்தை ஊட்டி விடுறாங்க எல்லாம் கேட்டு. புது புது உறவுகள் எல்லாரும்
0: சிறப்பா இருக்கின்றது. வாழ்த்துக்கள்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: அப்பா. வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே. மெர்சி ராணி வாருங்கள். மெர்சி ராணி கலைவான் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கின்றேன். உங்கள் பாடலை கேட்பே எங்கே வளமா ஒரு பாடலை கொண்டு வந்து பாடுங்கள். உங்களுடைய அற்புதமான குரலில் மெர்சிராணி மட்டும் பாட போகிறீர்களா? கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள். எல்லோரும் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருங்கள். என்னுடைய அன்பு மகள் மெர்சிராணி இப்பொழுது ஜெயம் கொண்டத்திலிருந்து பாட போகின்றார். இங்கே பாடுங்கள்.
3: மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கூந்தலையே சூடினேன் கூடலையே நாடினேன் குடிவிட மனசு தொடுக்கிது, கூட வந்த நானும் தடுக்குது, கூந்தலிலே சூடினேன் கூடலையே நாடினேன் குடிவிட மனசு தொடுக்குது, கூட வந்த நாணம் எடுக்குது, கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஏங்குது, உடலோடு பிறந்தாலும் இந்த மனமும் ஏங்குது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, சித்திர பொழிலி பாரம்மா சிற்றிடம் எழுந்த தேனம்மா, பத்து விரல் அழைக்க தானம்மா முத்துரம் எனக்கு தானம்மா, சித்திர பூவிலி பாரம்மா சிற்றிடை மெலிந்த தேனம்மா, பத்து விரல் அழைக்க தானம்மா முத்துரதம் எனக்கு தானம்மா, உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உயிரான இந்த உறவும் நிலைத்தது. மாமரத்து பூவெடுத்து மங்க என்னை தேடிவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி ஓடிவா, கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறட்டும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடலாம், பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடலாம்.
0: சிறப்பு சிறப்பு ஊமை புலிகள் திரைப்படத்திலிருந்து இருவர் குரலில் வந்த பாடலை என் மகள் உறுதியாக பாடி சென்றார். அற்புதம். உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை, ஆரோக்கிய குறைவு என்று தெரிகின்றது பாடலே கேட்கும் பொழுது மகளே. இருப்பினும் விடாமுயற்சியோடு வந்து சிறப்பாக பாடி சிறப்பித்தமைக்கு என்னுடைய மனம் கறிந்த வாழ்த்துக்கள் உங்கள் நன்றிகள். உற்சாகம் கொடுத்த கலைவாணன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் பாலணி 24 மணி நேர தமிழ் சேவையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு உறவுகள் வந்து ஒவ்வொருத்தராக இணைந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பாடி சிறப்பித்துக் கொண்டு இன்னும் பாடகர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களை எதிர்பார்க்கின்றேன். எல்லோரும் வர வேண்டும். இப்பொழுது நேரம் 11:21 உங்களுக்கு இரவு நேரம், எங்களுக்கு 1:52 மதிய நேரம். இனிமையான இந்த வேளையிலே வந்த அற்புதமாக பாடல்களை குரல் வளத்தில் தந்து கொண்டிருக்கின்ற உங்கள் குரல்கள் சிறப்பாக இருக்கின்றது, வர வர வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆரம்பத்திலே நீங்கள் வந்து பாடியதும் இப்பொழுது பாடுவதிலே எவ்வளவோ வித்தியாசத்தை நான் காணுகின்றேன். இது உங்களுக்காக கூறவில்லை, இதை நான் மட்டும் கூறவில்லை, எல்லோரும் கூறுவார்கள், கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும், எங்கள் உறவுகள் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டு உலக நாடுகள் முழுவதும் கண்பிடித்து மலேசியாவிலிருந்து இப்ப ஒரு குறிப்பு வந்த எங்களுக்கு இந்த பாடலை பாடுவதுனா நேரிலே ஒருவரை மட்டும் குறிப்பிட முடியாது. பாடுவரோட பாடலை சிறப்பாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. தாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்பதாகவும் எங்கள் உறவுகளின் பெயர்கள் அவர்கள் பட்டியலிட்டு கூறுகிறார்கள், வர வர வளர்ந்து கொண்டு செல்கின்றார்கள். வளர்ச்சி அடைந்து வரும் கலைஞர்களுக்கு இலைமறவாய் இருந்த கலைஞர்களை வெளிப்படைக்கு கொண்டு வரக்கு வருவதற்கு முன்னில் தமிழ் வானொலியின் சேவை பாராட்டத்துக்குரியது என்று எழுதியிருக்கின்றார்கள். எங்கள் சேவை சிறப்பாக நடப்பதற்கு உங்களுடைய வருகைதான் முக்கியம். இது உறவுகளே, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடுவோர் பாடலாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடிக்கொண்டும் இருக்கின்றீர்கள்.

0: இனிமையான பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முன்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாடுங்களில் வந்து பாடுங்கள் என்று கூறுங்கள். பாடுவதனால் உண்டாகும் நன்மை, எங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படும், உள்ளத்திலே உள்ள பாரம் குறைந்துவிடும், மனதுக்கு ஒரு அமைதி ஏற்படும், ஒரு நிறைவு ஏற்படும், நானும் பாடுகிறேன் என்ற எண்ணம் வரும், காற்றலையில் பாடுகின்றேன், வானொலியில் பாடுகின்றேன் என்ற திருப்தி கிடைக்கும். அன்பு உறவுகளே, இது ஒரு சங்கீத மேடை அல்ல. உங்களிடம் சங்கீத ஞானம் இருக்கின்றது, எல்லாம் சங்கீதத்தில் உள்ளவர்கள் சிறந்த பாடகர்கள், தலை சிறந்த பாடகர்கள் இங்கே நீங்கள் வரவில்லை, உங்களை வரவழைக்கவில்லை. தலை சிறந்த பாடகர்கள் வேறு இடத்துக்கு போவார்கள் தானே. நீங்கள் உங்களுடைய பாடும் திறமை இருக்கிறவர்கள் வந்து பாடலாம். அநேகமாக அனைவருக்கும் அந்த பாடும் திறமை உண்டு, நாங்கள் அதை நம்புவதில்லை. எவர் ஒருவர் இசையை ரசிக்கின்றாரோ அவரால் பாட முடியும், புரிந்து கொண்டு விட்டால் பாடலாம். நீங்கள் பாடலை பத்து தடவை, ஒரு பாடலை பத்து முறை கேளுங்கள், பதினோராவது முறை நீங்கள் பாடுவீர்கள். இங்கே நாங்கள் எதுகை மோனு இசை தாள லய சுரங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமில்லை, இந்த காற்றலையில் வந்து பாடுபவர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், அன்பு உறவு ஒருவர் வருகின்றார், அவரை அழைத்து விடவும் பாடப்போகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகனே. சின்ன வளையம் பி பி பிரகாஷ் அவர்களே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன்.
0: மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்ச்சியா இருக்கப்பா. நிகழ்ச்சி கேட்டதுனாலதான் மகிழ்ச்சி. அன்பு உறவுகளை நெஞ்சு பூசி பூசா பாடுறாங்க.
0: ஆமா ஆமா, இளைய தலைமுறைகள் எல்லாம் தலை காட்டுகின்றார்கள், பதம் பதித்து விட்டார்கள் எங்களுடைய இளைய தலைமுறைகளைத்தான் எதிர்ப்பாங்க.
1: இன்னைக்கு இன்றைய மகிழ்ச்சிக்கு காரணமே நிகழ்ச்சி தான்,
0: நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி அதற்காகத்தான். வேறு உறவுகள் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள் என்று எழுதுகிறார்கள். அன்பு உறவுகள் பெயரை சுட்டி எழுதியிருக்கின்ற என்னுடைய தனிப்பட்ட பதிவிலே வாழ்த்துக்கள். உலக
1: நாடுகள்
0: ஐந்து கண்டங்களிலும் இருக்கின்றார்கள் எங்களுடைய ரசிகர்கள், நேயர்கள் ஐந்து கண்டத்திலும்
1: இருக்கின்றனர்.
0: அங்கிருந்தெல்லாம் வர வசதி இல்லாதவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள், இணையத்திலே நீண்ட நேரம் காத்துக்கொண்டு நீக்க முடியாதவர்கள் எல்லாம் எழுத்திலே எழுதி விடுவார்கள். புலனத்திலும் என்னுடைய தனிப்பட்ட பதிவுகளும் எங்கள் எம்டிஆர் பதிவு வீட்டிலும் பதிவுகின்றார்கள் வந்து சிறப்பாக. இங்கே நீங்களும் அந்த சிறப்பானவர்களோடு ஒரு வருவதற்காக ஒரு பாடலை தர வருகிறீர்கள். என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள் பிரகாஷ்? பாடுங்கள்.
1: நான் வந்தப்பா, இன்னைக்கு தரக்கூடிய படத்தின் பெயரு காதலன். நான் எம்டிஆர் பண்பலையின் மீது காதலன்.
0: ஓ, எம்டிஆர் பண்பலையின் மீது காதலன். காதலன் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றார் காதலோடு. அந்த காதலன் படத்தில் வரும் பாடலை காதலோடு பாடுங்கள், நாங்களும் காதலோடு கேட்கின்றோம்.
1: நன்றி அப்பா, பாடுறேன்.
0: பாருங்க.
1: என்னவளே அடி என்னவளே என்றன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடையும் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் குறிச்சி

எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன்.

இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். கோகுலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். நிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடுக்கெடுப்பேன். வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம்

0: எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன்.
1: சிறப்பு மானே சிறப்பு. அற்புதமாக அந்த பாடலை காதலோடு வந்து படித்த போது நாங்களும் காதலோடு கேட்டு உம்மீது காதல் கொண்டோம். ஏனென்றால் அந்த வரிகளை அழுத்தம் திருத்தமாக மனதில் பதித்து கருத்து புரள்வில்லாமல் சொற்புரள்வில்லாமல் சிறப்பாக அந்த சொல்லை எடுத்தாண்டு அந்த ராகத்தின் சாயலை அப்படியே கொடுத்து அந்த பாடலில் எழுதப்பட்ட உணர்வை அப்படியே தந்திருக்கின்றீர்கள். அதாவது ஒரு காதலன் காதலை நினைத்து பாடிய பாடம், அந்த காதலன் எவ்வளவு தூரம் அவள் மீது காதல் வைத்து அதற்கு எதையும் செய்வேன் என்று அந்த உறுதுணையாக அதை உறுதி எடுத்துக் கொள்ளும் வகையிலே அந்த பாடல் வந்தது. அந்த ரசங்களை ஏற்றி இறக்கி நீங்கள் அந்த பாடல் வரிகளின் மூலம் அந்த காதல் ரசத்தை ஏற்றி இறக்கி தந்தது போல நீங்களும் தந்தீர்கள். சிறப்பாக இருந்த ஆளுமை சொல்லாளுமை சிறப்பாக இருந்தது மகனே. அந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் உள்ள கருத்தினை அழுத்தம் தெரிந்தது. இதுதான் பாடகர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம். எங்களுடைய பின்னணி பாடகர்கள் எல்லாம் பெருமையாக வருவதற்கும், உலகத்தில் எத்தனையோ வகையான பாடகர்கள் சிறப்பான பிரபல்யமான பாடகர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் தென்னகத்து திரையுலகத்துக்கு போனால் அவர்கள் தேடி எடுப்பது இந்த கதாசிரியர்கள் தயாரிப்பாளர். இப்படியான அந்த ரசத்தை கொடுக்கக்கூடிய வகை ஏற்ற குரல், அடுத்தது குரல் ஏற்ற இறக்கத்தை வைத்து பாடக்கூடிய எல்லாம் அப்படித்தான் நினைத்து பாடுகிறார். அதிலே நீங்கள் சிறப்பாக பாடினீர்கள். நான் உங்களுக்காக கூறவில்லை, அற்புதமாக இருந்தது. எல்லோரும் வாழ்த்துக்கள் எழுதுவார்கள் உங்கள். மேலும் இந்த துறையில் நீங்கள் சிறக்க வேண்டும், வளர வேண்டும், பாட வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கம். நன்றாக நன்றாக அந்த குரலும் அந்த பாடலுக்கு ஏற்ற குரலும் உங்களுக்கு அமைந்து விட்டது. சிறப்பு சிறப்பு.
2: நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. உங்களுடைய ஆசீர்வாதமும் உற்சாகமும் இருக்கும்போது கண்டிப்பா இன்னும் நல்லா பாடுவோம்ப்பா.
1: நிறைய நிறைய உங்களுடைய திறமைகள் நிறைய இருக்கின்றது மகனே, வெளிக்கொண்டு வரவும் சிறப்பாக இருக்கின்றது. பாராட்டுவார்கள் என்றுதான் நான் இந்த பதில்கள் எழுதிக்கொண்டே இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். ஓய்வு.
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மகனே. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்து. இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சுவையதே. எங்கள் ஜோஜ் அடிக்கடி கூறுவார் நவரச நாயகன் என்று உங்களை. அதே போன்று இன்றும் அவர் குறிப்பு எழுதியிருக்கார். மேலும் வேறு குறிப்புகளும் வந்திருக்கின்றது. சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள், அசத்தி விட்டீர்கள். வந்தவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு துறையிலே ஒவ்வொரு விதத்திலே திறமைசாலியாக இருக்கின்றீர்கள் என்பதை எண்ணும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. இதை கண்டுபிடித்து தந்தது இந்த மொன்றியல் வானொலி தான். இந்த தளத்தை அமைத்து 24 வருடமாக தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியிலே என்னுடைய அன்பு மகள் இதில் அவள் உறவே முயற்சி எடுத்து இவர்கள் எல்லாம் உருவாக்கியும் இருக்கின்றார் என்று எண்ணும்போது நிறைவாக இருக்கின்ற அடுத்த உறவு வருகின்றார் நினைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஃபாரூக் ஐயா அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா மகனே?
3: வணக்கம் அப்பா. அன்று வணக்கம். நலம் நலம்.
1: நாங்கள் நலம், உங்கள் நலம் அறிந்தோம். வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்கு. பணியிலே இருக்கின்றீர்களா? ஞாயிற்றுக்கிழமைகளும் பணி இருக்கின்றதா உங்களுக்கு? கடும் உழைப்பாளிதான். சரி, எங்கே பாடலை மனதிலே சுமந்து வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற இந்த இனிமையான பாடலை தாருங்கள் காற்றலை.
3: நன்றி அப்பா. இந்த புதிதாக இணைந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்ற பாருங்கள்.
1: நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கே நீங்கள் பாடுங்கள், உங்கள் பாடலை நாங்கள்
3: கேட்போம். ராணி சம்யுக்தா எங்கேயாவது கூப்பிடுவாங்க?
1: ராணி சம்யுக்தாவில பாட போனீர்களா?
3: நீங்கள்
1: பிறப்பதற்கு முந்தி அந்த திரைப்படம், நீங்கள் பிறப்பதற்கு திரைப்படம் ராணி. சாரி,
3: இன்று கேட்டாலும் புதிய பாடல்கள்
1: இருக்கின்றதா? இல்ல, நீங்கள் பாடும்போது இன்னும் சிறப்பாக இருக்க போகுது. எங்கே
3: புதிய மாணவன் பத்து பதினாறு மாணவர்கள்.
1: இது சங்கீத மேடையில் மகனே, வந்தவர்கள் எல்லாம் சங்கீத வித்வான்கள் அல்ல. உங்களை போல கத்துக்கொண்டீங்க பாடுங்கள். நீங்கள் என்ன போல சிறப்பாக பாடுங்கள் பாடுங்கள்.

மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா

பார்த்து கதை செய்தேன் திருநாளும் தங்கோட திருநாளும் தங்கோட வேண்டும் ஆயும்

0: சிறப்பு சிறப்பு நீங்கள் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அது வந்து ஒரு பாடலை முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள், வரிகள் மாறாமல். அதை இன்று ஞாயிற்றுக்கிழமை பாட வேண்டும், பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பாட வேண்டும் என்று சொல்லி நீங்களாக பாடலை தேடி எடுத்து திருப்பி திருப்பி அதை கேட்டு மனதிலே பதைத்துக் கொண்டு வந்து பாடுவது எவ்வளவு கெட்டித்தரம், எவ்வளவு சிரமம் என்பதை நான் அறிவேன். நன்றாக யோசியுங்கள். அனைத்து உறவுகளை அனைத்து பாடகர்களை நன்றாக யோசிங்கள். நீங்கள் தொலைபேசியை காதிலே வைத்துக் கொண்டு அந்த வாயாலே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சந்தம் குறையக்கூடாது, பாடல் வரிகள் மாறக்கூடாது, ராகம் தவறக்கூடாது, அதில் உள்ள கருத்துக்கள் பிழைக்கக்கூடாதுன்னு ஒரே மூச்சாக நின்று பாடுகிறது எவ்வளவு சிரமம். ஒரு பக்க வாத்தியம் இல்லை, இடையிலே நீங்கள் மூச்சு விடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, உங்கள் பக்கத்திலே யாராவது நின்று அனுசரணையாக நின்று தட்டி கொடுப்பதற்கு எவரும் இல்லை, சங்கீத வித்வானோ யாரோ இல்லை, வாத்தியங்கள் எதுவும் இல்லை. பக்க வாத்தியத்தோட பாடினால் அந்த வாத்தியம் உங்களை இழுத்து கொண்டு போகும். ஒன்றுமே இல்லாமல் ஒரு தொலைபேசியிலே எடுத்து இந்த காற்றலையிலே வந்து பாடுவதென்றால் சாதாரணமான விடயம் இல்லை. நீங்கள் வீரர்கள் எல்லோரும். சிறப்பாக இருந்தது மகனே அந்த பாடல். முழுமையாக அழகாக பராகத்தோடு நாங்கள் கேட்டு ரசித்தோம். நான் இப்ப சவுந்தரராஜன் சுசீலாவின் இருகுறலை நீங்க அப்படியே அப்படமா பாடல, இது உங்கள் குரல், அந்த குரல் பல தடவை கேட்டு விட்டோம் மகனே. உங்களின் குரலை நாங்கள் கேட்கும் பொழுது இவ்வளவு மகிழ்வாக இருக்கின்றது. உங்களுக்கு வேற இப்பொழுது ஒரு மனதுக்குள்ள ஒரு திருப்தி. இவ்வளவு நாளும் ஒரு பாடலை தெரிவு செய்து நான் பாடமாய் கொண்டு வந்து முழுமையாக காற்றலையிலே பாடிவிட்டேன், ரேடியோவில பாடிவிட்டேன். இதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் எவ்வளவு பேர் தவிக்கின்றார்கள். எத்தனையோ பிரபல்யமான பாடகர்கள் கூட கூறுகிறார்கள், தாங்கள் வானொலியில் அல்லது ஒலிக்காட்சியில் பாடுவதற்கு சந்தர்ப்பத்துக்காக சென்று வீட்டு அந்த வாசல் படியில காவல் இருந்தவர்கள் பலர் இன்றும் இருக்கின்றார்கள், சந்தர்ப்பம் கிடைக்காமல் தெரிகின்றார்கள். வானொலியில் கூட இவ்வளவு ஆறுதலாக நீங்கள் வந்து நின்று இந்த தளத்தை நின்று கால் பதித்து நீங்கள் முழுமையாக பாடுவதற்கு சந்தர்ப்பம் வேண்டும். அதை இந்த மன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்காக தருகின்றது. ஏனென்றால் உங்களுடைய இருக்கிற திறமைகளை நாங்கள் வெளியே கொண்டு வருகிறோம். வாழ்த்துக்கள் ஃபாரூக். நன்றாக வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கள் ஏஆர் நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், நான் ஏஆர் நாகப்பன் பேசுகிறேன்.
0: வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: அப்படியே இருக்கிறேன். உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை தருகின்றேன். எங்களுக்கு நண்பகல் இங்கே.
1: மகிழ்ச்சி.
0: சரி, கொண்டு வந்த உங்களுடைய அந்த அந்த நோக்கை நான் நிறைவேற்ற செய்ய வேண்டும். நான் வேறு கதை சிரமத்தை வேறு வார்த்தைகளை தந்து திசை திருப்பாமல் சங்கீத திசையிலே வந்துட்டு அந்த சங்கீத சமர்ப்பியுங்கள் எங்கள் காற்றலை.
1: திரைப்படம் வந்து பழனி.
0: பழனி, ஆம்.
1: அந்த திரைப்படத்துல பாட்டு பாடுறேன். ஏற்கனவே கண்ணன் ஒரு பாட்டு பாடினாரு, அது செல்வகுமார் இன்னொரு பாட்டு பாடினாரு,
0: ஜோதி இன்னொரு பாட்டு பாடினாரு. அவரு
1: பாடினது கூட வேற நினைக்கிறேன். அண்ணன் தம்பி பாட்டு பாடினாங்க.
0: அண்ணன் தம்பி பாடுற எங்கே பாடுங்க நீங்கள்?
1: அதே வருஷம் நானும் ஒரு பாட்டு பாடுறோம்,
0: இதயம் இருக்கிறதே தம்பி என்ன பாடல், அப்படித்தானே?
1: மற்ற
0: பாடல்
1: அண்ணன்
0: தம்பி. சரி, எங்கே பாடுங்கள் ஐயா, கேட்போம்.
1: அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசர மனதிலி, ஆசை கொள்வதில் அத்தன் என்னடா தாசிலாதவன் குடும்பத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசர மனதிலே, ஆசை கொள்வதில் கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் இருந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியே துயரம் யாவையே மனதினால் வந்தடா, மனதினால் வந்தடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வது அர்த்தம் என்னடாசின் குடும்பத்திலே வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரதாம். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரதாம். கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையில் மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பந்த பாசமும் வேணடா. படைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தவனடா, அண்ணன் தம்பிகள் தவனடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வது அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. நன்றி.
0: வாழ்த்துக்கள் நாகப்பன், வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது பாடல், முழுமையாக பாடி காட்டியிருக்கின்றீர்கள். அற்புதமான கருத்துள்ள பாடல் என்று நீங்கள் மூன்று நண்பர்களும் கொண்டு வந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. இந்த பாடல் கூட அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது. அண்ணன் அந்த கோழியை உதாரணமாக வைத்து வந்த பாடல். அண்ணன் வந்து தம்பிகள் செய்கிற குறைகளை எல்லாம் நிவர்த்தி தனக்கு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்காக வாழ்ந்த வேளையிலே சிலவளை புரிந்து உணர்விலே பிழை வருகின்றது. ஆனாலும் தாங்கி நடக்கும் ஒரு அற்புதமான பாடல். நீங்கள் பாடியதோடு அல்லாமல் நல்ல கருத்தையும் தெளித்துவிட்டு போயிருக்கின்றீர்கள் நாகப்பன். ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் வர வர உங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் உணர்கின்றோம், தெரிகின்றோம். வாழ்த்துக்கள், என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள் நாகப்பன். சிறப்பாக இருந்தது உங்களுடைய பாடல். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இங்கே குறிப்பிட்ட அன்பு உறவு கூட ஆரம்ப காலத்திலே வந்து பாருங்க, பாட்டெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு சொன்னவர். அதே மாதிரிதான் செல்வகுமாரன் கூறியிருந்தார், ஜோச்சும் கூறுவார், ஆனால் என்று காற்றலையில் துணிந்து வந்து வானலையிலே ஒரு தொலைபேசியின் மூலம் வந்து இவ்வளவு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், உலகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களே என்ற அந்த கோழைத்தனம், சபை கோழை வெட்கம் அதுகள் இருக்கின்றது ஆரம்பத்தில் இல்லவர்கள். அது ஒன்றும் இல்லாமல் தெளிந்து என்னால் முடியும் என்று சாதித்து காட்டியவர்கள் இவர்கள். இன்னும் தொடர்ந்து எங்கள் வானொலியோடு அவர் இருந்து வாரம் வாரம் இதை தயார் செய்து கொண்டு வருவதற்கு ஒரு பயிற்சியை பெற்றுக் கொண்டு வருகின்றார். அதாவது வந்து ஒரு பாடலை தெரிவு செய்து தன் குரலுக்கு பொருத்தமான வாக்கியங்களை நான் முழுமையாக பாடக்கூடிய வகையிலே நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் அதை பயிற்சி பெற்று மீண்டும் மீண்டும் பாடலை கேட்டு கேட்டு மனதிலே பதித்து வந்து பாடுகிறீர்கள் அல்லவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது ஒரு சங்கீத வகுப்போ அல்ல, சங்கீத மேடையோ அல்ல. இருப்பினும் இதை சங்கீதமாக, இதை ஒரு இசையாக மாற்றிக்கொண்டு, இசை அரங்கமாக நீங்கள் மாற்றிக்கொண்டு பெறுகின்றீர்கள். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணி உங்களுக்கு முழு அருளையும் பாக்கியத்தையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து உறவு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள், பாடலை பாடுங்கள் என்று உங்களை எதிர்பார்க்கின்றேன் என்று. எங்கே ரோஜா அவர்கள் வருகின்றார்கள். ரோஜா, வணக்கம். ரோஜா
2: வணக்கம். அப்பா
0: வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன் அப்பா. நானும் ஒரு பாட்டு பாடலாம்.
0: சின்ன பிள்ளைகளெல்லாம் பாடுறது இல்லை இங்க, தெரியும் தானே?
2: வளர்ந்துட்டேன்.
0: பெரிய பெரிய மகளா, வாழ்த்துக்கள் அம்மா. உடல்நலம் நலமாக இருக்கின்றதா?
2: சொல்ல முடியாது.
0: குரல் வளம் சரியாக இருந்தால் பாடலாம். மற்றது உங்களோட தொழிலேயே சற்று ஒரு ஒரு சத்தம் வித்தியாசமா இருக்கிறது, கவனித்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் பாடலை
2: இப்ப
0: சிறப்பாக இருக்கின்றது. எங்கே அந்த குழந்தை குட்டி ரோஜா என்ன பாடல் பாடப்போகின்றது என்று காற்றலையில வந்து அப்பாவுக்கு என்ன பாடல் பாடிட்டாரு? அப்பாவுக்கு
2: மட்டும்தான் கிருஷ்ணன்.
0: அவர் தான் கிருஷ்ணன் திரைப்படமா?
2: கிருஷ்ணன் பாடல்.
0: கிருஷ்ணன் பாடல் பாடுங்கள். அற்புதமாக பாடிவிட்டு அதன் பின்பு பேசுவோம். முதல் வந்த அந்த வந்த அந்த தோரணையிலே பாட வேண்டும். நீங்கள் பாடுங்கள்.
2: கிருஷ்ணா

பெருமான் கிருஷ்ணனே.

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பாக பாடியிருக்கீங்க. உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போதிலும் உங்கள் குரல் வளத்தில் சில தடைகள் இருந்ததென்றாலும் பார்க்காமல் உங்களுடைய உடல் நலத்தையும் வந்து பாடியிருந்தீர்கள். அற்புதமான பாடல். அந்த கண்ணன் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவார் அன்பு மகளே. இப்படி நீங்கள் கூடுதலான உடலுக்கு உபாதையை கொடுக்காதீர்கள். நன்றாக பாடுங்கள். உங்களுக்கு சுவாசம் அதெல்லாம் நன்றா சிறப்பாக இருந்தது. அந்த கண்ணன் உங்களை கைவிட மாட்டார். நல்ல அருளை புரிவார். மிகவும் சிறப்பாக பாடியிருக்கீங்க மகளே. அந்த உணர்வோடு பாடிய உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அன்பு மகளே, நலமாக இருக்க வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். கவனமாக நன்றி நன்றி நன்றி. சிறப்பான ஒரு பாடலை வந்து சிறப்பாக பாடி தன்னுடைய கணீர் என்ற குரலே வந்து பாடுவார். அவருக்கு இந்த உடல் நலம் கொஞ்சம் தேர்வு வருகின்றால் அந்த உற்சாகம் விடவில்லை. எல்லோரும் வந்து பாடுகிறார்களே. அவவால் வளர்க்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் வந்து பாடுகிறார்கள். அவரால் வழிகாட்டப்பட்டவர்கள் எல்லாம் வந்து பாடும்பொழுது அவர் தான் பாடாமல் இருப்பது சரியில்லை என்று ஓடி வந்து பாடினார். அந்த ஆர்வத்தோடு, அந்த ஆர்வம் தான் இன்று 24 வருடங்கள் இந்த முன்னியல் தமிழ் வானொலியை இசைத்துக் கொண்டிருக்கின்றது. எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை அறிவிப்பாளர், எத்தனை கலைஞர்கள், எத்தனை பாடல்களை உருவாக்கி இருக்கும் அந்த பெருந்தன்மையும் சாதனையும் உங்களை சாரும். வாழ்த்துக்கள் அன்பு ரோஜா. உங்களுக்கு ரோஜா குட்டி சுகமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். எல்லோரும் விரும்புவது அதுதான். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பாதுகாப்போடு வாழ்த்துக்கள். இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் திறமையை காட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த திறமைக்கு வித்திட்டவர் எங்கள் ரோஜா அவர்கள் என்பதை எல்லோரும் அறிந்தபடியே அற்புதமாக வந்து பாடி காட்டி சென்றார். எல்லோரையும் போல அவரும் சிறப்பாக பாடியிருக்கின்றார். எல்லோருடன் இணைந்து உங்களுக்கு எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.

0: அடுத்த அன்பு நிமிஷம் வருகின்றார். நீண்ட நாள் உறவு. வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம் தந்த உங்களுக்கு உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நல்ல பகல் வணக்கத்தை தருகின்றேன்.
2: மாலும் தள்ளடுதேகம் தாளமல் மடிமீது தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்காளமல் மடிமீது தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் தாளாட்டுதே ஹுய்யா ஹுய்யா ஹுய்யா தந்தாலே வாலி ஏ ஹுய்யா ஹுய்யா ஹுய்யா தந்தாலே வாழும் ஏ குளியா ஏலோ வாலி தந்தாலே வாலி வலையில் தினமும் வந்து ஏலோ நீங்கள் மோதுதம்மா ஏலோ குளியா குளியா குடிலா குடிலா குடிலா.

நீங்கள் ரெண்டும் ஒரே கோலம், மேல்வானத்தில் ஒரு நட்சத்திரம், கீழ்வானத்தில் ஒரு பெண் சித்திரம், எண்ணம் ஒரு வேகம், அதில் உள்ளம் தரும் நான்

0: மடி மீது தார்மீக கல்யாணம், இது காரண சங்கீதம் தாளாட்டுதே. இரு கண்கள் மூடி சொல்லும் போதும் ஒரே எண்ணம், ஒரு சங்கில் தானே பாலை உண்ணும் ஒரே ஜீவன். சொர்க்கத்திலே இது முடிவானது, சொர்க்கம் என்றே இது முடிவானது, காதல் ஒரு வேதம் அது தெய்வம் தரும் கீதம் தாளாட்டுதே தாளாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம் தாளமல் மடி மீது தார்மீக கல்யாணம், இது கார்கால சங்கீதம் தாளாட்டுதே.
1: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், அற்புதம். சிறப்பான ஒரு பாடல் முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த இசையோடு வந்து அதில் உள்ள அந்த அசைவுகளையும் காட்டி பாடினீர்கள். இவையெல்லாம் நீங்கள் கல்லூரியிலோ சங்கீத வகுப்புகளிலோ படித்ததில் கேட்டு ஞாபகமாக வைத்திருந்து எந்த விதமான பக்க துணையும் இல்லாமல் தொலைபேசி ஊடாக ஒரே நேரத்தில் பாடி முடிக்கின்றீர்கள். பிரபலமான பாடல்கள்லாம் விட்டு பாடுவார்கள், அந்த அந்த வரி சரியில்லைன்னா திருப்பி அழைத்து விட்டு பாடுவார்கள். உங்களுக்கு அப்படி இல்லை, பாடியது பாடியதுதான். அந்த துணிவு உங்கள் எல்லோருக்கும் இன்றைய பார்த்த எல்லோரிடமும் பார்த்தேன். அந்த துணிவை சிறப்பாக பாடி அசத்தி இருக்கின்றீர்கள். இன்றைய காற்றலையை சிறப்பித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளும் அந்த மினமா அந்த வாழ்த்து. சந்தன்ராஜ், நீங்களும் உறுதியாக வந்து நல்ல முழுமையான ஒரு பாடலை தந்து சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் ஐயா. மீண்டும் சந்திக்கலாம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அற்புதமான ஒரு நிகழ்வு என்று வளமை போல சிறப்பாகத்தான் இருக்கின்றது. என்ன சிரிப்பு இல்லை, மகள் இருந்தால்தான் ஒரே சிரிப்பும் கும்மாலமா வந்து பாடிக்கொண்டு செல்வீர்கள் தான். நான் நேரலையில் அவர் வந்து இரண்டு மூன்று அலைகளை வைத்து உங்களை இதன்வர் நான் ஒரு வழியிலேயே கொண்டு வந்து ஒவ்வொருதராகத்தான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அதனால் நீங்கள் காத்திருந்தும் பெற வேண்டி இருந்தது, ஆனால் நேர்த்தியாக இருந்தது என்று என்னுடைய கருத்து. இடையிலே எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த வலைத்தள பிரச்சனை நேரத்திலும் அலைவரிசல் தொடர்பலைகள் சாதனங்களிலே பிரச்சனை இருந்த பொழுதிலும் சிறப்பாக நெறிப்படுத்தி கொண்டு வந்து உங்களை நீங்கள் நெறிப்படுத்தி பாடினீர்கள் என்றுதான் கூற வேண்டும். சிறப்பு சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. நல்ல பதில்கள் எங்களுக்கு குறிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு அன்பு உறவு வருவார், அவரை இறுதியில் தான் பெறுபவர் போதும். தங்களுடைய கார்த்திகேயன் அவர்களையும் எதிர்பார்க்கின்றேன். இது முன்னிற தமிழ் வானொலி. இப்பொழுது கனடா கலையக நேரம் 2:30 பிற்பகல் ஆகிவிட்டது. உங்களுக்கும் ஈழத்திரு நாட்டுக்கும் பாரத நாட்டுக்கும் இப்பொழுது

0: நள்ளிரவு 12 மணியை தொட்டு விட்டீர்கள். அங்கே 7:20 என்று நினைக்கின்றேன். இல்லை இல்லை, யா 7:30 வளைகுடா நாட்டிலே. அப்படித்தான் காட்டுகின்றது போல் தெரிகின்றது. எல்லா உறவுகளும் வந்து முழுமையான பாடல்களை தந்தார்கள். இடையூறு நடந்த போதிலும் நான் எதிர்பார்த்த பாடகர் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன் ஆசான் ஆசானவர்களே, வணக்கம் வணக்கம். உங்களுக்காகத்தான் நான் காத்திருந்தேன், வந்துவிட்டது எனக்கு மனதுக்கு மகிழ்வாக இருக்கிறது. நலமாக இருக்கின்றீர்களா கார்த்திகேயன்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா, அனைத்து பாடல்களையும் கேட்டேன், மகிழ்ச்சி.
0: வாழ்த்துக்கள். உங்களுடைய துறை அல்லவா, உங்களுக்கு பாடலா பிடிக்கின்றன. உங்களுடைய நண்பர்கள் புதிய உறவுகள் எல்லாம் வந்து பாடும்பொழுது நான் உங்களை நினைத்தேன். இப்பொழுதும் இறுதியாக ஒருவரை எதிர்பார்க்கிறேன், அவர் வர வேண்டும், வருவார் என்று எண்ணுகிறேன் என்று 12 மணியாகியும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்கள். 2-3 நாட்கள் நான் 12 மணிக்கு நிகழ்ச்சியை முடிவெடுத்து விட்டு சென்று விடுவேன், அதனால் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. சரி, இப்பொழுது வந்த நீங்கள் வந்த அந்த தோரணையோடையே உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
1: என் உயிர் நீ தானே, உன் உயிர் நான் தானே, நீ யாரோ இங்கு நான் யாரோ, வந்து சேர்ந்தோமே இன்பம் காண்போமே. அந்த பாடல ஆரம்ப சேர்ந்து பாடுறையா? ஒரு தொகையர் இருக்கும், நல்லா இருக்கும்.
0: சரி, அப்படி அப்படி பாடுங்க. உங்களுடைய விருப்பப்படி பாடுங்கள்.
1: ஆமாயா. அச்சியக்கு சுக்காவா, ஸ்லாலுவக்கு சிந்தாவா, சாயா பாண்டா தெரியுமோ, சாயா வல் ஹரி ஹரி டுக்கா, சாயா பாண்டா ஹரி ஹரிமோ, ஆயா ஹரி ஹரி டுக்கா. என்னுயிர் நீ தானே, உன்னுயிர் நான் தானே, என்னுயிர் நீ தானே, உன்னுயிர்

0: என்னுயிரே தானே, என்னுயிர் நான் தானே. பூங்கொடி தள்ளாடு, பூவிழி வந்தாடு, காதலை கொண்டாடு, ஆசையில் வந்தேனே. அவசத்தி மச்சாம்புங்கராயா, ஜானாலு பாசாயா. பூங்கொடி தள்ளாடு, பூவிழி வந்தாடு, காதலை கொண்டாடு, ஆசையில் வந்தேனே. நீ தந்து தொந்தம் மாறாதே, நான் கண்டு இன்பம் தீராதே. உன்மருகில் உன்னிதழில் உன்மடியில் உன்மனது ஆயிரம் காலங்கள் வாழ்ந்திட வந்து என்னுயிர் நீத்தானே, உன்னுயிர் நான் தானே. நீ யாரோ இங்கு நான் யாரோ, ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே. பார்வையில் பொன்மேனி, ஜாலையில் பாராடு, பார்வையில் பூங்கொன்று பாடிட வந்தேனே. நீ கொஞ்சம் உள்ளத்தேனாக, நான் கொள்ளும் இன்பம் நூறாக. என்னருகில் புன்னகையில் கண்ணுறங்கும் மன்னவளே, பாவியம் போனொரு வாழ்வினை கண்டு என்னுயிர் நீத்தானே, உன்னுயிர் நான் தானே. என்னுயிர் நீத்தானே, உன்னுயிர் நான் தானே. நீ யாரோ இங்கு நான் யாரோ, ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே. நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி ஆசான் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இனிமையாக பாடுங்க. அந்த முதலிலே அந்த தொகையாறாவது ஒன்று பாண்டாங்க என்றெல்லாம் சொன்னது, அது என்ன பாண்டாங்க ஐயா, என்ன மொழி ஐயா அது?
0: அது சிங்கப்பூர் மலேசியாவோ ஐயா. அந்த மொழியில அந்த காதலனும் காதலியும் பேசிக்கொண்டு அந்த மொழியில் பாடுவாங்க, ரதியும் கமலஹாசன் என்று நினைக்கிறேன்.
1: நீங்க சொன்னது சரியா. நான் சிங்கப்பூர்ல இருந்த காலத்திலே அறிவேன் அந்த மொழி. சிங்கப்பூர் சிங்க மலேசியா ரெண்டு இரண்டு மொழியும் வந்து, அதுல சாயா என்பது மலையாள மொழி, பண்டாங்க மலையாள மொழி. அந்த இன்னும் அந்த முதல் வரி அதை பாருங்கள், அந்த முதல் வரியை பாருங்கள். முதல் தொகையாறவர்
0: சாயா பாண்டான் தெரியுமோ, சாயா ஹர் ஹரே ஹரே டுக்கா, சாயா பாண்டான்.
1: அது இது மலையாளம், இது மலாய் மொழி என்று சொல்ற

0: என்று சொன்னால் எனக்கு சொல்ல முடியும் என்று அப்படி வரும். அந்த சக்க இல்லாம வருதல், என்னால் கூற முடியும், நான் உன்னை காதலிக்கின்றேன், நான் உன்னை விரும்புகின்றேன் என்றுதான் அந்த கருத்தை நினைக்கின்றேன். அந்த தூரத்துக்கு நாங்கள் அந்த தூரத்துக்கு நாங்கள் சத்திர சிகிச்சை
1: செய்யப்பட்டி மச்சா பொங்கரா ராயா ஜானாலு பா சாமா சாயா.
0: அது சாயா என்பது மலாய் மொழியிலே வருவது எனக்கு நல்லா. சாயா சக்கப்புலே, சாயா புலே புலே என்னெல்லாம் சொல்லுவா, சாயா சூடா சூடா சூடா மக்கான் எல்லாம் கேட்பார்கள். இப்ப மலையாள மொழியிலிருந்து எங்களுடைய அன்பு நெஞ்ச முருகர் இருக்கின்றார் தான்
1: எங்களுடைய
0: ரஹமத்துல்லா ஐயா அவர்கள். அவர் மலேசியாவில் தான், அவருக்கு தெரியும். நான் 4 வருடங்கள் இருந்தபோது மலாய் சீனம் பேசியிருந்தேன் ஓரளவுக்கு, அவர்களோடு தான் பணியாற்றி கொண்டிருக்கும்போது கொஞ்சம் புரியும் எனக்கும். ஆனால் இப்பொழுது இல்லை, 35-40 வருடங்கள் ஆகிவிட்டது, மறந்து விட. 81, 82, 83 காலங்களில் சிங்கப்பூரில் வாழ்ந்த காலம், கடமையாற்றிய காலம். அப்பொழுது என்னோட மலையாள மலாய் நண்பர்கள், இந்திய நண்பர்கள், சீன அங்கே எல்லோரும் ஒரே மாதிரி, இப்போ எல்லா மொழியும் எல்லோரும் பேசுவார்கள் ஐயா, அந்த மும்மொழியையும் பேசுவார்கள். சீனம் மலாய் தமிழ் அதன் பின்புதான் ஆங்கிலம். இந்த 4 மொழியும் சரளமாக பேசுவார்கள் அங்கே. அந்த அவங்க சிங்கப்பூர் தேசிய கீதத்திலே 3 மொழியும் இருக்கின்றது, மும்மொழியும் கலந்து இருக்கின்றது. அப்படி நல்ல பாடல் ஒன்றை இறுதி நேரத்தில் கொண்டு வந்து தந்தீர்கள் ஐயா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு இனிமையான பாடல், இன்னொரு பாடல் பாடப்போகின்றீர்களா? ஒன்று போதுமா?
1: நன்றி ஐயா, இன்னொரு பாடல் பாடலாம், ஆனால் உங்களுக்கு நேரம்
0: ஐயா. இது சங்கீதம் ஐயா, இது இசை ஐயா. வாரத்தில் ஒரு நாள் வருகின்ற இசை பாடுங்கள், இன்னொரு பாடலை தாருங்கள்.
1: ஆமா ஐயா.
0: சரி, தொலைபேசி ஆகிவிட்டது புரியவில்லை. சரி, அதுக்கு விருப்பம் இல்லை, உங்களோட தொலைபேசிக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் சொன்ன கூட நேர வேற இறவை கொண்டு வந்து விட்டது. வாழ்த்துக்கள் கார்த்திகேயன், நீங்கள் 2வது பாடல் தர முயன்றதுக்கு நன்றி. இனிமையான பாடலை தந்தீர்கள். இப்ப உங்களோட தொலைபேசி சரியாக புரியவில்லை எங்களுக்கு பேசுவது. அவருக்கு அவர் களைப்படைந்து விட்டார். சரியா, இது நல்ல பாடலா இருக்கு. நல்ல பாடல், நல்ல பாடல், சிறப்பு சிறப்பையா. பிரியா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை தந்தீர்கள், அற்புதமான ஒரு பாடல். அநேகமான படப்பிடிப்புகள் அங்க சிங்கப்பூர்ல தான் நிகழ்ந்தது. நன்றியோடு உங்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுவோம். இதுவரை நேரமும் அன்பு நெஞ்சங்கள் வந்து ஆரம்பத்திலே காயத்ரி மகளே நீங்கள் ஆரம்பித்து வைத்தீர்கள் என்ற பாடுபோர் பாடல் நிகழ்வு, 2 பாடல்களை பாடி மகளை வைத்து ஆரம்பித்து வைத்தீர்கள். அதைத் தொடர்ந்து பவனம்மாள் அவர்கள் வந்து இணைந்தார், அவரும் 2 பாடல்களை பாடியிருந்தார். மஜித் ஐயா வந்திருந்தார், அவரும் 2 பாடல்களை தந்திருந்தார். புவனேஸ்வரி அம்மா வந்திருந்தால் மகளே நீங்களும் 2 பாடலை இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் வந்து பாடி காட்டி சென்றீர்கள். கண்ணன் முகமது அலி, முகமது ராபிக், அக்ஷயா இன்று முதல் முதல் இணைந்த புவனேஸ்வரியை போன்று இவரும் முதல் முதல் இணைந்து 2 பாடல்களை தந்திருந்தார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. மோகனா வந்து முழுமையாக சிறப்பாக பாடி காட்டியிருந்தார். ரேவதி மகளே நீங்களும் வந்து 2 பாடல்களை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தீர்கள். தேவா கூட வந்து நந்தனா திரைப்படத்து பாடலை பாடி சிறப்பித்து சென்றவர், அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து கலைவாணன் மெர்சிராணி ஜோடி குயிலாக வந்திருந்து பாடியிருந்த வேளையில் மெர்சிராணி தனியும் வந்து தனிமையிலும் ஒரு பாடலை தந்து சிறப்பித்திருந்தார். செல்லகுமார் வந்து அண்ணன் காட்டிய வழி என்ற பாடலை பாடி எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்திருந்த வேளையில் ஜெய மனோகரி வந்து இணையதளம் சரியாக இல்லாதவிட்டாலும் மீண்டும் முயற்சி செய்து வந்து பாடி காட்டி முழுமையாக சென்ற வேளையில் அடுத்து வந்து ஜோஜ் அவர்கள் வந்து அற்புதமாக பாடியிருந்தார். ஒரு பாடலை எதிர்பாரா விதமாக முழுமையாக அந்த பாடலை பணியை நிமித்தம் இருந்தும் பணியில் இருந்து கொண்டு ஓடி வந்து பணியை விட்டு வெளியே வந்து உடனே வந்து பாடி காட்டியிருந்ததுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக ஒரு பாடலை பிரகாஷ் அவர்கள் வந்து அற்புதமாக பாடி எங்களை எல்லாம் மகளை வைத்து இருந்து ஆச்சரியப்பட வைத்தார். பணியில இருந்து கொண்டும் ஃபாரூக் அவர்கள் ஒரு பிரபல்யமான பாடல், பழைய பாடல், பிரபல்யமான பாடல், மேடையிலே பாடகர்கள் கூட எடுத்து பாட யோசிக்கும் அந்த பாடலை சிறப்பாக பாடி காட்டி சென்றார். அதை விட நாகப்பன் அவர்களும் வந்து இனிமையான ஒரு பாடலை பாடிய வேளையில் ரோஜா தொடர்ந்து வந்து இந்த ஆரோக்கியமற்ற வேளையிலும் தன்னுடைய குரல் வண்ணத்தை காட்ட வேண்டும், இதை பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நன்றாக பாடி காட்டியிருந்தார். சொந்த மகராஜ் அவர்கள் வந்து நல்ல இசையோடு அந்த இசையும் கொடுத்து அந்த பக்க

இசை ஒன்றையும் கொடுத்து பாடியிருந்தார். கார்த்திகேயன் ஐயா வந்து பல மொழி, அதாவது சீன மலாய மொழியை ஆரம்பித்து தமிழிலே முடித்து இனிமையான பாடலை தந்தவர்களே. இறுதியாக ஒரு பாடலை தர இருந்தார், அவருக்கு அந்த தொலைபேசி அவருக்கு ஒத்து வரவில்லை. மொத்தமாக 28 பாடல்கள் இன்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். 28 பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய பாடுபோர் பாடல நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நல் ஆசிகளும். இந்த வேளையிலே வந்து பாடும் பொழுது எல்லோரும் சிறப்பாகத்தான் பாடினார்கள். என்னுடைய தராசிலை பார்க்கும்போது ஒவ்வொருடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது சரியாக சிறப்பாகத்தான் பாடுகிறார்கள். முதல் முதல் பாட வந்தவர்கள் பக்க வாத்தியம் இல்லாமல் எல்லோரும் பாடியிருக்கின்றீர்கள். கேட்டவுடனே பாடியிருக்கின்றீர்கள். அந்த உங்களுடைய நிலையில் வைத்து பார்க்கும் பொழுது எல்லோரும் சமம் என்றுதான் காட்டப்படுகின்றது. அற்புதம், சிறப்பு. உங்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் இறைவன் நிச்சயமாக கை கொடுப்பார் என்று கூறி இன்றைய பாட்டுக்கு பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சியை அலங்கரித்த உங்கள் அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நாளைய தினம் நேயர் நேரத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு. வளமையான நேரத்துக்கு நேயர் நேரம் தொடர்ந்து வரும். நேர மாற்றம் நாங்கள் நிகழ்ச்சியில் ஏற்படுத்தவில்லை. அதிபரோடு நான் கலந்தாலோசித்த வழியிலே நாங்கள் அந்த நேரத்தை மாற்றப்போனால் மீண்டும் பேருந்து பழையபடி நிகழ்ச்சிகளை மாற்றி நிகழ்ச்சிகளை முன்னுக்கு பின்னுக்கு முரண்பாடு அடைய பார்க்கின்றது. தொடர்ந்து அந்த நேரத்தை வைத்துக் கொள்வோம். உங்களுடைய மாலை நேர 6 மணிக்கு தினமும் நேயர் நேரம், 9 மணிக்கு கதம்பம். இதில் மாற்றம் இல்லை என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மாற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்து என் அன்பு மகன் ஞானசேகரன் எழுதியிருந்தார் தான். இருப்பினும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்பு ஆரம்பத்திலே நேய நேரம் 2 மணி, 3 மணி, 4 மணி, 6 மணி என்று வந்தது. இந்த 6 மணியை நாங்கள் சரியாக வைத்து அது எல்லோருக்கும் பொருத்தப்பாடாக இருக்கு. அதை மாற்றினால் பின்பு சில கடிதங்கள் ஏற்படலாம் என்று எண்ணுகின்றேன். அது தொடர்ந்து 6 மணிக்குத்தான் வரும். எங்களுக்கு நேரம் மாற்றினாலும் உங்கள் நேரம் அப்படியே இருக்கு. உங்கள் நேரத்துக்குத்தான் நாங்கள் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதை முடிவெடுத்திருக்கின்றோம். மேலும் மீண்டும் அடுத்த வாரம் பாட்டுக்கு ஆடலுடன் பாடலை கேட்டு நீங்கள் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று சிறப்பிப்பீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டு நாளைய தினம் பாட்டு சவாரி இருக்கின்றது. பாட்டுக்கள் எல்லாம் குதிரைகள் ஆயத்தமாக இருக்கின்றது ஓடுவதற்கு. பாட்டை சவாரியிலே வந்து சவாரியது நீங்கள் அந்த தெருவிலேயும் அந்த போட்டியிலையும் கலந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு நானும் விடை பெற்று செல்லும் வேளையில் உங்களுக்கு நேரம் 12 மணி 13 நிமிடம், எங்களுக்கு மாலை பிற்பகல் 2 மணி 44 நிமிடம் என்று கூறி நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இந்த வேளையில் ஒரு

ஹாய் போதுமா என்று கேட்டு குரலையும் இதிலே பதிவு செய்துவிட்டு காற்றலைந்து உடைவிட்டு செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் என் அன்பு உறவுகளே. இதமாக பதமாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி தந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு காற்றலைந்து உடைவிட்டு செல்லுகின்றேன். தொடர்ந்து நிகழ்வுகள் வரும், கேட்டு மகிழ்வோம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலைகள் உங்களோடு மீரா கதம்பம் நிகழ்ச்சியில் போகிறது. கண்டுபிடி நிகழ்ச்சி காற்றலைக்கு வர இருக்கிறது. இன்று 18 ஏப்ரல் மாதம் 2022 இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:29. கனடிய நேரம் சரியாக 12:59. சற்று தாமதமாகத்தான் வந்துவிட்டது. ஏனென்றால் எங்களுடைய அன்றும் ஒன்றும் நிகழ்ச்சி அவர்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேலே நிகழ்ச்சி எடுத்து வந்திருக்கிறார்கள். அதனால் தாமதமாக வந்தது. அது எந்த சிரமமும் இல்லை. நிகழ்ச்சி என்றால் முழுமையாக பெற வேண்டும் தானே. சரி, இந்த இங்கே வந்து அங்கால ஒரு கொஞ்சம் நேரத்தை எடுக்கிறது தானே. இருந்தாலும் இன்று சரியாக 1 மணிக்கு நிகழ்ச்சி முடிவடையும். 1 மணிக்கு எங்களுடைய ஜெகவர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றிலைக்கு வரும். இன்று கண்டுபிடி நிகழ்ச்சி, அதுக்கு முன்பாக ஒரு கண்ணன் பாடல் காற்றிலைக்கு வர இருக்கிறது. கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்கள் தானே. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா உயிரினங்களும் உறவுகளும் இருக்க வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.

இங்கே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி என்று, அது அதாவது ஒரு சொல் பல அர்த்தங்களை கொண்டிருக்கும், ஒரு சொல் பல அர்த்தங்களை கொண்டிருக்கும். நான் அந்த சொல்லுக்கு தரவு கொடுப்பேன், அது வந்து ரெண்டு மூன்று அர்த்தங்களை கொண்டு வரும். அது அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், என்ன என்ன அர்த்தம். ஒன்றை கண்டுபிடித்தான் அதை தொடர்ந்து அந்த சொல் வேறு எண்ணத்தை அர்த்தப்படுத்துகிறது என்று அடுத்த சொல்லையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் முதல்ல அந்த சொல்லை கண்டுபிடிப்பதற்கு கொடுப்பேன், பின்பு அந்த சொல்லுக்குரிய மற்ற அர்த்தத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சொல் ரெண்டு மூன்று அர்த்தங்களை கொண்டிருக்கும், சரியா?

வணக்கம் ஜார்ஜ், உங்களுக்கு ஒரு வணக்கம். கிளாஸ் ரூமுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கட்டிக்கார பையன் எங்களுடைய சந்தன மாமா, உங்களுக்கு ஒரு வணக்கம். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். இல்லை, அவர் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு தான் நன்றி போட்டிருக்கிறார் கண்ணன். சரி, மாமாக்கும் ஜார்ஜுக்கும் அன்பை தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம். ரெண்டே ரெண்டு பிள்ளைகள் தான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. நல்லது, ரெண்டு பிள்ளைகள்ன்றாலும் வந்தீங்களே, அது போதும். எங்கள் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல பிள்ளைகள் மாதிரி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். எங்கே காற்றலைக்கு வர ஆயத்தமாகுங்கள்.

0: கண்டுபிடி கண்டுபிடி என்ற அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்காம நான் தரப்போகிறேன். தரவை நன்றாக நீங்கள் உற்று நோக்க வேண்டும். சரியா, இது நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல், இது கண்டுபிடி கண்டுபிடி. இது பல அர்த்தங்களை கொண்டிருக்கும். இந்த நாலு எழுத்து இந்த சொல் ரெண்டு மூன்று அர்த்தங்களை எங்களுக்கு உணர்த்தலாம். ரெண்டு மூன்று விடயங்களுக்கு நாங்கள் அதை சொல்லலாம். ரெண்டு மூன்று அர்த்தங்கள் இருக்கும் அதுக்கு. சரியா, நாலு எழுத்து, நாலு எழுத்து. இது வந்து இது வந்து வருஷத்திலேயே இது வந்து வருஷத்திலேயே 12 பிரிக்கப்பட்டிருக்கும். வருஷத்தில் 12 பிரிக்கப்பட்டிருக்கும். சரியா, அடுத்து வானத்தில் இருக்கும். ரெண்டு உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். என்ற இந்த ரெண்டையும் குறிக்கும், ரெண்டில் இன்னொன்றும் இருக்கிறது. நீங்கள் வந்ததுக்கு இதை கண்டுபிடித்த பின்பு நான் சொல்லலாம். நாலு எழுத்து சொல், நாலு எழுத்து சொல். இது வருஷத்தில் 12 பிரிக்கப்பட்டிருக்கிறது, 12 பிரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது வானத்தில் இருக்கும், வானத்தில் இருக்கும் நான்கு எழுத்து சொல். இதை கண்டுபிடிச்ச பிறகு மற்ற இதை அர்த்தம் கொண்ட மற்ற சொற்களையும் பார்க்கலாம். எங்கே விளங்குகிறதா உங்களுக்கு? அப்போ விளங்கக்கூடியதான், விளங்கி இருக்கும். இப்போ ஒரு சொல் ரெண்டு மூன்று அர்த்தங்களை கொண்டிருக்கிறது, மீனிங்னு சொல்லுவார்கள் இல்லை, ரெண்டை சொல்லலாம். இப்போ சொல்வது போல இப்போ அந்த ஒரு சொல் வந்து நாங்கள் சொல்லும்போது ரெண்டு மூன்றை நாங்கள் நினைக்கலாம். இதை சொல்லுகிறாரோ, இதை சொல்லுகிறாரோ, இப்படி சொல்லுவது இதையெல்லாம் அப்படி எப்படி சொல்கிறது தானே என்று நாங்கள் திங்க் பண்ணுவோம், நாங்கள் நினைப்போம். சரியா, ஒரு சொல் இது மூன்று அர்த்தங்களை கொண்டிருக்கிறது, மூன்று அர்த்தங்களே. இது வாரத்தில் ஒரு நாள் இருக்கிறது, மாதம் 12 அதாவது வருஷங்கள் 12 பிரிக்கப்பட்டிருக்கிறது, வருஷத்தில் 12 பிரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது வானத்தில் இருக்கும். எங்கே அது என்ன சொல்? நான்கழுத்து சொல். கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்கோ. ஷியாமலா ஓடி வாரா, அங்க பாக்கலாம். ஷியாமலா குட்டிடுங்க, கட்டிக்கார குட்டி. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம். திங்கள்,
0: திங்கள் கட்டிக்காரி. அது எப்படி தெரிஞ்சது? எங்க எங்க சொல்லுங்க பாப்போம், என்ன என்ன சொல்லுங்க. திங்களுக்கு திங்கள்,
1: மாதத்தை திங்கள்னு சொல்லுவாங்க, திங்கள் சொல்லுவாங்க, சந்திரனை திங்கள்னு சொல்லுவாங்க.
0: அடுத்து என்ன உண்டு?
1: இன்னொன்னு
0: என்ன உண்டு?
1: திங்கட்கிழமை.
0: வாரத்தில் ஒரு நாள் வரும் திங்கட்கிழமை. கட்டி காரி அம்மா. அப்ப பரிசு, பரிசு எடுக்கிறேன் நினைக்கிறீங்க? கட்டிக்காரி, கட்டிக்காரி ஷியாமலா, உங்களுக்கு ஒரு புள்ளி. சரியா ஷியாமலா, பாத்தீங்களா சொல்லிட்டார். இதைத்தான் சொல்லுகிறேன். இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? ஒரு சொல்லு இப்ப நான் கொடுத்தேன் அல்லவா. திங்கள் என்பது மூன்று அர்த்தங்களை நாங்கள் கொண்டு பார்க்கலாம். மாதத்தை குறிக்கிறது, அதாவது கிழமையில் ஒரு நாள் திங்கட்கிழமையை குறிக்கிறது, சந்திரனை குறிக்கிறது. இப்ப புரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் இனி வர்ற சொற்களை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிக்கலாம் என்று நினைக்கிறேன் இல்லையா. எங்கே பார்க்கலாம்?

சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது ரெண்டெழுத்து சொல், ரெண்டெழுத்து சொல். மனிதனிடம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது. எங்கே பார்க்கலாம்? ரெண்டெழுத்து சொல், மனிதனிடம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது. இது ரெண்டெழுத்து, இது அர்த்தங்கள் கொண்டது, ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் கொண்டது. நான் எத்தனை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டெழுத்து சொல், இது மனிதனிடம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் கொண்டது. எங்க பார்க்கலாம்? கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். எங்கே இணைப்பில் இணைஞ்சு கொள்ளுங்க.

வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம், கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க, கெட்டிக்கார பையன். வணக்கம். என்ன இவ்வளவு லேட்? அம்மா சாப்பாடு கொடுக்க இல்லையா? டைமுக்கு ஓடி ஓடி வந்திருக்கிறீங்க கலைச்சு. எங்கே பார்க்கலாம்? அதாவது படிக்கிறதுக்கு கிளாஸ் ரூமுக்கு வராமல் விளையாட வந்த பிள்ளைகளில் ஒரு ஆள் தான் ஷியாமலா அம்மா. கேட்டுக்கொண்டிருக்கலாம் பாருங்க, வழியில் நின்று விளையாடினாலும் கேட்டுட்டு வந்து சொல்லிட்டா. நான் சொல்லிவிட்டேன் அல்லவா, அதாவது வானத்தில் இருக்கும் மனிதனிடம் இருக்கும் ரெண்டெழுத்து சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தத்தை கொண்டு வருகிறது. எங்கே பார்க்கலாம், ஓடி வாங்குவோம்.

0: முதல் சொல் உங்களுக்கு புரிந்ததல்லவா? ஷியாமலாமா வந்து சொல்லியிருந்தார் திங்கள் என்ற சொல், நாளெடுத்து சொல் என்று சொல்லியிருந்தேன் திங்கள். அது வந்து மாதத்தை குறிக்கும், கிழமை, வாரத்தில் ஒரு நாள் வரும் அது, அது திங்கக்கிழமை. திங்கள் என்பது மாதம். மற்றது சந்திரனை குறிக்கும் திங்கள். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை குறிக்கும் அந்த திங்கள் என்ற சொல். அப்படித்தான் இது இப்போ இரண்டாவதாக கொடுக்கப்பட்டது. மனிதனிடம் இருக்கிறது, சரி பார்க்கலாம். இங்கே இப்பொழுது சாந்தி அம்மா இணைகிறார். சாந்தி அம்மா, எங்கே உங்களுடைய குரல் வருதாண்டு முதல் பார்க்கலாம். வணக்கம் சொல்லுங்க சாந்தி அம்மா.
1: மதி, இரண்டு எழுத்து சொல்.
0: ஏனாத்தா
1: வருங்களா?
0: இல்ல, ஒருதலும் சொல்ல இல்ல, யாரும் வரேன்னு ஒரு வணக்கம் சொல்ல முதலே மதி என்ன அந்த என்னடா அந்த பாயிண்ட்ஸ் போயிருமண்டு இல்ல. சூப்பர், அப்படிதான் இருக்கணும். நல்லா இருக்கிறீங்களா சாந்தி அம்மா?
1: நல்லா இருக்கேன் மீராமா.
0: சரி, கிளாஸ் ரூமுக்கு வராம விளையாடி கொண்டே நீங்க ஓடி வரீங்க, ரூமுக்குள்ள இல்ல நீங்க. நீங்களும் ஜாமா. சரி, அதாவது மதி என்றது சரி, கட்டிக்காரி நீங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி. பாத்தீங்களா, இப்ப சாந்தி வந்து சொல்லியிருந்தார் மதி என்றது, அது வந்து சந்திரனை குறிக்கும், முகத்தையும் குறிக்கும், மனிதனுடைய முகத்தை. அப்ப மனிதனிடம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது சொன்னேன் அல்லவா, மதி ரெண்டு எழுத்து சொல். சரியா, இன்னும் அடுத்த சொல்லுக்கு போகலாம். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். இது காட்டில் இருக்கிறது, சரியா, காட்டில் இருக்கிறது. கூட்டமாய் இருக்கும், எதுவாக இருந்தாலும் கூட்டமாய் இருந்தால் அவற்றை தனிமைப்படுத்துவது நாங்கள். ஏதாவது ஒன்று கூட்டமாக இருந்தால் நாங்கள் தனிமைப்படுத்துவது. காட்டில் இருக்கிறது. மற்றது சரி, இதை கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு தடவை கொடுத்துருக்கிறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது காட்டில் இருக்கிறது, கூட்டமாக எது இருந்தாலும் தனிமைப்படுத்துவது. எங்கே கட்டிக்காரண்டா பார்க்கலாம், ஓடி வாங்க பார்க்கலாம். ரெண்டு எழுத்து சொல்லுது.

0: இலங்கையே நான் சொன்னேனே, இது ரெண்டெழுத்து, இது ரெண்டெழுத்து, இதுவும் ரெண்டெழுத்து. ஒரு கூட்டமாக, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏதாவது பொருட்கள் அல்லாட்டி உயிரினங்கள் என்ன இருந்தாலும் தனிமைப்படுத்துவது, இது ரெண்டெழுத்து. மற்றது
1: வணக்கம் மாசு.
0: அது என்னது எனக்கு?
1: என்னது
0: சொல்லுங்க.
1: மாசு மீரமா?
0: மாசு வேண்டாம். என்ன
1: காட்டில் இருப்பது?
0: காட்டில் இருக்கிற என்ன மாசு சொல்லுங்க. காட்டில் இருக்கும்.
1: நீங்க காடு சொன்னீங்க, காற்று சொன்னீங்களா? காற்று
0: காட்டில்ல, காட்டில் இருக்கும். காட்டு காடு காடு. சரி, நீங்கள என்ன மாத்துறீங்க? காட்டில் இருக்கும் காடு, காடு காற்று, காற்று என்று சொல்லவில்லை நான், காடு
1: காடு.
0: அப்ப காடு போனீங்க, காற்று அண்டா நீங்க காடு தான் சொன்னீங்க, காற்று நீங்க தூசிய தான் சொன்னீங்க, காட்டில் இருக்கும் தூசி, காடு காடில் இருக்கும்,
1: காட்டில் இருக்கும் இன்னொன்னு தனிமைப்படுத்துவோம்,
0: மற்றது கூட்டமா இருக்கும் சில என்ன என்னத்தை என்றாலும் தனிமைப்படுத்துவோம், அதை அப்படி சொல்லுவோம் தனிமைப்படுத்துறது. இப்ப கூட்டமா இருக்கல, எந்த பொருள் என்றான, மிருகம் என்றான, மக்கள் என்றான, கூட்டமா குழுமி இருக்கும்போது நாங்கள் தனிமைப்படுத்துவோம். இது ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து, இது ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து. எங்க
1: கண்டுபிடிச்சிட்டு வர,
0: ஓடி வாங்க கட்டிக்கா. சரியா? அவ காற்று என்று நினைச்சு விட்டால் என்னென்ன காடு, ஒருவேளை நான் சொல்லுவது உச்சரிப்பு அவர்களுக்கு அப்படி கேட்கிறதா இருக்கலாம். இது காற்று இல்லை, இது காடு. அதனால் காட்டில் இருக்கும், கொஞ்சம் உச்சரிப்பு நானும் நல்லா தான் சொல்லணும், நான் குழந்த புள்ளமாய், நான் செல்ல புள்ளமாய் சொல்ல. காட்டில் இருக்கும் மற்றது கூட்டமாக இருக்கும் சிலவற்றை கலைத்து விட்டால் தனிமைப்படுத்துவது. எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். இவரை நிறுத்தி வைப்போம். என்ன ஃபாரூக்கை காணவில்லை? ஃபாரூக் ஃபாரூக்கண்டா டக்குண்டு கண்டுபிடிப்பார் என்ற சரி, நுண்ணிப்பாக கேட்கும் தன்மை அவரிடம் தான் இருக்கிறது. நாங்கள் பேசுவது பாடல், அவர் தான் அந்த சிலவற்றை கேட்டு கொண்டிருந்து போட்டு சரியாக கண்டுபிடிப்பவர். நலமாக இருக்கிறீங்களா ஃபாரூக்? உங்களை காணவில்லை, நலமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்று சொல்லிக்கொண்டு. எங்கே அடுத்து ராஜேந்திரன், கை மட்டும் போட்டிருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்க, நலமாக இருக்கிறீங்களா? மாமா என்ன, மாமா பிஸியாக இருப்பீங்க. சரி ஷியாமலாமா, நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. எங்கே பார்க்கலாம்?

0: இது ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. காட்டில் இருக்கும் ஒரு உயிரம், சரி உயிரினம், காட்டில் இருக்கும் ஒரு மிருகம், சரியா? காட்டில் இருக்கிற ஒரு மிருகம் தை குறிக்கும். அடுத்து கூட்டமாக இருந்தால், என்னவாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு கூட்டமாக பத்திரிகைகள் இருந்தால், இல்லாட்டி விளையாட்டு பொருட்கள் இருந்தால், அதை நாங்கள் தனிமைப்படுத்தினால், கூட்டமாக இருக்க விடாமல், மக்கள் கூட்டமாக இருக்கும்போது அவர்களை எல்லாம் அப்படி தனிமைப்படுத்தினால், இப்படி சொல்லுவோம் நாங்கள். தனிமைப்படுத்துவதற்கு இப்படி சொல்லுவோம் நாங்கள். ரெண்டெழுத்து சொல் எங்கே பார்க்கலாம், நல்லா சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? முதல்ல வடலூர் ஆனந்தன் வணக்கம். சின்ன பையன் எப்பவும் இந்த கிளாஸ் ரூமுக்கு சில நேரம் தான், சில நாட்களை நான் நினைக்கிறேன் மிகவும் காலையே அம்மா ஒரு ரெண்டு நல்ல இட்லி தோசை எல்லாம் செய்து சாப்பிட்டு, கொஞ்சம் அவர்கள் செய்ய லேட்டன்னு சாப்பிட்டுட்டு ஷர்ட் பட்டன் போடாமல் ஓடி வந்திருக்கிறார். இப்போ தான் சாப்பிட்டு முடிஞ்சு ஓடி வருவாங்க தெரியுமா சின்ன பையன். விறுவிறுண்டு லேட்டாக போனால் ஷர்ட் ஒரு பக்கம் மூடினது மூடாக ஓடி வருவது போல் இப்போ தான் ஓடி வந்திருக்கிறார். எங்கே பார்க்கலாம், எங்கே ஜார்ஜ். ஜார்ஜ் உன்னிப்பாக கேட்டுட்டார் போல இருக்கு என்னுடைய பேச்சை. வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். நிறைய அம்மா
0: இல்லை இல்லை, ரெண்டு எழுத்து. இதுவும் ஒரு மிருகம்தான். இது அழகாக இருக்கும். இந்த சொல்லு, இந்த ரெண்டு எழுத்து சொல்லு ஒரு மிருகத்தையும் குறிக்கும். இன்னும் ஒன்று, இப்போ கூட்டமாக இருந்தால், இப்போ நீங்கள் ஒரு கூட்டமாக ஒரு பத்து பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் விளையாடி கொண்டு. உங்களை தனிமைப்படுத்துவதை இப்படி சொல்லுவோம் நாங்கள். தனிமைப்படுத்துவதை இப்படி சொல்லுவோம். மூன்று கலைகள் பேந்து நான் பிள்ளை கொண்டு விட்டுட்டேன். ஜார்ஜ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஐயோ சரி, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஃபாரக்கண்டா கண்டுபிடிச்சிருப்பார் உடனே. ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த சொல்லு ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு மிருகத்தை எப்படி சொல்லுவார்கள்? ஒரு மிருகம் அதையும் சொல்லுவார்கள். கூட்டமாக இருந்தால் ஜோஜ் ஒன்றுவாங்க. ஓ ஜோஜ் ஒன்றுவாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜார்ஜ் மூன்றாவதாக ஜார்ஜ் இணைஞ்சு கொண்டார். அடுத்த அன்பு உறவு யார் இணைகிறார்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சரி, முந்தி எப்படி இருந்த நீங்க சொல்லுங்க, அப்பதான் எனக்கு ஞாபகம் வரும். எப்படி இருந்தீங்க? அப்படியே இருக்கிறதுக்கு எங்க சொல்லுங்க. எப்படி குழந்தையா இருந்தீங்களா? இல்லையே, இப்ப மாறிட்டீங்க இல்ல. சரி, வீட்டில் எல்லாரும் நலமா இருக்கிறாங்களா? எப்படி காலநிலை, எப்படி இருக்கிறது கூட?
2: காலநிலை வெயில் அதிகமா இருக்கு.
0: ஓ, மழை இல்ல, மழை வரே இல்ல. வேலைக்கு போகவில்லையா நீங்க?
2: இரவு பணி முடிஞ்சு போய் விட்டு
0: போய் வந்து வந்து விட்டீர்கள். இனி தூக்கத்துக்கு போகணும் இல்லையா? சரி, இதை கண்டுபிடிங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தத்தை கொண்டது இது ரெண்டு எழுத்து சொல். இந்த சொல் ரெண்டு எழுத்து. காட்டில் இருக்கும் ஒரு மிருகத்தை குறிக்கும், சரியா?
2: புலி
0: இல்ல, அப்ப மற்ற சொல்ல சொல்லுங்க. புலி என்றதுக்கு மற்ற அர்த்தம்
2: என்ன?
0: இல்ல இல்ல, இது ரெண்டு அர்த்தம். இப்ப என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்கல. அதாவது திங்கள் என்ற சொல்லு கொடுத்திருந்தேன், நாலு எழுத்து சொல். இது அர்த்தத்தை சொல்லித்தாங்க. அந்த திங்கள் வந்து மாதத்தை குறிக்கும், வாரத்தில் இருக்கிற திங்க கிழமையை குறிக்கும், வானத்தில் இருக்கும் சந்திரனை குறிக்கும் இல்லையா? அப்ப அந்த சொல்லல மூன்று அர்த்தங்கள் வருது. அப்படித்தான் இதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் கொண்டது ரெண்டு எழுத்து சொல். காட்டில் வாழும் ஒரு மிருகத்தை குறிக்கும், சரியா? மற்றது கூட்டமாக இருக்கும், என்னவாக இருந்தாலும். அதை நாங்கள் அதை தனிமைப்படுத்துவதை இப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டு இடத்துல நீங்க ஒரே யானை யோசனையிலேயே இருக்கிறீங்க. சரி, அப்ப சரி, யானை என்று சொல்லிட்டீங்க, அடுத்த அர்த்தம் என்ன? யானை என்று சொல்லுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு?
2: சிறையா?
0: இல்லையே. எங்க யோசிச்சு கொண்டு வாங்கோ. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

சரி, அடுத்த சொல் இதுவும் ஒரு ரெண்டெழுத்து சொல். இந்த சொல் இருக்கட்டும், இதை யோசிங்க. ரெண்டெழுத்து சொல், இது ஒரு நீர் நிறைந்த இடத்தை சொல்லுவோம். இப்படி அது ஒரு ஒரு ஒரு இந்த சொல்லை கொண்டு ஒரு நீர் நிறைந்த இடத்தை சொல்லுவோம். அடுத்தது வந்து எதுவும் கிடைக்காமல் இப்படி திரிவதை சொல்லுவோம். அது மிருகமாயிருக்கலாம், மனிதனாயிருக்கலாம், ஏதாவது ஒன்றை தேடி இப்படி நாங்கள் போவதை சொல்லுவோம். அல்லாட்டி எதுவும் கிடைக்காமல் நாங்கள் போவதை சொல்லுவோம், தேடி செல்லுவோம், அதை இப்படி சொல்லுவோம். ரெண்டெழுத்து சொல், ரெண்டெழுத்து சொல், நீர் நிறைந்த ஒரு இடத்தை சொல்லுவோம், அது ஒரு அர்த்தம். ரெண்டெழுத்து சொல் இது, கவனமாக கவனியுங்கள். அடுத்து நீங்கள் எதையும் தேடி செல்வதை இப்படி சொல்லுவோம். திக்க தெரியாமல் செல்வதையும் இப்படி சொல்லுவோம். எங்கே எங்கே

0: ஷியாமலாமா சொல்லுங்க. நான் சொல்லுங்க, நீங்க கட்டிக்க.
1: அம்மா நீர் நிறைந்த அலையாமா? அலை
0: அலை. சரி, அது சரி. கடல் அலை. மற்றதை கண்டுபிடிங்க.
1: தேடி அலையிறது.
0: மற்றது தேடி அலையிறது அலை. கட்டிக்காரீங்க நீங்க. அப்ப அந்த அதையும் ஏன் கண்டுபிடிக்காம இருக்கீங்க? என்ன நீங்க?
1: அதுதான் தலைய பிச்சுட்டு கிடக்குற, ஒன்னும் புரியல.
0: ஐயோ எனக்கு தலைவனு பிச்சு கிச்சு அணிஞ்சிடாதீங்க நீங்க. நன்றி நன்றி.
2: சொல்லுதே வச்சிருக்க.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. எங்க ஜார்ஜ், நீங்க சொல்லுங்க. ஜார்ஜ்
3: அலைந்து கிடப்போம்மா.
0: அது சரி, அவ சொல்லிட்டான். என்றாலும் அலை அலை கடல், அது ரெண்டையும் அலை என்று சொல்லுவோம் இல்லையா? கடலின் அலையை சொல்லுவோம், அலைந்து தெரிவோம். அப்ப அந்த மற்றதை கண்டுபிடிக்கலாமே. அடே அப்பா, அது சரி. அதை திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. நன்றி நன்றி. கட்டிக்காரன் ஜார்ஜும் கட்டிக்காரன், ஷியாமலா அம்மாவும் கட்டிக்காரன், கட்டிக்காரி கட்டிக்காரி உண்மையாக. அப்ப நீங்க இப்ப இப்ப மதி கண்டுபிடிச்சிட்டீங்க, திங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, மற்றது அலை கண்டுபிடிச்சிட்டீங்க. அலை கடல் அலையை சொல்லுவது, மற்றது அலைந்து திரிவதை சொல்லுவது அலை. இப்ப புரிகிறது அல்லவா உங்களுக்கு நான் என்ன அர்த்தத்தோடு இந்த சொற்களை கொண்டு வருகிறேன்? அண்டு இது சுலபமா இருக்கல்ல.

இத பார்க்கலாம். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல், சரியா? இது உங்களுக்கு அருகாமையில் என்பதை குறிக்கும் ஒரு சொல். இது எங்களுக்கு அருகாமையில், உங்களுக்கு அருகாமையில், உங்களுக்கு கிட்ட, உங்களுக்கு அருகாமையில் என்றதை குறிக்கும். மற்றது ஒரு மிருகத்தை குறிக்கும். இது இது ரெண்டு எழுத்து சொல், ஒரு மிருகத்தை குறிக்கும். மற்றது மற்றது அதாவது இன்னொரு அந்த அந்த சொல்லை சொன்னால் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். அது சரி, ஒரு மிருகத்தையும் உங்கள் அருகாமையில் என்பதையும் குறிக்கும் இந்த சொல். ரெண்டு எழுத்து சொல், ஒரு மிருகம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மிருகம் எங்கே பார்க்கலாம். மற்றது இன்னும் ஒன்று எப்படி என்றால், பணம் படைத்தவனை இப்படி சொல்லுவோம். பணம் படைத்தவனை இப்படி சொல்லுவோம். எங்கே

எங்கே நானும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டிருந்துட்டனோ. சரி, எங்கே கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி. இது இந்த சொல்லு ஒரு சொல்லு கொடுத்தேன் நான், ரெண்டு எழுத்து சொல், இதுவும் ஒரு ரெண்டு எழுத்து சொல், இது ஒரு மிருகம், இது ஒரு மிருகம், இது இது வந்து இது வந்து முக்கியமாக ஒரு நாளும் நீங்கள் இந்த மிருகத்தை பார்ப்பீங்க, இந்த மிருகம் ரெண்டு எழுத்து மிருகம். இது வந்து அடுத்த அர்த்தம் எப்படி என்னால் உங்களுக்கு அருகாமையில், உங்களுக்கு கிட்ட, உங்களுக்கு அருகாமையில் இருப்பதை இப்படி சொல்லுவோம். அடுத்தது வந்து பணம் படைத்தவனை இப்படி சொல்லுவோம், பணத்தை சொல்லுவோம். சரி, பணத்தை சொல்லுவோம். எங்கே

ரெண்டு சொல்லு நீங்க சொல்லாமல் ரெண்டு மிருகம், மிருகத்தை குறிக்கிற சொல்லு தான். ஒன்று காட்டில் வாழும் மிருகம், ஒன்று இது வீட்டில் வாழும் மிருகம். வீட்டில் வாழும் எங்கே பார்ப்போம். இது ராஜேந்திரனுக்கு தெரியணுமே இந்த மிருகம், எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் பார்ப்பீங்க, ஒரு நாளும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஊருக்குள்ளே எல்லாம் இருக்குது இந்த மிருகம். மற்றது நீங்கள் உங்களோடு யாராவது ஒட்டி கொண்டு கிட்டவா அருகாமையில் இருந்தால் இப்படி சொல்லுவோம். மற்றது பணம் நிறைய இருப்பவர்கள் இருந்தால் பணத்தை பார்த்து சொல்லுவோம், பணம் இருப்பவரை சொல்லுவோம். எங்கே பார்க்கலாம் கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். எங்கே

0: கண்டு பிடினிதான். சாந்தி அம்மா வாங்க.
1: பிரம்மா வணக்கம். சொல்லிட்டாங்களா? அரி அரி
0: அரி எது? அந்த காட்டுல வாழ்றதுக்கா?
1: அரினா சிங்கம், அரினா ராஜா.
0: இப்ப நான் என்ன அர்த்தம் சொன்னேன் அதை சொல்ல கொண்டுபிடிங்க. என்ன அர்த்தம்?
1: மனிதனை சொல்லுவாங்க, ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க. மனிதன் வந்து பணக்காரனா இருந்தா இப்படி சொல்லுவாங்க.
0: அந்த மிருகம் தான் நாட்டுல வாழ்றேன்னு சொல்லிட்டேனே, நான் காட்டுல வாழ்றேன்னு சொல்லலீங்க.
1: அப்படியா
0: அப்படியா அப்படியா? இல்ல அரிய அரிய ஒருக்க விளங்கப்படுத்துங்க எனக்கு. அரி அரி அரி என்ன சொல்லுங்க, என்ன என்னண்டு?
1: அரினா ஒரு அர்த்தம் வந்து சிங்கம்,
0: சிங்கம்.
1: இன்னொரு அர்த்தம் ராஜான்னு வரும்.
0: ஆஹா ராஜா. மற்றது
1: அது நான் நினைச்சேன்.
0: இல்லையே, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு அருகாமையில் கிட்ட இருக்கிறத சொல்லக்கூடிய ஒரு சொல் இது, சரியா? அடுத்தது வந்து செல்வம், பணத்தை சொல்ற ஒன்று சொன்னேன். பணம் பணம் பணம் பணம். இன்னொன்று ஒரு மிருகம். நீங்க சரி அப்படி அப்படி வணக்கம் ராஜேந்திரன், சத்தமா பேசணும். எங்க ராஜேந்திரன் வணக்கம். உங்களுக்கு உடல் நல்ல என்ன என்னயா குரல்? வணக்கம். குரல் எப்படி இருக்குது? என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? சளி புடிச்சிருச்சு. என்னங்க கவனமா எல்லாரும் உடனே கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி மருந்து எடுத்துருங்க. இந்த காலத்துல சளி பிடிச்சா கவனம்.
2: அது தண்ணி ஏதோ தண்ணி சேரலேற்றிருக்கு.
0: இருந்தாலும் வச்சிருக்க வேணாம் ஐயா, உடனே கை மருந்துகள் செய்யுங்க. நல்ல குடிநீர் வகை நீங்க அங்க இருக்கிற நீங்க பாத்துக்கோங்க. கவனம், அதுவும் நீங்க கொஞ்சம் வீக் சொல்லி இருக்கிறீங்க உடம்புல. என்னத்த கண்டுபிடிச்சோம் பாடிதான் இவருக்கு குரல் போச்சு. போங்க நீங்க காந்தி அம்மாவோட எப்ப ட்ரியோ பாடினாரோ அதுக்கு பிறகு இவருக்கு. ஒரு வணக்கம் சொல்லுங்க சாந்தி அம்மா. எங்க வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் ட்ரியோ பிரதர்.
2: வணக்கம் வணக்கம்.
0: இப்ப மூன்று பேர் தான் இப்ப சொல்லிக்கொண்டிருங்க. ட்ரியோவும் சாந்தி அம்மாவும் மற்றது ஷியாமலா அம்மா எங்களுடைய என்னன்னு சொன்ன நீங்க ராஜேந்திரன் அவர் என்ன பாடையண்டு எங்கட இவர் வச்சது எங்க ராஜேந்திரன் நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்க. இருக்கா பாப்போம்.
2: இல்லம்மா கிட்ட இல்ல, கிட்ட இருக்கிறது நாயம்மா.
0: அதாவது உங்களுக்கு அருகாம நான் வந்து உங்களோட ஒட்டி கொண்டு பக்கத்திலேயே இருந்தால் அதை அப்படி சொல்லலாம். அல்ல உங்களுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருந்தால் உங்களுக்கு பக்க அப்படி சொல்லலாம். இப்ப உண்மையா அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு ஃபாரூக்.
1: இன்னொரு அர்த்தம் வீட்டுல வாழும் மிருகமா? இன்னொரு அர்த்தம்
0: வீட்டுல இருக்குது, அது வீட்டில் வாழும். ராஜேந்திரிட்ட இருக்கேன்னு நினைக்கிறேன். ராஜேந்திர இருக்கோ தெரியல.
2: ஆடு ஆடு இருக்கு?
0: ஆடு இல்ல,
2: ஆடு இருக்குதுமா.
0: ஆடு பூனை பூனை பூனை. எனக்கு எனக்கு இந்த சொல்ல கொடுத்து நீங்க பேசும்போது நீங்க சிரிச்சு பேசுறீங்க ஐயா. உங்களோட குரலையும் கேட்டு உங்களுடைய இதை கேட்கும் போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க உடனே கை மருந்து செய்யுங்க, இல்லாட்டி டாக்டர்கிட்ட உடனே போய் காட்டி உடனே மருந்து எடுங்க. யாரும் தவறு விட்டுறாங்க தயவு செய்து. நன்றி. யாருக்கு சளி வருத்தம் வந்தால் தயவு செய்து கொண்டே உடனே உடனே காட்டிடுங்க. விளையாட்டாக இருக்க வேண்டாம். இப்போ ரெண்டு நீங்கள் ரெண்டு சொற்கள் நீங்கள் கண்டுபிடிக்காது, ரெண்டு எழுத்து சொல் கண்டுபிடிக்கவில்லை, சரியா? சரி, இதுவும் ரெண்டு எழுத்து சொல், இதுவும் ரெண்டு எழுத்து சொல். இது இந்த ரெண்டு எழுத்து சொல், இந்த ரெண்டு எழுத்து சொல் ஒன்றை இணைக்க உதவும். இந்த ரெண்டு எழுத்து சொல் ஒன்றை இணைக்க உதவும், ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு விடயத்தை ஒரு ஒன்றை இணைக்க உதவும். மற்றது மற்ற அர்த்தம் எதை குறிக்குமெண்டா, இது இது வந்து வாசிய சாலைகளில் இருக்கும். வாசிய சாலைன்றா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து பாடசாலையில் இருக்கும், பாடசாலையில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவமாக கொடுக்கத்தான் வேணும். பாடசாலையில் இருக்கும், இதை எப்படி சொல்லுவார்? பாடசாலைகளில் மாணவர்களிடம், ஆசிரியரிடம், வீட்டில், மற்றது வாசிய சாலையில், வாசிய சாலை லைப்ரரியை தான் சொல்லுவோம் வாசிய சாலைன்னு. நூலகத்தில், வாசிய சாலை என்பது லைப்ரரி அல்ல, நூலகம் தான் லைப்ரரி. வாசிய சாலை என்பது எங்களோட ஊர்லேயெல்லாம் அந்த கிராமங்களில் ஒரு இப்படி ஒரு ஒரு ஹால் மாதிரி கட்டி விட்டுருப்பார்கள், அதை வாசிய சாலை என்று போட்டிருப்பார்கள். அதில் பேப்பர் இப்படியான சில வாசித்து விட்டு போவதற்காக வச்சிருப்பார்கள் நிறைய பொருட்கள் அங்கே. அன்றாட வரும் ஒவ்வொரு விடயங்களையும் வந்திருந்து வாசித்து விட்டு போவதற்கு அதை நான் பேர்ந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எங்கே கண்டுபிடிங்கள். ஒரு பொருள் இணைப்பதற்கு உதவும், ரெண்டு எழுத்து சொல்லுது. மற்றது வந்து பாடசாலை, மாணவர், எல்லோரிடமும் இருக்கிறார், எல்லோரிடமும் இருக்கிறார். எங்கே கண்டுபிடிங்க.

நீங்கள் பாடல்களையும் சற்று உற்று நோக்குங்க. நேற்றைய மாதிரி அதுக்காண்டி பாடலை கேட்டுக்கொண்டிருக்காங்க, அதுலேயும் அந்த வார்த்தை வருகிறது கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரியா? ஆ, புரிஞ்சுதா? பாடல்களையும் கொஞ்சம் உற்று நோக்குங்க. அந்த ரெண்டு எழுத்து சொல் சில பாடல்களில் வரலாம்.

இப்ப நான் கொடுத்த இந்த சொல், அதாவது பாடசாலை பிள்ளைகளிடம் இருக்கிறது, ஆசிரியரிடம் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது, நூலகத்தில் இருக்கிறது, மற்றது இது இருக்கிறதை குறிக்கும், மற்றது வந்து ஒன்றை இணைப்பதற்கு உதவும். இது உண்மையிலேயே ராஜேந்திரன், எங்களுடைய வடலூர் ஆனந்தன், காளிதாசன், வேறு யாரு, இப்படி பலரோடு சம்பந்தப்பட்டது எங்கே.

0: வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. வணக்கம் அண்ணாவுக்கு ஒரு வணக்கம். அம்மா நீங்க கண்டுபிடிக்கணுமே அண்ணா, வடலூர் ஆனந்த நீங்க கண்டுபிடிச்சிருக்கணுமே இந்த சொல்ல. ஒன்றை இணைக்கிறதுக்கு உதவும் இது உங்களோடு காளிதாசன், மற்றது ராஜேந்திரன் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு மற்றது அடுத்த அர்த்தம் வந்து நூலகத்தில் இருக்கும் பாடசாலை பிள்ளைகளிடம் இருக்கும் பாப்பா ராஜேந்திரன் கண்டுபிடிச்சிட்ட. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன்.
1: ஆனா நூலுங்கல வந்து பாடப்பிள்ளைகள் புத்தகத்தை பேர் வந்து நூல் தாமா, நூல் பேரு நூல்
0: தான். நூல் நூல். சரி, நீங்க கண்டுபிடிச்சது சரி, சரியாக சொல்லணுமா? நூல் என்றால் நீங்கள் தைப்பதற்கு உதவும் நூல், மற்றது வந்து புத்தகம், புத்தகத்தையும் நூல் என்று சொல்லுவார்கள். அப்ப உங்களுக்கு ஒரு புள்ளி. சரியா, இவ்வளவு நேரம் பிடிச்சது நான் சொல்லி கொண்டிருக்க. சரியா, சரி, நன்றி.
1: வடலூர் ஆனந்தன்
0: எல்லாரையும் சொன்னோன்னு, வடலூர் ஆனந்தனை சொன்னோன்னு, உங்களை சொன்னோன்னு, காளிதாசன் சொன்ன கண்டுபிடிச்சிங்க. ஷியாமலாமா? ஷியாமலாமா
2: கண்டுபிடிச்சாங்களா? ஊசியாமா?
0: இல்ல இல்ல, ஊசிக்கு வேற அந்த நூல். அப்ப பிள்ளைகள் ஊசி என்று நீங்க சொன்னால் பிள்ளைகள் வாத்தியார் எல்லாம் வச்சிருக்கிறது என்ன, அதுக்கு அர்த்தம் புத்தகம், புத்தகமா நூல் நூல். சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. கட்டிக்காரர் கட்டிக்கார் இணைக்கிறோன்னு டக்குண்டு ஓடி வந்துட்டாங்க. பேந்துதான் சரி பார்க்கலாம். அதுல இந்த பாட்டுல வந்தது, அதுதான் சொன்னேன், ஊசிக்கேத்த நூலு என்று வந்தது.

சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் இது நான்கெழுத்து சொல். இது பெண்ணை குறிக்கும், மற்றது ஒரு தொழிலை குறிக்கும். இது நான்கெழுத்து சொல். இது ஒரு பெண்ணை குறிக்கும், ஒரு தொழிலை குறிக்கும். நான்கெழுத்து சொல்

0: எங்க ஷியாமலா அம்மா சொல்லுங்க. ஷியாமலா அம்மா, ஷியாமலா அம்மா ஒரு பெண்ணு
1: தையல்,
0: தையல் கட்டிக்காரி, தையல், தையல் வந்து ஒரு தொழில், தையல் தொழில், மற்றது வந்து தையல்ன்றது பெண்ணை கட்டிக்காரி. நீங்க கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி.

சொல்லுக்குள் போகலாம். இது நான்கழுத்து சொல். இது ஒரு பெயரை குறிக்கும், ஒரு பெண்ணின் பெயரை குறிக்கும். இது நான்கழுத்து சொல். இது மனிதனின் கடைசி காலத்தில் நிறைவாக சில விடயங்களை செய்யும் போது இப்படி சொல்லுவார். கடைசி காலத்தில் மனிதனின் வாழ்வு முடியும் போது சில விடயங்களை செய்யும் போது இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். நான்கழுத்து ஒரு பெண்ணின் பெயர் எங்கே கண்டுபிடிங்க. நான்கழுத்து

எங்கே எங்கே இந்த நான்கழுத்து சொல் பெண், ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர். இன்னொரு அர்த்தம் வந்து நீங்க கடைசி காலத்துல ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒன்றை சொல்லுவார். மனிதனுக்கு மட்டுமில்லை, உயிர் உள்ள பிராணிகளுக்கும் அப்படி சொல்லுவார்கள். அது செய்யும் போது அப்படி சொல்லுவோம். நான்கழுத்து எங்கே, இதை கண்டுபிடிங்க. இது சுலபமான ஒன்று.

சுற்றுச்சூழல். இது பெண்ணுக்கு இந்த பெயர் வச்சிருப்பார்கள், பெண்களுக்கு தான் இது வச்சிருப்பார்கள், ஆண்களுக்கு இந்த பெயர் வராது. மற்றது மனிதனின் கடைசி காலத்தில் இப்படி செய்வார், இப்படி செய்வார், இப்படி செய்வதை இப்படி நாங்கள் சொல்லுவோம் கடைசி காலத்தில். எங்கே?

0: எங்கே எங்கே
1: ஏய் ஏய்

தெரியுது. என்ன எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கேன், எல்லாரும் போய் தூங்கிட்டீங்களா? சூப்பர். நான் இதில் இருந்து நான் கத்தி கொண்டிருக்கிறேன், நீங்கள் யாரும் வர்றல. ஒரு பெண்ணின் பெயர் நாலு எழுத்து சொல்லு. இது நாலு எழுத்து சொல், நாலு எழுத்து சொல் பெண்ணின் பெயர். மனிதனுடைய சரி இறுதி சடங்கு செய்யும் போது இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். அங்கே இறுதி சடங்கு செய்யும் போது இப்படி சொல்லுவார். அல்லாட்டி எங்கேயாவது ஒரு பெரியவர்களுடைய சமாதிக்கு இப்படி செய்வார். இது கண்டுபிடிக்கலாட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சமாதிக்கு இப்படி செய்வார். எங்கே சரி, நான் நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க? முதல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். யார் யார் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு பார்ப்போம். எங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். யார் யார் கேட்குறீங்கன்னு பார்ப்போம் முதல்ல. எங்கே கை உயர்த்துங்க பார்ப்போம். எங்கே

0: முதல்ல எத்தனை பேர் நீங்கள் வானொலியை கேட்குறீங்கன்னு பார்ப்போம். தளத்துக்குள்ளே இப்போ எங்களுடைய தளத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் கை உயர்த்துங்க பார்ப்போம். உண்மையிலே முதல் உயர்த்திட்டு கேட்காம விடாமல் உயர்த்தினவர்கள் இருக்கிறவன்ட்டு இன்னொருக்க உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, இப்போ இது வந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பெண்ணின் பெயர். இனி ஒரு பெண்ணின் பெயர், பெண்ணின் பெயர், இது ஒரு பெண்ணின் பெயர். எங்கே பார்க்கலாம்? ஷியாமலா அம்மா தான் கண்டுபிடிப்பான். எங்கே பார்க்கலாம்? ஷியாமலா சொல்லுங்க நீங்கள் எங்கே? ஒரு பெண்ணின் பெயர், ஒரு படம், ஒரு படம் இருக்கிறது இதுல, படத்தின் பெயர். ஒரு பெண்ணின் பெயர், ஒரு படத்தின் பெயர். கடைசி சமாதிக்கு எல்லாம் இது செய்வோம் நாங்கள், இறந்தவர்களுக்கு செய்வோம். சரி,
1: யோசிச்சு
0: வாங்க பாக்கலாம். எங்கே கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.

கடகடண்டு ஜார்ஜ் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியும். வடலூர் ஆனந்தன் இப்படி ஒரு போட்டிருக்கார் கேட்குறேன்ட்டு. ஷியாமலா போடுறீங்க, சரி. இப்போ இங்கே பார்க்கலாம், யார் யார் இருக்கிறீங்க கேட்குறீங்கன்றதை பார்ப்போம். இது ஒருக்கா கேட்டுட்டு, இது இது வந்து ஒரு பெண்ணின் பெயர், ஒரு படத்தின் பெயர். நான்கழுத்து. மற்றது இறந்தவர்களுக்கு இதை செய்வார்கள், சமாதிக்கு செய்வார்கள். சரி, இலவுபடுத்துற பூ போட்டு செய்வார்கள். இதையும் பாருங்க என்னண்டு எங்க. ஐயோ, என்ன செய்யலாம் என்ற செல்ல குட்டிகளுக்கு.

0: ஏ சாந்தி அம்மா, எங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாந்தி அம்மா சொல்லுங்க. எங்க
1: மீராமா? வணக்கம் மீராமா, சொல்லுங்க மீராமா. கேக்கல, என்ன கேள்வி சொல்லுங்க.
0: ஐயோ கடவுள், இவ்வளவு நேரம் அப்ப நான் கத்துன்னு கேக்கலையா? இது ஒரு பண்ணின் பெயர்.
1: இல்ல இல்ல, வெளியே போயிட்டது.
0: இது ஒரு பண்ணின் பெயர். இது ஒரு பண்ணின் பெயர். இது இது வந்து கடைசி காலத்துல மனிதனுக்கு இது இது செய்வார்கள்.
1: எத்தனை எழுத்து மீராமா?
0: நான்கு எழுத்து.
1: பெண்ணின் பெயரா? காரி.
0: எங்க ஷியாமலா, அடுத்த அணைப்புக்கு வாங்க. நீங்க வாரிங்கள் ஷியாமலா, நீங்க அடுத்த அணைப்புக்கு வாங்க.
1: கடைசி காலத்துல செய்வாங்களா?
0: இதை செய்வார்கள். எங்கே பாக்கலாம். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
2: அஞ்சலி.
0: அஞ்சலி கண்டிகார. அஞ்சலி, இந்த அஞ்சலிய கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் சென்றுட்டுதப்பா. நான் சொல்றேன், இறந்தவர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்வார்கள், சமாதிக்கு செய்வார்கள். ஒரு படம் இருக்குது, ஒரு பொண்ணின் பெயர். இதெல்லாம்
1: சொன்னேன்,
0: நீங்க கேட்காம எங்க போனீங்க? இவ்வளவு சொல்லியும் கண்டுபிடிக்கல பாருங்க. ஐயோ, நான் ஒரு டி
1: குடிச்சு
0: கத்தி கத்தி தொண்டையெல்லாம் எனக்கு நோவுதுங்க. அந்த ரெண்டு எழுத்து, அந்த ரெண்டு நீங்க என்ன சொல்லாம இருக்குது. ரெண்டு எழுத்து. ஒன்று வந்து மிருகம், காட்டில் வாழும் ஒரு மிருகம், சரியா? அடுத்தது வந்து கூட்டமா இருக்கிறத நீங்க இப்படி தனிமைப்படுத்தி படுத்துறத சொல்லலாம் அப்படி. சரி, ஒரு இப்ப நீங்க இப்ப ஒரு ஒரு மண் வீடு கட்டுறீங்க, இல்லாட்டி கல்லால சின்ன வீடு கட்டி விளையாடுறீங்க. நான் அத வந்து அப்படி எல்லாம் குழப்பி விடுறேன் இப்படி. அம்மா சொல்லுங்க. எங்க எங்க கட்டிக்காரன் சொல்லுங்க.
2: கலைக்கூடம்.
0: நீங்க இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்ப அப்ப நீங்க காட்டுல இருக்கிறத சொல்லுங்க. அதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல கலை கூடம் உண்டு, அதை விட்டுட்டு இன்னும் இன்னும் இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. காட்டுல இருக்கிற உண்டு
2: கலைமான்.
0: கலை, சரி. மற்றது அந்த கலை கூடம் உண்டு இல்ல, நான் சொன்ன அந்த நீங்க ஒரு வீடு கட்டும் போது அதை நான் இல்லாம ஆக்குவேன் அப்படி. மானுக்கு கலை என்று சொல்லிட்டார். மற்றது கலைத்தல், அதை சொல்லிட்டார் அவர் உடனே. கலை, அத குழப்பி விடுறேன்னு அதை சொல்லிட்டார். மற்றது இன்னும் ஒன்று இருக்குது, கலை இயல் இசை நாடகம். கலை, அது ஒரு கலை, எங்கட கலை. கலை, அந்த பாம்பு லையன்னாவுக்கு வருகிற அந்த கலையில வர்றதுல மூன்று அர்த்தம் இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குதோ எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் மூன்று அர்த்தம், ஒன்று மான், ஒன்று கலை, எங்களுடைய கலை, இயலிசை நாடகம். மற்றது வந்து கலைத்தல். இப்ப முடிய முடிய சொல்லி இருக்கலாம் என்ன, நல்லா வாரி இழுத்துக்கொண்டு வந்தது அவருக்கு எல்லாத்தையும் குழப்பி விட்டா எப்படி இருக்குமெண்டு அப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்ல. அப்ப இவருக்கு ஜார்ஜுக்கு ரெண்டு. சரி, அடுத்தது இது கண்டுபிடிச்சு. இன்னொன்று இருக்கிறது, சரியா? இன்னொன்று சாந்தி அம்மா, வீட்டில் இருக்கும் ஒரு மிருகம். இது ரெண்டு எழுத்து. வீட்டில் இருக்கும் ஒரு மிருகம். மற்றது அருகாமையில், உங்களுக்கு அருகாமையில். இப்ப நான் வந்து சாந்தி அம்மாவோட அப்படி சாந்து முட்டி கொண்டிருந்தால் சொல்லலாம், சரியா? அதை பார்த்து அருகாமையில் இருப்பதை இப்படி குறிப்பது. மற்றது வந்து பணம் உள்ள, பணத்தை பணம் உள்ளவரை இப்படி சொல்லுவது. அது இது இது ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. எங்கே ஜோதிச்சு கொண்டு வாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜோதிச்சு கொண்டு வாங்க வாங்க. வடலூர் ஆனந்தன், எங்க ஐயா போனீங்க?
3: வணக்கம்மா.
0: எங்க போனீங்க, சாப்பிட்டீங்களா? உங்களோட நூலை கொடுத்தன் வரையில
3: ஓடி வந்தீங்க. கூடாரம், கூடாரம் கரெக்ட்டுங்களா? கூடாரம்
0: எதுக்கு நீங்க கூடாரம் சொல்றீங்க?
3: மணல் வீடு
0: கட்டிருக்கும் போது நான் அதை குழப்பி விட்டால் அதை வந்து இப்படி எல்லாம் தட்டி கொட்டினால் கலைச்சு விடுறேன்னு கலைக்கிறது. அதை கூட்டமாக இருப்பவர்களை நாங்கள் சுசு சொன்ன கலைச்சு எல்லாரையும் கலைச்சு விட்டால், மாடு ஆடுகளை கலைத்து விட்டால் கலை அது. மற்றது இயலிசை நாடகம், அந்த கலைக்கும் கலை சொல்லுவோம். இந்த கலை இது எல்லாம் ஒரு கலை தானே, எங்களுடைய கலை. அடுத்தது வந்து கலைமா கலை, ஜோர்ஜ் சொல்லிட்டேன். ஜோர்ஜ், ஜோர்ஜ் இப்ப நான் கொடுத்திருக்கிறது அதுதான் இப்ப கொடுத்திருக்கிறது. வீட்டில் வாழும் ஒரு ஒரு மிருகம், சரியா? ரெண்டு எழுத்து சொல்லுது. வீட்டில் வாழும் ஒரு மிருகம், ரெண்டு எழுத்து சொல். மற்றது வந்து இப்ப உங்களுக்கு, உங்களுக்கு அருகாமையில் நான் வந்து நின்றால் இருந்தால் அப்படி சொல்லுவோம், அந்த சொல்லு சொல்லுவோம். அடுத்தது பணம், பணத்தை, பணம் உள்ளவரை இப்படி சொல்லுவோம். உங்களுக்கு தெரிந்தவருக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கு, ரெண்டு மூன்று பேருக்கு அதையும் இப்படி சொல்லுவோம்.
3: வீட்டில் வந்து
0: சரி, நான் இதை சொல்றேன். சரி, அதாவது பணம், பணம் என்று சொல்லும் போது செல்வம், செல்வத்தை இப்படி சொல்லுவோம். இந்த சொல்லாலையும் சொல்லுவோம், செல்வம், செல்வம்,
3: செல்வம்,
0: செல்வத்தை நாங்கள் இந்த சொல்லாலேயே சொல்லுவோம். இந்த இந்த இந்த ரெண்டு எழுத்து சொல்லு செல்வத்தை, செல்வத்தையும் குறிக்கும், செல்வம் என்றதையும் குறிக்கும். அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு அருகாமையில இருக்கிற அந்த சொல்லும் வரும், அந்த சொல்ல சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
2: பசு
0: இல்ல,
2: பசு, பசு
0: இல்ல,
2: பசு
0: இல்ல, இல்ல இல்ல இல்ல, பசு அல்ல, பசு அல்ல, அந்த சொல்லு பசு அல்ல, அந்த சொல்லு கிட்ட நெருங்குறீங்க அது பசு அல்ல, அந்த சொல்லு ரெண்டு எழுத்து. வீட்டு மிருகம், சரி, கொஞ்சம் இலவுபடுத்துகிறேன். இப்ப நான் அருகாமை என்று சொல்றது பக்கம், பக்கம் என்ற சொல்லுக்கு மறுசொல், மறுசொல், பக்கம் என்றதுக்கு மறுசொல்
3: பக்கம்,
0: பக்கம். அப்ப அந்த அந்த அந்த மிருகத்தின் பெயர் செல்வத்தைக்கும், செல்வத்தையும் சொல்லலாம், பக்கம் என்ற சொல்லுக்கும் சொல்லலாம். அது என்ன சொல்? அந்த ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். கட்டிக்கார சொல்லுங்க பாப்போம், யோசிச்சு கொண்டு வாங்க. இன்னொரு சொல் தரட்டா? இன்னொரு சொல் உங்களுக்கு இல்ல, இன்னொரு சொல் கொடுக்கிறேன், அதையும் யோசிச்சு கொண்டு வாங்க. அஞ்சலி சொல்லி விட்டார்கள், அஞ்சலி, சரியா? போயிட்டீங்களா? ஆனந்தன் போயிட்ட, சரி. இன்னொரு சொல் கொடுக்கிறேன். எங்களுடைய எங்களுடைய ஒரு உறுப்பு, எங்களுடைய ஒரு உறுப்பு, ஒரு மனிதனின் ஒரு உறுப்பு, இது ரெண்டு எழுத்து சொல். மனிதனின் ஒரு உறுப்பு, அடுத்து அடுத்து நான் எழுதுகிற இந்த எழுதுகின்ற சரி, கடலாசிக்கு மறுபெயர், இது சொன்னா பிடிச்சிருவீங்க. பூட்டுக்கு மறுபெயர், பூட்டுக்கு கடலாசிக்கு மறுபெயர், எங்களுடைய ஒரு ஒரு உறுப்பையும் இப்படி சொல்லுவார். இது ரெண்டு எழுத்து, இது ரெண்டு எழுத்து, கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நான் அந்த மற்ற ரெண்டு சொற்களையும் சொல்லி இருக்கிறேன். இப்போ அதாவது கடதாசி, கடதாசி பேப்பர், பேப்பர்ன்றது ஆங்கிலம், கடதாசி எழுதுற கடதாசி, கடதாசிக்கு மறுபெயர், பூட்டுக்கு மறுபெயர், பூட்டு, பூட்டி வைப்போம் இல்லை வீட்டை, அதுக்கு மறுபெயர். இன்னொன்று மனிதனுடைய ஒரு உறுப்பு இது, அதை இப்படி சொல்லுவார். ரெண்டு எழுத்து, கண்டுபிடிச்சோண்டு ஓடியா எங்கே? நான் இதுக்கு ஒரு 10 முட்டை, 4 லிட்டர் பால் இதெல்லாம் குடிக்கணும் இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வரதுக்கு. உண்மையா?

0: மானசகரம்னா லேட்டாக கை உயர்த்திருக்கிறீங்க, பரவாயில்லை வாங்க. இங்கே கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது தெரிய வேணும். பூட்டுக்கு மறுபெயர், பூட்டுனா லாக், இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொன்னால் லாக், அந்த பூட்டுக்கு மறுபெயர் இது. மற்றது கடதாசி, நாங்கள் எழுதுகிற கடதாசி இருக்கிறது, பேப்பர் இருக்கிறதில்ல ஆங்கிலத்தில் பேப்பர், அதுக்கு மறுபெயர். மனிதனின் ஒரு உறுப்பை இப்படி சொல்லுவார். இங்கே சாந்தியம்மா சொல்லுங்க. சாந்தியம்மா
1: மடியா மிரமா, மடியா மடி,
0: மடி என்னண்டு கடதாசிக்கு மடி என்று சொல்லுவார்களா?
1: மடல் தான் வரும். நீங்க ரெண்டு
0: எழுத்து, மடல் என்றால் கடிதம் அம்மா, கடதாசி அல்ல, மடல் கடிதம்.
1: மடல் அதான்
0: இது, மடி இது கடதாசிய சொல்றேன், எழுதுற பேப்பரை, எழுதுற பேப்பரை சொல்றேன். கடதாசி நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த எழுதுற பேப்பரை என்ன சொல்லுவீங்க?
1: காகிதம்,
0: காகிதம், காகிதம், காகிதம. காகிதத்துக்கு மறுபெயர் சொல்லுங்க, சொல்லுங்க காகிதத்துக்கு. நீங்க சொல்ற மடல் வந்து இது லெட்டர், லெட்டர் இது நீங்க இதுல வர லெட்டர் போடு, கடதாசி இல்ல, என்ன லெட்டர் போடுன்னு சொல்லுவாங்களே அந்த பாட்டுல, இது வந்து கடதாசி, பேப்பரை குறிக்கிற, நான் எழுதுறது என்று சொல்றேன், எழுதுறது அதுல. இது மற்றது மனிதனுடைய ஒரு உறுப்பு, இதையும் அப்படி சொல்லுவார் அந்த ரெண்டு எழுத்தால. மற்றது பூட்டை சொல்லுவோம், பூட்டு. நீங்க பூட்டி வைப்பீங்கல்ல வீட்டை, பூட்டுவீங்கல்ல பூட்டு, பூட்டுக்கு மறுபெயர் பூட்டுக்கு. இதை திறக்க சொல்லுவோம் நாங்கள், நீங்க பூட்டிட்டு உள்ளுக்கு இருந்தா நான் வந்து வெளியில இருந்து இப்படி பாடுவேன் இந்த சொல்ல போட்டு. இல்ல அது திரை, திரை அது மறைப்பு, மறைப்பு திரை,
2: அதான்
0: சொல்றது. எங்க குடும்பம் எல்லாமே கெட்டிக்காரன், எங்க குடும்பம் தாள் என்றால் பூட்டு, தாள்
2: வாழ்க
0: இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தான் வாழ்க, அது நாதன் தாள் பாருங்க. அதான்
2: சொல்றேன்,
0: காகிதம் பாருங்க, தாள் எங்க அண்ணன், அதான் சொல்றேன் எங்கட குடும்பம் எல்லாம் கெட்டிக்காரம்மா பாருங்க, டக்குன்னு சொல்லிட்டாரு நான் வந்து.
2: சகோதரி கிட்டத்தட்ட ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு புள்ளி எடுத்திருக்கேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க,
0: நல்லா இருக்கேன் அண்ணா. அப்படி இல்லையண்ணா, நீங்க உங்களுக்கு நேரம் இல்லையோ இல்லைய, ஆனா எங்கட குடும்பம் எல்லாம் கட்டிக்காரன், நல்ல மூலசாலிகள் உங்களுக்கு தெரியாது. இப்ப எத்தனை பேருக்கு கோபம் வருதுன்ற சாந்தியமா ஓடியே போயிட்டா கோபத்துல. இன்னொரு வாங்க, ஷியாமலாமா வாங்க. ஷியாமலா
3: தாள் தானமா?
0: தாள் அது நாங்க எங்க குடும்பம் சொல்லிட்டு இல்ல, அண்ணா சொல்லிட்டாரு இல்ல, ஞான செய்யற அண்ணா, எங்க குடும்பம் கூட புத்திசாலின்னு பாத்தீங்களா
2: சொல்லிட்டாருங்க.
0: அண்ணாக்கு ஒரு புள்ளி தாள், இந்த தாளை கண்டுபிடிக்கிறது சின்ன குழந்தைகள் மாதிரி. இனி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, தாள், தாள் என்றால் பூட்டு, தாழ் திறவாய், பூங்கதவே தாழ் திறவாய் என்ற இந்த பாட்டே இருக்குதல்ல, அப்ப தாள் என்றது பூட்டு. மற்றது உங்களுடைய பாதம் திருவடியை தாள் என்று சொல்லுவோம், அவன் தாள் வணங்கி என்ற அண்ணாவே உடைய சொல்லி காட்டினார் தாள். அடுத்தது எழுதுற கடதாசி அந்த ஒற்றையே சொல்லுவோம் நாங்கள், தாள் என்று சொல்லுவோம். அண்ணாக்கு ஒரு புள்ளி, உமையா கட்டி கட்டி கட்டித்தனம் அண்ணா. கஷ்டந்தான் அண்ணா, எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த நேரத்தில் டக்குன்னு ஞாபகம் வராது உண்மையிலேயே. இது இது நாங்க விளையாட்டு விளையாட்டாக ஒரு விடயத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் யாரும் குறை நினைச்சு. இது நான் சும்மா சொன்னதே அதெல்லாம் கோவிச்சு கொள்ளாதீங்க ஐயாமா. என்ன அது தமாசுக்கு சொல்றேன்.

இப்ப நீங்க இன்றைக்கு கண்டுபிடிச்ச சொற்கள் வந்து திங்கள் கண்டுபிடிச்சீங்க, மதி கண்டுபிடிச்சீங்க, கலை கண்டுபிடிச்சீங்க, அலை கண்டுபிடிச்சீங்க. அந்த ஒன்று கண்டுபிடிக்கல, மிருகம் மிருகத்தை குறிக்கும், மற்றது செல்வம் என்ற சொல்லை குறிக்கும், செல்வத்தை குறிக்கும், மற்றது பக்கம் என்றதை குறிக்கும் அந்த ஒரு சொல், அதை நீங்க கண்டுபிடிக்கல. அடுத்தது வந்து அலை கண்டுபிடிச்சீங்க, நூல் கண்டுபிடிச்சு விட்டீங்க, தையல் கண்டுபிடிச்சிட்டீங்க, அஞ்சலி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, மற்றது தாள் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா? சரி, இது நாலெழுத்து சொல், இது நாலெழுத்து சொல். இது இது ஒரு ஆணின் பெயர், பெண்ணினுக்கும் பெண்ணுக்கும் இந்த பெயர் வரும், பெண்ணுக்கும் வரும், ஆணுக்கும் வரும். சொத்துக்கள் நிறைந்தவரை இப்படி சொல்லுவோம் நாங்கள், சொத்துக்களை இப்படி சொல்லுவோம், நிறைந்தவரை அல்ல, சொத்துக்களை நாங்கள் இப்படி சொல்லுவோம். நிறைய சொத்து, பணம், பொன், மணி, இதுகளை இப்படி சொல்லுவோம். அங்கே

0: எங்களுடைய வானொலியிலேயே இந்த பெயர் இருக்கிறது. ஆணுக்கு பெண்ணுக்கு சொல்லலாம் இந்த பெயர். மற்றது நிறைய சொத்துக்களை பார்த்து இப்படி சொல்லுவோம். பணம் இருந்தால், பொன்மணிகள் இருந்தால், இவற்றை எல்லாம் பார்த்தால் மற்றது சொத்து மட்டுமல்ல, ஆசீர்வாதம் செய்யும்போது கூட இதை சொல்லுவோம். நான் கழுத்து சொல், நான் கழுத்து சொல் எங்கே இது இது ரெண்டு ஆண் பெண் இருபாளரிடமும் பேர் பேர் இருக்கிறது. வணக்கம் பாரூக். பாரூக் எங்கய்யா போறீங்க, எப்படி
1: இருக்கீங்க?
0: நல்ல நல்லமா கேட்டுக்கொண்டு வந்துருப்பீங்க. எப்படி இருக்கிறீங்க? சரி, எந்த சொல்ல
1: கண்டுபிடிச்சிட்டீங்க? செல்வம்,
0: செல்வம் கட்டிக்காரன் உண்டு. இது அதுக்கும் சொல்லலாம், பொன்மணி பணம் எல்லாத்தையும் செல்வம் என்று சொல்லலாம். கட்டிக்காரன், கட்டிக்காரன் வந்தோடனே அடிச்ச முதல்ல வந்திருந்தா எல்லாத்தையும் இவர் தான் எடுத்திருப்பார். உண்மையா? செல்வம். நான் சில சொற்களை என் வாய் தடுமாறி சொல்றேன், அதை நீங்க கவனிக்கல. அதான் சொன்னேன், ஃபாரு கண்டா கண்டுபிடிச்சிருவாரு டக்குன்னு.

சேது மாதவா, நல்ல பாட்டு போகிறது. சரி, இது ரெண்டெழுத்து சொல், ரெண்டெழுத்து சொல். இது கோயில்களில் பவனி வரும், வீதிகளில் பவனி வரும், இது பெரிய உற்சவம் எல்லாம் வரும். ஆனால் இது மற்றது தெரிவு செய்வதை சொல்லுவோம், தெரிந்தெடுத்தல், தெரிவு. தெரிவு செய்ய நீங்கள் உங்களுக்கு நிறைய குவிச்சு விட்டுருக்குறோம் நாங்கள், நிறைய மாம்பழங்கள், அதில் நல்லதாக பார்த்து நீங்கள் இப்படி எடுப்பீங்க இந்த சொல்லு, அதை இப்படி சொல்லுவோம். மற்றது இது அடுத்தது வந்து எல்லாம் கோயிலில் பவனி வரம், இது எங்கே பார்க்கலாம், இலகுவாக கொடுத்துருக்குறேன் ரெண்டு எழுத்து.

0: எங்கே எங்கே இது கோயிலில், அதாவது பவனி வரம், கோயிலில் பவனி வரம், மற்றது வந்து எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எங்கே. வணக்கம் சாந்தி அம்மா.
1: வணக்கம் மீனம்மா. தேர் சொல்லிட்டாங்களா?
0: இல்ல இல்ல, நீங்க கட்டிக்காரி, யாரும் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. தேர் தேர்ந்தெடுப்பது, தேர் தேர சொல்றது, தேர் கட்டிக்காரி கட்டிக்காரி. எங்க சாந்தி அம்மோட பேரையே நான் போடையில, அப்ப உங்களுக்கு ஒன்று போடையிலையோ? ரெண்டு புள்ளி.
1: ஐயோ, நான் முன்னாடியே ஒண்ணு போடு சொல்லிட்டேன்.
0: அப்ப கெட்டிக்காரி ஒன்றுதான் எடுத்திருக்கோம்னு தெரியும், ஞாபகம் இருக்கு. சரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி, நான் பாட்டு மடுத்து வச்சேன் தேருக்கு, இத போட்டா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்க. நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் அந்த தேருக்கு பாட்டு மடுத்து வச்சேன், இதை போட்டா பாட்டை கேட்டுட்டு வர்றேன் சொல்றாங்களாண்டு.

அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல், அடுத்து இது ஒரு பறவை, நான்கழுத்து சொல். இது ஒரு அழகான பறவை, இது ஒரு பறவை. மற்றது இது ஒரு சாப்பிடும் பொருள், இது ஒரு சாப்பிடும் உணவு, இது ஒரு சாப்பிடும் உணவு, இது ஒரு பறவை. இந்த ரெண்டு அர்த்தத்தை கொண்டது பறவையின் பெயர் வரும். மற்றது இந்த சாப்பிடும் உணவையும் நாங்கள் எப்படி சொல்லுவோம், சரியா? எங்கே கண்டுபிடிங்க? நான்கழுத்து சொல், நான்கழுத்து சொல் எங்கே?

0: எங்கே கெட்டிக்காரர் பார்க்கலாம். இது இது ஒரு பறவையின் பெயர், நான்கழுத்து பறவையின் பெயர். மற்றது ஒரு ஒரு உணவை குறிக்கும், ஒரு உணவின் பெயர், ஒரு உணவை குறிக்கும், உண்ணும் உணவை குறிக்கும். எங்கே
1: அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் வாழ வைத்து. அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து.
0: எங்கே இது ஒரு பறவையின் பெயர், நான்கழுத்து பறவையின் பெயர், ஒரு உணவின் பெயர், ஒரு உணவின் பெயர். உன்னை